வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 8 நாள், பராபவ ஆண்டு ஆனி மாதம் 10 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 24 தேதி புதன்கிழமை, நேரம் 5:57.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிஃப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான வரும் செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 10 கோடியே 36 லட்சம் ரூபாய் கோவில் நிதியில் அடுக்கு நிலை வாகன நிறுத்துமிடம் கட்டுமான பணிகளுக்கான ஆணை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவானந்த் எச்சரித்துள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள். அழகான இதமான பிளசண்டான மார்னிங் டைமில் 6:03 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார். நிகழ்ச்சியின் முதலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 57 அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. இதன் விளக்கம் மகளிரை காவல் வைத்து காக்கும் காப்பு முறை என்ன பயனை உண்டாக்கும்? அவர்கள் நிறை என்னும் பண்பால் தம்மைத்தாம் காக்கும் காப்பே சிறந்தது. குறளும் விளக்கமும் மீண்டும் ஒருமுறை. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. இதன் விளக்கம் மகளிரை காவல் வைத்து காக்கும் காப்பு முறை என்ன பயனை உண்டாக்கும்? அவர்கள் நிறை என்னும் பண்பால் தம்மைத்தாம் காக்கும் காப்பே சிறந்தது. கேட்டது குறளும் விளக்கமும். நிகழ்ச்சியின் முதலில் பக்தி பாடல்கள் வரிசையில்

0: கேட்ட பாடல் சி எஸ் ஜெயராமன் பாடியது. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
2: கற்பனையின் சிறகுகள். நம்மை சுற்றிலும் இயங்கிக் கொண்டிருக்கும் உலகம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சட்டென்று மென்மையாக்குவது கற்பனைதான். கற்பனை என்பது கண்ணால் காணாததை மனதால் உணரும் மாயசக்தி ஆகும். காலை, இரவு, மாதங்கள், வருடங்கள், இப்படி பொழுதுகளின் பெயர்களை கடந்து மனிதர்களை மனிதர்களாக தக்க வைத்திருக்கும் அபூர்வம்தான் கற்பனை. இன்றைய உலகில் நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒவ்வொரு படைப்பும் ஒருநாள் யாரோ ஒருவரின் கற்பனையில் தொடங்கியதுதான். பறவையைக் கண்டு இதுபோல நாமும் பறக்க முடியும் என்று கற்பனை செய்து காரியத்தில் இறங்கியதால்தான் நமக்கு விமானம் சாத்தியமாயிற்று. இப்படித்தான் பல கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கனவு காண்பதற்கும் கற்பனை செய்வதற்கும் வேறுபாடு உண்டு. கனவு என்பது துவக்கப்புள்ளி, கனவின் செயல்பாட்டு வழிமுறை கற்பனை. நமது கனவுகளுக்கு ஆக்கபூர்வமான செயல்வடிவம் கொடுக்க கற்பனை உதவுகிறது. பகலைப் போல வெளிச்சம் இருந்தால் என்பது கனவு. செயற்கையாக வெளிச்சத்தை உருவாக்கலாம் என்பது கற்பனை. அறிவியல் கற்பனையால் விளைந்த விளைச்சல். பல கண்டுபிடிப்புகளும் இப்படியான உருவம் அப்படியான உருவம் என்று வடிவமைக்க தேவை இந்த கற்பனையே. வலி இருக்கும் இடத்தில் ஒரு கவிதை உருவாகிறது. தோல்வி இருக்கும் இடத்தில் ஒரு கனவு விதைக்கப்படுகிறது. அந்த விதை வெற்றி எனும் விளைச்சலாகிறது. நமது பல எண்ணங்களை குழந்தைத்தனமானது என்று நினைக்கிறோம். ஆனால் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவே நம் செயல்களாக மாறுகின்றன. இலக்கியம் கற்பனையின் தாயகம். பாரதிதாசன் நிலவை கற்பனை செய்யும் அழகு நம் மனதில் நீங்காத ஓவியமாகிறது. அந்த கற்பனை நம்மை மகிழ்ச்சியை தூண்டுகிறது. முழுமை நிலா, அழகு நிலா, முளைத்தது விண்மேலே, அது பழமையிலே புது நினைவு பாய்ந்து எழுந்தாற்போல, அழுத முகம் சிரித்தது போல, அள்ளி விரித்தாற்போல, மேல் சுழற்றியறிந்த வெள்ளித்தட்டு தொத்தி கிடந்தாற்போல, முழுமை நிலா, அழகு நிலா என்று தன் கற்பனையால் சிறகு விரித்து வானத்தில் மிதக்கிறார். இயற்கை அழகை தங்கள் கற்பனையால் மெருகேற்றி உவமை அணிகலன்களை அணிவித்து இதோ இதுதான் அழகியல் உலகம் என்று நம் கவிஞர்கள் கொண்டாடியுள்ளார்கள். இந்த கற்பனை உலகில் வாழும் நாம் மகிழ்ச்சியை வேண்டுமளவு பருகித்தீர்க்கிறோம். கம்பர் உட்பட அத்தனை கவிஞர்களும் கற்பனையில் உச்சம் தொட்டு நம்மை மகிழ்வித்திருக்கிறார்கள். அழகை அள்ளிப்பருக மட்டும்தான் கற்பனை என்றில்லை. தனிப்பட்ட முறையில் நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க கற்பனை தேவையே. கற்பனை என்பது மனிதனின் உள் உலகம். தனிநபர் வாழ்க்கை என்பது அவன் வெளி உலகம். இந்த இரண்டிற்கும் இடையில் நடக்கும் அமைதியான உரையாடல்தான் ஒருவரின் அடையாளத்தை வடிவமைக்கிறது. கற்பனை இல்லாமல் வாழும் வாழ்க்கை வெறும் நடைமுறையாக மாறும். அது சுவையற்ற உணவை போன்றது, சத்தற்ற திரவத்தை போன்றது. நான் யார், நான் எப்படி வாழ விரும்புகிறேன் என்ற வினாக்களுக்கு விடை தேடுவது கற்பனையே. ஆக தனிநபர் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கு கற்பனை அவசியம். எதை விரும்புகிறோமோ அதை அடைய கற்பனையே விளக்காகிறது. பொருத்தமற்ற எண்ணங்களை விளக்கி பொருத்தமான எண்ணங்களை கற்பனை செய்தால் அனைத்து செல்வங்களும் பெருகும். கற்பனை, அறிவியல் இரண்டும் எதிரெதிர் துருவங்களைப் போல தோன்றினாலும் நாணயத்தின் இரு பக்கங்களாகவே காட்சியளிக்கின்றன. கற்பனை என்பது இப்படி இருந்தால் என்று வினாவை உருவாக்குகிறது. அறிவியலோ அப்படி என்றால் நிரூபிப்போம் என்று பதில் தேடுகிறது. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் கற்பனையின் சிறு புள்ளிகள்தான். கற்பனை எனும் புள்ளி உருவாகியபின் அது செயல் வடிவங்களுக்கு செல்லும்போது கண்காணிப்பு, சோதனை, நிரூபித்தல் என்று வளர்கிறது. ஆக உலகம் கூறாததை கற்பனை மெதுவாக கற்றுத்தரும். இன்று சாத்தியமில்லை என்று ஒதுக்கப்படும் கற்பனை நாளை சாதனையாக மாறும். கற்பனை இல்லாத வாழ்க்கை வானமில்லாத பறவை. எண்ணங்கள் பறக்கத் தொடங்கினால் வாழ்க்கை உயரும், உயரம் தொடும். கற்பனையை நம்புகிறவர்கள் எதிர்

0: எதிர்காலத்தை உருவாக்குகிறார்கள். சமூகத்தின் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கற்பனை செய்வோம், செயல்படுத்துவோம், பொன்னான உலகை படைப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும்.

6:16 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தின்றல். இன்னைக்கு உங்களுடைய டேவை நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103யோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையணும். நம்ம பக்தி பாடல்கள் வரிசையில் தொடர்ந்து எஸ் சௌமியா பாடியது

உங்களுடைய டேவ நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையணும். நம்ம பக்தி பாடல்கள் வரிசையில் தொடர்ந்து எஸ் சௌமியா பாடியது

0: இன்று இரவு 9:30 மணிக்கு இரு மேதைகளின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: பார்வையில இடையினம் இல்லைன்னா அந்த இரு போயிடுது, அப்ப அது பாவையாயிடுது. அதை இலக்கணத்திலயும் சரியா கொடுத்திருக்காரு. பாவைய அவரோட கற்பனையே அலாதி இல்லையா.
0: மன்னரும் அரசரும் சிறப்பு மயிலிறகு.
2: இனி கேட்கலாம் நம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று பகல் 11:30 வண்ணப்பூக்கள் இலக்கிய சோலை காலந்தோறும் அவ்வை உரை வழங்குபவர் முனைவர் ஏ. சாஜிதா பேகம் அவர்கள். அதனை தொடர்ந்து டி. நித்யா அவர்கள் வழங்கும் கவிதைகள். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் சிங்கப்பெண்ணே டெக்ஸ்டைல் மற்றும் போட்டோ டிசைனர் பிரியதர்ஷினி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் தஞ்சை நுண்கலை ஓவியம் வரைவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் செஞ்சேரிமலை ஓவியர் கே. நாகராஜன் மற்றும் எஸ். கவிதா ஆகியோருடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று இரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 2 அங்கக வேளாண்மையில் கலை மேலாண்மை உத்திகள் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. முரளி அர்த்தனாரி அவர்கள். இன்று இரவு 9:15 மன்னரும் அரசரும் பிறந்தநாள் சிறப்பு மயிலிறகு எழுதி வழங்குகிறார் சௌம்யா. நேயர்கள் கேட்டது நம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நிலையத்தில் நேரம் 6:35.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
4: திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் அமைந்த கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் 24/6

0: 2026, அதாவது இன்று காலை 10 மணியளவில் செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு என்ற தலைப்பில் கட்டண பயிற்சி நடைபெறவுள்ளது. பயிற்சியில் பங்கு பெறும் விவசாயிகளுக்கு வெள்ளாடு வளர்ப்பு புத்தகம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0421-2248-524. இந்த தகவலை திருப்பூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். இனி கோயம்புத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்துள்ள நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சி குறித்த ஒரு அறிவிப்பு. இந்த மாதத்திற்கான நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த இலவச பயிற்சி வகுப்பு 25/6/2026, அதாவது நாளை வியாழக்கிழமை அன்று 63 காலப்பட்டி பிரிவு சரவணம்பட்டி கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இம்மையத்தை நேரில் அல்லது 04-22-266-9965 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். பயிற்சி நேரம் காலை 10:30 முதல் மாலை 4 மணி வரை. இனி கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. இந்த மாதத்திற்கான வேளாண்மை உற்பத்தி குழு கூட்டம் 25/6/2026 வியாழக்கிழமை, அதாவது நாளை காலை 9:30 அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் காலை 10:30 கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள 2ம் தள கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் இந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு விவசாயம் தொடர்பான தங்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தங்களது விவசாயம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு மனுக்கள் அளிக்குமாறு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். இனி மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள தேன் மதிப்பு கூட்டல், பிராண்டிங் மற்றும் சந்தை இணைப்பு பயிற்சி பற்றிய ஒரு அறிவிப்பு. மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு இயக்ககம் தேன் மதிப்பு கூட்டல், பிராண்டிங் மற்றும் சந்தை இணைப்பு பயிற்சி குறித்த ஒருநாள் பயிற்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இப்பயிற்சியில் தேன் பதப்படுத்துதல் மற்றும் சேமிப்பு முறைகள், தேன் நெல்லி மிட்டாய், குல்கந்து, கிரானோவா போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரித்தல், லிப் பாம், ஃபேஸ் பேக், மாய்ஸ்சரைசர் போன்ற இயற்கை அழகு சாதன பொருட்கள் தயாரித்தல், தரச் சான்றிதழ்கள் பற்றிய வழிகாட்டுதல்கள், பிராண்டிங், பேக்கேஜிங் மற்றும் லேபிளிங் முறைகள், இ காமர்ஸ் மற்றும் நேரடி சந்தை குறித்து பயிற்சி அளிக்கப்படுகிறது. பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. இடம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், மேட்டுப்பாளையம். தேதி 25/6/2026. அலைபேசி எண் 7418-47-03-45, மற்றொரு எண் 9487-71-22-10. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸ் 2026-27 வகுப்புகள் அக்டோபர் 2ம் வாரத்தில் துவங்கப்பட உள்ளது. இந்த பட்டய படிப்பு ஓராண்டு இரு பருவங்களிலும் கல்வி தகுதியாக 10ம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ் வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இதற்கான கல்வி கட்டணம் 25,000 ரூபாய் மற்றும் விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் ஆகும். இந்த பட்டய படிப்பின் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதை கடை வைக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்களாகலாம். சுய வேலை வாய்ப்பு பெறலாம். மேலும் தொடர்புக்கு இயக்குனர் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 6410003.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்ற

0: உலக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8222649459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316585288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
3: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
2: கேளு.
4: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா
5: என்னென்ன தெரியுமா?
4: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம். Don't miss it.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் நுண்கலை ஓவியம் வரைவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் தென்சேரிமலை ஓவியர் கே நாகராஜன் மற்றும் எஸ் கவிதா ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன் பெறுங்கள்.

0: இன்று இரவு 9:15 சிறப்பு மயிலிறகு, மன்னரும் அரசரும்.
1: ஒரு குட்டி பல்லவின்னு தான் சொல்லணும். இது 4 syllables, அடுத்த லைன்ல 7 syllables. காற்றுல இயல்பா அப்படி நம்மளுடைய சிறகு மாதிரி புடவை அப்படி பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரீசி சாங்.
0: இரு மேதைகளின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி, மறவாமல் கேளுங்கள்.
2: நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் சிங்கப்பெண்ணே டெக்ஸ்டைல் மற்றும் போட்டோ டிசைனர் பிரியதர்ஷினி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். பகல் 11:30 வண்ணப்பூக்கள் இலக்கிய சோலை, காலந்தோறும் அவ்வை உரை வழங்குபவர் முனைவர் ஏ சாஜிதா பேகம் அவர்கள். தொடர்ந்து டி நித்யா அவர்கள் வழங்கும் கவிதைகள் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தேதி தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து

0: போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிபூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின் போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள், அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தலைமையில் G7 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற வளர்ச்சிக்கான உலகளாவிய ஒருங்கிணைப்பு உச்சிமாநாட்டில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் அவர் உரையாற்றினார். மீண்டு வரக்கூடிய பொருளாதாரத்தை கட்டமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும், G7 நாடுகளுடன் பரஸ்பர அளவில் பொருளாதார நல்லுறவை இந்தியா கொண்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். உலக அளவில் தற்போது ஏற்படும் மோதல்கள் மற்றும் திறமற்ற சூழல் காரணமாக வளரும் நாடுகள் மற்றும் தெற்கு பகுதி நாடுகள் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கை அவசியம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்றுள்ள கூட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. ரஷ்யா முன்வைத்துள்ள திட்டம் குறித்து அப்போது இருவரும் விரிவாக விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று இந்த ஆணையத்தின் 52வது கூட்டம் அதன் தலைவர் திரு SK ஹல்தர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கர்நாடக நீர்வளத்துறை அதிகாரிகள், தமிழகத்தின் சார்பில் நீர்வளத்துறை முதன்மைச் செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் திரு சுப்பிரமணியம் மற்றும் கேரளம் புதுச்சேரியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது வழக்கமாக தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டிய தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஆணையம் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் L.முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடமிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தன் பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து டாக்டர் L.முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிறந்த சமூக சேவகரான திரு SKM மயிலானந்தனுக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான வரும் September 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அன்றைய தினம் முதலமைச்சர் திரு விஜய் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார் என அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 22 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். இத்திட்டத்திற்காக ஆண்டிற்கு 755.83 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,

0: மாநிலம் முழுவதும் விளையாட்டு மைதானங்களில் இளைஞர்கள் விளையாடுவதற்கு ஏதுவாக பல்வேறு உபகரணங்களை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தின் விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு வெளிநாட்டு பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். முன்னதாக பல்வேறு மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு மற்றும் இளைஞர் அரங்கங்களை அவர் காணொலி மூலம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற முன்னாள் வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை இரவு மணி 11:50 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை மணி 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28 இரவு மணி 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11 எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கடலூர் அரசு மருத்துவமனையில் பல் மாற்று சிகிச்சை பெற்ற ஒருவர் பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்த பெண்ணிடம் பல் மாற்று சிகிச்சைக்காக சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக எழுந்துள்ள புகார் அரசு மருத்துவமனைகளில் லஞ்ச வேட்டை நடைபெறுவதை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தவறான சிகிச்சை அளித்து அப்பாவி பெண்ணின் உயிரை பறித்த சம்பவத்தில் தவறிழைத்தவர்கள் மீது மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஏமன் நாட்டில் அல் தேலா மாகாணத்தில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி குழுவினருக்கும் அரசு படையினருக்கும் இடையே நேற்று மீண்டும் மோதல் ஏற்பட்டது. உயிரிழப்பு குறித்து உடனடியாக தகவல் எதுவும் இல்லை. இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தலைமையிலான குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். தலைநகர் தில்லியில் நேற்று வீசிய புழுதி புயல் காரணமாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். விழுப்புரம் மாவட்டத்தில் பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் எச்சரித்துள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 10,36,00,000 ரூபாய் கோவில் நிதியில் அடுக்கு நிலை வாகன நிறுத்துமிடம் கட்டுமான பணிகளுக்கான ஆணை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 அடித்த போர்ச்சுகலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. டொரண்டோவில் நடைபெற்ற குரோஷியா பனாமா இடையேயான ஆட்டத்தில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கொலம்பியா காங்கோ இடையேயான ஆட்டம் காலை மணி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:55. காலை தென்றல் நிகழ்ச்சியில் இனி நாம் கேட்கவிருப்பது திரைப்பாடல். யூத் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடியது. இசை மணி சர்மா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காலை தென்றல் நிகழ்ச்சி. இனி தொடர்வது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.
1: ஹலோ அண்ட் வெல்கம் டு நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. கரெக்டாக 7 மணிக்கு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இந்த ஷோவில் உங்களோட நான் உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார். இப்போ நம்ம ஷோனோட பிகினிங்கில்

0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் முதல் மூணு பாடல்களும் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகளில் கேட்டு ரசித்தோம். ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு பிறந்தநாள் இல்லையா, அவங்கள ஹானர் பண்ண தான் இந்த மூன்று பாடல்களும். இன்றைக்கி நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோனுடைய பொது அறிவு வினா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆவலாக காத்துட்ருப்பீங்க. இன்றைய பொது அறிவு வினா, இந்திய நூலகவியலின் தந்தை யார்? இந்திய நூலகவியலின் தந்தை யார் அப்படிங்கிறத நீங்கள் சரியான ஆன்சரை 9585880103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜை ஃபஸ்ட்டு லைக் கொடுத்துட்டு நாங்கள் போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சரியான பதிலை நீங்கள் அனுப்பலாம். நேர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று இரவு 9:15 காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களினுடைய தொகுப்பில் இன்று மன்னரும் அரசரும் பிறந்தநாள் சிறப்பு மயிலிறகு எழுதி வழங்குகிறார் சௌமியா. இன்று பகல் 11:30 வண்ணப்பூக்கள் இலக்கிய சோலை, காலந்தோறும் அவ்வை உரை வழங்குபவர் முனைவர் ஏ சாஜிதா பேகம் அவர்கள். அதனை தொடர்ந்து டி நித்யா அவர்கள் வழங்கும் கவிதைகள் கேட்கலாம். பகல் 12 வசந்த இல்லம் சிங்கப்பெண்ணே டெக்ஸ்டைல் மற்றும் போட்டோ டிசைனர் பிரியதர்ஷினி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை இணைந்து எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல் தொடரும் வரை மேற்காசியாவில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்

பந்து போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மாறிவரும் உலக சூழலில் தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய பாதுகாப்பு தொடங்கி வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் வரை அனைத்து சவால்களை எதிர்கொள்வதிலும் அந்த நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதிலும் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். வளரும் நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் நடைமுறை ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பாதுகாப்பு

0: பெற்றுள்ளார். இணைய பாதுகாப்பு தொடங்கி வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் வரை அனைத்து சவால்களை எதிர்கொள்வதிலும் அந்த நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதிலும் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். வளரும் நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் நடைமுறை ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பாதுகாப்பான அனைவரையும் உள்ளடக்கிய உலக நாடுகளின் பங்களிப்பிற்கான முயற்சிகள் இந்தியாவின் தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தலைமையிலான அந்நாட்டு குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த சந்திப்பின் போது இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியான புதிய வாய்ப்புகள் மற்றும் வலுவான தொடர்புகளுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொண்டதாக திருமதி நிர்மலா சீதாராமன் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக அளவு வரி விதித்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தையில் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் புதுதில்லியில் நேற்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் மற்றும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் ஆகியோரை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தையின் போது அடுத்த மாதம் 24 தேதிக்குள் இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இதனிடையே செர்ஜியோ கோர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா அமெரிக்கா இடையே வலுவான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் புதிய பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்துவதுடன் இருதரப்பு நல்லுறவை குறிப்பிடத்தக்க அளவுக்கு மேம்படுத்தும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் அமையும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அண்டை நாடு தனது தோல்விகள் மற்றும் மனித உரிமை மீறல்களை மறைக்கும் வகையில் வேண்டுமென்றே தவறான கருத்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். பாகிஸ்தான் அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா நிராகரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் எழுந்துள்ள சூழல், அந்த பகுதியில் நீண்டகால அடிப்படை உரிமைகள் மறுப்பு, பொருளாதார புறக்கணிப்பு போன்ற பாகிஸ்தானின் செயல்பாடுகளால் ஏற்பட்டிருப்பதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார். வளைகுடா நாடுகளில் நிலவும் சூழல் குறித்து கருத்து தெரிவித்த அவர், இந்தியாவின் 10 கப்பல்கள் பாரசீக வளைகுடா பகுதியில் இருந்து புறப்பட தயாராக உள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிபூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின் போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள், அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் மொத்த வர்த்தகம் சென்ற நிதியாண்டின் கடைசி காலாண்டில் 5.4% அதிகரித்திருப்பதாக நித்தி ஆயோக் துணைத் தலைவர் டாக்டர் அசோக் குமார் லாகிரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பான காலாண்டு அறிக்கையை வெளியிட்ட பின்

0: செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாட்டின் இறக்குமதி இந்த காலாண்டில் 6.5% அளவுக்கு அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தற்காலிகமானது என்றும் விரைவில் அமைதி ஏற்படும் என்றும் திரு அசோக் குமார் லாகிரி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் பயிற்சி மையங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இரு தினங்களுக்கு முன்பு லக்னோவில் பயிற்சி மையம் செயல்பட்டு வந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். வர்த்தக கட்டிடங்களில் தீ தடுப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்யுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அயோத்தி ராமர் கோவிலின் நன்கொடை வசூல் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்திய 3 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வுக் குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. உத்தரப்பிரதேச கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு சஞ்சய் பிரசாத்திடம் இந்த குழுவின் தலைவர் திரு விஜய் விஸ்வாஸ் பந்த் அறிக்கையை தாக்கல் செய்தார். இது முதல் நிலை அறிக்கை என்றும் விரிவான அறிக்கை பின்னர் தாக்கல் செய்யப்படும் என்றும் திரு விஜய் விஸ்வாஸ் தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோவிலில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் பேரில் சிறப்பு புலனாய்வுக் குழு அமைக்கப்பட்டது. கடலோர கர்நாடகம், கொங்கன், கோவாவில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை 11:50 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28 தேதி 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11:00 எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஈரான் ஆதரவுடன் பிரிவினைவாத குழுக்கள் மேற்காசியாவில் தாக்குதலை தொடரும் வரை அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அபுதாபி சென்றடைந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மேற்காசிய பிராந்தியத்தில் ஈரான் ஆதரவு குழுவினர் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதை மார்கோ ரூபியோ சுட்டிக்காட்டினார். ஈரானுடன் நடைபெற்று வரும் அமைதி பேச்சுவார்த்தை லெபனான் சண்டை நிறுத்தம் தொடர்பான விவாதத்திற்கு அப்பாற்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் லெபனான் அதிபர் ஜோசப் ஆனுடன் தாம் பேச்சு நடத்தியதாகவும் தற்போது அங்கு நிலவும் சூழல் குறித்து கேட்டறிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா பனாமாவை வென்றது. டொராண்டோவில் நடைபெற்ற இப்போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போர்ச்சுக்கல் உஸ்பெகிஸ்தான் இடையேயான ஆட்டத்தில் போர்ச்சுக்கல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 கோல்களை அடித்த போர்ச்சுகலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. கொலம்பியா, காங்கோ இடையேயான ஆட்டம் காலை 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை இணைந்து எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல் தொடரும் வரை மேற்காசியாவில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: என்னக்கா?

25 நிமிஷத்துல நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இப்ப நம்ம நிகழ்ச்சியில சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல இன்னைக்கு அதிகபட்சமா 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். அதனை தொடர்ந்து திருப்பூரில் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் பதிவாகக்கூடும். அதற்கு அடுத்தபடியாக ஈரோட்டில் அதிகபட்சம் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்.

அதற்கு அடுத்தபடியாக சேலம்ல 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாக பதிவாகக்கூடும். ஊட்டியில் இன்னைக்கு அதிகபட்சம் 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 14 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். அதற்கு அடுத்தபடியாக நம்ம நியர்பை ஸ்டேட் அண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாலக்காடு. இங்கே அதிகபட்சம் இன்று 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் இருக்கக்கூடும். இதெல்லாமே நம்ம சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம்.

0: கேட்ட பாடல் அண்ணாமலை படத்திலிருந்து தேவாவின் இசையில் கேஜே யேசுதாஸ் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து. இனி கேட்கலாம்.
1: குட் மார்னிங் மக்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இன் கொஞ்சம் கிளி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச போறா? அந்த அழகான மழலையின் குரல் யாருடையதுன்னு கேட்கலாமா? வணக்கம்.
2: குட் மார்னிங்.
1: உங்க பேர் என்ன தங்கம்?
2: சஷ்டிகா.
1: யார் உங்க கண்ணுக்கு மை போட்டு விட்டா? ரொம்ப அழகா இருக்கே.
2: அம்மா.
1: சஷ்டிகா, லீவுக்கு எங்கெல்லாம் போனீங்க?
2: கடைக்கு போனோம், பீச்சுக்கு போனோம், ஊட்டி போனோம்.
1: ஊட்டில என்னெல்லாம் இருந்துச்சு?
2: தண்ணி நிறையா இருந்துச்சு, கடைங்க நிறையா இருந்துச்சு.
1: ஆஹா, வேற?
2: அவதான்.
1: பீச்சுக்கு போனீங்களா?
2: போய்
1: வீடு கட்டினீங்களா?
2: கட்டணும்.
1: யாரு வீடு கட்டினா?
2: நானும் அப்பாவும்.
1: சரி, எத்தனை ரூம் வச்சு கட்டினீங்க அந்த வீட்டை?
2: 3 ரூம்.
1: யார் யார் இருக்கா உங்க வீட்டுல?
2: அப்பா, அம்மா, நானு, அக்கா.
1: சரி, அக்கா என்ன பண்றாங்க? என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக?
2: பாலும் வெளி தேலும் பாகும் படுப்பும் இவை நான்

0: ரொம்ப அழகா சொன்னீங்களே, என்ன சொல்லிருக்காங்க இதுல?
1: பால், தேன், பருப்பு, பாகு எல்லாம் நான் உங்களுக்கு தரேன், நீங்க எனக்கு சங்கத்தமிழ் மூணே குடுக்கறீங்களா?
0: அப்படின்னு யாருக்கிட்ட கேக்குறீங்க? உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் எல்லாம் சொல்றீங்களா? சொல்லுங்க.
1: தூக்கி போட்டு ஒருத்தவங்க போய் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும். அதை வந்து நான் என்ன பண்ணணும்னா கப்புக்குள்ள போட்டு டீ மாதிரி இது பண்ணி விளையாடணும். பொம்மையெல்லாம் வச்சு அது பண்ணிலாம் விளையாடுவோம்.
0: ஆஹா, என்ன பொம்மை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எல்லா பொம்மையுமே.
0: உங்ககிட்ட எவ்வளவு டாய்ஸ் இருக்கு?
1: என்னென்ன இருக்கு? கரடி பொம்மை, பப்பாவு
0: என்ன பண்ணுவீங்க?
1: அந்த பொம்மைக்கு மட்டும் விளையாடுவேன்.
0: அந்த பொம்மை என்ன பண்ணும் பேட்டரி போட்டதுக்கு அப்புறம்?
1: அது தவிடும். கீழே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை ஆட் பண்ண கையில தவந்துட்டே இருக்கும். அவன் கீழே வச்சு அப்படியே தவந்துட்டே போகும்.
0: அப்படியா, ஜாலியா இருக்குமா அது கூட விளையாட? அந்த பொம்மைக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா? சரி, இப்ப நம்ம ஒரு பேர் வைக்கலாமா?
1: பொம்மைக்குட்டி.
0: இந்த பொம்மைக்குட்டி இன்னொரு பொம்மைக்குட்டிக்கு பேர் வைக்குதா? அப்படியா, என்ன வெக்கோ? இப்போ சஷ்டிகா இவ்வளோ கியூட்டா அழகா பேசுறீங்கல்ல, நீங்க இன்னும் கொஞ்ச நாள் ஹைட்டா வளர்ந்துருவீங்களா?
1: ஊசி
0: போட்டுருவீங்களா? வலிக்கும்ல? சூப்பர் சூப்பர் சஷ்டிகா, நீங்க வலிக்காத மாதிரியே ஊசி போடுறதுக்கு ஒரு நல்ல மருத்துவர்.

0: ஆகிறதுக்கு எஃப்எம் சார்பா வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
2: இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கிளி நிகழ்ச்சியில பேபி சஷ்டிகாவோட ரொம்ப அழகா பேசுனாங்க ஆர்ஜே லக்ஷ்மி தேவி. நம்ம ஷோனோட ரைட் டைம் ஷோ கரெக்டாக 7:37 நம்ம ஷோனோட பிகினிங்கில் கேட்கப்பட்ட பொது அறிவு வினா, இந்திய நூலகவியலின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அதற்கு சரியான பதில் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்கள் பழனிச்சாமி, காளியப்பன் பாளையம், ஈரோடு மாவட்டம், சங்கர ஸ்ரீனிவாசன், பாண்டிச்சேரி, நடராஜன், ஜனகா, ரேவதி, தினேஷ்குமார், திண்டுக்கல் நாகல் நகர் பகுதியிலிருந்து, பெல்லம்பட்டி சிவகுமார், புவனேஸ்வரி, சிபு, சோமாஸ், கந்தமூர்த்தி, பாபு, முள்ளக்காடு, பூலுவப்பாளையம், ஆனந்த முருகன், கோயம்புத்தூர், காந்திபுரம், ஜஸ்டின் திரவியம், கொடமான்பட்டி, கே வி ஜெயசீலன், பாபு முள்ளக்காடு பகுதியிலிருந்து.
3: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
4: இந்த ஜூன் மாதத்தில் வானில் அரிய கோள்களின் தோற்றம் தொடர்பான பரவலான செய்திகள் வலம் வந்தன. ஜூன் 9 முதல் 17 வரை மாலை நேரங்களில் வெள்ளி, வியாழன் மற்றும் புதன் கிரகங்கள் மேற்கு திசை வானில் ஒன்றுக்கொன்று அருகாமையில் காட்சியளித்ததால் அவை ஒரே வரிசையில் இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தின. இந்த அரிய காட்சி வானியல் ஆர்வலர்களையும் பொதுமக்களையும் வெகுவாக கவர்ந்தது. உண்மையில் கோள்கள் விண்வெளியில் ஒரே வரிசையில் அமைவதில்லை. அவை சூரியனை வெவ்வேறு சுற்றுப்பாதைகளில் சுற்றி வருகின்றன. ஆனால் பூமியிலிருந்து காணும் பார்வை கோணத்தின் காரணமாக அவை ஒரே கோட்டில் அமைந்துள்ளது போல தோன்றுகின்றன. இந்த நிகழ்வே பொதுவாக கோள் இணைவு அல்லது கோள்களின் அணிவகுப்பு என்று அழைக்கப்படுகிறது. பொதுமக்கள் மற்றும் வானியல் ஆர்வலர்கள் இந்த நிகழ்வை வெறும் கண்களினாலும் தொலைநோக்கிகளின் உதவியுடனும் இனிதே கண்டு ரசித்தனர். இத்தகைய வானியல் நிகழ்வுகள் பிரபஞ்சம் குறித்த மக்களின் ஆர்வத்தையும் அறிவியல் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகின்றன.

0: இன்று இரவு 9:15 மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள் தொகுப்பில் இன்று மன்னரும் அரசரும் பிறந்தநாள் சிறப்பு மயிலிறகு எழுதி வழங்குகிறார் சௌமியா. நம்ம நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட பொது அறிவு வினாவிற்கு சரியான பதில் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் கலை, ஹேமா, நாகேந்திரன், கோயம்பேடு, கார்த்திக் தொட்டாம்பாளையம், கோகிலா பழனிசாமி, கார்த்திக் கீதாஞ்சலி, சாய் பவி, கருமத்தம்பட்டி, பிரேமா வெள்ளியங்கிரி, ஜெய மனோகரன் சிங்கநல்லூர் பகுதியிலிருந்து, சிறுமுகை சோமு கலைவாணி, ராஜபாளையம் பிரபு வீரா, மல்லிகா மந்திராச்சலம் பெரிய வதமச்சேரி பகுதியிலிருந்து, மேலப்பாடு வி தயாளன்.
1: இன்று
2: தூதரக பணிகளில் இருக்கும் பெண்களுக்கான சர்வதேச தினம். உலக அளவில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் விலை மதிப்பற்ற பங்களிப்புகளை அளித்து வருகின்றனர். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதற்காகவும் உலக நாடுகளுக்கிடையே கல்வி, அமைதி, நிலையான வளர்ச்சி, மனித மாண்பை முன்னெடுத்து செல்லும் தூதரக பணிகளிலும் பெண்கள் பங்கேற்று பலதரப்பட்ட நாடுகள், நிறுவனங்கள் மற்றும் சர்வதேச உரையாடல்கள் நாடுகளுக்கிடையேயான சமமான பிரதிநிதித்துவத்தை அடைவதற்கும் தூதரகங்களில் உள்ள பெண்களின் சாதனைகளை கொண்டாடுவதற்காகவும் அவர்களுக்கு ஏற்படும் தடைகளை அகற்றி தூதரகங்களில் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி முடிவெடுக்கும் குழுக்களில் பெண்கள் இடம்பெறுவதை உறுதி செய்யவும் நமது எதிர்கால பெண் தலைமுறையினர் சர்வதேச விவகாரங்களை வழிநடத்தவும் பெண்களின் தொலைநோக்கு பார்வையை பாராட்டி கௌரவப்படுத்துவதற்காகவும் ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 24 தூதரக பணிகளில் இருக்கும் பெண்களுக்கான சர்வதேச தினம் கொண்டாடப்படுகிறது.

0: கேளுங்க கேளுங்க. கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசியிடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

வேலைக்காரன் படத்துலேருந்து ஒரு சூப்பர் சாங் கேட்டீங்க. இசை இளையராஜா, மனோ மற்றும் கே சித்ரா பாடியது. பாடலாசிரியர் மு மேத்தா. நம்ம நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட பொது அறிவு வினாவிற்கு சரியான பதில் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் கோணமலையிலிருந்து ஆனந்தன், வி பிரபு ராஜபாளையம், வி ஐயனார் முதுகுடி பகுதியிலிருந்து, அதனை அடுத்து சங்கர ஸ்ரீனிவாசன், பீடம்பள்ளி வாசுதேவன், அல்லி நகரம் எஸ் மகாதேவன், பெரம்பலூர் எஸ் ஆர் ரங்கநாதன், பொன்ஸ் விஜயகுமார், கோகிலா, வன்சிகா மற்றும் லோகேஷ் செலக்கரச்சல் பகுதியிலிருந்து, கலை ஹேமா, சண்முக சுந்தரம், ராஜேஸ்வரி, தெக்கலூர் ஏரிப்பாளையம் பகுதியிலிருந்து, மணக்கடவு, கார்த்திக் மற்றும் கீதாஞ்சலி, வீரதுரை, அரியலூர், அன்பு ராணி, சென்னை, சண்முக சுந்தரம், விநாயகபுரம், கோயம்புத்தூர், மல்லிகா, மதுராச்சலம், பிரியங்கா, பெரிய வதமச்சேரி, கஞ்சம்பட்டி, சண்முகானந்தம், பூலுவப்பாளையம், ஆனந்த முருகன், திண்டுக்கல், நாகல் நகர், நடராஜன், ஜனகா, ரேவதி மற்றும் தினேஷ்குமார், கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், ஜோதி, ரமேஷ், பாரதி மகாலிங்கம், கள்ளிவளசு, கண்ணையன், ராமசாமி, கஞ்சம்பட்டி, கேயன்பாளையம், பேச்சுமுத்து, இவங்கெல்லாம் சரியான பதில் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேர்கள். அந்த சரியான பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் தெரிஞ்சுக்கலாம்.

0: கேட்கலாம் சேவை செய்திகள். திருப்பூர் மாவட்டம் பாண்டியநகர் அருள்மிகு ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 9 மணிக்கு மேல் 2 காலையாகம் ஸ்ரீ விக்னேஸ்வர் பூஜை, கோபுர கலஸ்த ஸ்தாபனம், 3 காலையாகம் பூர்ணாகுதி தீபாராதரணை ஆகிய நடைபெறவுள்ளன. கோயம்புத்தூர் உப்பாரா வீதி அருள்மிகு பேட்டை விஸ்வேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம், பெருஞ்சாந்தி பெருவிழாவில் திருக்கல்யாண உற்சவம், பஞ்சமூர்த்தி திருவீதி உலா, மகா தீபாராதரணி ஆகிய நடைபெறவுள்ளன. அண்ணா பல்கலைக்கழகம் துணை மின் நிலையத்தில் இன்றைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறங்காட்டிக்கு எந்தெந்த இடங்களில் மின் விநியோகம் இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கல்வீரம்பாளையம், மருதமலை ரோடு, ஐயோபி காலனி, அண்ணா பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், மருதமலை கோவில் அடிவாரம், நவாவூர் பிரிவு, கல்பனா நகர், குரியா கார்டன், கோல்டன் நகர், மருதன் நகர், சின்மியா நகர், டாடா நகர், இந்திரா நகர், அண்ணா நகர், GKS அவென்யூ, லக்ஷ்மி நகர், சுப்பிரமணியம் நகர், டான்சா நகர், பொம்மனாம்பாளையம், மகாராணி அவென்யூ பகுதி மற்றும் 2 பகுதி, 3 பகுதி. கேட்டது சேவை செய்திகள்.
1: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா.

0: கேட்ட நிறைவான பாடல் அம்மன் கோவில் கிழக்காளை படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் பி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன். நம்ம நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட பொது அறிவு வினா, அதாவது இந்திய நூலகவியலின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அதற்கு சரியான பதில் ஆர் ரங்கநாதன். இந்திய நூலகவியலின் தந்தை சீர்காழி ராமாமிர்தம் அரங்கநாதன். இவர் வந்து 1931 இவர் உருவாக்கிய 5 விதிகள் உலகெங்கிலும் உள்ள நூலகங்களினுடைய அடிப்படை கொள்கைகளாக கருதப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து இந்திய நூலகவியலின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதற்கு சரியான பதில் அனுப்பின நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதனுடைய விடை சீர்காழி ராமாமிர்தம் அரங்கநாதன். நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை கண்டினியூ பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க ஆர்ஜே சாருகேஷினி. இதோட நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை நான் சைன் அப் பண்ணிக்கிறது, உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார். இன்னும் சில நொடிகளில் 6 செய்திச் சுருக்கம் தொடரும், 8 செய்திச் சுருக்கம் தொடரும்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. கடலூர் அரசு மருத்துவமனையில் பல்மாற்று சிகிச்சை பெற்ற பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல் நிலை

0: தேர்வு வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. மொஹரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 8:02.
2: ஆகாஷ்வாணி காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன் கவியரசர் கண்ணதாசன் பிறந்த தின உரை வழங்குகிறார் விஸ்வபாரதி அவர்கள்.
3: ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. பொருள் விடாமுயற்சி நிறைந்த அறிவு ஆகிய இரண்டையும் கொண்டு ஒருவன் இடைவிடாமல் செயலாற்றினால் அவனது குடிமறை மரபும் புகழும் உலகத்தாரால் உயர்த்தி பேசப்படும். எழுத்துலகின் பேராசான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுதிய இந்த மறைமொழி நம் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு எவ்வளவு கச்சிதமாக பொருந்துகிறது பாருங்கள். காலத்தின் கரங்கள் எத்தனையோ மனிதர்களை துடைத்து எரிந்திருக்கின்றன. ஆனால் ஒரு சில மனிதர்களின் காலடி சுவடுகளை மட்டும் காலம் தன் நெற்றியில் அழியாத திலகமாய் வைத்து கொண்டாடுகிறது. அப்படி தமிழ் திரையிசையையும் தூய தமிழ் இலக்கியத்தையும் தன் பேனாவின் முனையால் அரியணை ஏற்றிய கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு பதிவு இது. கண்ணதாசன் என்ற பெயரை கேட்டதும் நம் நினைவுக்கு வருவது கவிதை. ஆனால் இந்த பெயருக்கு பின்னால் ஒரு எளிய கிராமத்து தமிழனின் ஆன்மா ஒளிந்திருக்கிறது. காரைக்குடிக்கு அருகில் உள்ள சிறுகூடல்பட்டி என்ற சிற்றூரில் 1927 ஜூன் மாதம் 24ஆம் நாள் சாத்தப்பன் விசாலாட்சி தம்பதியினருக்கு 8வது மகனாக பிறந்தார். பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் முத்தையா. தமிழ் திரையுலகில் எத்தனையோ முத்துக்களை வாரி வழங்கப் போகும் ஒரு கவிஞனுக்கு பெற்றோர் முத்தையா என்று பெயரிட்டது காலத்தின் ஆகச்சிறந்த முரண்நகை அல்லவா? வறுமையின் காரணமாக சிறுவயதிலேயே 700 ரூபாய்க்கு தத்து கொடுக்கப்பட்டார். அங்கே அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் நாராயணன். ஆனால் அவர் சென்னை என்னும் மாயாபுரிக்கு வந்து திரையுலகில் தன் பேனாமுனையை சீவிய போது தனக்குத்தானே சூடிக்கொண்ட பெயர்தான் கண்ணதாசன். கண்ணனுக்கு ஒரு தாசன், கவிதைக்கு அவன் அரசன். கண்ணதாசன் அவர்களின் திரையுலக பிரவேசம் என்பது சாதாரணமானது அல்ல. 1949 கன்னியின் காதலி என்ற திரைப்படத்திற்காக கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே என்ற வரியை அவர் எழுதியபோது அது அந்த திரைப்படத்திற்கு மட்டுமல்ல சோர்ந்து போயிருந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமான ஆகச்சிறந்த ஊக்கமருந்தாக அமைந்தது. கண்ணதாசனின் ஆகப்பெரிய தனித்துவம் என்ன தெரியுமா நேயர்களே? அவர் தமிழை தடிமனான அகராதிக்குள் சிறை வைக்கவில்லை. சங்க இலக்கியங்களையும் கம்பனின் நயத்தையும் காவியங்களின் ஆழத்தையும் சாமானிய மனிதன் அருந்தும் தேநீர் கோப்பைகளுக்குள் கொண்டு வந்து சேர்த்தார். காதலை அவர் பாடினால் அங்கே மலர்கள் பேசும். தத்துவத்தை பாடினால் அங்கே மரணம் கூட மண்டியிடும். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை தன் சொந்த வாழ்க்கையையே ஒரு திறந்த புத்தகமாக மாற்றி நமக்கு கற்றுக் கொடுத்தார். வனவாசம் மற்றும் மனவாசம் ஆகிய தன் சுயசரிதைகளில் நான் தவறு செய்தேன், மது அறிந்தினேன், என்னைப்போல் யாரும் கெட்டுப்போகாதீர்கள் என்று பொதுவெளியில் ஒப்புக்கொள்ளும் துணிச்சல் அந்த கவியரசனை தவிர வேறு யாருக்கும் வராது. அதனால்தான் அவர் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் மற்றும் இயேசுகாவியம் ஆகியவை மதங்களை கடந்து மனிதத்தை வளர்க்கும் காலப்பேழையாக இன்றும் திகழ்கின்றன. நேயர்களே, கவியரசு கண்ணதாசன் காதலை பாடிய விதம் அசாத்திய அழகியல் நிறைந்தது. இன்று நாம் சமூக வலைதளங்களில் பதிவிடுவதற்கு காதல் வரிகளை தேடி அலைகிறோம். ஆனால் அன்றைக்கே பெண்களின் மனதை, அவர்களின் வெட்கத்தை, காதலின் தவிப்பை தன் வரிகளில் மந்திரப்பூக்களாக தூவியவர் அவர். ஒரு பெண் தன் காதலனின் நினைவால் தவிப்பதை நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்தில் எப்படி வடித்தார் பாருங்கள். அழகிய

0: கண்கள் நெஞ்சை கவர்ந்தது ஏனோ, நளினமான கைகள் தொட வந்தது ஏனோ, மறைந்திருந்தாலும் உன்னை காணச் செய்ததேனோ, மறக்கச் சொன்னாலும் நெஞ்சம் மறப்பதில்லை ஏனோ. அதேபோல பாசமலர் என்றும் திரைப்படத்தில் அண்ணன் தங்கை பாசத்தின் இலக்கணமாக அவர் எழுதிய வரிகள் இன்றும் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு திருமண வீடுகளிலும் ஒலிக்கும் கண்ணீர் சாசனம். மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள் என்ற வரிகள். பொதுவாக கண்ணதாசன் என்றால் சோகப்பாட்டும் தத்துவப்பாட்டும் மட்டும்தான் நினைவுக்கு வரும். ஆனால் மனிதர்களின் போலித்தனத்தையும் இந்த உலகத்தின் அறியாமையையும் நகைச்சுவையாக நையாண்டி தொனியில் சாடுவதில் அவர் மிகச்சிறந்த வல்லுநர். இன்றைய அவசர உலகில் மனிதர்கள் பணத்தில் பின்னால் ஓடுவதையும் உறவுகளை தொலைப்பதையும் காதலிக்க நேரமில்லை படத்தில் எவ்வளவு யதார்த்தமான நகைச்சுவையோடு சொன்னார் பாருங்கள். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே, இதை பார்த்து ரசிப்பவர் பக்கத்திலே, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை வைப்பதே துன்பமடா மனிதன் மாறிவிட்டான் காலத்திலே. அது மட்டுமா? மனிதர்கள் தங்களை பெரிய புத்திசாலிகள் என்று நினைத்து கொண்டு செய்யும் முட்டாள்தனங்களை சந்திரபாபுவின் குரலில் கவியரசு வடித்த வரிகள், நான் ஒரு முட்டாளுங்க, அதை நல்லா படித்தவங்க நாலு பேர் சொன்னாங்க, எப்படியோ வாழ நினைச்சேன், இப்போ இப்படி வந்து நிற்கிறேங்க என்று மனிதர்களின் குண மாறுபாடுகள் அன்றைக்கே தன் எளிய நையாண்டி வரிகளால் செதுக்கிச் சென்ற தீர்க்கதரிசி நம் கவியரசு. கண்ணதாசன் என்ற பெயரோடு எப்போதும் பிரிக்க முடியாத மற்றொரு பெயர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். இவர்கள் இருவரின் கூட்டணியும் ஏவிஎம் ஸ்டுடியோவின் அந்த பாட்டுப்பதிவு அறைகளும் தமிழ் திரையிசையின் பொற்காலம். எம் எஸ் வி சார் ஹார்மோனியத்தில் கை வைத்தால் கவியரசின் பேனாவிலிருந்து வார்த்தைகள் கங்கையைப் போல கொட்டும். ஒரு முறை எம் எஸ் வி மிக கடினமான தாறுமாறான ஒரு மெட்டை கொடுத்து, கவிஞரே இதற்கு பாட்டெழுதுங்கள் பார்ப்போம் என்று சவால் விட்டாராம். கவியரசு மென்னகை புரிந்தார், பேனாவை எடுத்தார். அந்த மெட்டின் வேகத்திற்கு இணையாக 5 நிமிடத்தில் உலக தத்துவத்தை எழுதி முடித்தார். அந்த பாடல்தான் பாவமன்னிப்பு திரைப்படத்தில் வந்த புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக என்பது. அவர்கள் இருவருக்குள் இருக்கும் அந்த தொழில்முறை புரிதலும் பரஸ்பர மரியாதையும் தான் தமிழ்மொழிக்கு எண்ணற்ற முத்துக்காவியங்களை வாரி வழங்கியிருக்கின்றன. மனித மனம் எப்போது சோர்ந்து போகிறதோ அப்போதெல்லாம் கண்ணதாசன் ஒரு மனநல மருத்துவரைப் போல தன் வரிகளால் மருந்திட்டார். நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்தில் அவர் எழுதிய வரிகள் தோல்விகளால் துவண்டு கிடக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு புதிய விடியல். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை என்று வாழ்க்கையின் யதார்த்தத்தை இதைவிட யாரால் அழகாக சொல்லிவிட முடியும் நேயர்களே? அதேபோல சுமைதாங்கி திரைப்படத்தில் அவர் எழுதிய இந்த வரிகள் இன்றும் நம் இதயங்களின் பாரத்தை இறக்கி வைக்கும் சுமைதாங்கிகள். மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும், உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று. 1981 அக்டோபர் 17 அமெரிக்காவின் சிகாகோ நகரில் அந்த கவி சக்கரவர்த்தியின் மூச்சு நின்று போனது. ஆனால் அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் 3 திரைப்படத்திற்காக அவர் எழுதிய அந்த இறுதி பாடல் தமிழ் அன்னைக்கு அவர் சூட்டிய ஆகச்சிறந்த மகுடம். கண்ணே கலைமானே, கன்னிமயில் என கண்டேன் உனை நானே, காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். அந்த வரிகளின் மென்மையும் அதில் கவியரசு கையாண்ட தமிழ் அழகியலும் அவர் விடைபெறும்போதும் தமிழை எவ்வளவு ஆழமாக காதலித்தார் என்பதற்கு சான்றாக அமைந்துள்ளது. அவரே ஒருமுறை கம்பீரமாக சொன்னார், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று. ஆமாம் கவியரசரே, உங்களுக்கு மரணமே இல்லை. பிறக்கும் குழந்தைக்கு தாளாட்டாய், வளரும் இளைஞனுக்கு காதலாய், சோர்ந்து விழும் மனிதனுக்கு தத்துவமாய், வயோதிகத்தின் அமைதியாய், தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட உங்களை எப்படி காலம் மறக்கும்? கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பிறந்த என் நன்னாளில் அவர் தந்த வரிகளை நெஞ்சில் ஏந்தி, நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா என்ற பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம் இலக்கை நோக்கி பயணிப்போம்.
1: காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன் கவியரசர் கண்ணதாசன் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் விஸ்வபாரதி அவர்கள்.

0: parts of Maharashtra, Chhattisgarh and Madhya Pradesh during the next 2 days. It forecast heavy to very heavy rainfall over coastal Karnataka, Konkan and Goa over the next 3 days. Assam, Meghalaya, interior Karnataka, Madhya Maharashtra, Odisha, Sub-Himalayan West Bengal, Sikkim and Telangana are expected to witness heavy rainfall today. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
1: Thank you, Anuja. Center tightening norms for foreign contributions has been widely covered by all the dailies today. Hindustan Times writes, government issues new rules for Foreign Contribution Regulation Act to boost the fundraising ability of religious bodies registered as NGOs and to bar religious conversion. BRICS national security advisors and heads call for joint action against terrorism, cyber threats, states the Tribune. An editorial in the Pioneer writes on how e-governance is transforming Grameen Bharat. With nearly 900 million people living in rural India, the effectiveness of our Panchayati Raj institutions will shape the trajectory of the nation's development, as it is the bedrock upon which a Viksit Bharat will be built. India and US rework trade deal amid tariff changes as fresh talks begin after Modi-Trump G7 meet, notes the Asian Age. The Statesman reports about a record surge in Vaishno Devi pilgrims as the number crosses the 50 lakh mark well before the year reaches its halfway point. International Maritime Organization announces plan to evacuate vessels stuck in Persian Gulf due to the war in West Asia, writes the Hindu. And finally, The Economic Times writes about Gujarat government focusing on Ranshala to educate children of salt pan workers by converting unusable buses into classrooms equipped with smart TVs and TV connectivity dedicated to educational channels. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. BRICS nations call for stronger cooperation to address widening range of global security challenges, including terrorism and cyber threats. Prime Minister Narendra Modi gets condolence call from Qatar's Emir after 12 Indians killed in Ras Laffan gas plant blast. India strongly criticizes Pakistan's remarks over situation in POK, says Islamabad deflects attention away from its human rights abuses. India and United States open high-level trade talks in New Delhi to recalibrate proposed bilateral trade agreement. And in FIFA World Cup, Portugal thrash Uzbekistan 5-0. Match between England and Ghana draw goalless. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and NewsOnEIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
3: God's Own Country-ஓட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
4: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
5: Coconut Development Board presents Tender Coconut Water.
6: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
5: Enjoy nature's health drink, Tender Coconut Water from Coconut Development Board.
7: இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் தலைவர் எஸ் செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம்.
8: எங்க இதுல வந்து 1000 விவசாயிகள் வந்து பங்குதாரர்களா இருக்காங்க. இங்க 10 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு ஆரம்பிச்சிருக்கேன் இந்த கம்பெனி.
9: எவ்வளவு நாள் ஆச்சுங்க ஆரம்பிச்சு?
8: இந்த கம்பெனி ஆரம்பிச்சு 8 வருஷம் ஆச்சுங்க.
9: என்ன ஒரு நோக்கத்துக்காக இந்த கம்பெனி நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க? தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனம்.
8: இளைஞர்கள் இல்லாம தேங்காய் வந்துங்க விவசாயிகள் இருந்து வியாபாரிகளுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இதை ஆரம்பிச்சோம். இப்போ ஒவ்வொரு தென்னை விவசாயிகளும் வந்து இடைச்சல்கள் இல்லாம நாங்களே எடுத்து பர்ச்சேஸ் பண்றதுக்காக வாங்கி விற்கிறதுக்காக இது ஆரம்பிச்சோங்க. அது வந்து ஓரளவு போயிட்டு இருக்குங்க. தென்னை விவசாயிகள் எடுத்து வெளியே

0: மார்க்கெட்டுக்கு வந்து டைரக்டா வச்சு கொடுக்குறாங்க, விலை அதிகமா கொடுத்துறாங்க. எங்க நிறுவனத்தின் மூலமா டெய்லி வந்து மார்க்கெட் ரேட் வந்து காங்கயத்திலிருந்து வாங்கி டெய்லி அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சு விட்டுறோம்.
1: எல்லா விவசாயிகளுக்கும்
0: இன்னைக்கு வந்து என்ன ரேட் மார்க்கெட்டு, காங்கயம் மார்க்கெட் என்ன ரேட்னு, அதுல என்ன உபயோகம்னா வியாபாரிகள் வந்து அவங்க வந்து ஏமாத்த முடியாதுங்க. என்ன ரேட்டுங்கிறது நாங்க எல்லாத்துக்குமே அந்த 1000 விவசாயிக்கு தெரிவிச்சிடறாங்க.
1: இன்னைக்கு என்னங்க ரேட்டு காங்கய ரேட்டு?
0: இன்னைக்கு வந்து 39,000-40,000 பச்சை கிரீன் ஒரு ரேட் இருக்குங்க, கருப்பு ஒரு ரேட் இருக்கு, 3 ரேட் வருங்க, பிரவுன் ஒரு ரேட் வருங்க.
1: 39,000 எத்தனை தேங்காய் வந்து?
0: ஒரு டன்னுங்க.
1: ஒரு டன்
0: உரிச்ச தேங்காய்,
1: உரிச்ச தேங்காய் ஒரு டன்,
0: ஒரு டன்
1: 1000 கிலோ
0: 2000
1: விவசாயிகள்ட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு நிச்சயமா இடைத்தரகர் இல்லாம நம்ம நல்ல விலைக்கு விற்பனை செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டுருங்களா?
0: கண்டிப்பா இருக்குங்க, டெய்லி தகவல் தெரிஞ்சுக்கிறாங்க, எல்லா விஷயம் எங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்க விவசாயிகளுக்கு. எந்த சந்தேகம் இருந்தாலும் கூட எங்கிட்ட கேட்டுக்குவாங்க, இந்த விலையிலயோ எந்த மாற்றம் இருந்தாலும் விவசாயிகளுக்கு இப்போ இதுக்கு இந்த மருந்து கொடுக்கணும், இந்த நோய் இருந்தா இந்த மருந்து கொடுக்கணும் எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க யூனிவர்சிட்டியிலிருந்துங்க.
1: சரிங்க, இதெல்லாம் ரொம்ப அருமையான செயல்பாடுகள்ங்க. 8 வருஷமா செயல்பட்டு இருக்கீங்க, இன்னும் இதை தவிர வேற அடுத்த கட்டம் எப்படி செய்யலாம் இருக்கீங்க?
0: அடுத்து வந்து சென்னை வளர்ச்சி வாரியத்திலிருந்து 8 வருஷமா நாங்க அவங்களோட டைஅப் வச்சுங்க, அவங்களோட இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சியா இருக்கிறேங்க.
1: என்ன செய்யறீங்க விவசாயிகளுக்கு?
0: இந்த 1000 விவசாயிகளுக்கு என்னென்ன ஸ்கீம் மத்திய அரசு என்னென்ன ஸ்கீம் அறிவிக்குதோ அந்த ஸ்கீமை சென்னை வளர்ச்சி வாரியத்தின் மூலமா விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலை எங்களுக்கு.
1: ஒரு பாலமா இருக்கீங்க?
0: ஒரு பாலமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து போன 2025-26 எங்க கம்பெனிக்காக 1 கோடி ரூபாய்க்கு இது பண்ணியிருந்தாங்க ப்ராஜெக்ட்டுங்க. ஒரு 250 விவசாயிகளுக்கு ஒரு விவசாயிக்கு வந்து 42,000 ரூபாய்க்கு உண்டான ஸ்கீம் திட்டங்க. அந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் நாங்க தான் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சதுங்க, செகண்ட் இயர் இப்ப ஆரம்பிக்கிறேங்க. என்ன மருந்து கொடுக்கணும், அதுக்குண்டான உரங்கள் என்ன, கரெக்டான உரம், சமமான உரம் மருந்து கொடுக்கணும். அது வந்து ஒரு விவசாயிக்கு வந்து மினிமம் ஒரு ஹெக்டேர்ல இருந்து 2 ஹெக்டேருக்கு வந்து இலவசமா கொடுத்துறாங்க. இலவசமா ட்ரைனிங் எங்க மூலமா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மரத்துல வந்து எப்படி ரவுண்ட் எடுக்கிறது, எப்படி உரம் கொடுக்கணும், அந்த உரம் இலவசமா கொடுத்துறாங்க 2 வருஷத்துக்கு. அந்த ஸ்கீம் வந்து இப்ப நல்ல முறையில எங்க உடுமலைப்பேட்டை பகுதியில என்னுடைய கம்பெனி மூலமா 250 விவசாயிகள் பயன்பட்டு இருக்காங்க.
1: 1000 விவசாயிகள் இருக்கிற இடத்துல ஒரு 250 விவசாயிகளுக்கு இதை செஞ்சிருக்கீங்க. மீதி விவசாயிகள் வந்து ஆகா எனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்பட மாட்டாங்களா?
0: கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் அலாட் பண்ணதாங்க. தமிழ்நாடு எல்லா ஏரியா கொடுக்கணும்ல?
1: நிச்சயமா.
0: அத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல தென்னை மரம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் பூரா கொடுக்கணும். இப்ப எங்களுக்கு வந்து உடுமலைப்பேட்டை திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கனால திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஒரு அலாட்மெண்ட் 1 crore வைங்க.
1: சரிங்க,
0: அது வந்து அலாட்மெண்ட் பண்ணிருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும்.
1: வாசுங்க, நான் ஒத்துக்கிறேன், நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா விவசாயிகள் மத்தியில அந்த எண்ணம் இருக்கும் இல்ல, ஆகா ஒரு விவசாயி கிடைச்சிச்சு நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படாதா?
0: அடுத்த வருஷம் அவங்களுக்கு
1: அடுத்த வருஷம் வாங்கி கொடுத்துடலாம்.
0: அடுத்த வருஷம் 250 கொடுத்துருவாங்க.
1: தென்னை வளர்ச்சி வாரியம் வந்து நமக்கு தேவையான ஆலோசனைகளையும் சொல்றாங்க, நம்ம கூடவே இருக்கிறாங்க,
0: இலவசமா இது பண்ணி கொடுக்கறாங்க, உணர்ச்சிட்ட கொடுக்கறாங்க. அது எப்படி உங்களுக்கு புதுசா தென்னை நட போடுறாங்க?
1: ஆமாங்க.
0: ஏரியா எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் இந்த திட்டத்தோட பேருங்க.
1: சரிங்க,
0: பரப்பு விரிவாக்க திட்டம் தென்னை.
1: ஆமா,
0: புதுசா தென்னை போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மானியம் கொடுக்கறாங்க. இப்போ ஒரு விவசாயி 1 ஹெக்டேர் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 56,000 ரூபாய் மானியங்க. இந்த வருஷம் 28,000, அடுத்த வருஷம் 28,000. அவங்க வந்து பணமா வந்து அவங்க பேங்கே அனுப்பிச்சாங்க, அங்க இருந்துங்க
1: விவசாயியோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும்
0: போயிடும். நாங்க வந்து மீடியேட்டரா இருந்து போதுங்க
1: 143 ரூபாய்க்கு காப்பீடுனா எத்தனை மரங்க அல்லது எத்தனை ஏக்கரா
0: மரம் இல்லங்க? கேரா சுரக்ஷான்னு ஒரு இன்சூரன்ஸ்.
1: சரி, கேரா சுரக்ஷா விவசாயிக்கு இன்சூரன்ஸ் இல்லைங்க?
0: விவசாயிகளுக்கு அது வந்து இப்போ இந்த வருஷம் ஒரு 250 பேருக்கு கொடுத்துருக்குங்க. மீதி பணம் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு கொடுத்துருக்குங்க. அவங்க ஒரு 857 ரூபாய் நம்ம அவங்க போடுறாங்க. ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் மாதிரி 7

0: லட்சம்
1: 7 லட்சம்.
0: விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் எல்லாருக்குமே, ஒரு தோட்டத்துல வேலை செய்யறவங்களும் அந்த பணத்தை கட்டிடலாங்க, பண்ணிடுறாங்க, அவங்க கொடுத்துறாங்க. எவ்வளவு பேர் அப்ளை பண்ணாலும் கேராசுரக்ஷன் ஒரு திட்டத்தை வந்து சென்னை வளர்ச்சி வாரியம் அறிமுகப்படுத்திருக்குங்க. அதுல ஒரு இந்த வருஷம் 250 விவசாயிகளுக்கு நாங்க இது
1: பண்ணியிருக்கோம்.
0: எங்க கம்பெனி மூலமா 750 விவசாயிகள் பயன்பட்டிருக்காங்க இது வரைக்கும்.
1: அடுத்த கட்டமாங்கய்யா, எனக்கு இன்னொரு சந்தேகம். நீங்க ஒரு தென்னை சாகுபடியாளர் இல்லீங்களா? எத்தனை ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்கு, எவ்வளவு காலமா சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க?
0: நான் இப்ப ஒரு 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேங்க, ஒரு 250 வரை இருக்குங்க.
1: உங்களுடைய தென்னந்தோப்புல இருக்கிற அந்த தென்னை ரகம்னா என்ன ரகங்கய்யா?
0: அரசம்பட்டி ரகம்.
1: அரசம்பட்டி எல்லாம் நெட்டதான் இல்லீங்களா?
0: நெட்டை நெட்டை எல்லாமே நெட்டதான்.
1: இப்ப நெட்டை குட்டெல்லாம் சொல்றாங்களே, அது வேண்டாங்களா?
0: நெட்டை குட்டை அது இப்ப நான் தண்ணி பொறுத்திருக்குங்க. நம்ம அரசம்பட்டி வந்து வறட்சியை தாங்கி வரும் கொஞ்சம். இப்ப நெட்டை குட்டை கொஞ்சம் தண்ணி அதிகமா வேணுங்க, குட்டை நெட்டைக்கும் தண்ணி ரொம்ப வேணுங்க. இது அரசம்பட்டிக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 லிட்டர், இதே வந்து குட்டை நெட்டைக்கு ஒரு நாளைக்கு 150 லிட்டர் வேணுங்க. அதனால எங்களுக்கு தண்ணி வறட்சி பார்த்து நாங்க எங்க ஏரியா தண்ணி இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க இது பண்ணிக்கிறேங்க, வெரைட்டி வாங்கி வச்சுக்கிறேன்.
1: உங்களை பொறுத்த வரைக்கும் தென்னையில என்ன விளைச்சல் கிடைக்குதுங்க?
0: ஒரு மரத்துக்கு வந்து ஆவரேஜா 150 வரிசைக்கு 150 காய் வருங்க.
1: 150 நல்ல விளைச்சலுங்க?
0: நல்ல விளைச்சல 150 காய் வருங்க.
1: 180
0: வருங்க.
1: ஆமாங்க.
0: சுமாரானதுங்கமே 150 வருங்க. 150ங்கிறது ஒரு காய் 20 ரூபாய் இன்னைக்கு ரேட்னா ஒரு 3000 ரூபாய், 75 ல இருந்து 100 ரூபாய் வரைக்கும் செலவு.
1: உங்களுடைய தென்னந்தோப்புல பொதுவான பராமரிப்பு முறைகள் நீங்க என்னென்ன கையாளுறீங்க?
0: சென்னை வளர்ச்சி வாரியம் என்னென்ன செய்தோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்ப மரத்துல நல்லா தண்ணி ரவுண்டா சுத்தி வரணும்னா ஒரு 3 அடி தள்ளி வட்டப்பாத்தி போடுவாங்க. அது வந்து அளந்து வட்டப்பாத்தி போட்டு தண்ணி கரெக்டா வேஸ்ட் இல்லாம வேருக்கு போய் சேர்றதுக்காக அந்த திட்டத்தை வந்து சென்னை வளர்ச்சி வாரியம் அறிமுகப்படுத்துதுங்க. தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாம அந்த வேருக்கு கரெக்டா சென்னையோட மரத்தோட வேருக்கு போகணுங்கிறக்காக அந்த எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அதை நாங்க வந்து உபயோகிச்சுங்க. நாங்க இல்லாம மத்த விவசாயிகளுக்கும் சொல்றோம்
1: பண்ணுங்க.
0: மரத்துக்கு 200 மில்லி கொடுத்துருவாங்க.
1: உற்பத்தியாளர் நிறுவனத்தின் தலைவரா நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்க?
0: ஆலோசனை தென்னை பராமரிப்பு வந்து தினசரி கவனிக்கணுங்க. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, உரம் வைக்கிறது வந்து சரியான முறையா உரம் வைக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனையே வருதுங்க. ரெண்டாவது வந்து தண்ணி வந்து டெய்லி இத்தனை லிட்டர்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை கரெக்டா அந்த 100 லிட்டர் வைங்க, 100 லிட்டர் கண்டிப்பா கொடுக்கணுங்க நாட்டு மரங்களுக்கு. அதே வந்து உங்களுக்கு டி முட்டை நட்டைன்னா டெய்லி 150 லிட்டர், 3 நாளைக்கு ஒரு தடவை 500 லிட்டர் இந்த ரவுண்ட்ல நிக்கணுங்க கரெக்டா. முதல் தண்ணிங்க, தென்னை விவசாயில முதல்ல வந்து தண்ணி இருக்கா அதை தான் பாக்கணுங்க. ரெண்டாவது அந்த உரத்துக்கு போகணுங்க, NPK அது ஃபர்ஸ்ட் NPKங்க. அடுத்தது டானிக், இந்த 3 தான் முக்கியமா கொடுக்க வேண்டியது இருக்கு. டானிக் இல்லைன்னா கூட நீங்க இதுல மண்லையும் கூட கொடுக்கலாங்க, மைக்ரோ
1: நியூட்ரியன்ட்
0: மண்லையும் கூட கொடுக்கலாங்க அது மைக்ரோ நியூட்ரியன்ட்.
1: மத்தபடி
0: மூணு வந்து முக்கியமா கடைபிடிக்கணும்.
1: நோய் பூச்சி தாக்குதல் இருக்கான்னு அப்பப்ப நீங்க தினமும் பாருங்க,
0: அதுக்குண்டான உடனடியா அதுக்கு என்ன பண்ணணும் பண்ணிடுவானுங்க.

0: மருந்து கட்டுறதுங்க. மருந்து வந்து குருத்தலம் நோய் வந்து ஊத்தி விடுறது, அப்புறம் வெள்ளைப்பூச்சி தாக்குதல் இப்ப அதிகமா இருக்கு, அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்ப வாடல் நோய் தான் இப்ப கொஞ்சம் பரவிட்டு வருதுங்க எங்க ஏரியாக்கு, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டு வருது. அதுக்காக தான் இந்த பிக்ஸ்ங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததே அதுக்காங்க. இந்த திட்டம் வந்து சென்னை வளர்ச்சி வாரியம் அறிமுகப்படுத்துறது இந்த வாடல் நோய்க்கு வந்தாங்க, அது வந்து பரவக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் கொடுப்பாங்க. சமச்சீர் உரம் சொல்றாங்களா அது மருந்துங்க. அப்புறம் விவசாயிகள் வந்து ஒருங்கிணைந்து பயன்படுத்தணுங்க, 200 விவசாயி ஒருங்கிணைந்து பயன்படுத்தணுக்காக தான் இந்த ஸ்கீம் பக்கம் பக்கம் இருக்கணுங்க. நோய் இல்ல இப்போ இங்க ஒரு தோட்டத்திலிருந்து உனியர் 10 தோட்டம் போயிருந்ததுன்னா அந்த நோய் தாக்குதல் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணாதுங்கிறதுக்காக எல்லாருமே ஒருங்கிணைந்து பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க.
1: ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களை தொடர்பு கொள்ள உங்களுடைய தொலைபேசின்னு சொல்லுங்க.
0: 93-44
1: 93-44
0: 22,000
1: தொடர்பு கொள்றேங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா.
0: நன்றி.
2: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
3: இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் தலைவர் எஸ் செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
4: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
5: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
4: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
6: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
7: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய், ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர்னு எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறு காலை 11
8: நேரம் 8:45:30.
2: ஆகாஷவாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் அவசியம் உரை கேட்கலாம். வழங்குபவர் யோகா பயிற்றுனர் யோகினி எம் சண்முக பிரியா அவர்கள். நேர்களே, முதுமை என்பது வாழ்க்கையின் இறுதி கட்டம் அல்ல, அது அனுபவத்தின் அழகான பருவம். வயது கூடலாம், ஆனால் உடலும் மனமும் இளமையாக இருக்க முடியும். அதற்கு எளிமையான இயற்கையான வழி யோக முறை மட்டுமே.
9: யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது உடல், மனம், உணர்வு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை ஒருங்கிணைக்கும் ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய பாரம்பரியத்தில் வளர்ந்த

இந்த கலை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது. யோகா என்ற சொல் யுஜ் என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது. அதற்கு இணைதல் அல்லது ஒன்றுபடுதல் என்று பொருள். உடலையும் மனதையும் இணைத்து சமநிலையான வாழ்க்கையை வாழ உதவுவதே யோகாவின் நோக்கம். பழங்கால முனிவர்கள் மனிதன் முழுமையான ஆரோக்கியத்துடன் வாழ இதன் முறைகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் யோகாவை தினசரி வாழ்க்கையில் ஒரு பகுதியாக கடைபிடித்து வருகின்றனர். அன்றாட வாழ்க்கை முறையில் நாம் தூங்குவது போல், சாப்பிடுவது போல், அன்றாட நிகழ்வில் ஒரு நிகழ்வாக நாம் ஏற்படுத்தி கொண்டால் நமது மனமும் உடலும் முழுமையான ஆரோக்கியத்தில் இருப்பதை நாம் உணர முடியும். நம்மளுடைய உடல் இந்த உலகத்துக்கு வரும்போது இந்த உடலோடு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த உடலை வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான். இப்போ உடற்பயிற்சிகள்லாம் செய்யும்போது அது வெறும் சதைக்கோளங்களுக்கு மட்டுமே செய்யப்படுறது. ஆனால் இந்த ஆசனங்கள் வந்து உடலையும் மனதையும் இணைக்கக்கூடிய ஒரு செயலை வந்து செய்து ஒரு 21 ஆசனங்கள் வந்து சித்தர்கள் நமக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் 21 ஆசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆசனங்கள் மூலியமாக நம்ம உடலில் உள்ள நாளமில்லா சுரபிகள், சக்ராசுன்னு சொல்லக்கூடிய அந்த நாளமில்லா சுரபிகளை வந்து நம்ம முழுமையாக இயக்க முடியும். அப்படி இயக்கும்போது உடலில் உள்ள அனைத்து வியாதிகளும் முழுமையாக சரி செய்யப்படுகிறது. அதுக்கு சில ஆசன முறைகள் இருக்கிறது. அதாவது பேசிக் சக்ரா, அதாவது மூலாதார சக்ராஸ்க்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கு சில ஆசன முறைகள் இருக்குது. மச்சாசனம் அந்த மாதிரி ஆசனங்கள்லாம் அந்த சக்ராஸை முழுமையாக ஆக்டிவேஷன் பண்ணி அது சம்பந்தமான உடல் சார்ந்த பிரச்சனைகளை அது சரி செய்யக்கூடிய ஆசனங்களாக இருக்கும். புஜங்காசனம் அப்படிங்கிறது ஹார்ட் சக்ராவை வந்து இயக்கக்கூடியது. அந்த ஹார்ட் அன்பு அதிகமாக இருக்கும்பொழுது உடலில் வந்து ஒரு டோபமின் சுரப்பி வந்து அதிகமாக சுரக்கும். அதனால் அது சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாகும். அனைத்து மக்களுடையும் நமக்கு ஒரு பிணைப்பு ஏற்படும். சமுதாயத்தில் நமக்கு அனைவரிடமும் அன்பாக இருக்கிறதுக்கான சில விஷயங்கள் நம்ம உடல் மூலியமாகவும் நம்ம கொண்டு வர முடியும். முதியவர்கள் என்று யோகா செஞ்சதுக்கப்புறம் அவங்கள சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த முதியவர்கள் வந்து முதியவர்களாக அதுக்கப்புறம் இருக்க போகிறது இல்லை. அந்த யோகா ஆசனங்கள் செய்யும்போது அவங்களோட வயது வேணால் முதியதாகலாம், ஆனால் அவங்க எப்போவுமே இளமையோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். யோகாவை முறைப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அவங்களோட உடலுக்கு தகுந்த அளவில் அவங்க வளர்ச்சி செய்யணும். இப்போ வந்து இந்த சேரில் உட்காந்துட்டு கூட நீங்கள் செய்யலாம். சேரில் உட்காந்துட்டு கைகளை கீழே தொடுறது, சேரை பிடிச்சிட்டு பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணுறது, சில இந்த மாதிரி ஆசனங்களை சேர் ஹெல்ப்போட, சேர் மட்டும் இல்லை அவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக நிறைய டூல்ஸ் வந்து இருக்குது. இப்போது சில கயிறு மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் சில யோகா பிரிக்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஹெல்பிங் டூலாக நம்ம யூஸ் பண்ண முடியும். இது மூலியமாக அவங்க அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஆசனங்களை படிப்படியாக மெதுவாக அவங்க அவங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி மெதுவாக வளைச்சி முழுமையாக அந்த ஆசனங்களை அவங்க செய்ய முடியும். அந்த போச்சஸில் அவங்க செய்யும்போது சில தலகாணிகள் கூட அவங்க யூஸ் பண்ணி செய்யலாம். அது மாதிரி செய்யும்போது அவங்க அந்த ஆசனங்களை அதோட இறுதி நிலையை முழுமையாக அடைய முடியும். அந்த மாதிரி அடையும் போது மற்றவங்க செஞ்ச அந்த ஆசனங்கள் என்ன பலன் வந்து கிடைக்கோ அதே பலன் வந்து அதை விடையும் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு எப்போவுமே பிளட் சர்க்குலேஷன் வந்து இந்த ஏஜில் நல்லா இருக்கும். ஆனால் முதியவர்களுக்கு வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த பிளட் சர்க்குலேஷன் குறையிற நேரம். அந்த நேரத்தில் இவங்க யோகா செய்யும்போது இளைஞர்களுக்கு எந்த அளவு பிளட் சர்க்குலேஷன், அதாவது அந்த இரத்த ஓட்டங்கள் இருக்கிறதோ அதே அளவுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் முதியவர்களுக்கும் இளைஞர்கள் மாதிரியே பிளட் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் இந்த டூல்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணி முறையான வகையில் செய்யும்போது அவங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். அவங்க வயது வந்து அவங்களுக்கு இதில் ஒரு பெரிய விஷயமா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தோணாது. அவங்களும் இளமையாகவே இருப்பாங்க. முக்கியமாக நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய பெண்கள் மாதவிடாய் காலங்களில் அவங்களுக்கு இருக்கிற உடல்நிலை, அவங்களோட மன சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம யோகா வந்து செய்யும்போது அவங்களோட உடலையும் மனசையும் அவங்க முழுமையாக ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். சர்வ அங்க ஆசனம், இந்த சர்வ அங்க ஆசனம்ன்றது சர்வாங்க ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வ அங்கங்களுக்கும் உரிய ஆசனம். இது அவங்களுடைய ஹார்மோன்ஸை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு உரிய ஒரு ஆசனம். இந்த ஆசனத்தை அவங்க முழுமையாக ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது அவங்களுக்குள்ள அந்த மன மாற்றங்கள், 24 மணி நேரமும் அவங்களுடைய மனசு வந்து ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கும். ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அவங்களுடைய உடல் சார்ந்த சில ஹார்மோன் சேஞ்சஸ்னால அந்த விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த ஆசனங்கள்

சில பிரணாயாமா, சில முத்திரைகள், சில தியான முறைகள் செய்யும்போது சர்வாங்காசனம் சர்வ அங்கங்களுக்கும் உரிய ஆசனம். இந்த ஆசனத்தை அவங்க செய்யும்போது ஹார்மோன்ஸ் இம்பாலன்ஸை அவங்க சரி பண்ண முடியும். அப்படி சரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மனநிலையிலையும் முழுமையாக ஒரு மாற்றம் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ஏன் அவங்க இப்படி இருக்காங்கன்னு சுற்றி இருக்கிறவங்களும் யோசிக்கிறதில்ல, அவங்களும் யோசிக்கிறதில்ல. அவங்களுக்கு உடலில் சில ஹார்மோன்ஸுன்றது சயின்டிஃபிக்காக உண்மை. அந்த ஹார்மோன்ஸை சரி பண்ணுறதுக்கு அவங்க இந்த முறைகளை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் முழுமையான தீர்வு இதில் வந்து அவங்களுக்கு இருக்குது. பெண்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் 24 மணி நேரமும் எல்லா வேலைகளையும் முழுமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆக்சிஜன் அளவு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க கோவப்படாமல் அவங்களுடைய விஷயங்களை செய்கிறதுக்கு முழுமையாக உடலில் ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கு யோக ஆசனங்கள், பிராணாயாமா 10-15 நிமிஷம் செஞ்சால் கூட ஒரு நாளைக்கு தேவையான ஆக்சிஜனை அவங்க இதிலிருந்து முழுசாக எடுத்துக்க முடியும். உடலில் வந்து ஆக்சிஜன், அதாவது பிராணம் அதிகமாக இருக்கும்போது அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் உயிர்ப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கும். அதை முழுமையாக அவங்க வந்து செய்ய முடியும். சில ஆசனங்கள், அதாவது சூரிய நமஸ்காரம், இதை அவங்க செய்யும்போது அவங்க உடம்பில் இருக்கிற 72 நாடிகளும் முழுமையாக வேலை செய்யும். அதை வந்து இயக்கி அது மூலயமா பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், உடம்புல ஆக்சிஜன் ஃப்ளோ, அதாவது பிராணாவும் அதிகரிக்கும். இது போக புஜங்காசனம், அர்த்த சலபாசனம், தனுராசனம், சர்வாங்காசனம், மச்சாசனம், அர்த்த மச்சேந்திராசனம், ஜானு சிரசாசனம், இதுதான் பெண்களுக்கான சிறந்த ஆசனங்கள். பெண்கள் வந்து அவங்க வந்து முதல்ல ஆசனங்கள் வந்து ஒரு 10 வயசில் வந்து செய்கிற ஆசனங்களை வந்து ஒரு 16 வயசில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. 16 வயசில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ஒரு 21 வயசில் செய்ய முடியாது. 21 வயசுலன்றது 36 வயசில் பண்ண முடியாது. 36 வயசுலன்றது 46 பண்ண முடியாது. 46ன்றது ஒரு 52 பண்ண முடியாது. இப்படி ஒரு கணக்கு உண்டு. ஏன்னா நம்மளுடைய போன் வந்து அந்த மாதிரி வளர்ச்சி அடையும் போது அதை நீங்கள் சடனாக போய் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ முறைப்படி முதலிருந்து நம்ம பயிற்சி செய்யலை அப்படின்னு சொன்னால், நம்ம குழந்தைங்கள ஆரம்பத்திலிருந்தே இந்த மாதிரி விஷயங்களுக்கு பழக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி வந்து நம்மளால் செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால், ஒரு வயதிற்கு மேலே உங்களுடைய ஜாயின்ஸ், அதாவது மூட்டுகள், ஒவ்வொரு அசைவும், உங்களை உடலில் அசையக்கூடிய மணிக்கட்டு, மூட்டு, கால், இந்த அசைவுகள் கொடுக்கக்கூடிய அந்த ஜாயின்ஸை வந்து நீங்கள் முதல்ல வந்து இயக்கணும். அந்த இடங்களை மட்டும் நீங்கள் இயக்கும் போதே உடம்புல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு நெகிழ்வுத்தன்மை கிடைக்கும். அதுக்கப்புறமா சில ஆசன முறைகளை நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம். ஒரு இரும்பு கம்பி இருக்குது, அதை நீங்கள் வந்து ஹீட்டாக்காம டைரெக்டாக நீங்கள் வளைக்கும் போது அந்த இரும்பு கம்பி வந்து உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி உங்களுடைய போனை வந்து நீங்கள் முதல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வராமல் நீங்கள் பண்ணும்போது உடலில் சில சைட் எஃபெக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு கிரியாசன்னு சொல்கிற அந்த அசையும் நிலை ஆசனங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் படிப்படியாக அடுத்தது சூரிய நமஸ்காரம், புஜங்காசனம், அர்த்த சலபாசனம், தனுராசனம், இந்த மாதிரி ஆசனங்களை நீங்கள் செஞ்சால் உடம்புக்கும் மனசுக்கும் முழுமையாக ஹெல்த் வெல்த் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உஷ்ட்ராசனம், இது வந்து பெண்களுக்குன்னே உரிய ஆசனம். அவங்க வந்து குழந்தை பேரை பெற்றெடுக்கும்போது அவங்களுக்கு வர்ற அந்த ஸ்ட்ரெச் மாஸை வந்து, வயிறில் உள்ள அந்த ஸ்ட்ரெச் மாஸை வந்து முழுமையாக அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம். அவ்வளோ அற்புதமான ஆசனம். இதை அவங்க பெண்கள் செய்யும்போது அவங்களுக்கு அவங்க இளமை காலத்தில் வயிறு எப்படி இருந்ததோ அதே அளவு வயிறு வந்து அது கொண்டு வரும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு ஏஜ்லேயும் பெண்களுக்கு இடுப்பு சதைகள் விரிஞ்சிக்கிட்டே போகும். அதனால் அவங்க வயதான தோற்றத்தை வந்து கொடுக்கும். ஜானு சிரசாசனம், சிசுபாலாசனம், இந்த இரண்டு ஆசனங்களையும் செய்யும்போது அவங்களுடைய இடுப்பு வந்து ஒடுக்க முடியும். உடுக்கை போன்ற இடுப்பு இருக்கும்போது அவங்க பார்க்கறதுக்கு இளமையாக தெரிவாங்க. இந்த ஆசன முறைகளை அவங்க அந்த சரியான மூச்சு பயன்படுத்தி செய்யும்போது அந்த இடுப்பு சதைகளையும் நம்ம சரிவர கொண்டு வர முடியும். உடலே வந்து கோயில், உத்தமன் குடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற அந்த கோயிலுக்குள்ளே அந்த கோயிலை வந்து எப்படி அவங்க பராமரிக்கணும், என்ன மாதிரி அந்த கோயிலை பார்த்துக்கணும், அந்த கோயிலை எப்படி சரியாக வச்சுக்கணும், இந்த மாதிரி வழிமுறைகள் யோகாவில் இருக்குது. அதை அவங்க சரியாக செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அதுக்குள்ளே இருக்கிற உத்தமன் இறைவன் அப்படிங்கிறவங்க, அதுக்குள்ளே இருக்கிற அந்த மனம், அந்த மனசை வந்து அவங்க முறையாக வந்து சரி பண்ணிக்கும்போது, அந்த மனசுக்கான சில விஷயங்களை தியான முறைகளில் அவங்க எடுத்துக்கும் போது அவங்க ஹெல்த்தையும் அந்த மனநிலையை சரி பண்ணும் மனசு தான் ரொம்ப முக்கியம். ஸோ மனநிலைகளில் ஹெல்த் சரி பண்ணுறதுக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்குது.
மருந்தே இல்லாமல் மருத்துவத்திற்கு அப்பால் அப்படின்னு ஒரு விஷயம்.

0: தான் இருக்குது. அது இந்த யோகா தியான முறைகளில் தான் இருக்குது. இது வந்து அவங்க பண்ணும்போது அவங்களோட இன்னர் இன்ஜினியரிங் சரியாகும்போது அவங்களோட உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உடல் வலிமையும் மன வலிமையும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. வலிமையான உடல் தெளிவான மனதை உருவாக்குகிறது. தெளிவான மனம் சிறந்த வாழ்க்கையை உருவாக்குகிறது. தினமும் அரை மணி நேரம் யோகா செய்வது மிகவும் சரியான ஒரு முறையாக இருக்கும். செல்வம் இழந்தால் சிறிது இழந்ததாகும், நேரம் இழந்தால் அதிகம் இழந்ததாகும், ஆரோக்கியம் இழந்தால் அனைத்தையும் இழந்ததாகும். இந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் எளிய பாதைதான் யோகா. இதை மன நிறைவோடையும், அதாவது ப்ரெசன்ட் மூமெண்ட், ஃபாஸ்ட் ஃபியூச்சரில் இல்லாமல் இந்த நிமிடம் வாழக்கூடிய அனைத்து விஷயங்களும் யோகா தான். அதை நம்ம முழுமையாக கடைபிடிக்கும் போது யோகா வந்து உங்களுக்கு முழுமையாக உடல் மனதில் ஆரோக்கியத்தை கொடுக்கும். வயது அதிகரிப்பதை நம்மால் தடுக்க முடியாது, ஆனால் வயது அதிகரிக்கும் விதத்தை ஆரோக்கியமாக மாற்ற முடியும்.
1: முதுமை என்பது வயதின் எண்ணிக்கை மட்டுமல்ல, வாழும் விதத்தின் வெளிப்பாடும் கூட. யோகாவை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றினால் முதுமையும் மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக நோயற்றதாக அமையும். பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தால் குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும். இன்று முதல் தினமும் சில நிமிடங்களாவது யோகாவுக்காக ஒதுக்குவோம். ஆரோக்கியமான இனிமையான முதுமையை வரவேற்போம். நன்றி நேர்களே. இதுவரை வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் அவசியம் குறித்த உரை கேட்டீர்கள். வழங்கியவர் யோகா பயிற்றுனர் யோகினி எம். சண்முகப்பிரியா அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். தியாகராஜன். அமைப்பில் உதவி எம். சுப்புலட்சுமி. படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: உங்க கூடனா ஆர் ஜே சாரு கேசினி. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தி சுருக்கம், அதை தொடர்ந்து சிறுவாணிச்சார நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆர் ஜே பிரம்குமார் காத்திருக்காங்க.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனையில் பல் மாற்று சிகிச்சை பெற்ற பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட Group 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. கானா

0: இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஒன்பது மணி ரெண்டு நிமிஷத்தில் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ட்ரா இருக்கிறது சிறுவாணி சேனல். உங்களுக்காக அழகான இதமான சூப்பரான பாடல்களோட பல செய்திகளும் காத்திருக்கக்கூடிய இந்த ஷோவில் உங்களோட நான் உங்கள் ஆர்ஜி பிரபுகுமார். இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய முதலில்

எஸ் தமன் மற்றும் சாம் சிஎஸ்னுடைய மியூசிக் கம்போஷனில் ஸ்ரீவர்தினி, அதிதி மற்றும் சத்யா, யாமினி, ரோஷினி அண்ட் தேஜஸ்வினி பாடின பாடலை கேட்டு ரசிச்சிங்க. எனிமி படத்திலிருந்து நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக், கரெக்டாக 9:12 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணிச்சாரல் நேயர்களே, இன்று இரவு 9:10

அனைந்திருக்கு மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று மன்னரும் அரசரும் பிறந்தநாள் சிறப்பு மயிலிறகு எழுதி வழங்குகிறார் சௌமியா.

ஏஆர் ரகுமானுடைய இசையில் கைலாஷ்கர் டி சத்யபிரகாஷ் தீபக் ப்ளூ பூஜா வைத்தியநாதன் பாடின பாடல் மெர்சல் படத்திலிருந்து கேட்டு ரசித்தோம். நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது சிறுவாணிச்சாரல்.

ஏஆர் ரகுமானுடைய இசையில் கைலாஷ்கர் டி சத்யபிரகாஷ் தீபக் ப்ளூ பூஜா வைத்தியநாதன் பாடின பாடல் மெர்சல் படத்திலிருந்து கேட்டு ரசித்தோம். நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இது சிறுவாணிச்சாரல். மண்டல தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகம் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் இணைந்து நிதி ஆப்கே நிக்கெட் என்ற பெயரில் குறைதீர்ப்பு கூட்டம் அவினாசி ரோட்டில் உள்ள PSG கலை அறிவியல் கல்லூரி பொதிகை அரங்கிலும், நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள தாய் சோலை பிளான்டேஷன் நிறுவனம் தேவர் சோலை எஸ்டேட் அலுவலகத்திலும் வருகின்ற 29 இக்கூட்டம் காலை 10:30 முதல் மாலை 4:30 வரை நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வில் PF தொடர்பான குறைகளை pghs.ROCBE@epfindia.gov.in என்ற மின்னஞ்சல் வாயிலாக பகிர்ந்து கொள்ளலாம் என மண்டல வைப்பு நிதி கமிஷனர் தெரிவிக்கிறார்.

தர்புகா சிவனுடைய இசையில் எனி நோக்கி பாயும் தோட்டா படத்துலேருந்து சித் ஸ்ரீராம் வாய்ஸில் அழகான பாடலை கேட்டு ரசம். நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டாக 9:25 நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ சிறுவனிச்சாரல். நேர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று பகல் 11:30 வண்ணப்பூக்கள் இலக்கிய சோலை காலந்தோறும் அவ்வை உரை வழங்குபவர் முனைவர் ஏ சாஜிதா பேகம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து டி நித்யா அவர்கள் வழங்கும் கவிதைகள் இடம்பெற கேட்கலாம்.

0: நீங்க கேட்டு என்ஜாய் பண்ண இந்த பாடல் ஜிப்ரனுடைய மியூசிக்ல டி சத்யபிரகாஷ் மற்றும் பிரகதி குருபிரசாத் பாடின பாடல் தீரம் அதிகாரம் ஒன்று படத்திலிருந்து.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 2 அங்கக வேளாண்மையில் கலை மேலாண்மை உத்திகள் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. முரளி அர்த்தனாரி அவர்கள். கேட்டு பயன் பெறுங்கள்.

0: 9:34 நீங்க கேட்டு ரசிச்ச இந்த ஒரு அழகான பாடல் சாம்சியஸ்னோட இசையில விக்ரம் வேதா படத்துல இருந்து.
1: இன்று இரவு 9:30 இரு மேதைகளின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி.
2: பார்வையில இடையினம் இல்லைன்னா அந்த இரு போயிடுது, அப்ப அது பாவை ஆயிடுது. அத இலக்கணத்திலயும் சரியா கொடுத்திருக்காரு பாவைய, அவரோட கற்பனையே அலாதி இல்லையா.
1: மன்னரும் அரசரும் சிறப்பு மயிலிறகு.

பட்டாசா ஒரு சாங் கேட்டு ரசிச்சாம். 9:40 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் ஏ ரமனுடைய மியூசிக் கம்போஷன். லிங்கா படத்துலேருந்து மனோ மற்றும் நீதி மோகன் மற்றும் தன்வி ஷா பாடின இந்த அழகான பாடல். மொகரம் பண்டிகையை முன்னிட்டு சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை எழும்பூரிலிருந்து June 25 இரவு 11:50 புறப்படும் சென்னை எழும்பூர் போத்தனூர் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 10:55 போத்தனூரை சென்றடையும். மறுமார்க்கமாக போத்தனூரிலிருந்து June 28 இரவு 11:55 புறப்படும் போத்தனூர் சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 11:00 சென்னை எழும்பூரை சென்றடையும். இந்த ரயிலானது தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், விருத்தாச்சலம், ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது.

ரவுடி பேபி சாங் கேட்டுருச்சிங்க. மாரி டூ படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜனுடைய மியூசிக் கம்போஷன்ல தனுஷ் மற்றும் தீபான இந்த அழகான பாடல் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஷோ நம்ம சிறுவாணி சார் நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டா 9:46 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல உங்களுக்காக வரக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நெல்லிக்காயிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கக்கூடிய பயிற்சி 23/6/2026 மற்றும் 24/6/2026 ஆகிய இரண்டு நாட்களில் காலை 9 முதல் மாலை 5 வரை அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறுகிறது. இந்த பயிற்சி வகுப்பில் நெல்லி பானங்கள், பழரச பானம் மற்றும் தயார் நிலை பானம், நெல்லி ஜாம், தேன் நெல்லி, நெல்லி கேண்டி, நெல்லி மிட்டாய், பொடி மற்றும் துருவல் ஆகியவை தயாரிப்பதற்கான பயிற்சி வழங்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்.

0: கோயம்புத்தூர் 3 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மேலும் தொலைபேசி எண்கள் 9488598268 என்ற கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.
1: இப்போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்கிற அப்பா, அத்தை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிற அம்மா, வேற குழந்தைகளை பார்க்கணும்னு சொல்கிற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாமல் கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமாக பார்க்குற பொண்ணுங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டே ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாங்க, கட்டினா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.
2: அவ முன்னால நிக்கிறான், அவ கண்ணால சொக்கிறான், நான் தன்னால

0: அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பண்ண பாடலை கேட்டோம். கோலம்மாவு கோகிலா படத்திலிருந்து.
1: நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் நுண்கலை ஓவியம் வரைவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் தென்சேரிமலை ஓவியர் கே நாகராஜன் மற்றும் எஸ் கவிதா ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன் பெறுங்கள்.

0: கேட்ட பாடல் சந்தோஷ் நாராயணுடைய மியூசிக்ல பிரதீப் மற்றும் பிரியா ஹேமேஷ் பாடின பாடல் மனிதன் படத்திலிருந்து.
1: இன்று இரவு 9:30 மணிக்கு இரு மேதைகளின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி.
2: பார்வையில இடையினம் இல்லைன்னா அந்த இரு போயிடுது, அப்ப அது பாவையாயிடுது. அதை இலக்கணத்திலயும் சரியா கொடுத்திருக்காரு. பாவைய அவரோட கற்பனையே அலாதி இல்லையா.
1: மன்னரும் அரசரும் சிறப்பு மயிலிறகு.

0: நேர்லே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இன்று மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.
1: நேயர்களே, இன்று 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 2 அங்கக வேளாண்மையில் கலை மேலாண்மை உத்திகள் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. முரளி அர்த்தனாரி அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று IBMS இந்திய பாலங்கள் மேலாண்மை திட்டம்
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலாக நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு 4 முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலாக சொல்லலான் இருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய உடம்பை வந்து சீராக வச்சுக்கணும். சரியான உணவு, நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை வந்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட எப்பொழுதும் ஒரு உடன்பாடோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை, நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி அந்த ஆன்மீகத்தோட கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதில் மனதை அமைதியாக வச்சுக்கிறது. இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் பண்ணிங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை நீங்களே மருத்துவராக இருந்து நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான இதாக நான் சொல்ல விரும்புகிறேன்.
0: இன்னும் சில நொடிகளில் 10 செய்தி சுருக்கம் தொடரும்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ரங்கநாதன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அண்ணா பிறந்த நாளான September 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கடலூர் அரசு மருத்துவமனையில் பல்மாற்று சிகிச்சை பெற்ற பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட Group 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் September 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் காயத்ரி கோபிச்சந்த் த்ரிஷா ஜோலி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
5: குட் மார்னிங். நேரம் 10:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ், லிசனர்ஸ் சாய்ஸ். இது உங்கள் சாய்ஸ்ன்னு சொல்லியாச்சு, உங்கள் சாய்ஸில் வந்து பாடல்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம்.

ஹாலிடே ஹிட்ஸ் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து அனுப்பலாம் 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு. அந்த பாட்டெலாம் கொடுக்கறதுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது ஆர்ஜே சாரு கேசுனி. நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் பாட்டு சீமராஜா படத்துலேருந்து கேட்க போகிறோம். விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க புளியம்பட்டி பழனியம்மாள் தக்ஷிதா.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இன்று மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புல்லா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
0: 10:13 இது உங்கள் சாய்ஸ் லிசனர்ஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச 2K ஹிட்ஸை கேட்டு ரசிக்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அது இடம்பெற்றிருக்கக்கூடிய படம் உங்க பேரையும் முறையும் சேர்த்து அனுப்புங்க. ஒருத்தரையே 10 பாட்டு கேட்குறீங்களேப்பா இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒருத்தங்க ஒரு பாட்டு அனுப்புறீங்க அப்படின்னா நிறைய நேயர்களோட பேரும் நம்ம அவங்க கேட்குற பாடல்களுமே நம்ம கேட்கல இல்லையா, அதுதான் விஷயம். ரைட், இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா காதல் சொல்ல வந்தேன் படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பெருமான குமார் தேவி, நந்தினி, அபிநயா, தென்றல், பிரகாஷ், சென்றாயன், பன்னீர்செல்வம், ரஞ்சித் குமார், இளங்கோவன்.

0: இன்று இரவு 9:15 சிறப்பு மயிலிறக மன்னரும் அரசரும்.
1: ஒரு குட்டி பல்லவின்னு தான் சொல்லணும். இது 4 syllables, அடுத்த லைன்ல 7 syllables. காற்றுல இயல்பா அப்படி நம்மளுடைய சிறகு மாதிரி புடவை அப்படி பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரீசி சாங்.
0: இருமேதைகளின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி மறவாமல் கேளுங்கள்.

காஞ்சனா 2 படத்துல இருந்து பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க காவ்யா தாராபுரம்ல இருந்து. 10:24 கஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ் லிசனர்ஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியில. அடுத்த பாட்டு ரஜினி முருகன் படத்துல இருந்து கேட்க போறோம். இதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கௌசல்யா சென்றாயன் திருப்பூர்ல இருந்து. இதே மாதிரி உங்க பாட்டும் கேட்கணுமா 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் நுண்கலை ஓவியம் வரைவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் தென்சேரிமலை ஓவியர் கே நாகராஜன் மற்றும் எஸ் கவிதா ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன் பெறுங்கள்.
1: உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்க 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நிறைய நேர்கள் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பேக் டு பேக்கா ரெண்டு சாங் கேட்க போறோம். சஹா படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க வீரமணி நித்யா குள்ளக்கா பாளையத்திலிருந்து. அடுத்ததா ஹேராம் படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சர்வேஷ் பாரதி கொடைக்கானல் இருந்து.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக. இது உங்கள் சாய்ஸ் லிசனர்ஸ் சாய்ஸ். அடுத்த பாட்டு ஆனந்தகுமார் புது புதுர்லேருந்து கேட்டிருக்காங்க. என்ன பாட்டு அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் படத்துலேருந்து தென்றல் வரும் வழி அந்த பாட்டு கொடுங்க அப்படின்ட்டுருக்காங்க. இதோ பாட்டு

0: இன்று இரவு 9:30 மணிக்கு இரு மேதைகளின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: பார்வையில இடையினம் இல்லன்னா அந்த இரு போயிடுது, அப்ப அது பாவை ஆயிடுது. அத இலக்கணத்திலயும் சரியா கொடுத்திருக்காரு, பாவைய அவரோட கற்பனையே அலாதி இல்லையா.
0: மன்னரும் அரசரும் சிறப்பு மயிலிறகு.

மன்மதன் அம்பு படத்துல இருந்து பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க சுமதி, ஜெயகாந்த். அடுத்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா, மஜா படத்துல இருந்து சொல்லித்தரவா அந்த பாட்டு வந்து கேட்க போறோம். ஆராதனா ஜோனா வால்பாறையில இருந்து கேட்டிருக்காங்க இந்த பாட்டை.

10:54 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கேட்டுட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ் லிசனர்ஸ் சாய்ஸ். இப்போ அடுத்த பாட்டு பிரிவோம் சந்திப்போம் படத்துல இருந்து நெஞ்சத்தில இந்த பாட்டை கேட்க போறோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க SK தேவராஜன் ராசிபுரம் பகுதியிலிருந்து.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 2 அங்கக வேளாண்மையில் கலை மேலாண்மை உத்திகள் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. முரளி அர்த்தனாரி அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேர்களை இன்று காலை 11:30 வண்ணப்பூக்கள் இலக்கிய சோலை காலந்தோறும் அவை உரை வழங்குபவர் முனைவர் ஏ. சாஜிதா பேகம் அவர்கள். அதைத் தொடர்ந்து டி. நித்யா அவர்கள் வழங்கும் கவிதைகள் கேட்கலாம். இன்று நண்பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே, டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் போட்டோ டிசைனர் பிரியதர்ஷினி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 10:59:33 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் லிசனர்ஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டீங்க. நேருடைய பாடல் எல்லாமே கேட்டு ரசிச்சோம். நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாரு கேஸ்னி. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்க ஆர்ஜே பிரபுகுமார் காத்திருக்காங்க.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலை புதுதில்லியில் ரஷ்ய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு செர்ஜி ஷோக்யூ சந்தித்து ஆலோசனை நடத்தினார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. கவியரசு கண்ணதாசனின் பிறந்த நாளில் தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் திரையுலகத்திற்கும் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை போற்றி நினைவு கூறுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள் மற்றும் 18 உதவி கணக்கு அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவ நல மையத்தின் சார்பில் 2 நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 6 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் காயத்ரி கோபிச்சந்த் த்ரிஷா ஜோலி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நிலையத்தில் நேரம் இப்போது 11:02. சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஜெயா விஜயா அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது.

ಮಗಾರಿ ಬುವಂ ತುತಾಮುತಿ ಚಮುದ.

நேயர்கள், இதுவரை இன்றைய சங்கீதச்சார் நிகழ்ச்சியில் ஜெயா விஜயா அவர்களின் பாட்டு இதுவரை கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள். இலக்கிய சோலை. இன்றைய நமது இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் காலம் தோறும் அவ்வை உரை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
1: தமிழக வரலாற்றின் இலக்கிய பக்கங்களில் நீங்காத தனியிடம் பிடித்திருக்கும் பெரும் புலவர் ஔவையார். அதிகமான பாடல்களை பாடிய பெண்பார் புலவர் என்ற சிறப்பும் ஔவையாருக்கு உண்டு. அதிக பாடலும் அவற்றுள் அகப்பாடல்களும் புறப்பாடல்களும் பாடியிருக்கும் ஔவையார் ஈரமும் வீரமும் மிக்கவர், மனிதநேயமுடையவர், சமாதான தூது சென்ற அமைதிப் புலவர், நெடுங்காலம் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்தவர். சங்கத்தமிழ் பாடிய மூத்தோளாகிய ஔவையின் மாண்புணர்ந்து பிற்காலத்தில் ஔவை என்ற பெயரில் பல பெண்பார் புலவர்கள் தோன்றியுள்ளனர். மூத்தோர் பெயரை சிறப்பு கருதி பிள்ளைகளுக்குச் சூட்டும் வழக்கம் இன்றும் நம்மிடையே இருக்கும் வழக்கமாகும். இவ்வாறு பல காலத்திலும் வாழ்ந்த ஔவையார்களின் சிறப்பினை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது தமிழுக்கு நாம் செய்யும் அருங்கடனாகும். ஔவையின் வரலாறு குறித்து ஞானாமிர்தம், திருவள்ளுவர் கதை, கபிலரகவல், புலவர் புராணம், வினோத ரசமஞ்சரி, பன்னிரு புலவர் சரித்திரம் முதலான பல நூல்களும் கதைகளாக கூறுகின்றன. தமிழினம் ஈன்றெடுத்த நல்லிசை புலமை மெல்லியலாளர்க்கு எல்லாம் தலைமணியாய் விளங்கிய பெருமை ஔவையார் என்னும் தமிழன்னையாரையே சாரும் என்று தமிழறிஞர் தமிழனல் குறிப்பிடுகின்றார். அக்காலத்தில் பெண் கல்வி சிறப்புற்றிருந்தது என்பதற்கு ஔவையே சான்று. தமிழ்கூறு நல்லுலகில் ஔவை என்னும் பெயரை அறியாதார் இலர். ஔவை என்னும் சொல்லுக்கு பொருளுண்டு. தாய் என்றும் பெண் என்றும் தவப்பெண் என்றும் அகராதிகள் பொருளுரைக்கின்றன. அதனாலேயே தமிழகத்தில் வழிவழியாகச் சிறப்புடைய பெண்பார்புலவர்கள் பலர் ஔவை என்றே அழைக்கப்பட்டு வந்துள்ளனர். அறிஞர் மு. அருணாச்சலம் அவர்கள் 6 ஔவையார்களைப் பற்றி குறிப்பிடுகின்றார். கிபி 2 நூற்றாண்டுக்கு முன்பு சேர சோழ பாண்டியர், நாஞ்சில் வள்ளுவர் ஆகியோரை பாடிய ஔவை சங்ககால ஔவை. கிபி 10 நூற்றாண்டுக்கு முன்பு மூவேந்தர்களை பாடிய ஔவை

இடைக்கால அவ்வை. கிபி 12ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு சோழர் காலத்தில் ஆத்திச்சூடி, குன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி, அசதிக்கோவை எழுதிய அவ்வை 14ஆம் நூற்றாண்டில் சமய புலவராக விநாயகருக்கு அவ்வை குரல் விநாயகர் அகவல் பாடிய அவ்வை. 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த அவ்வை பிற்கால அவ்வை. 16, 17, 18ஆம் நூற்றாண்டுகளில் பந்தன் அந்தாதி பாடிய அவ்வையும் பிற்கால அவ்வையே. இவ்வாறு பல காலங்களில் அவ்வை என்ற பெயரில் பல பெண்பார்புலவர்கள் வாழ்ந்துள்ளனர். அவ்வை குறித்த கால ஆய்வு முடிவுகள் தமிழறிஞர்களிடையே மாறுபட்டு காண கிடைக்கின்றன. சில அறிஞர் பெருமக்கள் அவ்வை என்ற பெயரில் 11 பெண்பார்புலவர்கள் வாழ்ந்துள்ளனர் என்று கூறுகின்றனர். நாம் முதலாவதாக சங்ககால அவ்வையின் ஆளுமையை குறித்து கேட்போம். அவ்வை என்ற பெண் கவி மரபு பல்வேறு காலங்களில் தொடர்ந்திருப்பதை ஆய்வாளர்கள் கூறுவதைக் கண்டோம். இந்த அவ்வைகள் தத்தம் காலங்களில் ஆற்றல் வாய்ந்த கவிதை படைப்புகளை விட்டுச் சென்றிருக்கின்றார்கள் என்பதும் உண்மையே. இந்த மரபை தொடங்கியவள் சங்ககால அவ்வைதான். அந்த காலத்தின் பெண் குரல் அவளுடையது. அவள் யாரும் அடிமைகொள்ளாத சுதந்திரப் பெண். ஆடவரைச் சார்ந்து பெண் ஒழுக வேண்டும் என்ற அடிமைத்தனத்தை விரட்டியவள். மனம் திறந்து தன் உணர்வுகளை பேசுவதற்கு உரிமை கொண்டவள். தன் மனதில் எழுந்த காதல் உணர்வை கூட தலைவனைக் கண்டு மீண்டு வந்த தலைவியின் குரலாய் ஒலிக்கிறாள் அவ்வை. முட்டுவேன் கொல், தாக்குவேன் கொல், ஆ ஒல் என கூவுவேன் கொல், அலைமறல் அசைவழி அலைப்ப என் உயவு நோயறியாமல் துஞ்சும் ஊர்க்கே என்று காதலை வெளிப்படையாக பாடியவள். சமூகம் ஆண்வழியாக தலைமை ஏற்கிறது என்பதை அவள் உணராமலும் இல்லை. ஆணுக்கும் தலைமைக்கான சிறப்பையும் வெளிப்படையாக கூறி வழிகாட்டியவள். நாடாகுன்றோ காடாகுன்றோ அவலாகுன்றோ மிசையாகுன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று ஒரு நாடு நாடாக வளம்பெற வேண்டுமெனில் அங்கு ஆண்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய நிலமே வாழ்த்துதலுக்குரியது என்பது அவ்வையின் தீர்ப்பு. இதை எல்லா காலத்திலும் ஆண்கள் சிந்திக்க வேண்டும். இது வீட்டுக்கும் பொருந்துமல்லவா? இப்படி காடு மலை மேடு கடந்து நடையாய் நடந்து சென்று தமது பாணர் கூட்டத்தோடு சுதந்திரமாய் சுற்றி திரிந்த பெண் அறத்தையும் பாடாமல் விடவில்லை. தமிழ்ச் சமூகத்தின் நிலப்பரப்பை தன் வரிகளால் வடித்து நமக்காக விட்டுச் சென்றவள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என நானிலங்கள் பாலையோடு சேர்ந்து ஐவகை நிலங்களாக பறந்து விரிந்து பழந்தமிழ் மண்ணை இன்றும் நம் கண்முன் காட்சிப்படுத்தியவள் அவ்வையின் பாடல்கள். காதலும் போரும் நிரம்பிய பழந்தமிழ் சமூகத்தின் 2 பெரும் அடையாளங்களையும் கண்முன் காட்டியவள் அவ்வை. இனக்குழு சமூகத்தின் பான்குடி மரபைச் சேர்ந்த அவ்வை கட்டவிழ்த்த சுதந்திரத்தோடு சுற்றித் திரிந்தவள். யாரும் அவளை அடிமை கொள்ள முடியாது. ஆணுக்கு பெண் அடிமையும் அல்ல, பெண்ணுக்கு ஆண் எஜமானனும் அல்ல என்ற நம் தந்தையின் வாக்கு பொருண்மை அவள் அல்லவோ? பாணர் கூட்ட அவ்வையை அன்பால் மட்டுமே கட்டுப்படுத்த முடிந்தது. அப்படி நிறைந்த நட்பால் கட்டுப்படுத்தியவன் தகடூரை ஆண்ட அதியமான் நெடுமானஞ்சி. சாகாவரம் பெற்ற நெல்லிக்கனியை தான் பெற்ற போதும் அதை தான் உண்ணாது அவ்வைக்கு தந்தவன். அந்த நிகழ்வு எப்படி நடந்திருக்கும் என்பது படிக்கும்போது நம் மனக்கண் முன் காட்சியாகின்றது. அது என் தகடூருக்கு அடுத்த கொல்லிமலை பகுதிக்கு மலைவளம் காண்பதற்காகச் செல்கிறான். பறவைகளின் கீச்சு குரல்கள் மட்டுமே கேட்கும் அந்த இடத்தில் மலைப்பிளவின் உச்சியில் ஒரு தனி நெல்லிமரம் நிற்பதாகச் சொல்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய மக்கள். அது அரிய கனி. அதனை உண்ணுவோருக்கு இறப்பில்லை என்றனர். அது என் தேரை எங்கே விடச் சொல்கிறான். கண்ணில் பட்ட நெல்லிக்கனி கையில் அகப்பட சற்று கடினமாகியது. எட்ட நின்ற நெல்லிக்கனி என்னை எட்டிப்பிடி என்றது. போர்க்களத்தில் வெற்றிக்கனியை தட்டி பறிப்பவனுக்கு இந்த நெல்லிக்கனியை பறிப்பதா கடினம்? முனைந்து பறித்தான் அரிய நெல்லியை. தான் உண்ணாது மடியில் கட்டி கொண்டான் தன் பாட்டு தோழியாகிய அவ்வையை கண்டவுடன் உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். தோழனை தோழமையோடு கண்டவள் என்ன என்பது போல் புன்னகைக்கிறாள். அவன் உள்ளங்கை திறந்து நெல்லிக்கனியை காட்ட அவள் என்ன அதிய, ஒரே ஒரு நெல்லிக்கனியை கொண்டு வந்திருக்கிறாயே, இதில் என்ன அருமை இருக்கிறது என்கிறாள். முதலில் நீ இதை சாப்பிடு என்று அவளை உண்ண வைத்து உணர்வை கூறினான். அவ்வை சுவைத்து முடித்ததும்
இது சாதாரண

கனியல்ல அவ்வை, சாகா வரம்பெற்ற நெல்லிக்கனி. அதியே என்று பதறிய அவ்வையை, இதை நீ உண்டிருந்தால் காலம் காலமாக இந்த மக்களை காத்து போற்றுதலுக்குரிய தமிழ்ச் சமூகத்தை உருவாக்கியிருப்பாயே அதியே என்று அவள் தன்னை மீறி புலம்ப, அன்போடும் ஆதுரத்தோடும் அவள் தலையை தடவி, எங்களை போன்ற தலைவர்கள் மண்ணையும் மக்களையும் காப்பதே அரிய பணியாக கொண்டிருக்கிறோம். நாங்கள் வாழும் காலம் வரை எங்கள் புகழை அழியாமல் உனது பாடலால் காத்து இப்படியொரு பழந்தமிழ் சமூகத்தையும் மரபையும் அடையாளப்படுத்த வேண்டிய அரிய பணி உனக்கு மட்டுமே உள்ளது. தமிழ் உள்ள காலம் வரையிலும் எமது புகழையும் வீரத்தையும் அழியாமல் பறைசாற்ற உன் தமிழால் மட்டுமே இயலும். ஆதலால் இந்த அரிய நெல்லிக்கனியை உண்டு தமிழ் உள்ள காலம் வரையிலும் எமது புகழை பாடி நீடித்து நிலைத்திருக்கச் செய்வாயாக என்று வாயார வாழ்த்தினான். நாடாளும் மன்னனையும் நட்பு கொள்ளச் செய்தது அவ்வையின் புலமை. இது எல்லா காலத்திலும் பெண்களுக்கு பொருந்தக்கூடியது. பெண்ணுக்கான சமூக இருப்பு கல்விதான் என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்தவள் அவ்வை. கல்வி நிரம்பியிருந்தால் பெண் தன்னையும் காத்து தன் சுற்றத்தையும் காக்கக்கூடிய துணிவும் அறிவும் பெறுவாள் என்பதை, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் என்று வள்ளுவர் கூறியிருப்பது இங்கு வியப்பிற்குரியது. தன் மானத்தையும் தன் சுற்றத்தார் மரியாதையையும் காக்க காவலரோடு சொற்போர் புரிந்தவள் அவ்வை. கல்வி அவளுக்கு எல்லா காலத்திலும் துணிவை தந்திருக்கிறது. அந்த துணிவின் வெளிப்பாடே இந்த சொற்போர். காவலன் ஒருவன் கூறுகிறான், காலம் தாழ்த்திய பரிசிலையோ, காணாத இவர்களின் வாழ்த்து பாடல்களை பெறாத பரிசிலையோ பார்கொடுத்தாலும் பெறமாட்டோம் என்று குத்தீட்டியும் வில்லிலிருந்து புறப்பட்ட கூரிய அம்பும் அவ்வையின் புலமை மிக்க சொற்போர் கருவிகளாயின. உங்களுக்கென்ன, மன்னர் வரும்போது வருவார், பரிசில் தரும்போதுதான் தருவார். போர் வெற்றி கஜானாவை நிரப்ப வேண்டுமல்லவா, பெற்று செல்வது மட்டுமே உங்கள் வேலை என்று இழிவாக பேசிய காவலனை கண்டு அவ்வை வாய்திறக்கிறாள். அறம்பாடிய நாக்கு மரம் காக்க தப்பவில்லை. இதோ அந்த பாடல். அவ்வை கூறுகிறாள் காவலனை பார்த்து, உம் அரசனும் நெடுங்கதவடை போனல்லன், இந்த பாடலை உன் அரசனிடம் சொல் என்கிறாள். வாயிலோயே வாயிலோயே, வள்ளல் செவிகளில் சொல்லை விதைப்போம், நெஞ்சில் நினைத்ததை நிறையப் பெறுவோம். வரிசைக்கு வருந்தும் பரிசில் வாழ்க்கை பாணர்கள் நாங்கள். வாயிலோயே, பரிசிலர்க்கு இந்த கதவும் அடைபடுமோ? குதிரை வீரன் அதியன் அஞ்சி தன்னை அறியானா என்னை அறியானா? அறிவும் புகழும் உடையோர் இல்லாமல் அருமை உலகமும் வறுமை உருமோ? இளைய பாணர்கள் இதோ கிளம்பினர். கானகம் நுழைந்த தச்ச சிறுவன் வேண்டிய மரத்திற்கு பஞ்சம் வருமோ? வாயிலோயே வாயிலோயே, வெறுஞ்சோரன்று நாங்கள் வேண்டியது. எத்திசை செலினும் அத்திசை சோருண்டு. அவ்வை சினத்துடன் திரும்ப அதியமான் அஞ்சி நிற்கின்றான். காவலர் பரிசில் தட்டுடன் நிற்கிறார்கள். இப்படி மான உணர்ச்சியை மனதுக்குள் விதைத்தவள் அவ்வை. இப்படி அன்றைய கால மன்னர்களும் கல்வியாளர்களை போற்றி பாதுகாத்து தங்களுக்கு அவர்களை பலமாக்கிக் கொண்டனர். மன்னனின் முரசுக்கட்டில் படுத்துறங்கிய மோசிகீரனாருக்கு கவரி வீசிய மன்னனும் சிறப்பிற்குரியவனே. அதனால்தான் நம் முன்னோர் மன்னனும் மாசரக்கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனைக் காட்டிலும் கற்றோன் சிறப்புடையன். மன்னனுக்கு தன் தேசமல்லால் வேறில்லை, கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று மூதுரையில் உண்மையை உறக்கச் சொல்லிச் சென்றனர். இப்படி அதியன் நாஞ்சில் வள்ளுவன் தொடங்கி அவ்வையின் நட்பு பரந்து விரிந்து செல்கிறது. நண்பன் உதவி கேட்கும் பொழுது செய்வது நட்பின் கடமையல்லவா? அதியனும் அவ்வையிடம் உதவி கேட்கிறான். போருக்கு அழைப்பு விடுத்துள்ள கருணாகர தொண்டைமானுடனான தேவையற்ற போரை தவிர்த்து கொள்ள அவ்வையை தூது செல்லச் சொல்கிறான். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பல்லவா? அவ்வை அதியனுக்காக தூது செல்ல ஒரு தோழியாய் செல்கிறாள். அவ்வையை தன் அவையில் கண்ட கருணாகர தொண்டைமான் அவளை மகிழ்ந்து முகமலர்ச்சியோடு வரவேற்கின்றான். விருந்துபச்சாரங்கள் செய்கின்றான். முடித்துவிட்டு, அவ்வையே, போவதற்கு முன் என் படைக்கல கொட்டிலை பார்த்துவிட்டு போயேன் என்கிறான். எதற்கு என்று கேட்டவளை, நான் எவ்வளவு படைக்கருவிகள் வைத்திருக்கிறேன் என்று உன் அதியனிடம் போய்ச் சொல் என்று கருணாகர தொண்டைமான் கூறுகிறான். அவ்வையை அழைத்து, அவ்வையே இங்கே வா, இந்த குத்தீட்டி வரிசையை பார். அதோ அந்த வாழ்வகைகள். இது போன்ற வாழ் தமிழரசர்கள் யாரிடமும் கிடையாது. யவன நாட்டிலிருந்து இறக்குமதியானவை.
பொன்னாலும் மணியாலும் என் கருவூலம் நிரம்பி வழி

தெரிகிறது. என் படை வீரர்கள் வீரச் செருக்குடையவர்கள். அது மட்டுமல்ல, செல்வச் செருக்குடையவர்களும் கூட. அவ்வளவு பேரும் உயர்குடி பிறந்தவர்கள். ஆமாம், பார்த்தேன். அவ்வை கூறுகிறாள் மறுமொழியாய். இந்த உடம்பை வைத்துக் கொண்டு எப்படி சண்டை போடுகிறார்கள்? பார்ப்பதற்கு கொழுகொழுவென்றிருக்கின்றார்களே. போர்க்களங்களை கண்டிருக்கிறார்களா என்பது அவ்வையின் வாதம். தொண்டைமான் உடனடியாக கூறுகிறான், கையில் அகப்பட்டால் கசக்கி பிழிந்து விடுவார்கள். ஆமாம், ஆனால் கையில் யாராவது பிடித்து கொண்டுதான் போய்க் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறாள் நகைப்போடு அவ்வை. அது என்னிடம் போய்ச் சொல்லவை? இத்தகைய படைக்கலங்கள் அவனிடம் உண்டா என்று? படைவீரர்கள் உள்ளனரா உன் அதியனிடம்? அவ்வை மறுமொழியாக கூறுகின்றாள், அட நீ வேறு, அதியன் படைக்கலன்களா வைத்திருக்கிறான்? அவ்வளவும் குப்பை. அப்படியா, வேறென்ன? இதோ பார், இங்கே உன் கருவிகளுக்கு பீலி அணிவித்து மாலை சூட்டி வலிய காம்புகளை திருத்தி காவல் மிகுந்த இவ்விடத்தில் எத்தனை அழகாக வைத்திருக்கிறாய். உன் கருவிகளை கண்ணில் ஒற்றிக் கொள்ளலாம் போல் இருக்கிறது. ஆனால் அது என்னுடைய படைக்கல கொட்டிலை நினைக்கின்றேன். பகைவர்களை குத்துதலால் கங்கும் நுனியும் முறிந்துவிட்டன. எப்பொழுதும் கொல்லுப்பட்டறையில் சரி செய்யப்படுவதற்காகவே கிடக்கின்றன. உன் ஈட்டி எவ்வளவு பளபளப்பு! ஆனால் அவன் ஈட்டி எப்பொழுதும் எதிரிகளை குத்தி குத்தி குருதிக் கரையுடன் காணப்படுகிறது. உன் வீரர்களைப் பார், கொழுகொழுவென்று இருக்கின்றார்கள். ஆனால் அதியனுடைய வீரர்களைப் பற்றி பேசவே வேண்டாம். அதியனையே எடுத்துக்கொள்வோமே. அவன் எந்த அரசனினும் எளியன். செல்வம் வந்தால் நீ கருவூலத்தை நிரப்புகிறாய். அவன் எல்லோருக்கும் உணவு கொடுப்பான். வராவிட்டாலோ தன்னிடம் உள்ளதை பலரோடு பங்கிட்டு உண்பான். நீ செல்வர்களின் சுற்றத்துக்கு அரசன், அவனோ வறியவர்களின் சுற்றத்துக்கு அரசன். அதியனை அண்ணலும் கோமான் வைநுதி வேலே என்று அவ்வை பாடி முடிக்கின்றாள். பாடி முடித்தவுடன், நில்லவை, நான் அதியனிடம் போர் புரிய மாட்டேன் என்று சொல். அந்த எளியன் மீது உனக்கு அதற்குள் இரக்கம் வந்துவிட்டதா தொண்டைமான் என்று அவ்வை கேட்கின்றாள். இல்லை இல்லை, உண்மையைச் சொல்வதென்றால் அச்சம் வந்துவிட்டது. அவன் படைப்பயிற்சிக்கு முன்னால் நான் எம்மாத்திரம்? இல்லாதவர் சுற்றத்திற்கு தலைவன் என்று வேற நீ கூறுகிறாய். மக்கள் எதனையும் எதிர்பார்க்காமல் அவனுக்காக தங்கள் உயிரையும் ஈவார்கள். இப்பேற்பட்ட அதியனிடம் எனக்கு ஒரு போர் தேவைதானா? இல்லை இல்லை, எனக்கு அமைதிதான் தேவை. அவ்வை உடனே மறுமொழி கூறுகின்றாள், நல்லது தொண்டைமான், நீ வாழ்க, நின் நாடு வாழ்க என்று. இப்படி வஞ்ச புகழ்ச்சி அணிக்கான இலக்கணத்தை அழகாய் படைத்த அவ்வை நடந்ததை அதியனிடம் கூற, இப்படியும் ஒரு தூது நடத்த முடியுமா என்று அதியன் வியக்க, உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்று நட்பு பாராட்டினான். புன்னகையையே பதிலாய் கொடுத்துச் சென்றாள் அவ்வை. அறிவுடைய பெண்கள் சுருங்க பேசி விளங்க வைக்கும் திறன்படைத்தவர்களல்லவா? அடுத்து அவ்வையின் பயணம் தொடர்கிறது. பாதை விரிகிறது. பாணர்கூட்டம் பாடிச் செல்கிறது. அவ்வையின் கண்கள் ஏதோ ஒன்றை நிலை குத்தி பார்க்க உடனிருந்த பாணன் என்னவென்று கேட்கின்றான். அதோ பார், யாரோ ஒரு மூதாட்டி நடுகர்களுக்கு நடுவில் எதையோ தேடிக் கொண்டிருக்கின்றாள். நாம் போய் பார்த்து வரலாமா என்று அந்த பாணன் இளைஞன் கூறுகிறான். நாம் எல்லோரும் போவோம். இந்த நடுகள் ஒவ்வொன்றையும் நாம் பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது. அனைவரும் அந்த மூதாட்டியை நோக்கி நடக்கின்றார்கள். பலர் கரந்தை போரில் மடிந்திருக்கிறார்கள். சிலர் மண்காக்கும் போரில் தும்பை சூடியும் விழுந்திருக்கிறார்கள். இப்பொழுதுதான் மடிந்த வீரனின் குழி போலும் இது. பீலி சூட்டியபடி படைக்கப்பட்ட கல் கூட அப்படியே இருக்கிறது. அவ்வை அந்த மூதாட்டியை நெருங்கினாள். முந்தாம் நாள் போரில் விழுந்த என் மகனுக்கு நாட்டப்பட்ட நடுகள் இது. அவ்வை கேட்கின்றாள், உன் மகன் இறந்தபோது அவனுக்கு என்ன அகவை? அவன் அகவையெல்லாம் எனக்கு எங்கே நினைவிருக்கப் போகிறதம்மா என்கிறாள் மூதாட்டி. தொடர்ந்து பேசுகிறாள், பிறந்தபோது இந்த மார்பகங்களில் பால் குடித்து கொண்டிருந்தான். பிறகு பால்குடியை மறந்தான். இப்பொழுது என் மார்பகங்களில் சுரந்த பால் வற்றிவிட்டது. மார்பகங்களும் சுருங்கிப் போய்விட்டன. அவனுடைய அகவை இப்படித்தான் எனக்கு தெரியும். இப்பொழுது நீ என்ன செய்கிறாய் என்றாள் அவ்வை. அவனுக்கு கல் படைக்க கொண்டு வந்தேன். கலையத்தை காட்டியவளாக, போருக்கு புறப்படும்போது படைத்தலைவன் வார்த்த கல்லோடு போயிருப்பான். அவன் வேட்கை தணிய வேண்டாமா? அவ்வையை உற்று நோக்கிவிட்டு மேலும் தொடர்கின்றாள். ஓ, நீ இன்னும் குழந்தை பேரடையாத குமரி போல என்று அவ்வையை கூறிவிட்டு என் வயிற்றை பார். அந்த புலிக்குட்டி இருந்த குகை என்பதற்கான தடயங்களே இந்த கோடுகள்.
என் மகன் நெருப்பில் சிவந்து வடித்தெடுத்த

0: வேலோடு பகை நடுவில் நின்றானாம். தன் படைமரவர்கள் முன்னேற வேல்வீசி வழிவகுத்தானாம். அம்போடும் வில்லோடும் அலையலையாய் முன்னேறிய பகைவர் படையை இரண்டாக பிளந்தானாம். அந்த முயற்சியில் நான் பெற்ற புலிக்குட்டி உடல் இரண்டு கூறுபட வீழ்ந்தானாம். தோழர்கள் சொன்னார்கள், ஏ இளம்பெண்ணே, இச்செய்தி கேட்ட எனக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா? அவனை விட்டு பிரிந்தேன் என்ற வருத்தம் எனக்குள் தோன்றவில்லை. எனது வாடுமுலை மீண்டும் ஊறிச் சுரந்தன. அவ்வை கேட்கின்றாள், என்ன தாயம்மா நீ, இதனால் உனக்கு என்ன மிஞ்சும் என்று கேட்கின்றாள். மூதாட்டி கூறுகிறாள், அவள்தான் முதுபெண்டிர், மூத்த மரப்பெண்டிர். என் இனம் மிஞ்சும், இந்த மண் மிஞ்சும், நாங்கள் இறுதி வரை போரிட்டு மடிந்தோம் என்கிற வரலாறு மிஞ்சும், எங்கள் தலைவன் யார் முன்பும் தலைகுனிந்து நிற்கவில்லை என்கிற பெருமை மிஞ்சும். மேலும் கூறுகிறாள் அந்த வீர மரத்தாய், ஒருவரோடு ஒருவர் போர் செய்வதும் மடிவதும் புதுமையோ? இன்றின் இயற்கை அதுதானே. என் இளமை தொட்டு போர் முரசு என் காதில் ஒலித்துக்கொண்டே இருக்கிறது. இந்த மண்ணை காப்பதற்காக என் மகன் இறந்தான். என் காதல் கொழுநன் மாற்றார் மீது நடந்த படையெடுப்பில் மாண்டான். போர் என்று வந்துவிட்ட பிறகு எது சரி எது தவறு? பசு நிறை கவர்வதா, பசுநிறை மீட்பதா, எல்லைகளை காப்பதா, எல்லைகளை விரிவுபடுத்துவதா? எல்லாம் சரி, எல்லாம் தவறு. எதுவும் நியாயம், எதுவும் நியாயத்திற்கு அப்பாற்பட்டது. இது பேசுவதற்கான நேரமே அல்ல. அதோ பார், அந்த நடுகல்லுக்கடியில் தூங்கும் சிறுவன் என் மகனைக் காட்டிலும் இளைஞன். அவன் தாய் அவன் மடிந்த போது என்ன சொன்னாள் தெரியுமா? போர் வீரர்கள் வெள்ளாட்டு கிடாய்களைப் போல தலைவனை சூழ்ந்திருந்தனர். போருக்கு புறப்படும் முன் மண்டைகளில் தலைவன் கழ்வார்த்தான். பலர் மண்டைகளை கலையங்களை நீட்டியபடி இருக்க என் மகனுக்குத்தான் முதல் கள் வார்க்கப்பட்டது. இப்படி தலைவன் அன்பு செலுத்திய என் மகன் இப்படி காலில்லாத கட்டிலில் கிடக்க அவன் மீது தூய வெள்ளாடை போர்த்தி சிறப்பிப்பதை விட வேறு என்ன சிறப்பு வேண்டியிருக்கிறது என்றாள். பெண்ணே, இது வீரர்களின் காலம். நாங்கள் போரில் மடிவதற்கென்றே புதல்வர்களை பெறுகிறோம். அவ்வை கேட்கின்றாள் வியப்போடு, இப்படி உங்களையே ஈந்து மகிழ்கிறீர்களே, உங்களை உங்கள் தலைவர்கள் சந்தித்ததுண்டா என்று கேட்கின்றாள். இப்படியே போகிறது. பாணர்கூட்டம் ஒவ்வொருவராகக் கண்டு அவர்களது வீரத்தின் அடையாளமான மரப்பண்புகளை தங்களது பாடல் வரிகளாக்கி பாடிக்கொண்டே செல்லுகின்றார்கள். தோளில் ஆடும் காவடி முனையில் பதலை ஒருபுறம் முழவு மறுபுறம், காட்டில் புலம்பும் கைவளை விரலியே, உணவு காணாது கவிழ்ந்த உண்கலம் ஈரப்பெருக்கையால் திரும்பி மலருமோ, வள்ளல் இருக்கும் வழிவரக்கூடுமோ, இங்கோ அங்கோ எங்கோ எங்கோ அலைகிற இசையே களத்தில் நிற்கிறான், எங்கு நின்றாலும் இருகை நீளும் ஏந்தும் களத்தில் உலராது ஈரம் என்று வள்ளல்களை நாடி தேடிச் செல்லுகின்றனர். காலமாற்றத்தைக் கடந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்து போயின. எண்ணற்ற அவ்வையர் கூட்டம் அறிவு கொண்டு எழும்பினர். ஆம், அவர்களையும் நாம் அறிய வேண்டும். ஆத்திச்சூடி பாடும்போது அதிக வயதில்லை, கொன்றைவேந்தன் பாடும்போதும் அதிக வயதில்லை, நல்வழியை பாடும்போதும் இந்த நரையில்லை, வாக்குண்டாம் பாடும்போதும் முதுகு வளையவில்லை. எல்லாம் பாடி முடித்த பின்னர் அவ்வையார் ஆனேன் என்று அவ்வையின் குரல் நம் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. காலமாற்றத்தில் கருத்துக்கள் மாறலாம். அவ்வை ஆண்களையும் போற்றினாள், ஆண்களையும் ஆதரித்தாள், பெண்ணியமும் பேசினாள். அவள் வரலாறு மட்டுமல்ல, தமிழர்களின் வாழ்வியல். அவ்வைகளே கடந்த காலத்தின் கட்டுக்களையெல்லாம் தமிழ்க்கடலுக்குள் நிரப்பியவர்கள். வாழிய அவ்வை புகழ்.
1: இதுவரை காலந்தோறும் அவ்வை உரை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இன்று மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
1: இன்று இரவு 9:15 சிறப்பு மயிலிறகு மன்னரும் அரசரும்.
2: ஒரு குட்டி பல்லவின்னு தான் சொல்லணும். இது 4 syllables, அடுத்த லைன்ல 7 syllables. காற்றுல இயல்பா அப்படி நம்மளுடைய சிறகு மாதிரி புடவை அப்படி பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரீசி சாங்.
1: இருமேதைகளின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி மறவாமல் கேளுங்கள்.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இல் நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் நுண்கலை ஓவியம் வரைவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் தென்

0: சேரிமலை, ஓவியர் கே நாகராஜன் மற்றும் எஸ் கவிதா ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன் பெறுங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
0: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 2 அங்கக வேளாண்மையில் கலை மேலாண்மை உத்திகள் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. முரளி அர்த்தனாரி அவர்கள். கேட்டு பயன் பெறுங்கள்.

0: பிற்பகல் 12 மணி. வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். வசந்த இல்லம் நிகழ்ச்சியில இன்னைக்கு சிங்க பெண்ணே.
1: வணக்கம் நேர்களே, வசந்த இல்லம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன செக்மெண்ட், சிங்க பெண்ணே உங்க எல்லாருக்கும் தெரியும். சிங்க பெண்ணே செக்மெண்ட்டுக்கு இங்க நம்ம ஸ்டுடியோக்கு ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்க ஒரு டெக்ஸ்டைல் டிசைனர் அண்ட் போட்டோகிராஃபிக் டிசைனர். அப்படின்னு என்ன, ஆடை மற்றும் புகைப்பட வடிவமைப்பாளர் பிரியதர்ஷினி நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வாங்க அவங்கள சந்திப்போம். வாங்க பிரியதர்ஷினி, வெல்கம் டு தி ஸ்டுடியோஸ்.
2: தேங்க் யூ மேம், ஹாப்பி டு பீ ஹியர்.
1: ஓகே, பிரியதர்ஷினி பார்த்த உடனே ஒருத்தரை பார்த்தது நமக்கு என்ன தோணும், அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நேர்த்தியாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் டிசைனர்னு சொல்லியாச்சு, பட் அந்த நேர்த்தியாக ட்ரெஸ் பண்ணுறது எப்பயிலேருந்து வந்தது உங்களுக்கு?
2: அது வந்து மேபி என்னோட பேஷனேட்டாக நான் இந்த ப்ரொஃபஷனை எடுத்தனால கூட இருக்கலாம், பட் அது அப்படியே ஜீன்லேருந்தே வந்தது மேம். ஆக்சுவலாக கலர் காம்பினேஷன்லேருந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, யாரையுமே பார்த்தா ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கணும் ஆஸ் எ விமன், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ எனக்கு வந்து டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கிறனால அதனால சாரி, சாரி வில் பி வெரி குட் ஃபார் எவ்ரி விமன். அதனால நான் அதை சூஸ் பண்ணேன்.
1: முதல்ல வந்து உங்களை பார்த்த உடனே ஒரு டெக்ஸ்டைல் டிசைனர்னு பார்க்கறதோட, அடடா இவங்க நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்களே, நல்ல ஒரு அழகான புடவை, அதாவது சிம்பிளான புடவையா இருந்தா கூட நிறைய பேர் அதை நேர்த்தியா கற்ற விதத்துல அந்த புடவை வந்து ஆகோ ஓஹோன்னு ஆயிடும்
2: இல்லையா.
1: அதுக்கு அழகான ஒரு பிளவுஸ் போடுறது, சின்னதா ஒரு ஆக்சசரி போடுறது, இந்த மாதிரி நம்ம இந்த காலத்துல நம்ம பிரசன்டேஷன் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமா
2: இருக்கு.
1: ஒரு உணவை பண்ணா கூட நம்ம சமைச்சு குடுக்கறதை விட
2: கார்னிஷிங்ற விஷயம் இல்லையா,
1: பிரசன்ட் பண்றது வந்து அட்ராக்ட் பண்ற விஷயம் அதுதான் இல்லையா. எல்லாத்துலயுமே அந்த பிரசன்டேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமாயிடுச்சு. அந்த மாதிரி நீங்க டெக்ஸ்டைல் டிசைனர் சொல்லும் போதே எனக்கு வந்து கொஞ்சம் உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: ஏன்னா
1: இப்ப ஃபேஷன் டிசைனர்ஸ் வந்துட்டாங்க, நாங்க கூட ஃபேஷன் டிசைனர்ஸ் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணிருக்கோம். ஏன்னா அவங்கலாம் டெய்லரிங் தெரிஞ்சு ஒரு பிளவுஸையோ ஒரு உடையோ உருவாக்குறவங்க.
2: இப்ப
1: டெக்ஸ்டைல் டிசைனர்னா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
2: சரி,
1: டெக்ஸ்டைல் டிசைனிங்னா என்ன?
2: எஸ் மேம், இது வந்து கொஞ்சம் யூனிக்கான ஃபீல்டு தான் மேம். இதில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னே சொல்லலாம். அப்படின்னா இது வந்து கைத்தறிக்கு டிசைன் பண்ணக்கூடிய விஷயம். இப்போ வந்து பட்டு புடவை, ஹேண்ட்லூம்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே வரும் மேம். காட்டன் சாரீஸு, சில்க் சாரீஸு, எல்லாத்துக்குமே வந்து நம்ம மேனுவலாகவும் டிசைன் பண்ணணும், ப்ளஸ் கம்ப்யூட்டரைஸ்டாகவும் டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணிவிட்டு அதை வந்து தறிகளுக்கு கொடுத்து அதுல கலர் காம்பினேஷன்லாம் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம கொடுத்து அவுட்புட் வர்றது தான் இது வந்து
1: டெக்ஸ்டைல் டிசைனரோட
2: டிசைனரோட வேலை இதுதான் மேம். எஸ் மேம்,
1: இப்ப ஒரு எத்தனையோ நெசவாளர்கள் இருக்காங்க, அவங்க வந்து அவங்க மனசு சொல்றபடி பண்ணுவாங்க.

0: பண்ணுவாங்க, இல்லை நம்ம கோயிலில் நம்ம பார்க்குறோம் இல்லையா நிறைய ஃப்ளோரல் டிசைன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி டிசைன்ங்கிறது கிரியேட் பண்ணுறது வந்து அவங்களோட கிரியேட்டிவிட்டிலே இருக்கு. அதுக்கு ஒரு டிசைனர் தேவையா
1: மேம்? இப்போ அவங்க வந்து பாரம்பரியமாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க மேம். ஒரு வீவர்ஸ் வந்து அவங்க ருட்டீனாக அந்த ஒரு இதில் தான் இருப்பாங்க. இப்போ ஒரு டிசைனரோட ஒர்க் என்னென்னா, இன்றைக்கி ட்ரெண்டில் என்ன இருக்குது, என்ன மாதிரி கலர்ஸ் போயிட்டுருக்கு, என்ன மாதிரி டிசைன்ஸ் போயிட்டுருக்கு, அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணி அதை வந்து ஒரு தறி வடிவத்துக்கு நம்ம கொடுத்து அவங்கள பண்ண வைக்கிறது தான் நம்மளுடைய ஒர்க் மேம்.
0: சரி, ஓகே, சரியாக சொன்னீங்க. இப்போ அவங்களுக்கு நீங்கள் ஒரு டிசைனை கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக உங்களுக்கு அந்த டிசைனிங் தெரிஞ்சிருக்கணும்.
1: எஸ் மேம்.
0: சரி, இது எங்கேருந்து வந்தது உங்களுக்கு? ஒரு டிசைனிங் படிக்கணும் அதுக்காக படிச்சிருப்பீங்க இல்லையா? நீங்கள் உங்களோட பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன?
1: எம்எஸ்சி இன் ஃபேஷன் டெக்னாலஜி மேம்.
0: ஓ, ஃபேஷன் டெக்னாலஜி தான் படிச்சீங்க?
1: எஸ் மேம், பேசிக் ஃபேஷன் டெக்னாலஜி தான் பேஸுங்க.
0: எந்த வருஷத்தில் படிச்சீங்க?
2: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. India strongly objected to Pakistan raising the Kashmir issue at the United Nations Forum, accusing Islamabad of politicizing the platform, also slammed it for misusing its position as co-chair instead of being unbiased as behooves the position. The remarks were made by India's permanent representative to the UN in New York, P. Harish, in response to comments by Pakistan's permanent representative, Asim Iftikhar Ahmed. Responding to Pakistan's intervention, Mr. Harish criticized the conduct of the co-chair and reiterated India's long-standing position on Jammu and Kashmir. He added that Union Territory of Jammu and Kashmir is a matter strictly internal to India. External Affairs Minister Dr. S. Jaishankar today said that the rollout of Passport Seva Program 2.0, introduction of chip-enabled e-passports, opening of new Passport Seva Kendras and Post Office Passport Seva Kendras and record levels of passport issuance are enhancing ease of travel, expanding access to global opportunities and empowering citizens. In a social media post, the minister extended greetings to all passport authorities in India and abroad on the occasion of the 14th Passport Seva Divas. Dr. Jaishankar also reaffirmed the government's commitment to keep making passport services delivery faster, more transparent and accessible, guided by the vision of Surakshit Passport, Sugam Seva and Sashakt Nagrik. National security advisors and senior security officials from the BRICS nations call for stronger cooperation to address the widening range of global security challenges, including terrorism and cyber threats, during a high-level meeting hosted by India in the national capital. Speaking at the meeting, National Security Advisor Ajit Dobhal stressed the need for collective deliberation and cooperation among BRICS nations to address the emerging security risks and evolving forms of terrorism in an increasingly digitized world.
3: We need to be cognizant of the new security threats and challenges. Non-traditional threats have transcended national borders and have developed defeat systems against conventional responses. Innovative disruptive technologies, more camouflaged variants of terrorism, cyber threats in a world which is getting increasingly digitized, they all constitute an important threat for us.
2: Vice Chairperson of Niti Aayog, Dr. Ashok Kumar Lahiri, has said that the total trade of India has grown by 5.4% in the last quarter. He said this while releasing the latest edition of the Trade Watch quarterly report in New Delhi. Dr. Lahiri added that India's exports reached $1.84 trillion and imports grew by 6.5% in the last quarter. The Enforcement Directorate, ED, is conducting search operations at 5 locations in Delhi in connection with a money laundering case linked to 3,000 kilogram Mundra port drug import case. ED officials said that the searches have been conducted at the premises linked to Harpreet Singh Talwar, Samshuddin and associates. The officials added that the drug money was allegedly invested in nightclubs in Delhi. Harpreet Singh Talwar had earlier been arrested by the National Investigation Agency, NIA, in the same case and was recently released on bail. Further investigation is underway. Housing and Urban Affairs Minister Manohar Lal today inaugurated the commencement of construction work at the Central Secretariat Metro Station for the Central Vista Corridor in the national capital. Speaking to the media, the minister described the moment as historic and highlighted that the project will significantly streamline daily transit for government employees and all professionals. The Indian Meteorological Department has said that

0: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103. இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில டெக்ஸ்டைல் மற்றும் போட்டோ டிசைனர் பிரியதர்ஷினி அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடுகிறார் சௌமியா.
1: இப்ப அந்த உங்களுடைய படிப்பை முடிச்சிட்டீங்க, அப்புறம் அடுத்ததுக்கு நீங்க வந்து உங்க வேலை தேடி இருப்பீங்க. இது சம்பந்தமா வேலை கிடைக்கும்னு உங்களுக்கு ஒரு ஹோப் இருந்து தேடினீங்களா, இல்ல இதுலயே ஏதாவது செய்யணுமே நம்ம ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததா?
2: இல்லை மேம், எனக்கு பிஸ்னஸ் மாதிரி எனக்கு யோசிக்கல. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜாப் ஜஸ்ட் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது லக்கிலி ஐ காட் அ இன்ஃபர்மேஷன் என்ன பேப்பர், எனக்கு வந்து இந்த மாதிரி NIFT-ல வந்து,
1: அதாவது நேஷனல் டெக்னாலஜி
2: சென்னை, அங்கே வந்து எனக்கு டிசைனர் ஜாப்ஸ் வாண்டட்னு சொல்லி போட்டிருந்தாங்க.
1: அதில் படிக்கிறது இடம் கிடைக்கிறதே கஷ்டம்.
2: ஆமாம் மேம். அப்போது நான் வந்து சடனாக தான் பார்த்தோம். வித்தின் அ 2 days நாங்கள் வந்து நானும் எங்கள் அப்பாவும் சென்னைக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கே போனோம். அங்கே போய் பார்த்தா ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 500 people வந்திருக்காங்க இன்டர்வியூக்கு. ஸோ அங்கே பார்த்த உடனேவே எனக்கு வந்து இது ரொம்ப கஷ்டம், இது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருந்தது.
1: அங்கே வேலைக்காக தான்,
2: வேலைக்காக தான். அப்போது அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி. அப்புறம் பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் ஒரு பெரிய பெரிய IAS ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. ஸோ எக்ஸாம் எழுத சொன்னாங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணேன். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கூட எனக்கு ஹோப்பே இல்லை, இது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, எஸ் பிரியதர்ஷினி இஸ் த ஃபர்ஸ்ட் நேம். அப்போது ஐ காட் செலக்டட். அப்போ இருந்த சந்தோஷம் வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது.
1: பெரிய இடத்துக்குள்ள.
2: ஆமாம். அப்புறம் தென் ஐ காட் அப்பாயிண்டட் அண்ட் அவங்களே வந்து ட்ரைனிங் ஒரு 1 month இன் ஹைதராபாத் நிஃப்ட் ஹைதராபாத்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க மேம். அப்போ எல்லாமே மேனுவல் டிசைன்ஸ் தான் மேம், எல்லாம் கிரியேட்டிவிட்டி வந்து மேனுவல் ஒர்க்ல
1: வரையணும் இல்லையா, வரையணும் மேம். இது எல்லாமே வரைஞ்சு தான் பண்ணுவோம்.
2: எஸ் மேம்.
1: ஒரு வந்து நீங்க இப்போ இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர்ல ஒன்றும் கோத்து கோத்து கிரியேட் பண்ணிட முடியாது இல்லையா. அப்போ வந்து
2: கம்ப்யூட்டர்ல ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தான் மேம், அதுல கிரியேட்டிவிட்டியே வராது.
1: இல்லை நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அந்த பென் இருக்கு, ஐபேட்ல நம்ம டிசைனை வரைஞ்சிடலாம், டிஜிட்டலா கிரியேட் பண்ணது. இப்போ

0: ஈஸி ஆயிடுச்சு.
1: கண்டிப்பா மேம்.
0: இப்ப நீங்களும் நானும் கூட வரையவே தெரியலன்னா கூட ஒன்னு கிரியேட் பண்ண முடியுது இல்லையா, நம்ம கை அதை கூட்டிட்டே போய் நம்மளை கிரியேட் பண்ண வைக்கிற மாதிரி எல்லாம் டெக்னாலஜி வந்துருச்சு. பட் அப்ப வந்து ரொம்ப கஷ்டம், நீங்க யோசிக்கிறத பேப்பர்ல
1: கொண்டு வர
0: ஓடிய உட்காந்து
1: நாங்க இருந்த பீரியட்ல மேம் ஒரு லீட் டிசைனர் சொல்லிட்டு ஒரு மேம் இருந்தாங்க மேம். அவங்க வந்து எப்படின்னா ஒரு தீம் சொல்லிடுவாங்க, நீங்க வந்து இந்த தீம்ல வந்து ஒரு 10 டிசைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், கான்செப்ட் இந்த கான்செப்ட்ல நீங்க ஒரு 10 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ மேபி இப்ப பீகாக்னு எடுத்துட்டோம்னா பீகாக்ல என்னென்ன ஸ்டைலைஸ்ட் பீகாக்கு அந்த மாதிரி பீகாக்ல என்னென்ன வெரைட்டி இருக்கு அது எல்லாத்தையுமே ஒரு ஒரு சாரியா நம்ம கிரியேட் பண்ணணும் மேம். இது எல்லாமே மேனுவலா பண்ற விஷயம். தெரியாது ரொம்ப இன்வால்வ்மென்ட்டா
0: அப்ப அது வந்து அப்ரூவ் ஆன அப்புறம் தான் அந்த டிசைனிங்க்கு போகும்.
1: எஸ் மேம், அதுக்கு அப்புறம் தான் வந்து
0: அந்த மாதிரி உங்க டிசைன் அப்ரூவ் ஆயிருக்கு ஆரம்பத்துல.
1: யா மேம், அப்ப வந்து ஜாஸ்தி வீவிங் சைடு போகல மேம் நிறைய. அப்போ அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நிறைய நாங்க டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணோம். பட் ஆஃப்டர் தட் அடுத்த வரும்போது அடுத்த ப்ராஜெக்ட்ல தான் வந்து எனக்கு எல்லாமே ப்ரொடக்ஷன் சைடுக்கு போச்சு மேம்.
0: ஓகே, இது ஒரு 2 வருஷம் அங்க இருந்தீங்களா நிஃப்ட்ல?
1: ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ்.
0: சரி, அதுல நிறைய கத்துக்கிட்டீங்க இல்லையா?
1: எஸ் மேம், எஸ் மேம்.
0: சரி, உங்களோட ஃபீல்ட் ஒர்க் எல்லாம் எப்படி இருந்தது?
1: ஃபீல்டு ஒர்க் வந்து அங்க இருந்தப்ப எனக்கு வந்தவாசி மேம், வந்தவாசியில
0: அது ஒரு கிராமம் இல்லையா,
1: சின்ன கிராமம் மேம். தேவைப்படுதோ அங்கதான் மேம் நம்மள வந்து போடுவாங்க. சோ அங்க வந்து யார் வந்து அதுல லாகா இருக்காங்க, யாருக்கு தேவைப்படுதோ அங்க வந்து நம்மள பண்ணுவாங்க.
0: அதாவது நெசவாளர்கள் வந்து அதுல வீக்கா இருக்கிற நெசவாளர்கள் சொல்றீங்க, டிசைனிங்க்கு ஹோப் கம்மியா இருக்கிற இடத்துல அப்படிதான் சொல்றீங்க?
1: எஸ் மேம், இப்ப டிசைனிங் பத்தி அவங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும், பட் அவங்களை இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி
0: கலர் காம்பினேஷன் போறதுக்கு.
1: எஸ் மேம், அவங்களுக்கு பாரம்பரியமா கண்டிப்பா நாலேஜ் இருக்கும் மேம், ஏன்னா அவங்க பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்காங்க.
0: அது இல்ல, நான் எக்ஸ்போஷர் இதுல வீக்கா இருப்பாங்க அவங்களுக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்கிறது தெரியாம இருக்கும்.
1: அதே மாதிரி லூம்லயுமே பாத்தீங்கன்னா மேம், இப்ப டாபின்னு சொல்லுவாங்க மேம், டாபி ஜக்கார்டுன்னு சொல்லுவாங்க. டாபிங்கிறது வந்து சின்ன பார்டர்ஸ், 1 இன்ச் பார்டர் தான் வந்து அவங்க கிட்ட நம்ம மோட்டிவேட் பண்ணி நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய வேஜஸ் வரும், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு பேர் வந்து வீவர்ஸ் அப்லிஃப்ட்மெண்ட் மேம், எங்க ப்ராஜெக்டுக்கு பேரே வந்து அதுதான். ஸோ அந்த மாதிரி நிறைய டெவலப் பண்ணிருக்கோம் மேம்.
0: நெசவாளர்களோட மேம்பாடு இருக்கிற பண்றதுல இருந்து இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி விடுறதுக்கான ஒரு முயற்சி
1: தான்
0: இது. அவங்க டிசைன் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல போகணுங்கிறதுக்கான முயற்சி அப்பயிருந்து வருது. அப்பல இருந்து வரும்போது அது வந்து இப்ப இருக்கிற எக்ஸ்போஷர் அவங்களுக்கு அப்ப இருந்ததா?
1: இருந்ததான்னா கம்மி தான். அப்பெல்லாம் வந்து அவ்வளவு மீடியா இல்ல, சோ அதனால நம்ம டைரக்டா அவங்க இடத்துக்கு போய் நம்ம வந்து சொல்லி
0: கடையில வந்து தான் பார்க்க முடியும். அதையும் இன்னும் மாதிரி இந்த மாதிரி ப்ரொமோட் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது இல்லையா. நம்ம கடையில போய் பட்டு புடவை கூட, பட்டு புடவையோ ஒரு கைத்தறி புடவையோ ஏதோ கடையில போய் பார்த்து தான் வாங்க முடியும். இந்த மாதிரி டிசைன் வந்திருக்குன்னு எடுத்து போடுற அளவுக்கு பேப்பர்ல கொஞ்சம் வந்து வரும், அந்த தீபாவளிக்கு முன்னாடி வரும். இந்த கோஆப்டெக்ஸில் இந்த ஆண்டுக்கான புடவை, புது புடவை ரிலீஸ் செய்கிறார்கள், அறிமுகப்படுத்துகிறார்கள், அந்த மாதிரி வரும். ஒரு பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ தான் வரும். ஆர்டினரியா மத்த நாள்லாம் நம்ம அதை பார்த்து
1: பார்க்க முடியாது.
0: இத்தனை கலர் கட்டங்கள் உள்ள புடவை இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஆனா அது எல்லாரும் விரும்பி வாங்கினாங்களாங்கிறது தெரியல, ஏன்னா அது பரீட்சார்த்த முயற்சிங்கும் போது இவங்க அவ்வளோ விலை கொடுத்து அதை வாங்கணுமாங்கிற யோசனையும் இருக்கும். இப்ப அதை ஸ்பெண்ட் பண்ண யாரும் தயங்குறது இல்லை. ஏதாவது ஒரு புது விஷயம் வந்தா
1: கண்டிப்பா
0: உடனே ஓடு கடைக்கு ஓடு வாங்கு, முதல் ஆளா வாங்குங்கிற அளவுக்கு வந்தாச்சு. அப்ப வந்து மணி பவர் கிடையாது, எல்லாத்துக்கிட்டையும் காசு கிடையாது, வாங்குற அளவுக்கு நமக்கு வசதி கம்மி. இன்னொன்னு, புது முயற்சியை நம்ம எப்பவுமே யாருமே ஐயோ வாங்கலாமா அப்படின்னாவே எப்பவும் போல நம்ம பார்டர் போட்டு புடவை வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருக்கோம் இல்லையா.
2: சிங்கப்பெண்ணே

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். டெக்ஸ்டைல் மற்றும் போட்டோ டிசைனர் பிரியதர்ஷினி அவங்களோட பேசிட்டு இருக்கோம். இப்ப தொடர்ந்து பேசலாமா?
1: சரி, டெக்ஸ்டைல் டிசைனிங் நிஃப்ட் முடிஞ்சிச்சு 2 வருஷம். அடுத்த என்ட்ரி எங்க?
2: ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன், கோப்டெக்ஸ்ங்கிற ஆர்கனைசேஷன்ல.
1: இப்பதான் நம்ம கோப்டெக்ஸ் பத்தி சொன்னேன்.
2: ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது மேம். ஒரு ஒரு கோலமுமே வேற வேற டிசைன். அது வந்து பல்லுல வரும், பல்லுல பாடியில எல்லாமே மகாத்மா காந்தியோட லைஃப் ஹிஸ்டரி வந்து அஹிம்சா சில்க் சொல்லிட்டு, அதுல வந்து வித் நேச்சுரல் டைஸ் மேம். அது வந்து நாங்க பண்ணதுக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சது மேம்.
1: உங்களுக்கு
2: அது நெசவாளர்களுக்கு கிடைச்சது மேம். எங்களுக்குமே கிடைச்சது. பட் வந்து டைரக்டா வீவர்ஸ்க்கு தாங்க மேம் நேஷனல் அவார்டுங்கிற விஷயம் வந்து டைரக்டா வீவர்ஸ் கொடுப்பாங்க. தென் எனக்கு வந்து அதை ரெகக்னைஸ் பண்ற மாதிரி

0: எங்கள் எம்டி வந்து எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரும் வச்சு எனக்கு அவார்ட் கொடுத்தாங்க மேம் சென்னையில்.
1: இது எந்த வருஷம்?
0: இது 2007 மேம்.
1: ஓ,
0: செம்மொழி சாரின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தேன் மேம். தமிழோடைய 247 எழுத்துக்களும் ஒரு சாரியில் பண்ணியிருந்தோம். அது வந்து அந்த பீரியடில் அந்த செம்மொழி மாநாடு அந்த ப்ரோக்ராமில் வந்து என்னோடய சாரி டிஸ்பிளே ஆச்சு மேம். அது டிஸ்பிளே ஆச்சு. ஆனால் வந்து அது வர்றதுக்கு முன்னாடியே மாநாடு வருதுன்னு எனக்கு தெரியாது. பட் அதுக்கு முன்னாடியே நான் அந்த சாரி பண்ணிட்டேன், அந்த கான்செப்ட் நான் பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு பெரிய ரெகக்னிஷன் மேம். ஓவராலாக வந்து ஒரு டோட்டல் க்ரோத் மேம். ஒரு கோப்டெக்ஸோட ஒரு ட்ரெண்டு வந்து மாற்ற முடிஞ்சது மேம். எப்படி யங்ஸ்டர்ஸ் விரும்புவாங்க, என்ன மாதிரி இக்கோ ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் சொல்லிட்டு மேம். அது எப்படின்னா கம்ப்ளீட் ஆர்கானிக், இது நேச்சுரல் டைஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது மேம். ஃபர்டிலைசர்ஸே இல்லாமல் ஆர்கானிக் காட்டனில் வந்து வித் நேச்சுரல் டைஸ், அது இக்கோ ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி காட்டன் சாரீஸ் எல்லாம் நிறையா லான்ச் பண்ணோம் மேம். ப்ளஸ் வந்து டிசைன் ஆஸ்பெக்ட்லேயே வந்து என்ன புதுசாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணியிருந்தோம் மேம் அந்த பீரியடில்.
1: அப்போ எத்தனை வருஷம் நீங்கள் கோஆர்டெக்ஸோட இருந்தீங்க?
0: ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் இருக்கும் மேம்.
1: ஒரு டிசைனராகவே
0: டிசைனராக
1: நிறைய நெசவாளர்களையும் மீட்
0: பண்ணியிருக்கேன்.
1: நீங்கள் டிசைன் சொல்லும்போது இப்போ இதில் வந்து நம்ம வாயில் சொல்கிறது வரையிறது எல்லாமே ஈஸி, அது ஒரு டிசைனாக கிரியேட் பண்ணணும், நெய்யணும் இல்லையா?
0: கண்டிப்பாக.
1: அப்போ அவங்க ஒரு பெரிய கிரியேட்டராக இருக்கணும். அதை எப்படி அதை உள்வாங்கிட்டு பண்ணுவாங்களா அவங்க?
0: அங்கே எல்லாமே ஒரு டீமாக தான் மேம் ஒர்க் பண்ணுவாங்க. வீவருக்கு வந்து அங்கே சொல்லித்தரதுக்கு அங்கே ஒரு டிசைனர் இருப்பாங்க மேம். அவங்க எல்லாமே அவங்களுக்கு என்ன மாதிரி வீவிங்கில் எப்படி கொண்டு வரணும், அந்த ஜெக்கார்ட் டிசைனை எப்படி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும், அது எல்லாமே அந்த அங்கேயே இருப்பாங்க மேம்.
1: அந்த ப்ராடக்ட் முடிச்சு உங்கள் கையில் வரும்போது எப்படி ஒரு ஃபீல் இருக்கு?
0: ஐயோ, அது எக்ஸ்ட்ராடினரி ஃபீலாக இருக்கும் மேம். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு குழந்தை மாதிரி தான். என்னோட கிரியேட்டிவிட்டி வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு சாரி நான் பார்க்கும்போதும் எனக்கு அப்படியே ரொம்ப மெய்சிலிருப்பாக இருக்கும் மேம். நம்மளுடைய குழந்தை மாதிரி, அது நம்மளுடைய நம்ம டிசைனை வந்து ஒரு ஃபேப்ரிக்ல பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மேம்.
1: அது வரைக்கும் பேப்பர்ல
0: ஒவ்வொரு
1: ஒரு காலத்துல வந்து ரொம்ப பிளெயினா முக்கியமா ரொம்ப மிஞ்சி போன முத்ராட்ச பார்டர் இருக்கும், நடுவுல ஒரு அண்ணா டிசைன் இருக்கும், ஒரு நீங்க சொல்ற மயில் டிசைன் இருக்கும், பெரிய டிசைன் இருக்காது. உடல்லாம் வந்து புட்டாதான் இருக்கும், இல்ல பிளெயினா தான் இருக்கும். ரொம்ப அந்த மாதிரி புடவைக்கு தான் மதிப்பே தவிர அதுல டிசைனுக்கு பெரிய மதிப்பு இருந்தா தெரியல. ஆனா இப்ப அது மாதிரி போயிடுச்சு. இவ்வளவு காலத்துல வந்து ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா, இன்று புதிதாய் பிறந்தோம்னா நேற்று வந்த புடவை பழைய புடவை அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா பேக் டு ரூட்ஸ் மாதிரி மரபுக்கு மாறுவோம் எல்லா விஷயத்திலயும் சொல்ற மாதிரி அந்த ட்ரெடிஷனல் டிசைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு இப்ப வந்து நெய்யறது வந்து புதுசா வந்திருக்கு இல்லையா. இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா அது கேக்குறாங்க கஸ்டமைஸ் பண்ணி.
0: அந்த ட்ரெடிஷனல் வந்து டிசைன்ஸ் வந்து என்னைக்குமே மாறல மேம், அது அப்படியேதான் இருக்கு. அதுல வந்து என்ன கொஞ்சம் கிரியேட்டிவா ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம்தான். அதே மயில் தான், அதே அண்ணம் தான், அது என்னைக்குமே ருத்ராட்சம், அதெல்லாம் என்னைக்குமே மாறவே
1: மாறாது.
0: அதெல்லாம் நம்மளுடைய ட்ரெடிஷன் மேம், அது மாறவே மாறாது. அதுல இருந்து என்ன புதுமையா என்ன பண்ண முடியும் அப்படிங்கறதுதான் மேம் இப்ப போயிட்டு இருக்கு.
1: இப்போ ஒரு ஒரு இதில் வந்து இப்போ புடவைகளோ இது நம்ம போடுற வண்ண வண்ண ஆடைகள் போடணும்னு எல்லாருக்கும் ஆசை. இந்த வெள்ளை ஒயிட், ஒயிட் அண்ட் ஆஃப் ஒயிட் இருக்கு இல்லையா, அதில் வந்து டிசைன் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? அது வந்து ஒரு சேலஞ்ச் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அது?
0: அது ரொம்ப பிடிக்கும் மேம். நான் அதில் ஒரு கலெக்ஷன் போட்டிருந்தேன் மேம் கோப்டெக்ஸில் இருந்தப்போ. அதாவது பேஸ்டல் ஷேட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்
1: நான், லைட் கலர்ஸ்
0: எல்லாமே லைட் கலர்ஸ் மேம். பிளெயின் சாரி வீவ் பண்ணி வாங்கிட்டு அதில் வந்து மெட்டாலிக் கலர்ஸில் வந்து பெயிண்டிங் ஒர்க்ஸ் பண்ணியிருந்தோம் மேம். ஸ்க்ரீன் பிரிண்டிங் மாதிரி, ஹேண்ட் ஒர்க்ஸ் மாதிரி, அந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க்ஸ் பண்ணியிருந்தோம் மேம். அது கொஞ்சம் நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு கொடுத்துச்சு மேம். பட்டு புடவையில் அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் பண்ணி பண்ணப்போ ஒரு ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். அது
1: நீங்கள் சொல்லும்போது அப்படியே கண்ணு முன்னாடி எனக்கு அந்த புடவை அப்படியே புடவை புடவையாக கலர் கலராக தெரியுது. பாரதியார் வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சொல்லுவார், அந்த பாட்டில் சொல்லியிருப்பார், வெள்ளிப்பனி மலையில் மீதுலாவும் அல்ல பட்டினில் ஆடையும் பஞ்சினில் உடையும் பன்னி மலைகள்னு வீதி குவிப்போமா. அவ்வளோ நம்ம வி ஷுட் மேனுஃபேக்சர் ஸோ மச். அப்போ அந்நிய துணி பரிஷ்காரம் அப்போ இருந்தது இல்லையா, நம்ம வந்து ஃபாரின் குட்ஸ் வாங்கக்கூடாது, மேக் இன் இந்தியா இப்போ சொல்கிறார் இல்லையா நம்ம பிரதமந்திரி, அந்த மாதிரி மேக் இன் இந்தியாவை அன்றைக்கி நம்ம பாரதியார் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு, மகாகவி இல்லையா. இப்ப அந்த மாதிரி டெக்ஸ்டைல் பிசினஸ் வந்து இட்ஸ் எ வெரி பிக் பிசினஸ், அவ்வளவு நம்ம உற்பத்தி பண்றோம். இந்தியா வந்து தன்னிறைவா இருக்கு. ஸோ அப்படி

0: இருக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது? உங்களை மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் டிசைனருக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது?
1: கோயம்புத்தூர் சைடு வந்து கொஞ்சம் டெக்ஸ்டைல் டிசைனிங் வந்து கம்மி தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸு. ஏன்னா வந்து நம்ம சைடுன்னு பார்த்தோம்னா சிறுமுகை சைடு வந்து வீவர்ஸ் இருக்காங்க, ஹேண்ட்லூம் செக்டர் இருக்குது. நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா பண்ணணுன்னா காஞ்சிபுரம் சைடு போகிறது பெட்ரு. பட்டுங்கிறப்போ காஞ்சிபுரம் தான், அதுதான் மெயினாக இருக்கும் மேம். அங்கே நம்ம போய் லேர்ன் பண்ணிவிட்டு அங்கே டிசைன் நம்ம பண்ணுறது தான் மேம் பெட்டராக இருக்கும்.
0: சரி, நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் நீங்கள் கோஆப்டெக்ஸில், அதாவது நீங்கள் நினச்ச டிசைன் எல்லாம் அதில் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சதா உங்களுக்கு?
1: எஸ் மேம், எஸ் மேம், எல்லாமே பண்ண முடிஞ்சது, எல்லாமே பண்ண முடிஞ்சது. இப்போ நம்ம எப்படி நம்மளை ஒருத்தர் மோட்டிவேட் பண்றாங்கிறத பொறுத்து தான்.
0: சோ அது தந்தையார் தான் இருந்தார் இல்லையா?
1: ஆமா, அவர் எல்லா சூழல்லையும் அவர் இருந்தார்.
0: வீட்ல வந்து அப்பவே அப்பல இருந்தே உங்களுக்கு வந்து ஏன்னா ஒரு சென்னைக்கு இங்க கோயம்புத்தூர் பொண்ணு சென்னை போய் படிச்சுட்டு அங்கேயே வேலையில இருக்கணுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயமா.
1: கண்டிப்பா மேம், ரொம்ப டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் மேம், அடிக்கடி நம்ம போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு.
0: பட் அந்த மாதிரி ஒரு ஃபோன் வசதி கூட மொபைல் கூட
1: இல்லாத காலம். ஆமா, அப்பெல்லாம் பிகினிங் ஸ்டேஜ் தான் மொபைல் எல்லாமே. பாஷனேட்டா பண்ணும்போது அது எதுவும் கஷ்டமா தெரியல.
0: கரெக்ட், நீங்க சொல்றது.
2: நேர்களே, இதுவரை டெக்ஸ்டைல் மற்றும் போட்டோ டிசைனர் பிரியதர்ஷினி அவங்களோட பேசிட்டு இருந்தோம். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 6 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இன்று மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல உங்களுக்காக என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் காத்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மணிக்கு மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்க போகிறோம். 2:15 இருக்கு. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் பிஎம் ஸ்கீம்ல IBMS இந்திய பாலங்கள் மேலாண்மை திட்டம் பற்றி நாம் கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தஞ்சை நுண்கலை ஓவியம் வரைவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் செஞ்சேரிமலை ஓவியர் கே நாகராஜன் மற்றும் எஸ் கவிதா ஆகியோருடன் நேர்முகம் கேட்கலாம். 3:02 டீ டைம் 1950 1969 வரையிலான கோல்டன் ஹிட்ஸை உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக கேட்டு ரசிக்கலாம். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கக்கூடிய விளம்பரதார நிகழ்ச்சி. 4:02 கேம் ஷோ கெட்ஸ் இட் கோ. 5:02 சித்திர சவானம் நிகழ்ச்சியில் யோகா பயிற்சினர் ராஜேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: இரவு 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 போட்டியின் தினசரி கண்ணோட்டம் கேட்கலாம். அதை தொடர்ந்து 7:32 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 2 அங்கக வேளாண்மையில் கலை மேலாண்மை உத்திகள் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி முரளி அர்த்தனாரி அவர்கள். 8:05 உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ, அதாவது க்ளோரியஸ் 8 இஸ் அ பேக் டு பேக்காக கேட்டு ரசிக்கக்கூடிய இதம் ரிதம். 9:15 மன்னரும் அரசரும் பிறந்தநாள் சிறப்பு மயிலிறகு எழுதி வழங்குகிறார் சௌமியா. ரைட், இந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் கேளுங்க. 10 மெலடி மெட்டிக்கல் நிகழ்ச்சியில் க்ளோரியஸ் 80 ஹிட்ஸை உங்களுடைய விருப்பமாக நீங்கள் வந்து இன்றைக்கி கேட்டு ரசிக்க போகிறீங்க. இன்றைக்கி திருப்பூர் மாவட்ட நேயர்கள் பங்கெடுத்துக்கலாம். இந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்காகவே காத்திருக்கு, ஸ்டேட்யூனாக கேளுங்க.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸான இருக்கிற உணவுகளும் ரெகுலராக எடுத்துக்கணும். ரெகுலராக ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ், ஆல்கஹாலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். 4 உடல் பருமன், வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
0: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
2: ஆகாஷவாணி

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் சேவை தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாஸ்போர்ட் சேவையை வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், புதிய பாஸ்போர்ட் சேவை மையங்களும் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி அனைத்து பாஸ்போர்ட் அலுவலக ஊழியர்களுக்கும் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 1967 ஆண்டு ஜூன் மாதம் 24 தேதி பாஸ்போர்ட் சட்டம் கொண்டுவரப்பட்டதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் பாஸ்போர்ட் சேவை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மெட்ரோ ரயில் நிலைய பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மெட்ரோ ரயில் சேவை மூலம் அரசு ஊழியர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று கூறினார். இந்த மெட்ரோ ரயில் சேவை தில்லி ஆர்கே ஆசிரம் சாலையிலிருந்து இந்திரபிரஸ்தா ரயில் நிலையம் வரை இயக்கப்படும் என்றும் திரு மனோகர்லால் தெரிவித்தார். கவியரசு கண்ணதாசனின் பிறந்த நாளில் தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் திரையுலகத்திற்கும் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை போற்றி நினைவு கூறுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது கவிதைகளாலும் தத்துவ சிந்தனைகளாலும் மனித உணர்வுகளை தமிழில் மக்களின் இதயங்களில் பதித்த மாபெரும் படைப்பாளி அவர் என்று பாராட்டியுள்ளார். அவரது படைப்புகள் தலைமுறைகளை தாண்டி என்றும் வழிகாட்டும் ஒளியாக திகழும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தென் மாநிலங்களில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தமிழகம், கர்நாடகா மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கேரளத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக சிறப்பு இயக்கம் மேற்கொள்ளப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இயக்கத்தின் மூலம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை குறித்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் கடத்தல்காரர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநில எல்லைப் பகுதிகளில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சதீசன் கேட்டுக் கொண்டுள்ளார். முந்த்ரா துறைமுக போதைப்பொருள் பறிமுதல் வழக்கு தொடர்பாக தில்லியில் உள்ள பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தை தில்லியில் புழக்கத்தில் விட்டதாக தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. இது தொடர்பாக கடந்த 2022 ஆகஸ்ட் மாதத்தில் தேசிய புலனாய்வு முகமை ஹர்ப்ரீத் சிங் என்பவரை கைது செய்தது. புதுதில்லியில் உள்ள அவரின் அலுவலகங்கள் மற்றும் தொடர்புடைய இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பெத்தனி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் இணைந்து இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக பெத்தனி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று திட்டவட்டமாக கூறினார். ஜம்மு காஷ்மீர் பிரச்சினை தொடர்பாக பாகிஸ்தானின் நிரந்தர பிரதிநிதி ஐசிம் இப்டிகார் அகமது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கேள்வி எழுப்பியது தவறானது என்று தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர் பதவியை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்துவதாகவும் திரு ஹரீஷ் குற்றம் சாட்டினார். ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அப்பகுதியில் இயல்பு நிலை திரும்பியுள்ள போதிலும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு அரசின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அந்நாட்டில் உள்ள அனைத்து இந்தியர்களும் உடனடியாக இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானுக்கான இந்திய தூதரகத்தின் சமூக வலைதளத்தையும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களையும் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பான தீர்மானத்திற்கு 50 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 48 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்தனர். ஆளும் குடியரசுக் கட்சிக்கு பெரும்பான்மை உள்ள போதிலும் அக்கட்சியைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். இருப்பினும் மேற்காசியாவில் அமெரிக்க ராணுவத்தை நிறுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ முகாம்கள் மற்றும் கூட்டணி நாடுகள் மீதான தாக்குதலை எதிர்கொள்ளவும் இந்த தீர்மானத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் சிக்னல் கோளாறு காரணமாக நாடு முழுவதும் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஜெர்மனியின் தேசிய ரயில்வே நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டிஜிட்டல் தகவல் தொடர்பு கோளாறு காரணமாக ரயில்வே சிக்னல் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய புதுமை படைப்பு போட்டியில் 6 புத்தொழில் நிறுவனங்கள் வெற்றி பெற்றுள்ளன. ஐநாவின் மேம்பாட்டுத் திட்டமும் அட்டல் புதுமை படைப்பு இயக்கம், நித்தி ஆயோக் உள்ளிட்ட நிறுவனங்களும் இணைந்து நடத்திய இந்த போட்டியில் நாடு முழுவதிலும் உள்ள இளைஞர்கள் பங்கேற்றனர். நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்யும் தொழில்நுட்பங்களை பிரபலப்படுத்தும் இந்த போட்டியில் 28 மாநிலங்களிலிருந்து 350 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதில் 50 நிறுவனங்கள் தேர்வாகின. அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தின் உள்பகுதிகளுக்கு அடுத்த 2 நாட்களுக்குள் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர கர்நாடகா, கொங்கன், கோவா உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, கர்நாடகா, ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 14-21, 21-13 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பவுலா லூசியா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மலாய்கா ரபோலோவை வென்றார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் 4-3 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. பிரிட்டனில் அடுத்த மாதம் தொடங்கவுள்ள ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய இளையோர் மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அமெரிக்கா, பெல்ஜியம் அணிகள் விளையாடவுள்ளன. அடுத்த மாதம் 5-14 வரை இப்போட்டி நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்தியிலே 990 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. நேயர்கள் இப்போது கேட்கலாம் மெல்லிசை பாடல்களை. நிகழ்ச்சியின் துவக்கமாக டி எல் மகாராஜன் பாடியிருப்பது.

மெல்லிசை பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிலையத்தின் நேரம் இப்போது 12:55:37. மெல்லிசை பாடல் நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் பாடல் இது. பாடியிருப்பவர்கள் கல்யாணி மேனன் மற்றும் சித்ரா.

ஒலித்து கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகின்றது இன்றைய மெல்லிசைப்பாளர்கள் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

கூடிய இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு நாம கேட்க போற கதை எந்த படத்தோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தவறுக்காக ஏழு உயிர்களுக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு மனிதன் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லலாம். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஒரு சாதாரண ஹாலிவுட் திரைப்படத்துடைய கதை மட்டும் இல்ல, நம்ம மனசை கணக்க வைக்கும், அப்படியே நம்மளை சிந்திக்க வைக்கும் அப்படியான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொல்லலாம். என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 Pounds அப்படிங்கிற படம் தான். ஒரு நாள் ராத்திரி 1911 அப்படின்னு அவசர உதவி மையத்துக்கு ஒரு அழைப்பு.

வருது. கூப்பிட்டவரு ரொம்ப அமைதியான குரல்ல பேசுறாரு. இங்க ஒரு தற்கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அதிகாரி ரொம்ப பதறி போய் யார் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நபர் சொல்றாரு, நான் தான் அப்படின்னு. அதங்கிருந்து தான் படம் தொடங்குது. பார்வையாளர்கள் நம்ம பார்க்குறோம் அந்த படத்தை அப்படின்னா ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சே போயிடுவோம். ஒருத்தங்க தற்கொலை செஞ்சுட்டு அதையும் தானே ஃபோன் பண்ணி சொல்ல முடியுமா, அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி கேள்வியோட இந்த கதை தொடங்குது. அதுக்கு முன்னாடி காமிக்கிறாங்க சில வாரங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கு அவருடைய வாழ்க்கை அப்படின்னு. அந்த ஹீரோ பேர் பென் தாமஸ். அந்த படத்தில் அமைதியாக வாழக்கூடிய மனிதர், ஆனால் அவருடைய முகத்தில் ஒரு விசித்திரமான சோகம். சிரிக்கிறதே இல்லை, யார்ட்டையும் அதிகமாக பேசுறதும் இல்லை. அவருடைய கண்களில் எப்பயுமே ஏதாவது ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு மனுஷனை இழந்த ஒரு மனுஷன் இருந்தால் எப்படி இருப்பான், அவனை மாதிரியே இருப்பார். ஏதோ ஒரு பெரிய தவறை செஞ்ச ஒரு மனுஷன் எப்படி இருப்பான், அந்த மாதிரியே இருப்பார். ரைட், இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுவார், ஒரு கால் சென்டருக்கு கால் பண்ணுவாங்க. அந்த பக்கத்தில் ஒரு பார்வையற்றவர் வந்து பேசுவார். அவர் பேர் எஸ்ரா. ஃபஸ்ட்டு வந்து பேச ஆரம்பிச்சோன்னோ இந்த நம்பர் வந்து யாரோடையும் தேடும்போது இவருக்குன்னு தனியாக அந்த கால் சென்டரில் ஒரு கீபோர்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து தேடும்போது அந்த சவுண்ட் வந்து ஒரு மாதிரி இருக்கும்போது இவர் என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஞ்சம் ஹார்ஷாக பேசிடுவாங்க. உனக்கு வந்து கண்ணு தெரியுறது இல்லையா, உன்னால் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும், உன்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சமுதாயத்தில் என்ன பயணம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகளை அள்ளி ரொம்ப கொடூரமாக பேசிடுவார். நாம் இப்படி யாராவது பேசினா என்ன பண்ணுவோம், உடனே கோவப்படுவோம், சண்டைக்கு போவோம், ஃபோனை கட் பண்ணிடுவோம். ஆனால் எஸ்ரா வந்து அப்படிலாம் எதுவுமே செய்யலை. ரொம்ப அமைதியாக மென்மையாக மரியாதையாக பேசிட்டாங்க. அந்த நிமிஷம் பென்னுடைய கண்ணில் ஒரு மாற்றம். அவர் தேடிட்டு இருந்த பதில் கிடைக்குது. இவர் நல்ல மனுஷர் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே சொல்லிக்கிறாரு. அதோட அந்த காட்சி வந்து முடியுது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வந்து தோணும், ஏன் பென் வந்து நல்ல மனிதர்களை தேடிட்டு இருக்காரு, ஏன் அவங்கள சோதிக்கிறாரு, அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஏன் இவ்வளவு ஆர்வமாக விசாரிக்கிறாரு, அவருடைய நோக்கம்தான் என்ன அப்படின்னு. இந்த கேள்விக்கு வந்து நமக்கு அப்போ பதில் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், பென் தாமஸ் வந்து ஏதோ ஒரு திட்டத்தோடு இருக்கிறாரு. அந்த திட்டம் வந்து சாதாரணமான திட்டம் இல்லை, அது அவருடைய வாழ்க்கையே மாற்ற போகுது அப்படிங்கிற விஷயமெல்லாம் நமக்கு புரிய வரும். ஆனால் அந்த திட்டம் வந்து என்ன அப்படின்னு தெரியாது. சரி, அதுக்கப்புறம் பென் சந்திக்க போகிற மனுஷங்கள்லாம் யாரு, ஏன் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாரு, அவருடைய ரகசியம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நாம் தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்கள் கூட நான் ஆர்ஜே சாருகேசினி.

மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்றைக்கி 7 Pounds அப்படிங்கிற படத்துடைய கதையை நாம் கேட்டுட்ருக்கோம். பென் தாமஸ் அப்படிங்கிறவர் நல்ல மனிதர்களை தேடி தேடி அவங்கள சோதிச்சு பார்க்குறத நாம் கேட்டோம். ஆனால் அவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்மளால் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ஒரு நாள் ஒரு பெண்ணை வந்து சந்திக்கிறாரு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பல வருஷமாக குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டு வாழக்கூடிய ஒரு பெண். அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான இடம் கிடையாது. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னோட சொந்த வீடு, அதாவது கடற்கரை வீட்டையே வந்து அவங்களுக்கு எழுதி கொடுப்பாரு. இது வந்து உங்கள் வீடு இனிமேல் அப்படின்னு சொல்லுவார். அந்த பொண்ணுக்கு என்ன பேசுறது அப்படிங்கிறதே புரியாது. ஒரு அன்னியன் வந்து நம்ம வாழ்க்கையே மாற்றினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மாற்றிடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, பென் வந்து பல மருத்துவமனைகளுக்கு போகிறாரு. இவர் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பொசிஷன்லாம் இருக்கார். பல நோயாளிகளுடைய ஃபைலெல்லாம் பார்க்குறாங்க. யாருக்கு உண்மையான உதவி தேவைப்படுது, யார் வாழ்க்கைக்காக போராடுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தேடி தேடி பார்க்குறாரு. அவருடைய செயல் எல்லாமே ஒரு திட்டம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு புரியும். ஆனால் என்ன திட்டம் அப்படிங்கிறது நமக்கு புரியாது. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, இப்படியே போயிட்டுருக்கும்போது பென்னுடைய சகோதரர் அவருக்கு கூப்பிட்டு பேசுகிறாரு. நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, ஏன் இவ்வளோ வித்தியாசமாக நடந்துக்கிற, நீ சரியாக சாப்பிட்றதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பென் எந்த விதமான பதிலும் சொல்ல மாட்டார். ஏன் அப்படின்னா, அவருடைய மனசில் இருக்கக்கூடிய ரகசியத்தை யாருமே தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. சில மனிதர்கள் தப்பு செஞ்சுட்டு அதை மறந்து வாழ்ந்துருவாங்க, சிலர் மன்னிப்பு கேட்டுருவாங்க. ஆனால் பென் வந்து அப்படி இல்லை. அவங்க ஒரு செஞ்ச தப்புக்கு தண்டனையை தானே தனக்கு கொடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்ருக்காரு.

நாளும் வாழ்றதே இல்லை, தனக்குள்ளேயே தன்னை வந்து கொண்டுகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் விதி அவரை இன்னொருத்தங்க கிட்ட கூட்டிட்டு போகுது. அது யாரு அப்படின்னா ஒரு பெண். அவங்களுடைய பேர் வந்து எமிலி. இந்த சந்திப்பு தான் பெண்ணுடைய வாழ்க்கையை மொத்தமாக மாற்ற போகுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கேட்கலாம். கேட்டுட்ருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று.

கருப்புசாமி குத்தகைதாரர் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பாம்பே ஜெய் இசை வாய்ஸில் கேட்டுட்ருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று. இன்றைக்கி வந்து 7 Pounds அப்படிங்கிற படத்துடைய கதையை நாம் கேட்டுட்ருக்கோம். ஒரு சந்திப்பு அவருடைய வாழ்க்கையே மாற்ற போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அது யார் அப்படின்னா, எமிலி அப்படிங்கிற பெண்ணை வந்து பென் முத முறையாக பார்க்குறாரு. அவங்க வந்து ஒரு சின்ன வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுடைய உடலில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, இதயம் தான். அவங்களுடைய இதயம் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது. எப்போ வேணால் செயலிழக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் மரணத்தை எதிர்பார்த்து வாழ்றது எப்படி இருக்கும், அதுதான் எமிலியுடைய வாழ்க்கை. சிரிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம், நாளைக்கே நான் உயிரோடு இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணை பார்க்கும்போது பென்னுடைய மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்குது. அப்படியே எமிலி கிட்ட அடிக்கடி பேச ஆரம்பிக்கிறாரு, ஹாஸ்பிட்டல் போகிறாரு, அவங்க கூட நேரம் வந்து செலவிட ஆரம்பிக்கிறாங்க. முதல் முறையாக பல மாதத்துக்கு அப்புறமா பென் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் லைட்டாக ஒரு ஒளி வர ஆரம்பிக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. பென்னுடைய மனசில் ஏற்கனவே சில முடிவுகளெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க இல்லையா. அந்த முடிவு நிறைவேறுச்சு அப்படின்னா அவர் உயிரோடு இருக்க மாட்டார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போது காதல் ஒரு பக்கம், கடமை ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி பென்னுக்கு குழப்பமாக இருக்குது. பென் எந்த பாதையை தேர்ந்தெடுப்பார் அப்படிங்கிறத பற்றி நாம் தொடர்ந்து பேசலாம்.

0: இன்று இரவு 9:15 சிறப்பு மயிலிறகு, மன்னரும் அரசரும்.
1: ஒரு குட்டி பல்லவின்னு தான் சொல்லணும். இது 4 syllables, அடுத்த லைன்ல 7 syllables. காற்றுல இயல்பா அப்படி நம்மளுடைய சிறகு மாதிரி புடவை அப்படி பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரீசி சாங்.
0: இருமேதைகளின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி, மறவாமல் கேளுங்கள்.
2: மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு 7 Pounds அப்படிங்கிற படத்துடைய கதையை நாம கேட்டுட்டு இருக்கோம். இந்த கட்டத்துல தான் கதையுடைய மிகப்பெரிய திருப்பமே இருக்கு. பென்னுடைய தம்பி அவனுக்கு அவசர அவசரமா கூப்பிடுறான். என்னது பென்னுடைய தம்பி, பென்னுக்கே கூப்பிடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களை தேடி வராங்க. அப்ப பென் கிட்ட சண்டை போடுறாங்க, என்னுடைய ஐடி கார்டை எடுத்துட்டு நீ ஏன் இப்படி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்க, நீ என்னதான் செஞ்சுட்டு இருக்க பென் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த மாதிரி போட்டு சண்டை போயிட்டு இருக்கும்போது அப்பதான் நமக்கு தெரியுது, இவ்வளவு நாளா நம்ம பென் தாமஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுடைய நிஜ பெயர் வந்து பென் இல்ல, அவங்களுடைய பெயர் வந்து டிம் தாமஸ் அப்படிங்கிறது. பென் வந்து யாரு அப்படின்னா டிம்முடைய தம்பி தான். அப்படின்னா டிம் ஏன் தன்னுடைய தம்பியுடைய அடையாளத்தை திருடி இந்த மனுஷங்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு யோசிக்க தோணும். கதை 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே போகுது. டிம் ஒரு வெற்றிகரமான விண்வெளி பொறியாளர், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர். அவர்கிட்ட பணம் இருக்கு, புகழ் இருக்கு, அழகான ஒரு காதலியுமே இருக்காங்க. ஒரு நாள் அவங்க காதலியோட கார்ல பயணம் போயிட்டு இருக்காங்க. காரை ஓட்டிட்டு இருக்கும்போது கவனக்குறைவா தன்னுடைய போன்ல வரக்கூடிய மெசேஜை பாக்குறாங்க, படிக்கிறாங்க. அந்த ஒரு நொடி அலட்சியம் என்ன ஆகுது அப்படின்னா, கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிர வந்த வண்டி மேல பயங்கரமா மோதுது. அந்த கொடூரமான விபத்துல டிம்முடைய காதலி சம்பவ இடத்திலேயே இறந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம எதிரில் வந்த கார்ல இருந்து 6 அப்பாவி மனிதர்களும் இறந்து போறாங்க. ஆக மொத்தம் டிம் ஒரு நொடி அந்த போன்ல மெசேஜ் வந்ததை பார்த்தனால 7 உயிர்கள் பறி போகுது. சட்டத்து முன்னாடி டிம் வந்து குற்றவாளி இல்லை, அது ஒரு விபத்து தான். ஆனா அவனுடைய மனசாட்சி முன்னாடி அவன் மிகப்பெரிய கொலையாளியா தெரியறான். என்னால 7 உயிர் வந்து போயிருச்சு அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி அவனை வந்து வாழ விடாமையே துரத்திக்கிட்டே இருக்கு. இதுக்கு பிராயச்சித்தமா ஒரு சபதம் வந்து எடுக்கிறான் டிம். அதுதான் 7 Pounds. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம தொடர்ந்து கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று.

0: பச்சை கிளி முத்துச்சரம் படத்திலிருந்து ஹாரி ஸ்டைல்ஸ் சமீபத்தில் தாமரை லிரிக்ல சௌமியா ராவ் முகமது ரஃபி பாடின பாடல் கேட்டோம்.
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம கேஎம்சிஎச்ல ஜூன் 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்க

படத்துடைய கதையை நாம கேட்டுட்டு இருக்கோம். தன்னோட அலட்சியத்தால போன ஏழு உயிர்களுக்கு பதிலாக ஏழு நல்ல மனிதர்களுக்கு தன்னுடைய வாழ்நாளில் மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் டிம்முடைய அந்த சபதம். அதை ஏற்கனவே ஒரு அஞ்சு பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. தன்னுடைய தம்பி பென்னுக்கு நுரையீரலுடைய ஒரு பகுதியை வந்து தானமாக கொடுத்துருந்தாரு. ஹோலி அப்படிங்கிற பெண்ணுக்கு, அதாவது அவங்க ஒரு சமூக சேவகர், அவங்களுக்கு வந்து தன்னுடைய கல்லீரை கொடுத்துருந்தாரு. ஜார்ஜ் அப்படிங்கிற மனுஷனுக்கு தன்னுடைய சிறுநீரகத்தை கொடுத்துட்டாங்க. நிக்கோலஸ் அப்படிங்கிற சிறுவனுக்கு, அதாவது குட்டி பையனுக்கு, எலும்பு மஜ்ஜை போன் மரவை தானம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா கணவனால் பாதிக்கப்பட்ட அந்த கோனி அப்படிங்கிற பெண்ணுக்கு கடற்கரை வீடை வந்து எழுதி வச்சார் இல்லையா, அப்படி இந்த மாதிரி அஞ்சு விஷயங்களை வந்து பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ மீதி இருக்கிறது ரெண்டு பேர் தான், ஒருத்தி எமிலி, இன்னொருத்தங்க யாரு அப்படின்னா, நம்ம கதையில வந்து ஆரம்பத்துல ஒரு பார்வையற்றவர் வந்தார் இல்லையா எஸ்ரா, அவருக்கு எமிலிக்கு இதயம் வேணும், எஸ்ராவுக்கு கண்கள் வேணும். ஆனா அவங்க ரெண்டு பேருக்குமே உதவணும் அப்படின்னா டிம் என்ன ஆகணும், முழுமையா இருக்கணும். இப்போ நம்ம ஆரம்ப காட்சிக்கு போலாம். அந்த ஹோட்டல் அறையில இருக்காரு, அவருக்கு வந்து சாதாரணமா இறந்துட்டா இல்லை ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா உடல் உறுப்புகள்லாம் வந்து சேதமடைஞ்சிடும், மற்றவங்களுக்கு பயன்படாது. அதனால அவர் ஒரு கொடூரமான வழியை வந்து தேர்ந்தெடுத்து தன்னுடைய உயிரை வந்து மெல்ல மெல்ல விடுறாரு. அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறத கேட்கலாம்.

மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். இன்னைக்கு 7 Pounds அப்படிங்கிற படத்துடைய கதையை கேட்டுட்டு இருக்கோம். கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். டிம் பிளான் பண்ணபடி அவங்க ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க இல்லையா, அவர் இறந்த சில நிமிடங்கள்லேயே மருத்துவர்கள் அவங்களுடைய உடலை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவருடைய இதயம் உடனடியாக பிரித்தெடுக்கப்பட்டு இறந்து போகிற நிலையில் இருந்த எமிலிக்கு பொருத்தப்படுது. அவருடைய கண்கள் எடுக்கப்பட்டு அந்த பார்வையற்ற எஸ்டா ஆரம்பத்தில் வந்தார் இல்லையா, அவர் கால் சென்டரில் வேலை செஞ்சுட்டு இருந்தார், அவர் பியானோவுமே வாசிப்பார், அவருக்கு பொருத்தப்படுது. வெற்றிகரமாக ஆப்ரேஷன்லாம் முடியுது. சில மாதங்கள் அப்படியே போகுது. எமிலி இப்பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்குள்ளே துடிக்கிறது தன்னை காதலிச்ச டிம்முடைய இதயம் தான் அப்படின்னு. டிம் தம்பி பென் மூலமாக டிம் இன்னும் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற விபரத்தை எமிலி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து எஸ்டா அப்படிங்கிற அந்த பார்வையற்ற நபரை பற்றியும் அவங்களுக்கு டிம்முங்கிற இவர் இருக்க டிம்முடைய கண்கள் பொருத்தப்பட்ட விவரமும் தெரிய வருது. எஸ்டா இப்போ கண் பார்வை பெற்று ஒரு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு பியானோ கத்து கொடுத்துட்டு இருக்காரு. எமிலி அவரை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. எஸ்டா பியானோ வாசிக்கிறத பார்த்து எமிலி வந்து ரொம்ப கண்கலங்கி போறாங்க. எஸ்டா பியானோ வாசிச்சு முடிச்சுட்டு திரும்பி பாக்குறாரு, எமிலிய பாக்குறாரு. அவருக்கு எமிலிய முன்னாடி பின்னாடி எதுவுமே தெரியாது. ஆனா எமிலியுடைய கண்ணை பார்த்ததுமே அவங்களுக்குள்ள துடிக்கக்கூடிய டிம்முடைய இதய துடிப்பை உணர்ந்ததும் எஸ்டாவுக்கு புரிஞ்சிருது, இவங்க தான் எமிலி அப்படின்னு. ரெண்டு பேரும் ஒருத்தங்களை பார்த்துக்கிறாங்க, வார்த்தைகளே இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தங்க ரெண்டு பேர்த்துடைய கண்ணிலையுமே கண்ணீர் வழியுது. டிம் தாமஸ் அப்படிங்கிற மனிதன் உலகத்தில் இல்லை, ஆனால் அவர் கொடுத்த உறுப்புகளால் 7 மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எமோஷ்னலாக இந்த படம் வந்து முடியும். 7 Pounds அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு படம்னு நம்ம வந்து அந்த கட்டத்துக்குள்ள அடைக்கிற முடியாது. ஒரு நொடி கவனக்குறைவு எவ்வளவு பெரிய இழப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கான படம். உறுப்பு தானம் எத்தனை பேர்த்துக்கு வாழ்க்கையை தரும் அப்படிங்கிற ஒரு நினைவூட்டலை கொடுக்கறதுக்கான ஒரு படம். ஒரு மனிதன் தன்னுடைய தவறுக்காக எவ்வளவு பெரிய தியாகம் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடிய ஒரு படமா இந்த 7 Pounds அமைஞ்சிருக்கும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதுவரைக்கும் மணி ஒன்று மலர் ஒன்று கேட்டீங்க. இன்னைக்கு 7 Pounds அப்படிங்கிற படத்துடைய கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணது மகிழ்ச்சி. நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட நான் RJ சாருகேசினி.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் எரிசக்தி துறையில் தேர்வு செய்யப்பட்ட 401 பேருக்கு முதலமைச்சர் திரு விஜய் பணி நியமன ஆணைகளை இன்று வழங்கினார். சுகாதார உணவு தயாரிக்க தெருவோர கடைகளுக்கு கடனுதவி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று தொடங்கி வைத்தார். பாஸ்போர்ட் சேவைகளை விரைவுபடுத்தி வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். US ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள்.

0: தமிழகத்தில் எரிசக்தித்துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள், 18 உதவி கணக்கு அலுவலர்கள் என மொத்தம் 401 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், மின்சார வாரியத்தில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண 70,000 மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளதே காரணம் என ஆய்வுக் கூட்டத்தின் மூலம் அறியப்பட்டதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நடப்பு ஆண்டிற்குள் இத்துறையில் 15,000 பணியிடங்கள் நிரப்ப வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றார். தமிழகத்தில் 25% மின்மாற்றிகள் பழமையானவை என்றும், இதனை புதுப்பிக்க மின்மாற்றிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் தெருவோர கடைகளில் சுகாதார உணவு தயாரிக்க கடனுதவி வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், திருப்பூர் ஆகிய 5 மாவட்டங்களில் சாலையோர உணவு தயாரிக்கவும் ஆரோக்கியமான சுகாதாரமான ஃபுட் ஸ்ட்ரீட்டுகளை உருவாக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக எடுத்துரைத்தார்.
1: தொற்று நோய் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டைஃபாய்டு வேக்சின்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ல இருக்கிற உணவு விற்பனையாளர்கள், அவங்க உணவு சர்வ் பண்றவங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாகவே அந்த டைஃபாய்டு வேக்சின்ஸ் எப்படி கொடுக்கலாங்கிறத பத்தியும் நாங்க ஒரு விரைவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரோம். இந்த ஒரு மாதத்திற்கு எவ்வளவு ஆய்வு பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னும் அதிக பண்ண சொல்லியிருக்காங்க.
0: பெரம்பலூரில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து அரசு பள்ளிகளில் 10-12 வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணாக்கருக்கும், 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும் விருதுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் அமைச்சர் வழங்கினார். பெரிய வெண்மணியில் கட்டப்படும் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி மற்றும் விடுதி கட்டிடப் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். அனைத்து துறை அலுவலர்கள் உடனான ஆய்வுக் கூட்டமும் இடம்பெற்றது. திருப்பத்தூரில் உலக போதைப்பொருள் தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் இன்று தொடங்கி வைத்தார். 2,500 மாணாக்கர் இதில் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பிரசுரங்களும் பொதுமக்களிடையே விநியோகிக்கப்பட்டது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தரிசனத்திற்கான டிக்கெட் விலை உயர்த்தப்படவில்லை என மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் விலையை உயர்த்துவது குறித்து பக்தர்களிடம் கருத்துக்கள் மட்டுமே கேட்கப்பட்டதாகவும், பெறப்படும் கருத்துக்களுக்கு மாற்றாக எந்த முடிவையும் அரசு எடுக்காது எனவும் தெளிவுபடுத்தினார். கவியரசர் கண்ணதாசனின் 100வது பிறந்தநாளை ஒட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், தமிழ் மொழி, இலக்கியம், திரையுலகிற்கு அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்புகளை போற்றுவதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில், காலங்களை கடந்தும் தலைமுறைகளை வழிநடத்தும் இலக்கிய பொக்கிஷங்களாக அன்னாரது படைப்புகள் திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பதினான்காவது பாஸ்போர்ட் சேவை தினத்தை ஒட்டி பாஸ்போர்ட் ஆணைய அலுவலர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் சேவை 2வது கட்டத்தின் கீழ் சிப் பொருத்தப்பட்ட மின்னணு பாஸ்போர்ட் அறிமுகம், புதிய பாஸ்போர்ட் சேவை மையங்கள் மற்றும் அஞ்சல் பாஸ்போர்ட் சேவை மையங்களை திறப்பது, அதிக அளவில் பாஸ்போர்ட் விநியோகிப்பது, இலகுவான பயணத்தை உறுதி செய்வது, உலகளாவிய வாய்ப்புகளுக்காக பாஸ்போர்ட் சேவையை விஸ்தரிப்பது, குடிமக்களுக்கு ஆளுமை வழங்குவது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவைகளை விரைவுபடுத்தி வெளிப்படைத் தன்மையை அதிகரிப்பதில் மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக கூறினார். 1967 கடவுச்சீட்டு சட்டம் இயற்றப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் June 24 இந்நாள் கொண்டாடப்படுகிறது. கேந்திரிய வித்யாலயாக்களுக்கான 36வது தேசிய இளம் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கர் மற்றும் பள்ளிகளுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் நாளை பரிசுகளை வழங்குகிறார். நாடாளுமன்ற போட்டி திட்டத்தை

0: கீழ் சென்ற ஆண்டு 200 பள்ளிகளுக்கு இடையே சுய ஒழுக்கம், மாறுபட்ட கருத்துக்களை ஏற்கும் மனப்பான்மை, ஜனநாயக வாழ்க்கை முறையின் நற்பண்புகள் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டன. நாட்டின் எஃகுத்துறை எதிர்கால வளர்ச்சிக்கு மின்னணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் எஃகுத்துறை மின்மய நிலைப்பாடுகள் குறித்த கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், இத்துறையில் இந்தியாவின் வலுவான வளர்ச்சியை எடுத்துரைத்தார். 2018 ஆண்டிலிருந்து உலகளாவிய 2வது பெரிய எஃகு உற்பத்தி நாடாக இந்தியா தனது நிலையை பராமரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு கச்சா எஃகு உற்பத்தி கடந்த 3 ஆண்டுகளில் 13% அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். செயற்கை நுண்ணறிவு, இயந்திரமயம், ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட உயர் தொழில்நுட்பங்களால் உற்பத்தி தொடர்ந்து உயர்ந்து வருவதாகவும் கூறினார். இதனால் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு பயன்பாடு அதிகரித்து விலை குறைப்பிற்கு வழிகோலப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். ஊரக வளர்ச்சிக்கான மத்திய அரசின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் எஃகுத்துறை பங்குதாரர்களுக்கு இக்கூட்டம் புதிய வாய்ப்புகளுக்கு திறவுகோளாக அமைந்துள்ளது என்றார். திருச்சி மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு, கல்வி, பாலின விகிதத்தை மேம்படுத்தும் நோக்கில் LED விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் இன்று தொடங்கி வைத்தார். இவ்வாகனம் முசிறி, தொட்டியம், மணப்பாறை, புள்ளம்பாடி உள்ளிட்ட மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளில் பயணித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வகை செய்யப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நிரந்தர மண்புழு உற்பத்தி கூடம் அமைக்க 50% மானியம் வழங்கப்பட உள்ளதாக தோட்டக்கலை துணை இயக்குநர் சிந்தியா தெரிவித்துள்ளார். இது குறித்து எமது செய்தியாளர் சுமன்.
1: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்து மண்ணின் வளத்தை மேம்படுத்தும் நோக்கில் நிரந்தர மண்புழு உர உற்பத்தி கூடம் அமைக்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. ஒரு நிரந்தர மண்புழு உர உற்பத்தி அலகைக்கான மொத்த திட்ட செலவு 1,00,000 ஆகும். இதில் 50,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது நல ஆவணங்கள், ஆதார் அட்டை, வங்கிக் கணக்கு புத்தக நகல் மற்றும் தேவையான ஆவணங்களுடன் அருகிலுள்ள தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி விண்ணப்பித்து பயன்பெறலாம்.
0: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆணி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ பெரியாழ்வார் பாரம்பரிய செப்பு தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்த ஆண்டுக்கான உற்சவம் கடந்த June 16 கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் கடந்த 8 நாட்களாக பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய ஸ்ரீ பெரியாழ்வார் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ பெரியாழ்வார் பாரம்பரிய செப்பு தேரோட்டம் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. பெரியாழ்வாருக்கு சிறப்பு திருமஞ்சனம், சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: தமிழ்நாடு அரசு MGR திரைப்படம் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் நடப்பு கல்வியாண்டில் 6 பாடப்பிரிவுகளில் பட்டப்படிப்பிற்கான முதலாம் ஆண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலமான விண்ணப்பங்கள் இளங்கலை காட்சிக்கலை பிரிவுகளுக்கு வரும் 27 மாலை 5 வரை விண்ணப்பிக்கலாம் என்று செய்தி மக்கள் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. கலிபோர்னியாவில் நடைபெறும் US Open சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் ட்ரீசா இணை ஸ்பெயின் இணையை 21-12, 14-21, 21-13 என்ற செட்களில் வென்றது. பல்கேரியா சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணை ஜப்பான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் எரிசக்தி துறையில் தேர்வு செய்யப்பட்ட 401 பேருக்கு முதலமைச்சர் திரு விஜய் பணி நியமன ஆணைகளை இன்று வழங்கினார். சுகாதார உணவு தயாரிக்க தெருவோர கடைகளுக்கு கடனுதவி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று தொடங்கி வைத்தார். பாஸ்போர்ட் சேவைகளை விரைவுபடுத்தி வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் S. ஜெய்சங்கர் கூறியுள்ளார். US Open சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள். சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பு கேட்கலாம். நம்ம கோயம்புத்தூர்லையும் அதை சுற்றி இருக்க மாவட்டங்களையும் வானிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் பதிவாகும். திருப்பூரில் அதிகபட்சமாக

32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும், ஈரோட்டில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும், சேலத்தில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும், ஊட்டியில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும், பாலக்காடில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் பதிவாகும் அப்படின்னு சென்னை மெட் சென்டர்லேருந்து வானிலை அறிவிப்பு சொல்லியிருக்காங்க.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். முன்னதாக விளம்பரம்.
2: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
3: இப்போ அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH ல ஜூன் 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புல்லா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
4: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 741 88 7411.

0: செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனுராதா இவர்கள் பாடிய அந்த பாடலை கேட்டோம்.
1: கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். எல்லாருக்கும் வணக்கம்ங்கோ. தினமும் இந்த பகுதியில் இந்த நேரத்தில் நம்ம மத்திய அரசின் மகத்தான திட்டங்களில் பற்றியும் நிறைய அமைப்புகளை பற்றியும் தெரிஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி எந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்க

வணக்கம்ங்கோ. தினமும் இந்த பகுதியில் இந்த நேரத்தில் நம்ம மத்திய அரசின் மகத்தான திட்டங்களில் பற்றியும் நிறைய அமைப்புகளை பற்றியும் தெரிஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி எந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா சொல்கிறேன். நாம் எங்கே போகிறதுனாலும் ஃபஸ்ட்டு நமக்குள்ளே ஷாக் ஆகிற விஷயம் என்னென்னா, பெட்ரோல் டீசல் அடிக்கணுங்கிறது மட்டும் இல்லை, டிராஃபிக்கை பற்றி தான் நிறையா. எங்கே போகிறதுனாலும் ஒன்று, முன்னாடி போகணும், இல்லைன்னா லேட் ஆயிடுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாகன போக்குவரத்து அதிகமாயிட்ருக்கிறது தான். ஒரே ரோட்டில் எல்லாரும் போகிறத விட ஃப்ளைஓவர், பிரிட்ஜ் இந்த மாதிரி டைவர்ட் ஆகி போகும்போது அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ரிலீவ் ஆயிடுது. சரி, என்னடா அப்படின்னு யோசிச்சிட்ருக்கீங்களா, சப்ஜெக்ட் வரேன். இன்றைக்கி IBMS, இந்தியன் பிரிட்ஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது இந்திய பாலங்கள் மேலாண்மை அமைப்பை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம நாட்டில் நெடுஞ்சாலை வலையமைப்பின் முக்கியமான சொத்துக்களில் பாலங்களும் மதகுகளும் அடங்கும். விரிவான நெடுஞ்சாலை வலையமைப்பின் வளர்ச்சி பாலங்கள் மற்றும் மதகுகளை நல்ல நிலையில் பராமரிக்க வேண்டிய தேவையை அதிகரித்துள்ளது. இந்த சொத்துக்களின் மதிப்பு பில்லியன் கணக்கான டாலர்கள். நமது அனைத்து பாலங்களின் டிஜிட்டல் தரவுத்தளத்தையும் வைத்திருப்பது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அணுகுமுறையாக இருக்கும். இதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு இந்திய அரசு, நம் அரசு இந்திய பாலங்கள் மேலாண்மை அமைப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த பயிற்சியின் ஒரு பகுதியாக அனைத்து பாலங்களும் மதகுகளும் வாகனங்களுக்கான பதிவு எண்களைப் போலவே தனித்துவமான எண்களை கொண்டு வருகின்றன. இத்தகைய திட்டம் பாதிக்கப்பட்ட பாலங்களை அடையாளம் காணுதல், ஆவணப்படுத்துதல் மற்றும் நிர்வகித்தல் ஆகியவற்றின் தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியும். ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்திலும் செய்யக்கூடிய வளர்ச்சி திறன் மற்றும் பணிகளின் நோக்கத்தை மதிப்பாய்வு செய்ய அரசாங்கம் பல்வேறு பணிக்குழுக்களை அமைக்கிறது. அத்தகைய ஒவ்வொரு குழு மத்திய சாலை துறைக்கான பணிக்குழு ஆகும். இவங்க 2011 12வது 5 ஆண்டு திட்டத்திற்கான பரிந்துரையுடன் ஒவ்வொரு அறிக்கையையும் சமர்ப்பிக்கிறாங்க. பாலங்களின் பட்டியல் பற்றிய தரவுத்தளத்தை பராமரித்தல் மற்றும் புதுப்பித்தல், ஒவ்வொரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் அதன் பராமரிப்பு உத்திகளை உருவாக்குவது தொடர்பான சரியான நேரத்தில் முடிவெடுப்பதை சாத்தியமாக்க வேண்டும் என்றும் அந்த திட்டத்தில் இருக்கு. பால மேலாண்மை அமைப்பில் மேம்பாடு இந்த நோக்கத்திற்கான ஒவ்வொரு காலக்கெடுவிற்குள் அமைக்கப்பட்டதாக கூட இருக்கலாம். போக்குவரத்து வலையமைப்புகளில் பாலங்களின் குறிப்பிடத்தக்க பங்கு மற்றும் பால மேலாண்மைக்கான வரையறுக்கப்பட்ட நிதியின்படி சீரமைப்பு உத்திகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். பாலங்கள் இணைப்பு என்ற கருத்தை இத்திட்டம் நிறைவேற்றுகிறது. அதே நேரத்தில் கல்வெட்டுக்கள், வடிகால் மற்றும் வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பிற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள பாலங்களை பராமரிப்பதிலும் சில நடவடிக்கைகள் இந்த திட்டத்தில் மேற்கொண்டிருக்காங்க. இது எதிர்காலத்தில் பெரிய விஷயங்களை செய்யறதுக்கு இந்த திட்டம் வழிவகுக்குது. பால மேலாண்மை திட்டத்தின் இறுதி இலக்கு என்ன அப்படின்னா, எதிர்கால சாலை மூடல்கள், ஆபத்துக்கள் மற்றும் சொத்து சேதங்களை குறைப்பதே இதோட முக்கிய நோக்கம். பராமரிப்பு பணிகளுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கான அமைப்பு, பழுது பார்ப்பு, மறுவடிவமைப்பு செலவை மேம்படுத்தவும் இந்த திட்டம் உதவுது. முறையான பராமரிப்பு, பொது பாதுகாப்பு மற்றும் இடர் மேலாண்மையையும் உறுதி செய்ய முடியும் இந்த திட்டத்துல. சமூக பொருளாதார முக்கியத்துவம் மற்றும் போக்குவரத்து வளர்ச்சி, கூட்ட நெரிசல், போக்குவரத்து நெரிசல், இந்த பிரச்சனைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு இந்த திட்டம் வடிவமைச்சிருக்காங்க. மதிப்பீட்டு முறைமையில் கள ஆய்வு, நிலை மதிப்பீடு மற்றும் பராமரிப்பு பணிகளின் முன்னுரிமைகளுக்கான அமைப்புகளும் இதில் அடங்கும். முன்னுரிமை முறை பாலங்கள் அல்லது மதகுகளின் முக்கியத்துவம் மற்றும் அதனுடைய நிலை ஆகியவற்றின் அடிப்படையிலும் இந்த அமைப்பு இருக்கு. பாலம் மற்றும் மதகு ஆகியவற்றின் நிகழ்தகவு, பொருள், வடிவம், அளவு மற்றும் போக்குவரத்து நிலைமைகளை பயன்படுத்தி அதனுடைய நிலையை மதிப்பிடலாம். இது தவிர மதிப்பீட்டு முறை, ஓட்ட நிலை, தரம், அணுகுமுறை கோணம், ஆழம், இது எல்லாம் வச்சுதான் பாலம் அமைக்கப்படுது. எந்த ஒரு பால மேலாளர் அல்லது பொறியாளரால் உருவாக்கப்படும் முடிவுகளின் துல்லியம், நிலை மதிப்பீட்டின் துல்லியத்தை பொறுத்து மதிப்பீட்டை சரிபார்க்க சமூக பொருளாதார முக்கியத்துவம் போன்ற பல்வேறு அளவுகளை கருத்தில் கொண்டு இத்திட்டம்

நாடுகள் பால உள்கட்டமைப்பின் நிலையை மதிப்பிடுவதற்கும் கண்காணிப்பதற்கும் ஆய்வு, பழுதுபார்ப்பு மற்றும் மறுவாழ்வு முயற்சிகளின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் தொலைநிலை உணர்திறன் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தவும் இந்த திட்டம் உதவியா இருக்கு. இந்திய பால மேலாண்மை அமைப்பை செயல்படுத்த சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் முன்முயற்சி எடுத்துள்ளது. இது ஆண்டுதோறும் அனைத்து பாலங்களின் விரிவான சரக்கு மற்றும் மதிப்பீடுகளை உருவாக்குகிறது. இத்தகைய தகவல்கள் விகிதத்தை புரிந்து கொள்ளவும் தேவைக்கேற்ப அதை கட்டுப்படுத்தவும் உதவும். இது இரட்டை கொள்கையை பின்பற்றுகிறது, நேரத்தை சேமிக்கிறது, மோசமான சேதம் மற்றும் பழுதுபார்ப்புகளை மேற்கொள்வது. இது ரெண்டும் தான் இந்த திட்டத்துல முக்கிய மார்க். கலா ஆய்வுகளுக்கான தேசிய நெடுஞ்சாலை வலையமைப்பு 18 தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டு ஆன்லைன் டெண்டர் செயல்முறையின் அடிப்படையில் ஒவ்வொரு தொகுப்புக்கும் எம்பேனல் செய்யப்பட்ட ஆலோசகர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. கலா ஆய்வுகளை நடத்துவதற்காக RITES, காஸ்டா இன்ஜினியர்ஸ், RV, SNBO, SA உள்கட்டமைப்பு, KNJ திட்டங்கள், ICT, DRUV ஆலோசனை திட்டமிடல் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு ஆலோசகர்கள், MC ஆலோசனை, பின்னூட்ட உள்கட்டமைப்பு போன்ற புகழ்பெற்ற ஆலோசகர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நமது நாட்டில் உள்ள அனைத்து பாலங்களின் பட்டியலை உருவாக்கி அவற்றை நிர்வகிக்க ஒரு அறிவியல் தர்க்கத்தை பயன்படுத்துகிறது இந்த அமைப்பு. சரக்கு மேம்பாடு மற்றும் நிலை மதிப்பீடு, கட்டமைப்பு மதிப்பீட்டில் இதன் வளர்ச்சி, சொந்த சவால்களை முன்வைக்கிறது இந்த அமைப்பு. இந்தியாவில் உள்ள அனைத்து பாலங்களுக்கும் ஒரு தனித்துவமான அடையாள எண் வழங்கப்பட்டிருக்கு. இது பால பொறியாளர்கள் மற்றும் மறுசீரமைப்பு நிபுணர்கள் மற்றும் பொறியாளர்களின் பெரிய அளவிலான அணிதிரட்டல் இந்த அமைப்பிற்கு தேவைப்படுது. இத்திட்டம் மனித வளத்தை உருவாக்க ஒரு அமைப்பை உருவாக்குகிறது. பெரிய அளவிலான திடீர் பேரழிவுகள் எதுவும் போக்குவரத்தை பாதிக்காமல் பாதுகாக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதியளிக்கவும் இத்திட்டம் உதவுகிறது. இந்த அளவுக்கு நம்ம நாட்டில் நம்ம மத்திய அரசு நம்மளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைய முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க, நிறைய திட்டங்களையும் மேற்கொண்டு இருக்காங்க. இது எல்லாம் நம்மளோட வசதிக்காகவும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும் தான். இன்னைக்கு இந்த பகுதியில IBMS இந்திய பாலங்கள் மேலாண்மை அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கும் இதே நேரம் இதே பகுதியில வேறொரு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நன்றி நேயர்களே. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

0: இன்று இரவு 9:15 சிறப்பு மயிலிறகு, மன்னரும் அரசரும்.
1: ஒரு குட்டி பல்லவின்னு தான் சொல்லணும். இது 4 syllables, அடுத்த லைன்ல 7 syllables. காற்றுல இயல்பா அப்படி நம்மளுடைய சிறகு மாதிரி புடவை அப்படி பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரீசி சாங்.
0: இரு மேதைகளின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி, மறவாமல் கேளுங்கள்.
2: நிலையத்தில் நேரம் சரியாக 2:30. இனி கேட்கலாம்

0: வணக்கம் நேயர்களே, ஆகாசவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் நுண்கலை ஓவியம் வரைவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் தென்சேரிமலை ஓவியர் கே நாகராஜன், எஸ் கவிதா ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. அண்ணா வணக்கம்.
1: வணக்கங்க. என் பேர் நாகராஜன். இப்போ வந்து பாரம்பரியமான தஞ்சாவூர் ஓவியங்கள் பண்ணிகிட்ருக்கிறேன். செஞ்சேரிமலை தான் சொந்த ஊர்.
0: உங்களுடைய வீடு நிறையா இந்த பிளைவுட் இருக்குங்க. அப்புறம் அது போக நீங்கள் கலர் பண்ணக்கூடிய பொருட்கள் நிறைய வச்சுருக்கிறீங்க. நிறைய தங்க மாதிரியான தகடுகள் இருக்குது. கலர் பொடிகள் நிறைய வச்சுருக்கிறீங்க. உங்கள் வீடே அப்படியே ஜொலிச்சிட்டு இருக்குது. இதுக்கு என்னென்ன வாங்கணும்னு சொன்னீங்க, இது எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அதான் சார், முதல்ல பிளைவுட்டில் காடா துணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கோட்டிங் அடிக்கணும். ஃபெவிகால் வித் சாக் பவுடர் மிக்ஸ் பண்ணி ஒரு கோட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அதை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தேவையான கடவுளுடைய படங்களை ஸ்கெட்ச் பண்ணணும். விநாயகர்னால் விநாயகருடைய உருவத்தை நம்ம முழுசாக வரையணும். அதுக்கப்புறம் தேவையான இடத்துல கல் வர இடத்துல கல் ஒட்டணும். கிரீடத்தில் நகைக்கு தேவையான இடத்துல கல் ஒட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த பேஸ் மக்குன்னு சொல்கிற தண்ணி மக்கு வைக்கணும். அது காஞ்சதுக்கப்புறம் டிசைன் ஒர்க் இருக்குது. நகைக்குள்ளே வர சின்ன சின்ன டிசைன் கொஞ்சம் திக்கான அதே சாக் பவுடரில் பண்ணணும். நகையில் இருக்கிற டிசைன்ஸ் போலேயே கொண்டு வரணும். அதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் இந்த கோல்டு ஒர்க்கு மேலே பண்ணுற மாதிரி இருக்கும். தங்க பேப்பர் வச்சு அது மேலே இம்ப்ரெஷன் பண்ணுற மாதிரி நல்லா அழுத்தி பண்ணணும். அதுக்கப்புறமா ஸ்டோன் எல்லாம் கவர் ஆகிடும். அதை ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே தான் நம்ம கலரிங்கே ஸ்டார்ட் பண்ணணும். முருகரோ விநாயகரோ அவங்களுடைய ஃபேஸு இது வந்து கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம்பிக்கவே போகிறோம். இவ்வளோ ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் கலரிங்கை ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் கலரிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் பண்ணிவிட்டு முடிக்கிறோம் பெயிண்டிங். இவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குது. அதில் இத்தனை வேலைப்பாடு பண்ணாதான் ஒரு ஓவியம் உருவாகும்.
0: நீங்கள் தங்கத்தகடு நிறைய வாங்கணும்னு சொன்னீங்க. தங்கம் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க எல்லா மகளிருமே. ஆண்களும் அதை விரும்பி அணிகலன்கள் எல்லாமே அணிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த தெய்வங்களுக்கு தங்க கிரீடம் இந்த மாதிரி அலங்காரமெல்லாம் பண்ணுறீங்க, இது எவ்வளோ காஸ்ட் ஆகுதுங்க?
1: இது ஒரு சீட்டு வந்து இப்போ ஒரு 3x6 தாங்க இருக்கும். அந்த சீட்டு கோல்டு ஃபாயிலுங்கிறது 22 கேரட் கோல்டு. அது ஒரு சீட்டே வந்து 300 அப்படி வரேங்க. கிட்டத்தட்ட ஒரு புக்காக வாங்கும்போது ஒரு 15,000 வரும். இப்போதைக்கு இருக்கிற தங்க விலைக்கு ஏற்ற மாதிரி அதோடய ரேட்டு வந்து மாறிட்டுருக்கும். தங்கம் கலந்துருக்கு அதில். அதனால தான் இவ்வளோ விலையுறந்த ஓவியமாக இது கருதப்படுது.
0: நீங்கள் 20-22 வருஷமாக இந்த ஓவியத்தை வரைஞ்சிட்ருக்குறீங்க. நிறைய கோயில்களுக்கும் நிறைய வீடுகளுக்கும் வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு என்னென்ன தெய்வங்களோட வரைபடங்களை கொடுத்துருக்குறீங்க கொஞ்சம் விவரமாக விளக்கமாக சொல்லுங்களேன்.
1: செஞ்சேரி மலையில் மந்திராசனமூர்த்தி கோயிலெலாம் வச்சுருக்கோம். ஒரு மீடியமான சைஸ் தாங்க. ஒரு 30x24 சொல்கிற சைஸில் ஒரு கோயிலுக்கு வச்சுருக்கேன். அப்புறம் சூலக்கல் மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு படம் வரைஞ்சி வச்சுருக்கேங்க. 6x4 சைஸில் சூலக்கல் மாரியம்மனையே வரைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முத்தனம்பாளையம் திருப்பூர் கிட்ட ஒரு கோயிலில் ஆஃபீஸ் ரூமுக்கு ஒரு 2 பிக்சர் வரைஞ்சி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய கோயில்களுக்கு பண்ணியிருக்கேன். அது போக வீட்டில் பூஜை ரூமுக்கு தேவையான எல்லா பிக்சருமே பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் ஹாலில் மாட்டுறதுக்கு பெரிய வால் பிக்சர் மாதிரி கீதோபதேசம் அந்த மாதிரியான பிக்சர்கள் பண்ணியிருக்கேன். அப்புறம் கோயில் ஆஃபீஸு ஆஃபீஸில் ரூமில் மாட்டுற மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். சென்னையில் நிறைய ஆஃபீஸுகளுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். பூஜை ரூமுக்கும் நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம்.
0: எப்படிங்கண்ணா, இப்போ எங்களுக்கு வந்து இந்த ஒரு வாரத்தில் இந்த வரைபடம் வேணும், இந்த தெய்வத்தோட வரைபடம் வேணும்னு சொல்லிடுவாங்களா? முன்னாலே உங்களுக்கு ஆர்டரெல்லாம் பண்ணிடுவாங்களே?
1: ஆமாங்க. இப்போ என்ன பிக்சர் வேணுமோ ஒரு ஒரு வாரம் 10 நாள் டைம் கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரியான அளவு எடுத்துகிட்டு அந்த போர்டில் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஒரு வாரம் 10 நாள் ஆகிட்டோம். பண்ணும்போதே முன்னாடியே கேட்டுருவாங்க. ஆர்டர் சொல்லிவிட்டு டைம் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. நிறைய ஓவியங்களில் இது மாதிரி நிறையா தலைவர்கள் படம், அமெரிக்கா வாழ் இந்தியர்களுக்கு நிறையா என்னோடய படங்கள் அவர்கள் வீட்டில் இருக்குது. அவங்களும் கற்றுக்கிட்டு கூட வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்புறம் சென்னையில் இருக்கிற நடிகர்கள் வீட்லேயும் என்னோடய படங்கள் இருக்குது. ஒரு சில அரசியல்வாதிகள் வீட்டில் கூட தஞ்சை ஓவியம் வாங்கிட்டு போய் வச்சுருக்காங்க என்னோடய படம். நிறைய பேர் வீட்டில் இருக்குது என்னுடைய ஓவியம் இருக்கிறது. இப்போ நான் பெருமையாக சொல்லிக்கிறேன்.
0: நிறைய ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருக்கீங்கன்னா எங்களுக்கு வேணும்னு சொல்லியும் ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே செஞ்சேரிமலை சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து

0: இங்கே வீடு வந்து எங்களுக்கு இந்த தெய்வம் வேணும் நீங்கள் வரைஞ்சி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிருக்காங்களா?
1: ஆமாம், கோயிலில் படம் வச்சுருக்கனால அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. பூஜை ரூமுக்கு ரெண்டு மூணு பேர் இங்கே பக்கத்துலேயே பண்ணி கொடுத்துருக்கேங்க. அது மாதிரி சுற்றிட்டு ஒருத்தாரு பார்த்துட்டு கேட்குறாங்க, பண்ணிட்டு தான் இருக்கேங்க. பூஜை ரூமுக்கு ஹாலுக்கு தேவையான பிக்சரும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க.
0: கோயம்புத்தூர் மாவட்டம் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வரைபடங்கள் வேணும் இந்த நுண்கலை மூலமாக அப்படின்னு சொல்லும்போது உங்களை எப்படி அவங்க தொடர்பு கொள்ளுவாங்க? உங்களுடைய தொலைபேசின்னு சொல்ல முடியுமா?
1: சொல்கிறேங்க, 99 65 11 90 87 இந்த நம்பருக்கு கால் பண்ணால் யாராருக்கு என்னென்ன வேணுமோ, பூஜை ரூமுக்கோ இல்லை கிஃப்ட் பண்ணுறக்கோ, எந்த மாதிரியான தஞ்சை ஓவியமாக இருந்தாலும் போர்ட்ரேட்டாக இருந்தாலும் பண்ணி கொடுக்குறேங்க. தஞ்சாவூர் ஓவியம் எல்லாருமே கற்றுக்கணும், ஆர்வம் இருக்கிறவங்க யார் வேணாலும் கற்றுக்கலாம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக சொல்லித்தரக்கூட தயாராக இருக்கேன்.
0: சரிங்கண்ணா, நீங்கள் இது வரைக்கும் இந்த நுண்கலை தஞ்சை ஓவியத்தை நான் எப்படி கற்றுட்டேன், என்னுடைய மனசில் முதல் முதல்ல இந்த ஆசை எப்படி வந்துச்சு, நிறைய பேருக்கு நீங்கள் வகுப்படுத்ததாக சொன்னீங்க, அதை பற்றி நீங்கள் எங்கிட்ட நிறைய பகிர்ந்துட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் தெய்வங்களை என்னுடைய மனசுலேயே வச்சு நான் வந்து வரைஞ்சி கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு அருமையான செய்தியும் சொன்னீங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி FM 103 சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேன்மேலும் இந்த கலையை நிறைய பேர்த்துக்கு இதை ஒரு சேவையாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசைங்கன்னா. வணக்கம்.
1: கண்டிப்பாங்க, இந்த ஓவியம் வந்து சாதாரண ஓவியம் கிடையாது, ஒரு உயர்ந்த பட்சமான நுண்கலை. இது எல்லாரோட வீட்லேயும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நல்ல ஒரு உயர்தரமான ஓவியம் இது. இந்த வாய்ப்பை தந்த கோயம்புத்தூர் வானொலிக்கு என்னுடைய நன்றிகள்.
0: அக்கா வணக்கங்க.
2: வணக்கங்க, என் பேர் கவிதா. நான் வந்து இப்போ பேசிகிட்டு இருந்தார் இல்லைங்களா, தஞ்சாவூர் ஓவியத்தை பற்றி நாகராஜ் அவரோட வைஃப் தான் பேசுகிறேங்க. இது வந்து ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுள்ள கலைங்க, ஓவியங்க. நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் கூட இதை வந்து வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருக்கேன், அவர் கூட ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கேன். ஸோ ஸ்டோன் ஒர்க்கு, அப்புறம் வந்து ஃபாயில் ஒர்க்குக, தண்ணி மக்கு, இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன்.
0: இப்போ காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் சமையல் பண்ணிவிட்டு குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு அப்புறமா உங்களுடைய கணவர் கூட உட்காந்து நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்வீங்க. உங்களுடைய அன்றாட வேலைகள் பற்றி சொல்லுங்களேன்.
2: காலையில் வந்து எந்திரிச்சா பசங்களை மெயினாக ஸ்கூலுக்கு அனுப்புறதா, அவங்களுக்கு சமையல் பண்ணி அவங்களெல்லாம் அனுப்பி விட்டா, அதுக்கப்புறம் வீடை கிளீனிங் பண்ணுற வேலைங்க, அதுக்கப்புறம் துணி போடுறது, அது இதுன்னு வீட்டு வேலைங்க நிறைய இருக்குமாச்சு. அதெல்லாம் முடித்து ஒரு 10:30 11:00 வந்து நான் இந்த இடத்துக்கு வந்துடும், ஆஜராயிருவேன். வந்துட்டேன்னா அப்புறம் அவர் கூட உட்காந்து நாங்கள் 2:30 வரைக்கும் எல்லாமே ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் போய் சாப்பிட்றக்கு போயிடுவோம், லஞ்ச் டைமு ஒரு 1/2 hour தான். அதுக்கப்புறம் மறுபடியுமே நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணிடுவோம். அப்புறம் 4:00 பசங்க வந்ததுமே நான் எந்திரிச்சிருவேன். அதுக்கப்புறம் அவர் அங்கே உட்காந்துட்டு தான் இருப்பார். போய் அப்புறம் டிவி வைக்கிறது, அப்புறம் குழந்தைங்களை கவனிக்கிறது, இந்த மாதிரியான மறுபடியும் நான் குழந்தைங்க ஹோம் ஒர்க்கு அப்படி போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த நாள் காலையில் தான் நான் வருவேன் இந்த ஒர்க்குக்கு.
0: நீங்கள் ரெண்டு பேருமே வீட்லேயே இந்த வேலையை செய்கிறதுனால நீங்கள் நினைக்கிறதா எல்லாமே சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுவோமே அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனநிலையில் வரலாம், அப்படிங்கலாம் வந்திருக்கா இந்த ஓவியத்தை வரையும் போது?
2: கண்டிப்பாக வரும், பட் ஆர்டர் இருக்கிறனால நமக்கு அந்த டைம் கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலே நாங்கள் அதிகமாக ரெஸ்ட் எல்லாம் கேப் எல்லாம் எடுத்துக்க மாட்டோம். காலையில் உட்காந்தோம்னா அப்புறம் நைட்டு வரைக்கும் அந்த ஒர்க்கு தான். அதுக்கப்புறம் தான் ரொம்ப முடியாதுன்னு எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷனோ சொந்தக்காரன் அந்த மாதிரி இருக்கவோ தவிர்க்க முடியாத விஷயத்துக்காக வேணால் நாங்கள் போவோம். ஆனால் அதுக்காக அடுத்த நாள் வந்து நாங்கள் ஃபுல் எஃபெக்ட் எடுத்தா தான் அந்த ஒர்க்கை முடிக்க முடியும்.
0: குழந்தைகளோட விடுமுறை நாட்களில் குழந்தைகளை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்களா, இல்லை உங்களுடைய வேலைகளுக்கு கொஞ்சம் என்னடா அப்பா அம்மா ரெண்டு பேருமே நம்ம இருக்கும்போதும் வேலை செஞ்சிட்ருக்காங்களே, நம்ம கூட நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவங்களுக்கு வருமா, வந்ததுண்டா?
2: அப்படி கேட்டால் வந்து பாப்பாலாம் ஹெல்ப் பண்ணுவா அப்படிங்க. பாப்பா பிட் ஒட்டுறது, ஸ்கொயருக்கு பிட்டெல்லாம் ஒட்டி கொடுப்பா அப்படிங்க. ஒரு அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னால் வந்து பாப்பா செஞ்சு கொடுப்பா அப்படிங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு நம்ம ஏதோ ஒரு டைம் கேப்பு கிடைக்கும் போது அவர் கூட்டிகிட்டு போயிடுவார். ஒன்று ஈவினிங் ஆகட்டும், ஏதோ ஒரு டைமில் வந்து குழந்தைங்களையும் நல்லா பார்த்துக்கிறாரு, ஃபேமிலியையும் பார்த்துட்டு தான் இந்த ஒர்க்குமே வந்து அவர் பண்ணிகிட்ருக்காருங்க.
0: உங்களுக்கு விடுமுறை இல்லாத நாட்கள், அதே மாதிரி ஓய்வு நேரம் இல்லாத நேரம், இது ரெண்டுமே நீங்கள் கடந்து தான் வந்துட்டுருக்குறீங்க. உங்களுக்குன்னு சொல்லி ஏதாச்சும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னவா இருக்கும்?
2: பொழுதுபோக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, டைம் இல்லை. கரெக்டாக இருக்கும், நமக்கு வீட்டு வேலையும் இங்கேயும் இருக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். எப்பயாச்சும் வெளியே நம்ம போகும்போது தான் அது பொழுதுபோக்காக நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக அதை வந்து என்ஜாய் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருந்தால் அதில் போய் என்ஜாய் பண்ணிக்கிறோம். நாங்கள்
0: கீழே தரையில் உட்காந்துட்டு தான் நீங்கள் இந்த ஓவியம் எல்லாமே வரைஞ்சிட்ருக்குறீங்க, ஒரு சின்ன பலகையை போட்டு.

0: என்னென்ன உணவு வகைகள் சாப்பிட்றீங்க? ஏன்னா கீழே உட்காந்துட்டு இருந்தாலுமே நம்மளுக்கு சத்துங்கிறது நிறைய தேவைப்படுது. இதற்கு என்னென்ன உணவு வகைகள் காலை மதியம் நைட்டு அப்படி சேர்த்துக்கிறீங்க?
1: நாங்கள் வந்து பருப்பு வகைகள் தான், பொதுவாகவே கோயம்புத்தூர் அப்படிங்கும் போது பருப்பு வகைகள் தான். அப்புறம் குழந்தைங்களும் இருக்கிறனால எப்போவுமே நான் சுண்டல், பச்சைப்பயிறு இந்த மாதிரியானது, கீரைங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். இன்னொன்று வந்து இந்த ஒர்க் வந்து கீழே உட்காந்து பண்ணும்போது அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். டேபிள் சேரெல்லாம் போட்டு மேலே உட்காரும்போது அது அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, வரையிறதுக்கு ஷேக் ஆகாது, அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. அதனால் அது கீழே உட்காந்தே தான் செய்கிறது. அப்புறம் நான்வெஜ் எடுத்துக்கிட்டோம்னா நாங்கள் படம் ஒர்க் எல்லாம் பண்ண மாட்டோம், சாமி அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டா ஒர்க் எல்லாம் அன்றைக்கி வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நாங்கள் அதை சாப்பிட்ற தவிர்த்துருவோம், நைட்டு சாப்பிட்ற அந்த மாதிரி இருக்குங்க.
0: நீங்கள் ரெண்டு பேருமே கீழே தரையில் உட்கார்ந்து இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உடலுக்கு தேவையான உடற்பயிற்சிகள் அத்தியாவசியம். ஒரு செவிலியர் அப்படிங்கிற முறையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
1: அப்பப்போ நாங்கள் வந்து எந்திரிச்சு தான் இருப்போங்க. எந்திரிச்சு தண்ணி குடிக்க போகிறது, யாராச்சும் வருவாங்க எந்திரிப்போம், டீ இடையில வந்து கண்டிப்பாக நாங்கள் அப்பப்போ எடுத்துக்குவோம். இந்த ஒர்க் அப்படி பண்ணுறதுனால அதனால் வாக்கிங்லேயும் இருப்போம், உட்காந்து ஒர்க்கிலையுமே இருப்போங்க. நாங்கள் இப்போ இங்கே செஞ்சேரி மலை பொள்ளாச்சியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குதுங்க. அதனால் எங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியறதில்ல, வேலை செய்கிறதுக்குமே நல்லா தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது.
0: அண்ணா, உங்களுடைய மனைவி உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, உங்களுடைய தொழிலில் நிறைய உறுதுணையாக இருக்கிறாங்க, உங்களுடைய குழந்தைகளை நிறைய கவனிச்சுக்கிறாங்க, உங்களுக்கு அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு சாப்பிட்ற கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய அவங்களால முடிஞ்சளவு பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களுடைய குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: எனக்கு ரெண்டு தங்கச்சி இருக்காங்க, சின்ன வயசில் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. கல்பனா ஆனந்தகுமார்னு பேர், அப்புறம் திலகவதி கிருஷ்ணராஜ்னு என் தங்கச்சி பேர். அவங்க வந்து சின்ன வயசில் டிராயிங் வரையும்போதெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து இந்த டைமில் நான் நினச்சிக்கிறேன். இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் மூலப்பொருட்கள் வந்து ஆரம்ப காலத்தில் எப்படி பண்ணாங்கன்னா, புத்து மண் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சலிச்சுட்டு புளியங்கொட்டையை ஊற வச்சு அதுலேருந்து அந்த பசையெல்லாம் எடுத்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் கலர்கள் வந்து தாவரத்துலேருந்து எடுக்கிற கலர்கள், வெஜிடபிள் காய்கறிகள்லேருந்து எடுக்கிற கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி இப்போ ஃபெவிக்கால், சாக் பவுடர் அந்த மாதிரியான கெமிக்கல் ஐட்டமாக மாறி இருக்கு. அப்போ தான் வந்து இந்த பூச்சி அரிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபெவிக்கால் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆரம்ப காலத்தில் அந்த மாதிரியான மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ அது யாரும் பண்ணுறதில்ல.
0: அக்கா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த வரைகலையை பொறுத்த வரைக்கும் அதில் என்னென்ன நுணுக்கங்கள் பயன்படுத்தப்படணும் அப்படின்னு உங்களுடைய கணவர் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருப்பாரு, அதில் நீங்கள் ஒரு குறிப்பிட்டதை சொல்லுங்களேன்.
1: ஸ்டோன் ஒர்க் எல்லாம் பண்ணும்போது ஃபெபிகால் வச்சு தான் நம்ம அதை வந்து ஒட்டுறோங்க. அந்த ஃபெபிகால் வந்து ஸ்டோன் மேலே படாத அளவுக்கு வந்து ஒட்டினா தான் அந்த ஷைனிங் வந்து அப்படியே நிற்கும். நகைகளாகட்டும் கையில் வளையலாகட்டும் எல்லா கலர்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பண்ணி வைக்கணும். அப்போ தான் அது அழகாக இருக்கும் பார்க்கறதுக்குமே, ஒரே கலர் மாதிரி இருக்காமல் ஒன்று விட்டு ஒன்று கலர்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
0: என்னென்ன கலர் வைப்பீங்கக்கா? இப்போ உங்களுடைய படத்தில் பார்த்தோம்னா பச்சை கலர் இருக்குது, சிகப்பு இருக்குது, வேறு என்னென்ன கலர் இதில் பயன்படுத்துகிறீங்க?
1: ஒயிட் வைப்போங்க, கோல்டு வந்து அங்கங்கே வர மாதிரி இருக்கும், ஒயிட் வைப்போம் அதிகமாக. அப்புறம் க்ரீனும் ரெட்டும் தான் அதுக்கு வந்து காம்பினேஷனாகவே இருக்கும் படத்துக்கு, அவ்வளோ அழகாக இருக்கும் மாற்றி வைக்கும்போது. அது வந்து ஃபாயிலாக இருக்குங்க, தங்கங்க, தங்க ஃபாயிலு. அது வந்து ஒட்டும்போது கம்மு பொறுத்து ஒட்டணும், ஃபெபிகோலில் ஒட்டக்கூடாது, அரபிக் கம்னு சொல்லுவாங்க அந்த கம்மு. அது வந்து கருவேல மரத்துலேருந்து பிசின் மாதிரி இருக்கும், அதுதான் கம்மா யூஸ் பண்ணுறோம் நம்ம. அதை போட்டு ஒட்டும்போது ஃபாயில் மேலே அந்த கம்மை ஒட்டாமல் பார்த்துக்கணும், ஏன்னா அந்த தங்க ஃபாயில் மேலே ஒட்டும்போது அந்த தங்க கலர் டேமேஜ் ஆகிடும். அதனால மேலே வந்து கம்மு படாத அளவுக்கு நம்ம ஃபாயில் ஒட்டணும். ஒட்டும்போது நல்ல ஒரு காட்டன் துணி வச்சு மட்டும்தான் அதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கணுங்க, ஏன்னா வெறும் கையிலேயோ மற்ற பாலிஷ் துணிகளாலே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது.
0: நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் வரையணும் அப்படின்னா எவ்வளோ நாள் எடுத்துக்குவீங்க?
1: அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாருங்க, கொஞ்சம் ஒர்க் போர்டெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாருன்னா, ஜெராக்ஸ் கொடுத்துட்டாருன்னா மற்ற ஒர்க் எல்லாம் நான் கொஞ்சம் செய்வேன். எப்படி ஒரு 10-15 நாளுக்குள்ளே ஃபினிஷிங் வந்து நல்லா பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர்கிட்ட டைமுமே நாங்கள் சொல்லி தான் ஆர்டர் வாங்கிறது.
0: பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இந்த மாதிரியான படங்கள்லாம் வரைஞ்சி கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுமா?
1: பெரிய அளவுக்கு தெரியாதுங்க, இருந்தால் கோயிலில் வந்து நம்ம மலை மேலே வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற அந்த காரணத்தினால கொஞ்சம் வெளியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஸ்டார்ட் ஆகிருக்குது. மற்ற மாநிலங்க அந்த மாதிரியெல்லாம் தெரியறதுக்கு இல்லைங்க. அப்புறம் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க மூலமாக அங்கங்கே வந்து சொல்லி அந்த மூலமாகவும் கொஞ்சம் தெரியப்பட்டுருக்குறோம். மொத நாங்கள் வந்த புதுசில் கொஞ்சம் வெளி தெரியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுத்தா இருந்து, இப்போ பரவாயில்லைங்க, இப்போ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. எங்களுக்கு வெளி வர்க்கும் வர்றதுனால நாங்கள் கொரியர் மூலமாக நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா.
0: வீட்டு வேலையை பார்த்துட்டு உங்களுடைய கணவருக்கு

0: ஆசையாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி தெய்வங்களோட படங்கள்லாம் வரைஞ்சி கொடுத்துட்ருக்குறீங்க. இது போக உங்களுக்கு வேறு என்னென்ன வேலைகள் தெரியுங்கக்கா?
1: நான் வந்து டைலரிங் பண்ணுவேன், ஆரி ஒர்க் பண்ணுவேங்க, அப்புறம் ஜுவல் மேக்கிங்கு, டாய் மேக்கிங் எல்லாமே கற்றுட்டு இருந்தேன், செஞ்சுட்டு தான் இருந்தேன். அப்புறம் நம்ம இப்போ குழந்தைங்க இந்த ஒர்க்கு இப்படி வந்தனால நான் அதெல்லாமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆரி ஒர்க் வந்து அர்ஜென்ட்டுக்கு எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். டெய்லரிங் வந்து அதே மாதிரி என்னோடய தேவைக்கு, என்னோடய பொண்ணோட தேவைக்கு பண்ணிட்டு, ஏன்னா வெளியே வாங்கி எனக்கு கொடுக்கறதுக்கான டைம் பத்தாது இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால.
0: ஆமாம், டெய்லரிங் மிஷின் வீட்லேயே வச்சுருக்கீங்களாட்டிருக்கு?
1: ஆமாங்க, நான் தைச்சு தான் இருக்கேன், வெளியே தைச்சு கொடுத்துட்டு தான் இருந்தேன். இப்போ நம்ம இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு டைம் பத்துறது இல்லைங்க.
0: ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாத்துக்குமே தைப்பீங்களா?
1: இல்லை, பெண்களுக்கு மட்டும்தாங்க. பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம். கல்யாண ப்ளவுஸு அந்த மாதிரி எல்லாம் ஆரி ஒர்க்குமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்குது.
0: இந்த டெய்லரிங்கெல்லாம் நீங்கள் எங்கே கற்றுட்டீங்க?
1: டெய்லரிங் வந்து இவங்க தங்கச்சிக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் நான், அப்புறம் என் தங்கச்சிக்கிட்டையுமே கற்றுக்கிட்டேன் நான். அப்புறம் கிளாஸுக்கு போயிருந்தேன், ஒரு 2-3 மாதம் வந்து கிளாஸுக்கும் போயிருந்தேன். அது இல்லாமல் எனக்கு நிறைய இவங்ககிட்டையுமே நான் கற்றுக்கிட்டேன். ஆரி ஒர்க் கிளாஸுக்கு போய் தான் கற்றுக்கிட்டேன்.
0: உங்கள் தங்கச்சிக்கிட்ட நீங்கள் இந்த துணி தைக்கிறதுக்கு கற்றுட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள், உங்கள் அப்பா அம்மா பேர், உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: என்னோடய ஃபேமிலியில் வந்து எங்கள் அப்பா, அம்மா, அண்ணா, அப்பா இல்லை, அப்பா தவறிட்டாங்க, அம்மாவும் அண்ணாவும் இருக்காங்க. அவங்க ஊரில் கேரளாவில் இருக்காங்க. நான் வந்து தமிழ்நாட்டில் பொள்ளாச்சியில் கல்யாணம் பண்ணி கொடுத்து இங்கே இருக்கேங்க.
0: நீங்கள் உங்களுடைய வீடு நினச்சி தெய்வங்களோட படங்கள் தான் வச்சுருக்கிறீங்க. ரெண்டு பேருமே நிறைய சிரமப்பட்டு இந்த மாதிரி கலையெல்லாம் கற்றுட்டு வரைஞ்சிட்டும் இருக்கிறீங்க. நிறையா பேர்த்துக்கு நீங்கள் ஆர்டரின் பேரில் செஞ்சு கொடுத்துட்ருக்குறீங்க. இன்னும் விரிவுபடுத்தணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கிறீங்க?
1: நான் இப்போ வந்து கேலரி வைக்கலாமாங்கிற ஒரு ஐடியாவில் போயிட்டுருக்குங்க. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. கொஞ்சம் பட்ஜெட்டு இதனால் வந்து நாங்கள் யோசனையிலேயே இருக்கோம் இன்னும். அப்புறம் இதை இன்னுமே நாங்கள் விரிவுபடுத்தணும், நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டுருக்கு. கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் பக்கத்து மாவட்டங்களுக்குமே தெரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். எல்லாருக்குமே இந்த கலை போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும். இதே நாங்கள் கிளாஸஸுமே எடுக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கோம், எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே சென்னையில் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தார், இப்போவும் போய் வந்துட்டு தான் இருக்காரு. கோயம்புத்தூர்லேயும் கிளாஸஸ்க்கு போயிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, கிளாஸ் எடுக்கிற ஐடியாஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் 9965119087 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.
0: சரிங்க, நீங்கள் இதுவரைக்கும் இந்த ஓவியக்கலையில் நுண்கலையாக தஞ்சாவூர் ஓவியத்தை உங்களுடைய கணவரோட சேர்ந்து கற்றுட்டு சின்ன சின்ன வேலைகளை அதில் செஞ்சு கொடுத்துட்ருக்குறீங்க. அவருக்கு நிறைய ஒத்தாசை பண்ணிட்டுருக்கிறீங்க. நீங்கள் வீட்டு வேலைகளை கவனிச்சுட்டு உங்களுடைய கணவர் கூட நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே இந்த மாதிரி இருக்கும்போது சின்ன சின்ன சிரமங்கள் தவிர்க்கப்படுது. இந்த மாதிரி நிறைய வகுப்புகள் எடுக்கிறதுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 வாழ்த்துது. மேன்மேலும் இந்த கலையை நிறைய பேர்த்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் இதில் நிறைய மன திருப்தியோட வருமானம் பெறணும் அப்படிங்கறது எங்களோட ஆசையும் கூட. வணக்கம்ங்க.
1: நான் கல்யாணம் கழிச்சு வரும்போது அவர் தனியா பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப அவர் கூட சேர்ந்து சப்போர்ட்டிவா நானும் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தொழில் இன்னும் மேலும் மேலும் நாங்க வந்து பண்ணணும். இது மூலமா தான் எங்களோட லைஃபும் இருக்கு, நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறோம். இதை வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறதுக்காகத்தான் நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மூலமா இது நிறைய பேருக்கு தெரியணும்னு நாங்க வேண்டி கேட்கிறோம். ரொம்ப நன்றிங்க இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக. வணக்கங்க.
0: இதுவரைக்கும் நம்ம ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் நுண்கலை ஓவியம் வரைவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் தென்சேரிமலை ஓவியர் கே நாகராஜன், எஸ் கவிதா ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: பாரதியார் கதை ஓயில் கும்மியை கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.
0: கேட்டு மகிழுங்கள். வணக்கம் நேயர்களே.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது.

0: மூன்றாவது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8222046949
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ஆரம்பிக்கலாங்களா?
3: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
4: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
3: கேளு.
5: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா
6: என்னென்ன தெரியுமா?
5: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம். டோன்ட் மிஸ் இட்.

0: இன்று இரவு 9:15 சிறப்பு மயிலிறகு, மன்னரும் அரசரும்.
1: ஒரு குட்டி பல்லவின்னு தான் சொல்லணும். இது 4 சிலபிள்ஸ், அடுத்த லைன்ல 7 சிலபிள்ஸ். காற்றுல இயல்பா அப்படி நம்மளுடைய சிறகு மாதிரி புடவை அப்படி பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரீசி சாங்.
0: இருமேதைகளின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி, மறவாமல் கேளுங்கள்.

தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மிக லேசான மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி மிக அதிக அளவாக 44 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் 3 சென்டிமீட்டர், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை ARG, சென்னை கலெக்டர் அலுவலகம், பெரம்பலூர், சென்னை பெரம்பூர், அண்ணாநகர் மேற்கு, காஞ்சிபுரம் மாவட்டம் ACS மருத்துவக் கல்லூரி ARG, நாமக்கல் ராசிபுரம், சென்னை பேசின் பிரிட்ஜ், நீலகிரி மாவட்டம் பந்தலூர், மேலும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு மற்றும் காரைக்காலில் அதிகளவு வெப்பநிலையில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து இருந்தது. புதுச்சேரியில் வெப்பநிலையில் மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை சென்னை நுங்கம்பாக்கம் மற்றும் கடலூரில் 38.7 டிகிரி செல்சியஸாக பதிவானது. சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர்

0: கோயம்புத்தூர் விமான நிலையம் மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக 22.5 டிகிரி செல்சியஸை பதிவு செய்தது. மலைப்பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸ் பதிவானது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆகிய இடங்களில் ஆங்காங்கே இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை மற்றும் ஓரிரு இடங்களில் 40-50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். இன்றும் நாளையும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காவிரி டெல்டா பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37-38 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 28-29 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-648, 044-249-648-648.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com, agncn1@gmail.com.

0: மலர்மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர்வழி சரக்கு போக்குவரத்து 652% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எஃகு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சாரத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு முற்றிலும் கேள்விக்குறியாகியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக நிர்வாகிகள் அத்துமீறி நுழைந்து கட்சி நிகழ்ச்சிகளை நடத்துவது தவறானது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்வதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 1 பணிகளுக்கு நடத்தப்பட உள்ள தேர்வுக்கான காலி இடங்களின் எண்ணிக்கையை 100 உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு

0: மையம் கூறியுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுணக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலோக்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமோலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிருக்கீங்க இந்த நிகழ்ச்சி டீ டைம் லிசனர் சாய்ஸ். எஸ் டீ டைம் நிகழ்ச்சி கேட்டு ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுடைய விருப்பமாக 1950 முதல் 1969 வரையில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். சுனையர்களை நீங்க கால் பண்ணி உங்க விருப்ப பாடல கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2316312 இந்த எண்ணுக்கு, அல்லது 2317046 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணாலுமே 0422 கோயம்புத்தூருக்குரிய முன் இணைப்பு நினைச்சு கால் பண்ணுங்க. ரெண்டு நம்பருமே பிஸியா இருக்குங்க அப்படின்ற பட்சத்துல வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585800103 இந்த வாட்ஸ்அப் எனக்கு. உங்க பேர், ஊரோட உங்க விருப்பமான பாடல், இது அது இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் என்னங்கிறதையும் சேர்த்து அனுப்புங்க. அந்த வகையில நிகழ்ச்சியின் முதல் அழைப்பாளர், ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: விஜயலட்சுமிங்க.
0: எங்க இருந்து கால் பண்றீங்க விஜயலட்சுமி?
1: திருப்பூர்ல இருந்துங்க.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: ஆயிரத்தில் ஒருவன் ஆடாமில் ஆடுகிற அந்த பாட்டு போடுங்க.
0: பாட்டு வருது, கேளுங்க.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

டீ டைம் லிசனர் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல 3:08 அடுத்த பாட்டு யாருக்கு விருப்பமா கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நிலையத்துக்கு கடிதம் வாயிலாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நெகமம் தாராபுரம் ரோடுல இருந்து ஆர் ஆனந்தன், மகேஸ்வரி, விக்னேஷ், சபரீஸ்வரி, கலைச்செல்வி, சுஜிதா, சிவராஜ், மாணிக்கம், உமா, ராகுல், தீபா, வடிவேல், முருகன், முருகேஸ்வரி, செந்தில்குமார் இவங்க எல்லாருமே பாடல் கேட்டிருக்காங்க. இருவள்ளுவர்கள் திரைப்படத்துல இருந்து பாட்டு வேணும்னு. சோ அவங்களுக்காக பாடல் வருது. ஸ்டேடியம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

நேர்களை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 6:55 இருக்கு. சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளக்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.

0: ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க டீ டைம்ல சில ஜாய்ஸ் நேயர்களுடைய விருப்பமாக பாடல் கேட்டுட்டு இருக்கோம். நேயர்களதும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் அப்புறமா கால் பண்ணியும் அவங்க விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ,
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: சாய் பாபா காலனி அலகேசன் ரோடு கரிக்குடா.
0: உங்க பேரு?
1: பாலுமா.
0: சொல்லுங்க பாலு, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: எங்க வீட்டுல இருந்து நான் மாத்திருந்து
0: பாட்டு வருது கேளுங்க.
1: சரிங்கம்மா,
0: நன்றி.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: எனக்கா இன்னைக்கு

3:21 அகஷவன கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி. இது டீ டைம் லிசனர் சாய்ஸ். நேர்களுடைய விருப்பமா 1950 முதல் 1969 வரையில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் 1 by 1 கேட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்போ யாருடைய விருப்பப்பாட்டமாக கேட்க போறோம் அப்படிங்கிறீங்களா? எடப்பாடியிலிருந்து தங்கவேல் கண்ணப்பன் பாடல் கேட்டிருக்காங்க. தெல்லானா மோகனபால் திரைப்படத்திலிருந்து இந்த நலந்தானாங்கிற பாட்டு தாங்க எங்களுக்கு வேணும்னு. ஸோ அவங்க கேட்ட பாடல் வருது. ஸ்டே டியூன் அகஷவன கோயம்புத்தூர் 103 FM.

0: விருப்பமாக கேட்டுட்டு
1: என்ன
0: படத்துல இருந்து என்ன
1: பாட்டு
0: வேணும்?
1: நன்றி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி டீ டைம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் ஆர்ஜே பத்மினி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நிலைத்த நேரம் இப்போது 3:30.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசியிடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கௌண்ட்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இனி கேட்கலாம் திரைக்கானம் நிகழ்ச்சி.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர்வழி சரக்கு போக்குவரத்து 652% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எஃகு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மின்சாரத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு முற்றிலும் கேள்விக்குறியாகியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளிகளில் தவேக நிர்வாகிகள் அத்துமீறி நுழைந்து கட்சி நிகழ்ச்சிகளை நடத்துவது தவறானது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 1 பணிகளுக்கு நடத்தப்பட உள்ள தேர்வுக்கான காலி இடங்கள் எண்ணிக்கையை 100 உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் நடைபெற்ற ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மலோக்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான மாலை. வணக்கம், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க இந்த ஒரு மணி நேரம் முழுக்க கேட்டு ரசிக்க இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி கெட்ஸ் இட் கோ கேம் ஷோ. ஒவ்வொரு நாளும் இந்த கெட்ஸ் இட் கோ கேம் வந்துச்சுனாலே என்னமா விளையாட போறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உங்களையும் அப்படியே பயங்கரமா என்கேஜ் பண்ணி செம்ம சூப்பரான பாடல்களும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நான் ஒரு பாடல்ல இருந்து இடையில இருக்கக்கூடிய சில வரிகளை நான் சொல்லுவேன். அந்த வரிகளை இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடலினுடைய முதல் வரி என்னங்கறத கண்டுபிடிச்சுதான் நீங்க இன்னைக்கு சொல்ல போறீங்க. ரைட், ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக பாடல் தயாராக இருக்க சொல்லட்டுமா? வார்த்தையாடி பார்த்த போது காதல் வரவில்லை, காதல் வந்து சேர்ந்த போது வார்த்தை வரவில்லை, நான்கு கண்கள் சேர்ந்த போது தாய்மொழிக்கு இடமில்லை, மௌனம் பாடும் பாடல் போல மனதுக்கு சுகமில்லை. ஸோ இந்த பாடல் எந்த பாடல்ல இடையில இடம்பெற்றிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சா அந்த பாடலினுடைய முதல் வரி அல்லது இந்த படத்தினுடைய பெயரையும் கூட நீங்க சேர்த்து சொல்லலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் ஆர் ஜே பத்மினி. இன்னைக்கு இந்த சமையான கேம் கூட சூப்பரான பாடல்களும் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். முதல் பாட்டு உங்களுக்காக ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து.

0: ஃபர்ஸ்ட் பார்ட்டை செம்ம சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கெட் செட் கோ கேம் ஷோ 4:09 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. எஸ் இன்னைக்கு என்ன கேம் விளையாடிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பாடலிருந்து இடையில இருக்கக்கூடிய ஒரு சில வரிகளை மட்டும் நான் சொல்றேன். அதில் இருக்கக்கூடிய முதல் வரி என்னது, அது இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் என்னங்கிறதையும் நீங்க சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன். அதுக்காக பாடலுக்கு முன்பு நான் என்ன பாடல் வரிகள் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, வார்த்தையாடி பார்த்த போது காதல் வரவில்லை, காதல் வந்து சேர்ந்த போது வார்த்தை வரவில்லை, 4 கண்கள் சேர்ந்த போது தாய்மொழிக்கு இடமில்லை, மௌனம் பாடும் பாடல் போல மனதுக்கு சுகமில்லை. ஸோ இந்த பாடலுடைய முதல் வரி என்ன, இது என்ன திரைப்படம்னு கேட்டிருந்ததுக்கு நேர்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாட்ஸ்அப் வாயிலாக யார் யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஸோ திருப்பூர்லேருந்து பாலா முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் இன்னொரு நண்பர் தக்ஷிதா கணேசன் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து திரைப்படமோடு பாடலினுடைய முதல் வரியும் சரியாக சொல்லிவிட்டார். அதனைத் தொடர்ந்து கஞ்சம்பட்டியிலிருந்து சண்முகானந்தம் அவரும் சரியான பதில் சொல்லிவிட்டார். பீடம்பள்ளியிலிருந்து வாசுதேவனும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து பூமகள் ஊர்வலம் திரைப்படம் தானேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீ ஃப்ரம் வடவள்ளியிலிருந்து சரியான பதில் சொல்லியிருக்க நேயர்களுக்கு பாராட்டுக்கள். எஸ், அதுக்கு அடுத்ததா கால் பண்ணி நான் சொல்றேன்ட்டு காத்திருக்கக்கூடிய ஒரு நபர். ஹலோ,
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: காஞ்சிபட்டியிலிருந்து சண்முகானந்தம் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க தானே?
1: பூமகள் ஊர்வலம் படத்துல மலரே ஒரு வார்த்தை பேசு.
0: எஸ், கரெக்டான பதில். இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர் வாட்ஸ்அப் வாயிலாகவும் சரியான பதில் சொல்லியிருந்தாரு. ஸோ கால் பண்ணியும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கிட்ட நேயர்களுக்காக நன்றிகளையும் சொல்லிடலாம். அடுத்த பாடல் வரி உங்களுக்காக ரெடியா இருக்கு, சொல்லட்டுமா? ஓகே. அன்பே உந்த நண்பில் ஆடி போகின்றேன், செம்பூக்கள் தீண்டும் போது செத்து செத்து பூ பூக்கின்றேன். ஸோ இந்த பாடல் எந்த பாடலினுடைய இடையில இடம்பெற்றிருக்கு, இது என்ன திரைப்படங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இதை இன்னொரு முறை சொன்னேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க, அதனால தான் நான் ஒரு முறை சொல்கிறேன். ஸோ கண்டுபிடிச்சிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585800103 இந்த வாட்ஸ்அப் எனக்கு, அல்லது கால் பண்ணுறீங்களா கால் பண்ணுங்க 2316312 இந்த எண்ணுக்கு, அல்லது 2317046 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலும் 0422 கோயம்புத்தூர்க்குரிய முன் இணைப்பை நினைச்சு கால் பண்ணுங்க. உங்களுக்கான அடுத்த பாட்டு வருது, கேளுங்க அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்திற்காக.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
3: இன்று இரவு 9:15 சிறப்பு மயிலிறகு, மன்னரும் அரசரும்.
4: ஒரு குட்டி பல்லவின்னு தான் சொல்லணும். இது 4 syllables, அடுத்த லைன்ல 7 syllables. காற்றுல இயல்பா அப்படி நம்மளுடைய சிறகு மாதிரி புடவை அப்படி பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரீசி சாங்.
3: இருமேதைகளின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி மறவாமல் கேளுங்கள்.

முதல் பாட்டு எதாவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதற்காக பாடலுக்கு முன்பு நம்ம சொல்லியிருந்தோம், அன்பே உந்தன் அன்பில் ஆடி போகின்றேன், செம்பூக்கள் தீண்டும் போது செத்து செத்து பூ போகின்றேன் அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்காக நிறைய நேர்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. செந்தல் பிரபு, திவ்யா பாரதி, நிர்மலா சிவசாமி, சண்முக நகர் மூக்கனூர் பகுதியிலிருந்து திரைப்படத்தினுடைய பேரோட சொல்லிட்டாங்க. திருப்பூர்ல இருந்து பாலா மீண்டும் சரியான

அவரை தொடர்ந்து இந்திராணி முள்ளத்துறையிலிருந்து சொல்லியிருக்காங்க, கணேஷ் சிறுமுகையிலிருந்து சூப்பராக பதில் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களை தொடர்ந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காவ்யா, அஜய், தியாழினி அவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள அடுத்து ஓ ஃபஸ்ட்டு கேட்டிருந்த பாட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லி இப்போ ஒரு சில நேர்கள் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தன் பதில் சொல்லியிருக்காங்க, ஏன்னா அந்த படத்தினுடைய பெயரை தப்பாக சொல்லியிருக்காங்க, பட் பாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா, அது வரைக்கும் பாராட்டுகளை சொல்லிடலாம். அவரை தொடர்ந்து நண்பர் பெயர் என்ன, இந்த பாடலையும் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு வரதராஜ், கீதா, சண்முக நகர்லேருந்து மீண்டும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முறை நீங்கள் கேட்கக்கூடிய இந்த பாடலை இன்னொரு முறை சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு சில நேர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக மீண்டும் ஒரு முறை நம்ம அடுத்தடுத்த பாடல்கள்லேருந்து ரெண்டு முறை நான் சொல்கிறேன், கண்டுபிடிச்சி ஆன்சரை சீக்கிரமாக சொல்லிடுங்க. ஓகே, ஒரு நேயர் பதில் சொல்கிறதுக்காக காத்திருக்காங்க. ஹலோ, வணக்கம், யார் பேசுகிறீங்க? சொல்லுங்க, ஆன்சர் என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஜோடி திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் தான் நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன். உங்களுக்கான அடுத்த கேள்வி தயாரா இருக்குது. நேர்களே கண்டுபிடிச்சு இது எந்த திரைப்படத்துல வரக்கூடிய பாட்டு அப்படிங்கறதையும் சொல்லி அந்த திரைப்படத்தினுடைய பெயரையும் சொல்லிருங்க. உங்களுக்காக ரெடியா இருக்க பாட்டு, வாய் மொழிந்த வார்த்தை யாவும் காற்றில் போனால் நியாயமா, பாய் விரித்து பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா அப்படிங்கிறது. இன்னொரு முறை சொல்லட்டுமா? வாய் மொழிந்த வார்த்தையாவும் காற்றில் போனால் நியாயமா, பாய் விரித்த பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா. இந்த பாடல் என்ன திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கு, கூடவே இந்த பாட்டுடைய ஃபர்ஸ்ட் லைன் என்னங்கிறது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. உங்களுக்கான அடுத்த பாட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பாடல் என்ன திரைப்படம் கேட்டு ரசிக்க போறோம் அப்படின்னா நெஞ்சு நிலை திரைப்படத்துல இருந்து பாட்டு.

0: வார்த்தையாவும் காற்றல் போனால் நியாயமா, பாய் விரித்த பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இந்த பாடலினுடைய முதல் வரியோட சேர்த்து இது என்ன படம் தெரியுமாங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு நேர்கள் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. யார் யார் அப்படிங்கிறத சொல்லிடலாமா? சண்முகானந்தம் அவங்களை வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. பாலா மீண்டும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. பெரியவதமஞ்சேரியிலிருந்து தமிழ் நிதி நிதிலா அவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அவர்களை தொடர்ந்து கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர் பகுதியிலிருந்தும், ரங்கசாமி திருப்பூர் கணபதி பாளையம் பகுதியிலிருந்தும், தாசர்பட்டியிலிருந்து பாலசுப்ரமணியன் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. காவியா அஜய் தியாழனி இருகூர்லேருந்து மீண்டும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. செந்தில் பிரபு நிர்மலா சிவசாமி இவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. அவங்களைத் தொடர்ந்து பிரகாஷ் வெள்ளலூர் பகுதியிலிருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சர்க்கார் கண்ணாடிப்புதூர்லேருந்து முனுசாமி பதில் சொல்லியிருக்காங்க. செல்வலட்சுமி ராஜவீதியிலிருந்தும், விமலா பொள்ளாச்சியிலிருந்தும், நாகேந்திரன் அவங்களும் கரூர்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. மகேஸ்வரி திருப்பூர்லேருந்து அவங்களும், அவங்க கூட ராஜேந்திரன் அவரும் பதில் சொல்லியிருக்காரு. மீண்டும் ஜெயஸ்ரீ ஃப்ரம் வடவள்ளியிலேருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அவினாஷிலேருந்து பிரபுதேவி ஸ்ரீசாய் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது என்னன்னா நம்ம பாடலுடைய அந்த முதல் வரி என்னன்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆனால் இதனுடைய கண்டினியூட்டியை வந்துட்டு சில நேயர்கள் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இன்றைய நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை ரிமைண்ட் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, பாடல் இருக்கக்கூடிய இடையில இருக்க வரிகள் நான் சொல்லுவேன், அதனுடைய முதல் வரி என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். கூடவே அது என்ன திரைப்படம்ங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த வகையில் நமக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நேயர், ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அருமை,
0: சிறப்பாக பதில் சொல்லிருக்கக்கூடிய தனிநேயர்களுக்கும் பாராட்டுகள். ரைட்டு, அடுத்த பாடல் உங்களுக்காக காத்திருக்கு. சோ இந்த பாடல் என்ன அப்படிங்கறத சொல்லிருங்க. பூவு கூட நாறு போல, பூமி கூட நீர் போல, மாமன் கூட சேர்ந்திருப்பேன் மதுர வீரன் பூமி போல. சோ இன்னொரு முறை சொல்லிடுமா? பூவு கூட நாறு போல, பூமி கூட நீர் போல, மாமன் கூட சேர்ந்திருப்பேன் மதுரை வீரன் பூமி போல. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் என்னங்கிறதோட சேர்த்து இதனுடைய முதல் பாடல் வரி என்னங்கிறதையும் மெசேஜ் பண்ணுங்க. உங்க பேர் ஊரோட அவள் கால் பண்ணியும் சொல்லலாம். நிகழ்ச்சியில் எடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்ரீரன் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. சலீம் திரைப்படத்துல இருந்து பாட்டு

கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. 4:32 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. ஸோ இன்னைக்கு கேம்ல நம்ம என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாடல்ல இருந்து ஒரு இடையில இருக்கக்கூடிய ஒரு சில வரிகளை நான் சொல்லியிருப்பேன். அதனுடைய முதல் வரி என்னங்கிறத கண்டுபிடிக்கணும், கூட வேற என்ன மூவி அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொன்னதுக்காக, நம்ம பாடலுக்கு முன்பு இப்ப கேட்ட இந்த பாடலுக்கு முன்பு என்ன சொல்லியிருந்தேன், என்ன வரிகள் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, பூவு கூட நாறு போல, பூமி கூட நீர் போல, மாமன் கூட சேர்ந்திருப்பேன், மதுர வீரன் பூமி போல. ஐ திங்க் ஈஸியா கேட்டுட்டேன் போல. பார்த்தா நிறைய நேயர்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ கோணமுலையில இருந்து செல்வராஜ் சரியான பதில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த நண்பரை தொடர்ந்து பாலசுப்ரமணியம் பதில் சொல்லியிருக்காங்க. சவக்கட்டப்பாளையம் பகுதியிலிருந்து பெருமாள் சாமி சுமதி, பாரதி மகாலிங்கம் கலிவலசு பகுதியிலிருந்தும், பெங்களூர்லேருந்து ஹரிஹரன் பதில் சொல்லியிருக்காரு. கொழுமங்குண்டன்லேருந்து ராமகிருஷ்ணன் பதில் சொல்லியிருக்காங்க. வரை தொடர்ந்து திருப்பூர்லேருந்து பிரியா, செல்வல

லட்சுமி ராஜவீதி பகுதியிலிருந்து காவியா அஜய் தியாழினி மீண்டும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சிறுமுகையிலிருந்து கணேஷ் சு ரங்கசாமி திருப்பூர் கணபதி பாளையம் பகுதியிலிருந்தும் ஆனந்தன் கோணமூலையில பகுதியிலிருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. துளசி நிவேதா பொள்ளாச்சி பகுதியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. சுமதி கனகராஜ் தமிழகர் செல்மிப்பாளையம் பகுதியிலிருந்தும் வடவழியிலிருந்து ஜெயஸ்ரீ பதில் சொல்லியிருக்காங்க. செந்தில் பிரபு மீண்டும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன் அவர்களை தொடர்ந்து ஜெயகாந்த் கணபதியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் சென்னையிலிருந்தும் கஞ்சம்பட்டியிலிருந்து சண்முகானந்தம் சோமு கலைமணி அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. ஜோதி நகர்லேருந்து அஜய் மகத்தி, மூக்கனூர்லேருந்து சண்முகா நகர் சிவக்குமார் மலர்குடி, அப்பா சொல்லிட்டே போல இல்லையா, ஸோ செந்தில்குமார் ரமணமுதலி புதூர்ல இருந்து எஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்த பாடல்களுக்கு பல நேர்கள் இப்பவும் பதில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்ன பதில் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத இந்த நேயர் சொல்றதா பார்க்கலாம். ஹலோ நலமாக இருக்கிறோம் வாசுதேவன், நீங்களா எப்படி இருக்கீங்க? அவங்களும் இதே பதில் தான் சொல்லிருந்தாங்க. உங்களுக்கான அடுத்த பாடல் காத்திருக்கு. இது வரைக்கும் நான் சரியான பதில் சொல்லல, முயற்சியும் பண்ணல, என் பேரும் சொல்லலைங்க அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நேர்களே, புது நேர்களும் நம்ம கெட்ஸ் அட் கோ கேம் ஷோல இந்த பாடல் வரி என்னங்கறத கண்டுபிடிச்சு பதில் சொல்றதுக்காக காத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கும் வகையாக ரொம்ப ஈஸியான ஒரு பாட்டு தான். ஸோ கண்டுபிடிச்சு பதில் சொல்றீங்களாங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஈஸி ஈஸி, நீங்க சொன்னா எப்படி முதல்ல பாடலினுடைய வரியை சொல்லுங்க அப்படிங்கிறீங்களா? இதோ சொல்றேன், கேட்டுக்கோங்க. உடம்ப விட்டு உசுறு மட்டும் தள்ளி நிக்க, கிழிஞ்ச நெஞ்ச எதை கொண்டு நானும் தைக்க. மீண்டும் ஒரு முறை சொல்லட்டுமா? உடம்ப விட்டு உசுர் மட்டும் தள்ளி நிக்க, கிழிஞ்ச நெஞ்ச எதை கொண்டு நானும் தைக்க. ஸோ இதற்கான பதில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதனுடைய முதல் வரி என்னங்கிறதையும் இது என்ன திரைப்படத்தில் இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சி நீங்க ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டு உள்ளத்தை எளிதா திரைப்படத்திலிருந்து கேட்கலாமா? ஸ்டேடியோ ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: 4:40 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி கெட்ஸ் இட் கோ கேம் ஷோ. ஸோ இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரே பயங்கரமா பாடல்கள் கூடவே பாடல் சார்ந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ செம்மையா பதில் சொல்லியும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த வகையில் பாடலுக்கு முன்பு நான் என்ன பாடலினுடைய இடையில இருக்கக்கூடிய வரி சொல்லியிருந்தேங்கிறத ரிப்பீட் பண்ணிடுறேன். உடம்பை விட்டு உசிர் மட்டும் தள்ளி நிற்க, கிழிஞ்ச நெஞ்ச எதை கொண்டு நானும் தைக்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கு நிறைய நேயர்கள் முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒரு சில நேயர்கள் மட்டும்தான் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ சரியான பதில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு சில நேயர்கள் யாருங்கிறத சொல்லிடலாமா? கொழமகுண்டன் பகுதியிலேருந்து ராமகிருஷ்ணன், அவரை தொடர்ந்து பெங்களூர்லேருந்து ஹரிஹரன் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. எஸ், இந்த நண்பர் பேர் என்னது? வரதராஜ், கீதா, சண்முகா நகர், மூக்கனூர் பகுதியிலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் இவ்வளோதான், இத்தனை பேர் மட்டும்தான் இப்போதைக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க இது முன்பு கேட்டிருந்த ஒரு கேள்விக்கு. ஸோ ஃபோனில் யாராவது காத்திருக்காங்களா, அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ,
1: அனைவருக்கும் நீ உற்சாகமான மாலை வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநாரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க, ஆன்சர் என்னங்கிறது கண்டுபிடிச்சிங்களா?
1: 1999 வெளிவந்த சங்கமம் படத்துல இருந்து கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணி.
0: எஸ், பாடல கரெக்டா சொன்னீங்க. ஸோ பாட சொல்லலையே, எக்ஸைட்மெண்ட்டுக்கு அளவே இல்லாமல் போயிட்டு இருக்குங்க. ஸோ பாடலில் வந்துட்டு கரெக்டாக சொல்லுங்க, அதனுடைய முதல் வரி என்னங்கிறதையும் கரெக்டாக சொல்லுங்க, அது மட்டும் போதும். ஸோ பதில் சொல்லியிருக்கக்கூடிய நேர்களுக்கு பாராட்டுகள். சங்கமம் திரைப்படத்திலிருந்து, வராக நதிக்கரை ஓரம் திரைப்படத்திலிருந்து தான் இப்போ நம்ம இப்போ இடையிலிருந்து ஒரு வரிகள் சொல்லியிருந்தோம். சூப்பர். 4:41 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. அடுத்த பாடல் வரி இப்போ சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி காத்திருக்கீங்களா? உங்களுக்காக நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நிலவை உரசும் மேகம், அந்த நிலவை நினைத்தே உருகாதா, உயிரை பருகும் காதல், அது ஒரு நாள் உனையும் பருகாதா. இன்னொரு முறை சொல்லட்டுமா? நிலவை உரசும் மேகம், அந்த நிலவை நினைத்தே உருகாதா, உயிரை பருகும் காதல், அது ஒரு நாள் உனையும் பருகாதா. ஸோ இந்த பாடல் என்னுடைய முதல் வரி கூடவே, இது என்ன திரைப்படம்ங்கிறது கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9585800103 தருங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. 2316312 இந்த எனக்கு, 2317046 இந்த எனக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். 0422 கோயம்புத்தூர்க்குரிய முன் இனிப்பை நினைச்சு கால் பண்ணுங்க. அடுத்த பாட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கு தூள் திரைப்படத்திலிருந்து. Yeah.

சூப்பரான பாடல்கள் கூட பாடல் சார்ந்த கேள்விகளை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில பாடலுக்கு முன்பு, நிலவை உரசும் மேகம் அந்த நிலவை நினைத்தே உருகாதா, உயிரை பருகும் காதல் அது ஒரு நாள் உனையும் பருகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ இது என்ன திரைப்படமாக இருக்கும், எந்த பாடலினுடைய முதல் வரியாக இருக்கணும் அப்படிங்கிறத தேடி நேர்கள் கண்டுபிடிச்சி பதில சொல்லிட்டாங்க பாருங்க. ராமகிருஷ்ணன் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஜோதி நகர்லேருந்து அஜய் மகத்தி அவங்களை தொடர்ந்து திருப்பூர்லேருந்து பாலாமீடியம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. பெருமாள் சாமி சுமதி சாவக்கட்டுப்பாளையம் பகுதியிலிருந்தும் பூலோபாளையம்லேருந்து அனந்த முருகன் அவர் பதில் சொல்லியிருக்காரு. பெரியவதமச்சேரி பகுதியிலேருந்து தமிழ் நிதி நிதிலா பதில் சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து மணிநகரம்லேருந்து ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி, சண்முக சுந்தரம் அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல நேர்கள் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசு பகுதியிலிருந்தும் நண்பர் பேர் என்ன, காவ்யா அஜய் இவங்களும் மீண்டும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. பிடம்பள்ளியிலிருந்து வாசுதேவன், வி என் இளங்கோ, சாமி

0: செட்டிப்பாளையம் பகுதியிலிருந்தும் துளசி நிவேதா பொள்ளாச்சியிலிருந்தும் சுமதி கனகராஜ் தமிழ்நகர் செமிப்பாளையம் பகுதியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ நமக்கு கால் பண்ணி பதில் சொல்லக்கூடிய நண்பர், ஹலோ.
1: வணக்கம் மேம், கோட்டையிலிருந்து சிந்து பேசுறேங்க மேம்.
0: சொல்லுங்க சிந்து, என்ன பாடலினுடைய முதல் வரி?
1: அவள் வருவாளா படத்துல இருந்து காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா, அந்த பாடல் வரி. எஸ்
0: கரெக்ட்டா பதில் சொல்லிட்டீங்க, சூப்பர். சரியான பதில் நேயர்கள் டக்கு டக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, சோ அவங்களுக்காக இன்னும் சீக்கிரமா பதில் சொல்றதுக்காக அடுத்த கேள்வி ரெடியா இருக்கு, கேட்டுருவோமா? உங்களுக்கான அடுத்த பாடலினுடைய இடையில இருக்கக்கூடிய வரி, கூச்சம் கொஞ்சம் கேக்குது, ஏக்கம் கொஞ்சம் கேக்குது, உயிரோ உனை கேட்க தருவேனே நான். இன்னொரு முறை சொல்லட்டா, கூச்சம் கொஞ்சம் கேக்குது, ஏக்கம் கொஞ்சம் கேக்குது, உயிரோ உனை கேட்டிட தருவேனே நான். இந்த பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் கூடவே இதனுடைய முதல் வரி என்னங்கிறது கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அடுத்த பாடங்களுக்காக வந்துட்டே இருக்கு மாற்றான் திரைப்படத்திலிருந்து.

0: இன்று இரவு 9:15 சிறப்பு மயிலிறகு, மன்னரும் அரசரும்.
1: ஒரு குட்டி பல்லவின்னு தான் சொல்லணும். இது 4 syllables, அடுத்த லைன்ல 7 syllables. காற்றுல இயல்பா அப்படி நம்மளுடைய சிறகு மாதிரி புடவை அப்படி பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரீசி சாங்.
0: இருமேதைகளின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி மறவாமல் கேளுங்கள்.

0: 10:55 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க கெட் செட் கோ கேம் ஷோ. ஸோ செம்ம சூப்பரான பாடல்களோட பாடல் சார்ந்த கேள்விகள் கேட்ட நேயர்கள் கூட சூப்பராக பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பாடலுக்கு முன்பு நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, கூச்சம் கொஞ்சம் கேட்குது, ஏக்கம் கொஞ்சம் கேட்குது, உயிரோ உன்னை கேட்டுட தருவேனே நான். ஸோ இந்த பாடலினுடைய முதல்வர் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்காக வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க பல நேயர்கள், யார் யாருங்கிறத சொல்லிடலாமா? ஸோ பாலா பதில் சொல்லியிருக்காங்க கல்யம்புதூர்லேருந்து, சரிதா பாரதி மகாலிங்கம் கலைவலசு பகுதியிலிருந்தும், ராமகிருஷ்ணன் பதில் சொல்லியிருக்காங்க அவரை தொடர்ந்து, பெருமாள் சாமி சுமதி க சாவக்கட்டுப்பாளையம் பகுதியிலிருந்தும், விஜயகுமார் உமா மகேஸ்வரி சொல்லியிருக்காங்க, காக்கி சட்ட திரைப்படமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய் மகதி பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் பல நேர்கள் பதில் சொல்லிட்டு இருக்காங்க, கூடவே கால் பண்ணி ஒரு நேர் காத்திருக்காரு. ஹலோ,
1: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், வணக்கம். ராஜேந்திரன் மூக்கனூர்லேருந்து பேசுறீங்க.
0: ம்,
1: படம் வந்து காக்கி சட்டை,
0: ம், திரைப்படத்தினுடைய பெயரையும் கண்டுபிடிச்சு பல நேயர்கள் இந்த கெட் செட் கோ கேம் ஷோவை சிறப்பாக நடத்தி தரத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தீங்க, கூடவே சம்ம சூப்பரான பாடல்களும் கேட்டு என்ஜாய் பண்ணிருந்தோம். இதோட இந்த ப்ரோக்ராம் சைன் பண்ணிக்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் நான் ஆர்ஜே பத்மினி. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, சுந்தர புருஷன் திரைப்படத்திலிருந்து.

0: எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர்வழி சரக்கு போக்குவரத்து 652% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எஃகு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சாரத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு முற்றிலும் கேள்விக்குறியாகி இருப்பதாக திமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக்கா நிர்வாகிகள் அத்துமீறி நுழைந்து கட்சி நிகழ்ச்சிகளை நடத்துவது தவறானது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 1 பணிகளுக்கு நடத்தப்பட இருக்கும் தேர்வுக்கான காலி இடங்களின் எண்ணிக்கையை 100 உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் சிங்ஜோவில் இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் சட்ட சாயங்காலத்தை சந்தோஷமான வணக்கம். 5:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் இன்னைக்கு ரசிக்கலாம். சித்திரச்சவானம் நிறைய ஆக்கப்பூர்வமான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக யார் வரப்போறாங்க அப்படின்னா ராஜேஸ்வரி, யோகா பயிற்றுனர், நம்மளோட இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசி

0: பேசி பகர போறோம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம்.
0: வணக்கம். எஸ், யோகாவோட முக்கியத்துவம் அப்படின்றது எல்லாருக்கும் முக்கியமான விஷயமா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யோகா அப்படின்றது மனித வாழ்க்கையை எப்படி மாத்துது, இல்ல மனிதன் அதை புரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு மாற்றம் ஏற்படுதா?
1: வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். யோகம், யோகாவை பத்தி இன்னைக்கு தெரியாத ஆட்களே கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா சிறு குழந்தைகள இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்றைய காலகட்டத்துல எல்லாருக்குமே யோகா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இப்ப எனக்கு ஒரு 43 வயது ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது யோகா பத்தி எல்லாம் எனக்கு யாரும் சொன்னது இல்ல. நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கேள்விப்பட்டதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்றைய காலகட்டத்துல இது தெரியாத விஷயம் அப்படின்றது இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்படி இருந்தும் அதுல நம்ம என்ன இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சில யோகாவின் முக்கியத்துவம் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் கூட அது வாழ்க்கைக்கு நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்னா இல்ல. நம்மளுடைய இந்த சூழ்நிலை காரணமாக, வேலை குழு காரணமாக, குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த யோகாவை வந்து நம்ம என்றாவது ஒரு நாள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டப்ல இருக்கிறோமே தவிர ரெகுலரா நம்ம பண்ணக்கூடிய ஒன்று அப்படின்றத நம்ம யாரும் கடைபிடிக்கிறது இல்லை. சோ இன்னைக்கு யோகாவின் முக்கியத்துவத்தை பத்தி தான் மெயினா நானு, அது எவ்வளவு வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் தான்.
0: யோகா அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அதை பத்தியான இன்னும் சில நுணுக்கங்கள் அப்படின்றது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. குறிப்பா யோகா பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றவங்க ஒரு காலகட்டத்துக்கு மேல, அதாவது குறிப்பா சொல்லணும்னா 50 மேல இருக்கிறவங்களுக்கு தான் அதை பத்தியான அதிகமா பேச்சுவார்த்தை அவங்களுக்குள் நடக்குது. ஆனா எப்ப இருந்து ஆரம்பிச்சா யோகா வந்து ஒரு நல்ல வாழ்க்கை முறையை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த ஏஜ்ல இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணலாம்?
1: இந்த யோகா அப்படின்ற ஒரு யோகம் அப்படின்னாவே அந்த வேர்டுக்கு உரிய மீனிங், யோகம் அப்படின்னாவே சான்ஸ்கிரிட்ல சமஸ்கிருதத்துல என்ன மீனிங் அப்படின்னா ஒன்றிணைத்தல், இணைதல், சேருதல் அப்படின்ற மீனிங் தான். எதை ஒன்றிணைக்குது அப்படின்னும் போது அது மூன்று விஷயத்த நம்ம எனக்கு சொல்றதத்தான் யோகம்னு சொல்றோம். ஒண்ணு வந்து உடல், மனம், இன்னொரு மூளை. இது மூளையும் ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதுதான் இந்த யோகம். அது எப்படிங்க யோகா அப்படின்னாவே நம்ம உடல் சம்பந்தப்பட்ட பயிற்சி அப்படின்னு தானே நினைக்கிறோம். இதுல வந்து உடல், மூளை அப்படின்னா இது ரெண்டும் உடல் சம்பந்தப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். இதுல மனம் எங்கிருந்து வருது அப்படின்றது எல்லாருக்கும் தோணலாம். ஏன்னா உடலையும் மனதையும் நம்ம எப்பயுமே பிரிச்சு பார்க்க முடியாது. ரெண்டும் இணைந்தேதான் நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம் என்ற வார்த்தைக்கு முக்கியத்துவமா இருப்பது வந்து வெறும் உடல் மட்டும் கிடையாது, ஒரு மனமும் சேர்ந்துதான். ஒருத்தவங்கள்ட்ட போய் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அந்த ஆரோக்கியம் அப்படிங்குது அவங்களுடைய உடல் நலத்தையும் குடிக்குது, மனநலத்தையும் குடிக்குது. ஒருத்தர் நல்ல ஹெல்த்தியா இருக்கலாம், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது மனசு சேர்ந்துனா ஏதோ இருக்கிற அப்படின்பார். அதனால ஆரோக்கியம் என்ற வேர்டுக்கு வந்து உடலை மட்டும் குறிப்பதல்ல, மனதையும் சேர்த்துதான் குறிப்பது. அதனால இந்த யோகம் அப்படின்னாவே இந்த உடல், மனம் இந்த ரெண்டையும் சேர்த்து இணைத்து செயல்படக்கூடிய ஒரு பயிற்சி தான் யோக பயிற்சி. அது இனம், மொழி, மதம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள இது வராது. ஏன்னா இது வந்து பொதுவானது. ஏன்னா உடல் மனம் அப்படின்றது எல்லா மனிதர்களுக்கும் எப்படி இயங்கணுமோ அப்படி இயங்குது இல்லையா. அப்ப எந்த மாதிரி செயல்பட்டா ஒரு எல்லாருக்கும் பலனை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்ற ஒரு பயிற்சி பிராக்டிஸ் செஷன் தான் இந்த யோகம் அப்படின்றது. அதனால இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒருவருக்கு அப்படின்னு இல்லாம எல்லாருக்கும் பொதுவானதுதான். இருந்தாலும் இந்த பயிற்சி செய்யறதற்கு வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா 7 வயதுல இருந்து 6 வயதுல இருந்து கூட தொடங்கலாம். 6ல இருந்து அவங்களால எந்த வயதுல எந்த உடல்ல எவ்வளவு தூண்டு அவங்களால பண்ண முடியுமோ எண்டிங்
0: கிடையாது.
1: ஆனா அது 7 வயதுக்கு முன்னாடி தேவையில்லையா, இல்ல 6 வயதுக்கு முன்னாடி தேவையில்லையா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இல்ல. இப்ப குழந்தைகளுடைய வளர்ச்சி பீரியட்னு ஒண்ணு இருக்கு. அவங்களுடைய அந்த பிறந்ததுல இருந்து அந்த 6 வயது 7 வயது வரை அவங்க பாடி ஆக்சுவலாவே ரப்பர் மாதிரி பிளெக்சிபிளா தான் இருக்கும். அப்ப வந்து அவங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்றது உணவு என்பது, விளையாடுறது, உறக்கம், இதுல அதிக நேரம் செலவழித்தாலே போதும் அவங்களுடைய ஆரோக்கியமும் புத்துணர்ச்சியும் வந்துடும். சோ 7 வயதுக்கு மேல இருக்கும்போது அந்த அந்த பிளெக்சிபிலிட்டில கொஞ்சம் சேஞ்சஸ் வர்றதுனால அப்ப இருந்து யோகா பயில்வது ரொம்ப நல்லது.
0: எஸ் கரெக்ட், நீங்கள் சொன்னது ரொம்பவே கரெக்ட் தான். ஏன்னா சின்ன குழந்தை வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க, பட் கொஞ்சம் போக போக போக நம்முடைய அந்த எலும்பு நரம்பெல்லாம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் போது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாகும்.

0: ஆனால் இந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 7th பண்ணால் இன்னும் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி விஷயம். ஆனால் ஃபுட் அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு அத்தியாவசியம் ஒன்றா ஆயிடுச்சு. இன்றைக்கி நிறைய டயட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உணவு பழக்கத்தை வந்து மாற்றம் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த யோகா பண்ணும்போது இந்த மாதிரியான உணவுகள் தான் எடுத்துக்கணும் அப்படின்றது இருக்கா, இல்லை உணவு முறையினால சில யோகா விஷயங்கள் டிஸ்டர்பாக இருக்கான வாய்ப்புகள் ஏதாவது உண்டா?
1: நீங்க உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் கேட்டீங்க. யோகா பயிற்சி அப்படின்னாவே நம்ம உடலுக்கு தான் அப்படின்னு சொல்றோம். இந்த உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பது வந்து ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து நம்ம உடற்பயிற்சின்னு சொல்றோம், அதை விட ஒரு படி மேல நம்ம சொல்றது உணவு. ஏன்னா உடலை காத்து இந்த உடலில் உள்ள உறுப்புகள் ஒவ்வொன்றும் வளர்ச்சிக்கும் அதனுடைய இயக்கத்திற்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது உணவு தான். ஒருத்தவருக்கு வந்து உடல்ல பிரச்சனை வருது, நோய் வருது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமா இருப்பது அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு தான். 90% உணவின் குற்றத்தாலும் 10% சுற்றுப்புறத்துல ஏற்படக்கூடிய மாற்றத்தினாலும் ஒருத்தவருக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது. அப்ப உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உடல் உறுப்புகள் எனர்ஜியும் அந்த இயக்கத்தைக்கும் தேவைப்படுவது கலோரின்னு சொல்லக்கூடிய நம்ம எனர்ஜி தான், சரிங்களா? அந்த எனர்ஜி எதுல இருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவு நாள் மட்டும்தான். அப்ப அந்த உணவு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு நம்ம உடம்பு வந்து ஒரு உறுப்பால் ஆனது. இப்ப எலும்பு மட்டும் இருக்கா? இல்ல, எலும்பு இருக்கு, தசை இருக்கு, நரம்பு இருக்கு, மத்த இன்டர்னல் பார்ட்ஸ் சொல்லக்கூடிய கண்ணு, காது, மூக்கு, இந்த மாதிரி பல உடல் உறுப்புகளால் ஆனதுதான் நம்மளுடைய உடல். அப்ப ஒரே ஒரு சத்து உடலுக்கு 10 மான 10. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வகையான சத்து தேவைப்படுது. அப்ப அந்த வகையான சரி, அதனாலதான் ஆரம்பத்துல இருந்தே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க சரிவிகித உணவுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த உணவை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, எடுத்துட்டு அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அப்ப இதுல உடற்பயிற்சி உணவு ரொம்ப முக்கியம்னு சொல்லியாச்சு, ஏன்னா பாடிக்கு எனர்ஜியை கொடுக்குது, ரைட்டு. ஆனா நம்ம உடல் உறுப்புகள் எல்லாம் இயங்குது இல்ல, நம்ம ஒரு வேலை செய்யறோம், நம்ம டியூட்டியை செய்யும் போது உடல் உறுப்புகளை வச்சு உடலை பயன்படுத்திதான் டியூட்டி செய்யும். நம்ம சாப்பிட்ட எனர்ஜி திருப்பியும் வந்து என்னது கலோரியா பேர்ன் ஆகணும், அதைத்தான் நம்ம உழைப்புன்னு சொல்றோம், இல்ல உடலுக்கு ஏற்ற வேலை கொடுக்கறது அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு உறுப்புக்கும் வேலை கொடுக்கறதுன்னு சொல்றோம். அப்ப நம்ம சாப்பிட்ட எனர்ஜி திருப்பியும் என்ன ஆகணும், அது வேலைக்கு பயன்படும். உடல் உறுப்புகள் இயக்கத்துக்கு மட்டும் இல்ல சாமி, நம்ம வேலை செய்யறதுக்கும் அதே எனர்ஜி தான் தேவைப்படுது. இதுல சாப்பிடுறோம், ஓகே வேலை செய்யறோம், உடல் உறுப்புகள் இயங்குது. இதுல எப்படி உடற்பயிற்சி ஒண்ணு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்குதான் அழகா நம்ம இதுல சொல்றாங்க. இப்ப பொதுவாக நாம் ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா நம்ம கவனம் முழுவதும் அந்த வேலையிலதான் இருக்கு. ஆனா எந்த உறுப்பு அந்த வேலையை செய்யுது அப்படின்னு அந்த உறுப்பு மேல நம்ம கவனம் வைக்கிறது இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த உடல் உறுப்புக்கு தேவையான எனர்ஜி போய் சேருவதில்லை. மாறா அந்த உறுப்பு என்ன ஆகுதுன்னா ஆற்றல் குறைவாக கிடைக்கிறதுனால அதுல என்ன ஆகுதுன்னா தேய்மானமும் ஏற்படுது. சோ இந்த இடத்துலதான் யோகா அப்படின்றது உடலுக்கேற்ற உடற்பயிற்சி என்பது நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த உடற்பயிற்சி என்ன பண்ணுது அப்படின்னா உடல் உறுப்புகளுக்கு சீரான இயக்கத்தை கொடுத்து ஒவ்வொரு உறுப்பும் சரியான முறையில இயங்குறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது உடற்பயிற்சி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு படிக்கிறோம்னு வைங்களேன், நம்ம சாப்பிடுறோம், ஓகே கண்ணுக்கு தேவையான அந்த விட்டமின் ஏ, கேரட், கரோட்டின், இந்த உணவுப் பொருளை நம்ம எடுத்துக்கிறோம், ஓகே அது சத்துள்ள உணவை நம்ம எடுத்துக்கிறோம், ரைட்டு. இப்ப நம்ம வந்து ஒரு வேலை செய்யறோம், கண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலை என்னது, படிக்கிறது. அப்ப இந்த படிக்கிறத நம்ம பண்றதுனால என்ன ஆகுது, நம்ம பார்வை புத்தகத்துல படுது, ரைட்டு. நம்ம என்ன பண்றோம், கண்ணு கவனிக்கிறது இல்லை, மாறாக புத்தகத்துல இருக்க எழுத்துக்களை படிச்சு நம்ம அதை எப்படி நம்ம உள்வாங்கணும்னு நினைச்சுட்டே இருக்கிறோம். இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பார்வை வந்து ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால என்னது, அந்த பார்வை கோளாறு ஏற்படுது. எதனாலன்னா இந்த லென்ஸ் அப்படின்றது கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லென்ஸ் என்ன ஆகுதுன்னா எல்லா டைரக்ஷன்லயும் வந்து ஒர்க் ஆகும் போது மட்டும்தான் அது ஒரே மாதிரி பார்வை திறனை நமக்கு கொடுக்க முடியும். ஒரே டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அது தேய்மானத்தையும் அந்த பார்வை நரம்புகள்ல இருக்கக்கூடிய பார்வை நரம்புகளுக்கு வலு இல்லாமையும் போகும். அப்ப நம்ம டெங்கு வந்து கண் பயிற்சி செய்யறோம் அப்படின்னா மேல், கீழ், இடது, வலது, அப்புறம் ரொட்டேஷன், இப்படி பயிற்சி செய்யறதுனால இந்த கண்களுக்கும்

0: வேகமாக 360 டிகிரி ரொட்டேஷன்ல செயல்படுறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த கண் பார்வையில வரக்கூடிய பிரச்சனையும் பார்வை நரம்புகள் வலு பெறுவதற்கான விஷயமும் நமக்கு கிடைக்குது. சோ அப்ப எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம், உணவும் ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்துக்கு இது ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி சாமி. ஒன்ன விட்டுட்டு இன்னொன்னு பண்ணாலும் அது நமக்கு பாதிப்பை ஏற்படும்.
1: உண்மைதான். ஏன்னா யோகம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது உடல் மனது, அதையும் தாண்டி உணவு பழக்கம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து சேர்ந்ததாக தான் இருக்க முடியுது. நேரம் 5:13, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசிட்டுருக்கீங்க சித்திரச்சவனம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் யோகா பயிற்றுனர் ராஜேஸ்வரி இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசி போகிறோம், பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி சிறு விளம்பரம்.
2: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு. இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இதை சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418 8741.

0: இன்று இரவு 9:30 மணிக்கு இரு மேதைகளின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: பார்வையில இடையினம் இல்லைன்னா அந்த இரு போயிடுது, அப்ப அது பாவையாயிடுது. அதை இலக்கணத்திலையும் சரியா கொடுத்துருக்காரு. பாவைய அவரோட கற்பனையே அலாதி இல்லையா.
0: மன்னரும் அரசரும் சிறப்பு மயிலிறகு.
2: அஞ்சு மணி 20 நிமிஷம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க சித்திரச்சவனம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் யோகா பயிற்றுனர் ராஜேஸ்வரி அம்மா இருக்காங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த உடலுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து சரிசமமாக பிரித்து கொடுக்கணும், ஏன்னா எல்லாம் சேர்ந்தது எல்லா உறுப்புகளும் கவனத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த யோகா துறையில் உங்களை இவ்வளோ ஈடுபடுத்திக்கிட்டு காரணம் என்ன, உங்களை பற்றி சில வரிகள் சொல்லுங்களேன்.
3: வணக்கம். என்ன, நான் வந்து ஞானோதயம் கல்வி அறக்கட்டளையில யோகா பயிற்சி 2007 முடிச்சேன். நான் ஒரு இன்ஜினியரிங்
2: கிராஜுவேட்.
3: 2003 வந்து பிஏஜி டெக்ல இன்ஜினியரிங் முடிச்சேன். அதுக்கப்புறம் நமக்கு ஹார்ட்வேர் லைன்ல ரொம்ப ஆர்வம்ன்றதுனால சரி எல்லாம் படிச்சு கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல்
2: ஸ்டூடெண்ட்,
3: அதை பேஸ் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு எம்இ படிக்கலாம் போது நான் ஒரு காலேஜ்ல லெக்சரரா 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணும் போதுதான் நான் ஞானோதயம் கல்வி அறக்கட்டளையில இந்த யோகா பயிற்சிகள் பண்ணேன். 2007
2: பண்ணேன்.
3: குரு அருள்னால தொடர்ந்து இன்ஜினியராவும் பேரலா ஒர்க் பண்ணிட்டு, இது வந்து ஒரு சேவை ஆர்கனைசேஷன் தான். சோ சாட்டர்டே சண்டே நான் வந்து யோகா டீச்சரா 2007 இருந்தே இருக்கேன். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நான் ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனில நான் ஒரு 18 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். இப்ப 2 இயர்ஸ் தான் இந்த கரூர்ல வந்து செட்டில் ஆயிருக்கோம். சிங்கப்பூர் அண்ட் மலேசியாலயும் ஞானோதயம் கல்வி அறக்கட்டளை இருக்கு, 2007 இருந்தே இருக்கு. சோ அங்கே டீச்சரா நான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். இங்கேயும் தொடர்ந்துட்டு ஞானோதய கல்வி அறக்கட்டளையில டீச்சரா நான் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கேன். வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வாழ்க்கை முறையா ஆயிருச்சு. ஏன் அப்படின்னா நம்ம படிப்பு வேலை குடும்பம் இது எல்லாத்துலயுமே சம்பந்தப்பட்டது. நான் அப்படின்னும் போது நான் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி எனக்கு கொடுப்பது என்னுடைய உடலும் மனசும் தான். அந்த உடல் மனசை ஆரோக்கியப்படுத்துறதுக்கு தான் இந்த யோக பயிற்சிகள் அப்படின்னும் போது. இதை பயிரும் போது எனக்கு குடும்பத்துல குடும்பம் வந்து சரியான முறையில நடத்துவதற்கும் வேலைகள் வேலை இடத்துல எப்படி வேலை செய்யணும், யாரு யாரு இருக்கா, நம்ம செய்யக்கூடிய வேலையை செய்யுது, இந்த செயல் செஞ்சா என்ன விளைவு வரும் அப்படின்ற செயலுக்கேற்ற விளைவு எப்ப எத்தகையது அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து ஒரு குறிப்பால் உணர்த்தக்கூடிய ஒன்று நமக்குள்ளே இருக்குது அப்படின்றத இந்த பயிற்சிகள் மூலியமா தான் நமக்கு தெரிய வந்துச்சு. முழு பலனை எல்லாருக்குமே கொடுக்கக்கூடியதா தான் இருக்கு. அதனால தொடர்ந்து இதுல நான் பயணிச்சுட்டு இருக்கேன்.
2: ஓகே சூப்பர். உங்களுடைய இந்த ஒரு பயணம் வந்து இன்னும் நிறைய தூரங்கள் போகணும். குழந்தைகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவமானது ஒன்று, அது 7 வயசு ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு வந்து உணவு முறையும் எவ்வளோ முக்கியமானது ஒன்று அப்படின்னு சொல்லியாச்சு. பட் ஆனால் வேலை செய்யக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி நிறைய ஒரு டைம் ரொம்ப குறைவாக இருக்கே, இந்த டைம்குள்ளே நான் எப்படி இதையெல்லாம் பண்ண

0: முடியும் அப்படின்ற நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். யோகா பண்ணணும்னு ஆசை, தியானம் பண்ணணும்னு ஆசை, ஆனால் பட் இதுக்கான டைம் எப்படி ஒதுக்கிறது, எவ்வளோ நேரம் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட முழுமையான ஒரு பயனை அடைய முடியும் அப்படின்னா, அந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்?
1: ஆக்சுவலா நம்ம இந்த யோகத்தையும் வாழ்க்கையும் நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. நம்ம அப்படி பிரிச்சு பாக்குற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல வச்சிருக்கோம் அப்படி கிடையாது. எந்த ஒரு செயலையும் நேர்த்தியா செய்யறதுக்காக தான் இந்த யோகா பயிற்சி நமக்கு பயன்படுது. இப்ப யோகால வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு இடத்துக்கு கிளம்பும் போது போய் நம்ம பிரார்த்தனை செய்யறோம். பிரார்த்தனை வந்து ஒரு தியானம் தான். அதனால அதை எப்படி பண்ணணும்ன்ற முறைதான் நமக்கு தெரியணுமே தவிர, நம்ம வாழ்க்கையில அது ஒரு அங்கமா தான் இருக்கு. இப்ப நம்ம சாப்பிடறோம்ல, சாப்பிடறது எதுக்கு? உடல்

0: குளிக்கிறோம், இந்த உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்காக, அழுக்குகள் வெளியேறதுக்காக குளிக்கிறோம் சொல்றோம். 100% கரெக்ட். ஆனா அது எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னா, நம்ம நம்மளுக்கே தெரியும், பஞ்சபூதங்கள்ல இருந்து நிலம், 5 எலிமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயத்துல இருந்து பிரபஞ்ச எனர்ஜி, யூனிவர்ஸ் எனர்ஜி அப்படின்றது நமக்கு ரிசீவ் ஆகுது. அது எந்த டைமிங் அப்படின்னா, இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய 4-5 இல்ல சூரிய உதயத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த எனர்ஜி லெவல் நம்ம பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்கு. நம்ம நம்ம இருக்கிற அருகாமையிலே இருக்கு. அந்த டைட்டில் குளிக்கும் போது அந்த பஞ்சபூதத்துல 5 எலிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எனர்ஜி நமக்கு கிடைக்குது. அப்ப இயற்கையாவே ஒரு கிடைக்கக்கூடிய ஆற்றலை எப்படி நம்ம உள் வாங்கிக்கலாம் அப்படின்றதுதான் யோக பயிற்சிகள் நம்மளுக்கு சொல்லி தருது. அப்ப எந்திரிச்சு நம்ம குளிக்கிறதுனால அழுக்கு மட்டும் போகல, அப்படியே நம்ம சாப்பிடுறதுனால ஒரு எனர்ஜி கிடைக்குது இல்லையா. நம்ம சாப்பிட்ற உணவு வந்து டைஜஸ்டன் ஆகி அப்புறம் சத்தா பிரிஞ்சு அது எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்து பைனலா அது சோல் எனர்ஜியா உயிர் சக்தியா மாறுது. அந்த சக்திக்கு ஈக்குவலான எனர்ஜி நம்ம இயற்கையாவே நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவுல கிடைக்குது இல்லையா. அப்ப அதன் ரிசீவ் பண்றோம். அப்ப இதற்கும் வந்து நமக்கு இந்த யோக கல்வியிலதான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப எல்லாமே நம்மளுக்கு இயற்கையாவே கிடைக்குது. அப்ப எந்த காலத்துல எது கிடைக்குதுன்னு பார்த்து அந்த நேரத்துல அதை செஞ்சோம்னா அதே செயலதான் நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த செயலை எந்த நேரத்துல எப்படி செய்யணும் முறையறிந்து செஞ்சோம் அப்படின்னா ஆற்றல் வீணடிக்கப்படுவதில்லை, மாறாக அது நம்மளுக்கு சேமிக்கப்படுகிறது அப்படின்றதான் சித்தர்கள் நமக்கு இந்த யோக பயிற்சிகள் மூலமா, யோக கலை மூலமா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க.
1: அப்படி பார்த்தா நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும், நிறைய வீட்டு வேலையில பின்னாடியும் நிறைய சொல்லுவாங்க இல்லையா, சயின்ஸ் இருக்கு, மருத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க சொல்றது அதுல வந்து கரெக்டா பண்ணோம் அப்படின்னா அதுவே ஒரு எனர்ஜி சேவிங் தான் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லீங்களா.
0: ஆமா சாமி, இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேனே, நம்ம வந்து இப்ப வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்றோம் ஓகேங்களா. அப்ப நம்ம உடல் வந்து எக்ஸசைஸ் பண்ணுது, மூவ் ஆகுது, ஆனா நம்ம மனம் வந்து வேற ஏதோ சிந்தனையை சிந்திச்சுட்டு இருக்கு இல்லையா. வேற எங்கேயோ வெளி விஷயங்கள்ல இல்ல அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு அந்த விஷயத்துல நமது மனம் போய்க்கு என்ன ஓட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. இதை இப்ப உடலும் மனமும் நம்ம சொன்னோம் ரெண்டு ஒருங்கிணைப்பதுதான் யோகம் சொல்றோம். ஆனா இப்ப பாருங்களேன், உடல் ஒரு வேலை செய்யுது ஆனா மனசு வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னா ஒருங்கிணைக்கல அப்படின்னு தான் அர்த்தம். இதனாலதான் எனர்ஜி லாஸ் நம்மளுக்கு தேய்மானம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம், ஒரு சோர்வடைவது அப்படின்றதெல்லாம் சொல்றோம். இப்ப நம்ம உடல் எங்க இருக்கோ எதுல இருக்கோ அந்த இடத்துலயே கவனம் வச்சு அதுல எந்தெந்த உறுப்புகள்லாம் நம்ம செயல்படுத்துறோம்னு சொல்லி மனதை வேற எங்கேயும் அலைப்பாய விடாம நம்ம செய்யற செயல்லையும் மட்டுமல்லாம நம்ம பாடி பார்ட்ஸ்லயும் கவனம் வச்சிருக்கும் போது உடலும் மனமும் ஒருங்கிணைந்து ஒரு இடத்துல இருக்கும் போது அங்க எந்த ஒரு லாஸ்மே இல்ல, ஒன்லி கெயின் தான் அப்படின்றதான் யோகம் சொல்லு.
1: ஓகே, அப்படின்னு பார்த்தா தியானம் பண்றது அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி மனசை வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணுது. அப்ப தியானத்துக்கும் யோகத்துக்கும் உண்டான ஒரு தொடர்பு இருக்கா இல்ல இது தனி இது தனி அப்படின்னு பிரிச்சு
0: பார்க்கலாம். யோகம் அப்படின்னாவே உடலையும் மனசையும் ரெண்டு இணைக்கிறது தான் வந்து யோகம். அதனால இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, உடல் ஒரு இடத்துல இருக்கும்போது மனசு வேற எங்கேயும் போயிட்டு இருக்கு, அது ரெண்டையும் ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு தியானம் தேவை.
1: ஓகே,
0: அந்த தியானம் ஒண்ணு பண்றதுனால மட்டும்தான் அந்த மனசை வேற எங்கேயும் போக விடாம இந்த பிரசன்ட் சொல்லுவோம் பாத்தீங்களா, எப்பயுமே மனசு என்ன பண்ணும்னா பாஸ்ட பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா
1: பத்தி கவலைப்பட்டு இருக்கோம்.
0: நம்ம என்ன செய்யறோமோ அதுலயே கவனம் வச்சிருக்கிறதுக்கு பிரசன்ட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த செயல் எப்படி இருக்கும் அப்படின்னு மனசையும் அது கூடயே பயணிக்க வைக்கிறது தான் பிரசன்ட். அந்த பயணிக்க வைக்கிறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது நம்ம பண்ற தியானம்.
1: ஓகே, இப்படி எவ்வளவுதான் நம்ம சொல்லி கொடுத்தாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினுக்கு பத்தி பாத்தீங்க அப்படின்னா நிறையவே ஒரு விழிப்புணர்வு இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா அதை நடைமுறை வாழ்க்கையில முறையா அதை நீங்க சொன்ன மாதிரி நம்ம செய்யற வேலையிலே இது எல்லாமே இருக்கு, ஆனா அதை கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லா எனர்ஜி சேவ் ஆகும் அப்படின்றது ஒன்று இருக்கு. அதை கரெக்டா எடுத்துக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா, நீங்க சொல்லி கொடுக்கும்போது அதை மாணவர்களா இருக்கட்டும் இல்ல பெரியவங்களா இருக்கட்டும் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க?
0: ஆக்சுவலா எல்லாருமே வந்து ஒரே மாதிரி ரிசீவ் பண்றது இல்ல சாமி. அது அவரோ ஆக்சுவலா இப்ப உடல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது உடல் பிரச்சனைய சரி பண்ணணும்னு ஒரு நோக்கத்துல வரும்போது அதுல அந்த மாதிரி இருக்கிறவங்க கவனத்தை எடுத்துக்கிறாங்க சாமி. ஓ இது முக்கியம் அப்படின்னு. அதே மாதிரி குடும்ப பிரச்சனை, வேலை பிரச்சனை, நண்பர்கள் இடத்துல பிரச்சனை, இல்ல என்னால ஹேண்டில் பண்ண முடியல, என்னுடைய பழக்க வழக்கத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அது அது ரிலேட்டடா ஒரு பயிற்சிக்கு வர்றவங்க ஒரு சொல்லித்தர விஷயங்கள்ல இருக்கு அப்படின்னும் போது, ஏன்னா பசி இருக்கும் போதுதான் உணவு கொடுக்கும் போது அதனுடைய அருமை நம்மளுக்கு ஃபீல் ஆகும். வயிறு நல்லா

0: ஃபீல்டா இருக்கும்போது நம்மளுடைய அதன் தேவையை நம்ம எவ்வளவுதான் அவங்களுக்கு கொடுத்தாலும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி இந்த உடல் மனம் ரிலேட்டடான ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க பிரச்சனையோ இல்ல பாதிப்போ இருக்கும்போது இந்த விஷயத்த இவ்வளவு முக்கியம்னு உணர்றாங்க. மத்த நேரத்துல வேற யாராவது உந்துதலாலோ இல்ல நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னும் போது அந்த ஆர்வம் கொஞ்சம் குறையதான் இருக்கு சாமி. அதுக்காக எல்லாருமே பிரச்சனையோட வந்தாதான் தீர்வு அப்படின்றது கிடையாது. வாழ்க்கையில உடலும் மனசும் எவ்வளவு முக்கியம், அது பிரச்சனை வரணும்னு அவசியம் இல்ல. ஆனா இந்த உடல் ஆரோக்கியமா ஆக்கணும்ன்ற இப்ப வந்து ஒரு குடும்பத்துல நம்ம ஒரு தலைவன் தலைவையா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் எது அவங்களுக்கு தேவைனாலும் செய்ய வேண்டிய கடமையில நம்ம இருக்கிறோம். அப்ப டியூட்டிய நிறைவேற்றுவதுல நம்மளுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கோ அது மாதிரி நம்மளுடைய உடலும் மனமும் ஒழுங்கான நிலையில சரியான ஆரோக்கியத்துல இருந்தா மட்டும்தான் என்னுடைய டியூட்டியை செஞ்சு எனக்கு நான் என்னை சப்போர்ட் என்னோட சப்போர்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது நம்மளுக்கு போய் சேரும். அப்ப என் டியூட்டியை செய்யறதுல முதல் டியூட்டி அப்படின்னு பார்த்தோம்னா என்னையும் ஆரோக்கியப்படுத்துறதா முதல் டியூட்டி. இந்த நாலேஜ் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம எதையும் மிஸ் பண்ண மாட்டோம்.
1: நீங்க சொல்றது எல்லாமே பிராக்டிகலி கொஞ்சம் கரெக்ட் தான். அது நீங்க சொன்ன மாதிரி மனசு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒத்துழைக்கணும், இது வந்து நமக்கு தேவையான ஒன்று, இது வாழ்க்கையவே வந்து ரொம்ப அழகா மாத்தும் அப்படின்னு. பட் ப்ராக்டிகலா பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு சின்ன ஒரு மன அழுத்தம் வந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா டிவியேஷன் ஆகிட்டே இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி சமைக்கும் போது வேற ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா அப்படியே அந்த பக்கம் போயிடும், ஏதோ ஒரு பக்கம் டிவேட் ஆகிட்டே இருப்பாங்க. பட் இதுக்கு தான் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா இதுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்குறோம், நாங்கள் ஒரு காலையிலேயோ இல்லை மாலையிலேயோ ஒரு நேரம் ஒதுக்கி இதுக்குன்னு ஒரு அரை மணி நேரமோ இல்லை கால் மணி நேரமோ ஒதுக்கி நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது இது எந்த அளவுக்கு பயன் தரும்? ஏன்னா கொஞ்ச நேரம் நாங்கள் அதுக்குன்னு செலவழிக்கலாம் இல்லையா, அப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம்லேன்னு தோணும்போது அதுவும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த மாதிரி விஷயத்தை?
0: சாமி, இந்த யோக பயிற்சியில வந்து ஒரு நாள் வந்து நான் ஒரு மணி நேரம் இதுல பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது சாமி. ஒரே ஒண்ணுதான் ரொம்ப முக்கியமானது, தொடர் பயிற்சி. நீங்க 5 நிமிஷம் பண்ணுங்களே, உட்காந்து ஒரு பிராணாயாமம், நான் ஒரு மூச்சு பயிற்சி 5 மினிட்ஸ் பண்றேன் ஆனா விடாமல் தொடர்ந்து பண்றேன் அப்படின்னா அது உங்களுக்கு உடலிலும் மனதிலும் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணும் போதுதான் உங்களுக்கு வைராக்கியமும் தன்னம்பிக்கையும் மேலோங்கும். ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு 48 நாளோ இல்ல ஒரு குறிப்பிட்ட கால அளவு ஒரு 3 மந்த்ஸ் நான் தொடர்ந்து பண்ணும் போது, யோ இந்த விஷயத்த நான் இது தொடர்ந்து பண்ணிட்டேன் அப்படின்னும் போது அதுல வரக்கூடிய மாற்றங்களை உங்களால பெர்மனண்டா ஃபீல் பண்ண முடியும். தற்காலிகமானது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து பண்ணும் போது அது நிறைய நீங்க வகுப்புகள் எல்லாம் போகும்போதே உங்களுக்கு சொல்லுவாங்க, தொடர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் அது ஒரு தியானம். தியானம் அப்படின்னாவே நம்ம வந்து ஏதோ பெரிய விஷயமெல்லாம் நினைக்க தெரியல, ஒரு மந்திரத்தை சொல்றோம் இல்ல ஒரு நம்மளுக்கு நான் பக்தியில இருக்கேங்க எனக்கு கந்தசிஷ்டி கவசம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வார்த்தைகள்ல கவனம் வச்சு அதை நம்ம உணர்ந்து சொல்லும் போது அதுதான் ஒரு தியானம். மனதை சிதற விடாமல் நம்ம என்ன பண்றோமோ அந்த விஷயத்திலேயே குவியப்படுத்துறதுக்கு பேரு தான் தாரணை தியானம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அதனால தியானம்னா ஏதோ தனியா போய் உட்காந்து எதையோ இறைவனை பத்தி திங்க் பண்றது அப்படி கிடையாது. மனசை ஒரு புள்ளியில குவியப்படுத்துறது, அது நீங்க ஒரு மந்திரம் சொல்லலாம், இல்ல இறைவனை பத்தி நினைக்கலாம், இல்ல நீங்க ஒரு பாடல் பாடலாம், இல்ல கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு உடல் உறுப்புல ஏதாவது ஒரு இதை நினைக்கலாம், இல்ல உங்க சுவாசத்தை கவனிக்கலாம், இல்ல ஒரு உங்களுக்கு வெளிய ஒரு விளக்கு தீபத்தை ஏற்றி அந்த தீப சுடரை பார்க்கலாம். இதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு சாமி, இவ்வளவுதான், இதுதான் பண்ணணும்ன்றது கிடையாது. நம்மளுக்கு வாழ்க்கை முறைக்கு ஏத்த மாதிரி எதை வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா 5 மினிட்ஸ் அடுத்து 10 மினிட்ஸ் அடுத்து 15 மினிட்ஸ் சொல்றது ஒரு ஒரு குறிப்பிட்ட கால அளவு கழிச்சு அதை தொடர்ந்து நம்ம பண்ணும் போது அந்த பலனை நம்ம அனுபவிச்சிட்டோம்னா
1: நிறைய விஷயங்களை அனுபவபூர்வமா பிராக்டிகலா சொல்லிட்டு இருக்காங்க. கேளுங்க ரசிங்க, தொடர்ந்து பாடலுக்கு பிறகு பேசலாம்.

0: 5:38 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசிட்டிருக்கீங்க. சித்திரச்சவானம் நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள். இன்னைக்கு சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில் நம்மளோட நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்துட்டு இருக்காங்க யோகா பயிற்றுனர் ராஜேஸ்வரி அவர்கள். அதாவது யோகம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கைக்கு வாழ்க்கையோட அழகான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது, குறிப்பாக இதுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கியோ இல்லை வந்து அப்படி இப்படிலாம் பண்ணணும்னு கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை மேலே நடக்கக்கூடிய டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸையுமே அதோட நோக்கத்தை தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள், அதுவே போதுமானது அப்படின்ற விஷயம். குறிப்பாக குழந்தைங்கள வந்து இந்த வயசுலேருந்து பண்ணால் இன்னும் சிறப்பு அப்படின்ற விஷயங்களும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த யோகா செஞ்சிட்ருக்கிறவங்க சமூகத்துக்கு ஆற்றக்கூடிய பங்களிப்பு, அதாவது அவங்களுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து அவங்கள தன்னை மேம்படுத்திக்கிறதுக்கும் அதன் மூலமாக சமூகத்தின் கொடுக்கக்கூடிய பங்களிப்பும் இந்த யோகா மூலமாக எவ்வளோ இருக்குன்னு நீங்கள்
1: நினைக்கிறீங்க? ஒரு தனி சமுதாயம் என்பது வேற இல்லை, தனி மனிதன் என்பது வேற டியூட்டி அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா பல தனிநபர் சொல்லக்கூடிய பல பேர் சேர்ந்துதான் ஒரு சமுதாயத்தை, ஒரு சொசைட்டியை நம்ம உருவாக்குறோம். அப்ப

0: அதில் ஒவ்வொருத்தருடைய உடல் ஆரோக்கியமும் சமுதாயத்துக்கும் போய் சேருது. சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் தனி மனிதனுக்கு போய் சேருது. அப்ப இதை திருச்சு பார்க்க முடியாது. நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னா என் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் பயன் இல்லை. நான் ஒரு வேலைக்கு போறேன், ஒரு கம்பெனில ஒரு ஆர்கனைசேஷன்ல நான் ஒரு எம்ப்ளாயா இருக்கேன். அப்ப நான் ஒரு ஒரு என்னுடைய ஒர்க்னால ஒரு அவுட் புட் வருது, அதனால கம்பெனி பெனிஃபிட் ஆகுது, கம்பெனினால அந்த சொசைட்டி எல்லாத்துக்கும் அந்த அந்த ப்ராடக்ட் போய் சேருது அப்படின்னும் போது ஒரு தனி நபர் அப்படின்னு திருச்சு பார்க்க முடியாது. அந்த ஒரு நபர்னால குடும்ப அவரை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சமுதாயமே பயன்பெறுது, சமுதாயத்தினாலும் அவர் பயன்பெறாரு. அதனால இதை ரெண்டும் பிரித்து பார்க்க முடியாது. இந்த யோகம் அப்படின்ற ஒன்று அவருடைய ஆரோக்கியத்தை குறிக்குது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதனால சமுதாயம் தான் முக்கிய பயன் பெறுது.
1: எஸ் கரெக்ட். இரண்டையுமே பிரித்து பார்த்தா அது பொருளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நீங்கள் சொல்கிறீங்க வேலைக்கு போகிற இடத்துல வந்து அதுக்கான முறையான இது இருந்துச்சுன்னா அது எல்லாருக்கும் பங்களிப்பு கொடுக்கும் தானே, அது நிறைய பேருக்கு பலன் கொடுக்கும் தானே அப்படின்னு. ஆனால் ஒரு சின்ன விஷயம் வந்தால் கூட நம்ம வந்து ஃபெடப் ஆகிடுறோம், மனசு வந்து அட போங்கப்பா அப்படின்ற மாதிரி அந்த துவழ்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏற்பட்டுருது. இந்த மாதிரி லைஃப்பில் சந்திக்கக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகளுக்கே நம்ம இவ்வளோ சோர்ந்து போயிடுறோம், இதுக்கெல்லாம் ஒரு ரெமெடியாக யோகா இருக்குமா, இல்லை அதை இதை நம்ம எப்படி பார்த்துக்கிறது?
0: கண்டிப்பா சாமி. ஏன்னா இப்ப நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம் மனப்பக்குவப்பட்டிருக்காங்க, இவங்க மெச்சூர்டா நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றது வந்து அவங்களுடைய மனப்பக்குவத்தை தான் நமக்கு சொல்லுது. அந்த மனப்பக்குவம் எதனால வருதுன்னா அந்த தியானம் தவம் அந்த மனம் ஒருநிலைப்பட்டிருக்கிறதுனால மட்டும்தான் அந்த மனப்பக்குவம் ஒன்று வருது. அதை நம்ம வேரியஸ் காரணிகள்ல சொல்லலாம், அவங்க அனுபவத்தினால அவங்க பக்குவப்பட்டிருக்காங்க, அந்த அனுபவத்தை பயன்படுத்தினால மட்டும்தான் பக்குவப்படுத்திருக்காங்க. எல்லாருக்குமே அனுபவம் இல்லாம இல்லை, அந்த அனுபவத்தை அவங்க பயன்படுத்தணும். அப்ப எந்த அனுபவத்தை எப்போது பயன்படுத்தணும்ன்ற ஒரு நிலை எப்ப நமக்கு தெரியும்னா நம்ம மனம் ஒருமுகப்பட்டிருந்தா மட்டும்தான் அது சாத்தியம். அப்ப அந்த பக்குவப்பட்ட நிலை ஏற்படும் போது மட்டுமே அந்த எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால நிதானமா செய்ய முடியும். இப்ப மன உணர்ச்சி வயப்பட்டத்துல இருக்கு, கோபத்துல இருக்கு, எமோஷனல் ஆகுறோம், பதற்றப்படுறோம், அழுகுறோம், பயப்படுறோம், இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் மனம் இருக்கும்போது ஒரு சாதாரணமா 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய வேலையை நம்ம ஹாஃப் டே வரைக்கும் கூட நம்மளால செயல்படுத்த முடியாம இருக்கலாம். அப்ப மனம் வந்து ஒரு எங்க ஞானோதயத்துல குருஜி சொல்லுவாங்க, மனம் அகன்று விரிய பாராசூட்டை போன்றது, அது அகன்று விரியும் போது மட்டுமே இயங்கக்கூடியது அப்படின்னா மனம் வந்து கடல் அளவு பெருசு. அப்ப அந்த மாதிரி விசாலமா இயங்கக்கூடிய மனச நம்ம வந்து இவ்வளவு கால அளவுல அது இயங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே உடல் உறுப்புகள் ஒண்ணுதான், ஆனா மனம் இயங்குற விதத்தை பொறுத்துதான் அவங்க அறிவியல் வல்லுநர்கள், இவங்க வந்து சயின்டிஸ்ட், இவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் மனிதர்கள் பல துறையில வித்தியாசப்படுறது உடல்னால கிடையாது, அவங்களுடைய மனதினால மட்டும்தான். அப்படி இருக்கும்போது மனம் எந்த அளவுக்கு விரியுதோ அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த பெரிய விஷயத்த சாதாரணமா செய்து முடிக்க முடியும். அதுக்குதான் தியானம் தேவை அப்படின்னு சொல்றோம். தியானம் அப்படின்றது மனதை சரி செய்யக்கூடிய ஒரு மெடிசன் சொல்றோம்.
1: ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒருமுகப்படுத்தி நீங்கள் நினைக்கிற துறையில் நீங்கள் அதை அசாத்தியமான விஷயத்தை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் தனித்துவமாக தெரியறதே அந்த ஆள் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய இல்லை மனதை கட்டுப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் இருக்குது அப்படின்றது. இந்த யோக முறை அப்படிங்கிறது உடலுக்கு எந்தளவுக்கு முக்கியமோ அதளவுக்கு மனதளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த யோகம் குறிப்பாக அதிகமானு வச்சுக்கோங்களேன், உடலை வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்காக உதவுதா, இல்லை மனதை வந்து மேம்படுத்துறதுக்காக அதிகமாக பயன்படுதா, இதுக்கு முறையான ஒரு பயிற்றுனர் இருந்தால் மட்டும்தான் இதை கரெக்டாக கொண்டு போக முடியுமா, இல்ல தானாவே இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண முடியுமா?
0: சமய இது வந்து நான் சொன்ன மாதிரி ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்ம ஒரு எக்ஸசைஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம இது வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணலைன்னு வைப்பு. இப்ப உடற்பயிற்சி, அடுத்து சூரிய நமஸ்காரம், அடுத்து ஆசனங்கள்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ப்ரொசீஜர். இப்ப உடற்பயிற்சி வந்து என்னன்னா உடல் உறுப்புகளுக்கு சீரான இயக்கத்தை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் உடற்பயிற்சி அப்படின்னு பேர், எளிய முறை உடற்பயிற்சி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லும். சூரிய நமஸ்காரம் அப்படின்றது ஒரு தனி பார்ட் ஆஃப் ஒரு செட், அது ரொம்ப முக்கியமான ஒரு யோக கலையில ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம சாப்பிடுற எனர்ஜி எல்லாமே நம்ம என்னென்ன உணவு எல்லாம் சாப்பிடுறோம், புரோட்டீன் சாப்பிடுறோம், விட்டமின் சாப்பிடுறோம், கால்சியம் சொல்றோம், அதாவது தாது உப்புகள் சொல்றோம், மினரல்ஸ் சொல்றோம், அப்புறம் நிறைய புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட், இப்படி வேரியஸ் உணவை வந்து இன்புட்டா நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட அது டைஜஷன் ஆகி எனர்ஜியா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பாடியில வேலைக்கும் அந்த உடல் நம்ம செய்யற வேலைக்கும் உடல் உறுப்புகளோட இயக்கத்துக்கும் போக எக்ஸஸ் எனர்ஜி வந்து திருப்பியும் அதே எந்த ஃபார்ம்ல நம்ம உள்ள எடுத்துக்கிட்டோமோ அதே ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகாது. அந்த எக்ஸஸ் எனர்ஜி வந்து நம்ம பாடியில திருப்பி கொலஸ்ட்ரால தான் போய் ஸ்டோர் ஆகும். அது எங்க போய் ஸ்டோர் ஆகும்னா மசில்ஸ்ல தான் ஸ்டோர் ஆகும்.

0: இந்த மாதிரி மசில்ஸ், இந்த ஷோல்டர், இந்த இதுல, அப்புறம் வந்து இந்த வயிறு பகுதி, இடுப்பு பகுதி, இந்த தொடை பகுதி, இந்த மாதிரி அதுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் தசைகள்ல போய் தான் அந்த கொலஸ்ட்ரால் ஸ்டோர் ஆகும். இந்த எக்ஸஸ் கொலஸ்ட்ரால நம்ம ஒண்ணு உடலுக்கு அதுக்கு அந்த மாதிரி வேலை கொடுக்கறதும் கிடையாது. இப்ப இருக்க காலகட்டத்தை சொல்றேன், அப்ப எல்லாம் வந்து உடலுக்கு ஏற்ற உழைப்பு தான் வந்து அவங்களுடைய எக்ஸசைஸ் ஆசனங்கள் எல்லாமே இருந்தது. இப்ப எதுவுமே நம்ம உடலை வச்சு எதுவுமே வருத்தி நம்ம வேலை செய்யறது கிடையாது, எல்லாமே மெஷின் இயந்திரம் வந்துருச்சு, அது நமக்கு பண்ணிடுது. இந்த யோகம் வந்து இந்த அளவுக்கு இந்த நாளடைவுல மக்கள் மத்தியில பிரபலமாயி இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா இப்ப எல்லாருக்கும் அது தேவைப்படுது. காரணம், நம்ம பாடியை வந்து எல்லா உறுப்புகளையும் பயன்படுத்துறது இல்லை, அதனால அதுக்குதான் இந்த யோகம் கொண்டு வரப்பட்டது. இப்ப எக்ஸஸ் எனர்ஜி இருக்கிறது கொலஸ்ட்ரால மாறினால இந்த சூரிய நமஸ்காரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா, இந்த எக்ஸஸ் எனர்ஜியை வந்து வெளியேற்றுறதுக்குதான் இந்த சூரிய நமஸ்காரம் நமக்கு ரொம்ப பயன்படுது. அடுத்து சூரிய நமஸ்காரம் நம்ம ரெகுலரா பண்ணுன பிறகுதான் ஆசனங்களை ஸ்டார்ட் பண்ணணும். ஆசனங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம பாடியில இருக்கக்கூடிய பரம்பரை நிலைன்னு சொல்லக்கூடிய எந்த பிரச்சனைனாலும், ஆஸ்துமாவா இருக்கட்டும், இசினியாவா இருக்கட்டும், இல்ல நீரழிவு நோயா இருக்கட்டும், பிளட் பிரஷரா இருக்கட்டும், இல்ல கக்கா வலிப்புன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு பரம்பரை நோயும் கூட தொடர்ந்து ஆசனம் செய்வது மூலியமாக அதை மாற்றி அமைக்கலாம், அதுல இருந்து விடுபடலாம் அப்படின்றது இருக்கு சமை. இது எல்லாமே வந்து எப்படின்னா, ஒரு தொடர் பயிற்சியினால ஒரு குறிப்பிட்ட கால அளவு நம்ம பண்ணிக்கிட்டே வரும்போதுதான் அதுல இருந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்.
1: ஓகே, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சி தொடர்ந்து பண்ணால் மட்டும்தான் அதுக்கு உண்டான நம்ம பலனை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது உண்மைதான். ஆனால் நம்மளுடைய பொதுமக்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம நல்ல வயிறு மட்டும் சாப்பிட்றது இல்லை, அதுக்கு என்ன சொல்லிப்போனால் என்னங்க பண்ணுறது, வேறு வழியே கிடையாது, இது நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும், சரியாக தூக்கம் இருக்காது, ஏதோ ஒரு விஷயத்துக்குனால நம்ம காரணத்தை தூக்கி போடுவோம், தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு நாள் கண்டினியூஸாக பண்ணுறேன், மறுபடியும் என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து அப்படி இருக்கேன், வெளியே போக வேண்டியிருக்கு, வர வேண்டியிருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி நம்மளை நாமே வந்து அதை ஒரு கிட்டான சொல்லுக்கு தள்ளிப்போம். ஆனால் அடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஐயோ நான் விட்டுட்டேன், கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தோணும். இது ரியல் டைமில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற விஷயம், கண்டினியூட்டி எனக்கு நிறைய மிஸ் ஆகுது அப்படின்னா அதை எப்படி நாங்கள் ஓவர் கம் பண்ணுறது?
0: இப்ப நம்ம உடலை பத்தி கொஞ்சம் முக்கியமா தெரிஞ்சுக்கணும் சாமி. எப்படி வந்து ஒரு சூரியன் வந்து கிழக்குல மார்னிங் வந்து இந்த டைட்ல கிழக்குல ஒழிச்சு மேற்கு மாறுது, இங்க இருக்கிற இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே இயற்கையோட ஒரு அங்கம் தான். நானும் இயற்கையோட அங்கம், நீங்களும் இயற்கையோட அங்கம். ஏன்னா நம்ம உடல் மனம் உருவானதும் இயற்கையில இருந்துதான், அது செயல்படுறதும் இயற்கையை பயன்படுத்திதான் செயல். அதனால இயற்கையோடு ஒத்தி போகிற வாழ்க்கை மட்டும்தான் மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் ரொம்ப முக்கிய காரணமா இருக்கு. அதுதான் அந்த கால அளவு. நம்ம எடுத்தோடனே பிறந்ததுல இருந்தே நமக்கு தெரியாது காலை உணவு இந்த டைத்துல எடுத்துக்கணும், சாயந்தர உணவு இந்த டைத்துல எடுத்துக்கணும்னு நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனா இது யாரும் சொல்லியிருக்காங்க நமக்கு, காலை உணவுனா 7-9, மதிய உணவுனா 12-2, நைட்டு உணவுனா 2-7-8, இதுக்குள்ள எடுத்தா மட்டும்தான் பாடியோட இது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு காலங்காலமா அவங்க சொல்லிட்டு வர்றதுனால நம்ம அப்படி ஃபீல் பண்றோம், ரைட்டுங்களா சாமி? ஏன்னா இந்த உணவு முறை கூட எப்ப வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்றது கிடையாது, இயற்கைக்கு சம்பந்தப்பட்ட ஒன்று. ஏன்னா நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கான்ஸ், இன்னர் ஆர்கான்ஸ் சொல்றோம்ல, உள் உறுப்புகள், அது இயந்திரத பொறுத்துதான். இந்த இறப்பை, சிறுஉடல், பெருங்குடல், இந்த உணவு மன்றத்துல இருக்கக்கூடிய இந்த உறுப்புகள் எந்த டைத்துல அதனுடைய வேலை திறன் அதிகமாக இருக்கும், அந்த டைத்துல அதனுடைய வேலை செய்யற மாதிரி ஒண்ணு போட்டோம்னா எனர்ஜி லாஸ் ஆகாது, ஈஸியா அந்த வேலை சீக்கிரம் முடிக்கப்படும் அப்படின்றத உணர்ந்துதான் காலை உணவு அப்படின்னும் போது பெரிகார்டியம் நல்லா வேலை செய்யற இடம் 7-9. அப்ப அந்த டைத்துல உணவு சாப்பிடும் போது அது ஈஸியா டைஜஸ்டன் ஆகுது. அதே மாதிரி 12-2 அந்த கல் பிளாடர், லிவர்னு சொல்லக்கூடிய டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய உறுப்புகளுடைய வேலை திறன் நல்ல செயல்திறன் மிக்கதாக இருக்கும். ஸோ அந்த டைத்துல நம்ம இயங்கணும்னா நம்ம டைஜஷன் நல்லா இருந்தது, நம்ம சாப்பிடுற ஃபுட்டோட எனர்ஜி நல்லா பிரியும். அது மாதிரி 7-8 அப்படின்னும் போது ஸ்டொமக்கோட, அப்ப இந்த டைத்தை வேஸ்ட் பண்ணி வச்சுதான் நமக்கு வந்து இந்த காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு அப்படின்றதே நம்மளுக்கு நம்ம பாடி சிஸ்டத்தை வச்சுதான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுபடிதான் நம்மளுடைய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை முறையும் இருக்கு. இத மாற்றம் பார்த்தீங்களா, நம்மளுக்கு வேலை போது நம்மளுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம மாற்றி செய்யும் போது நம்ம வேலையை மாற்றலாம். ஆனா உடல் உறுப்பு நான் உருவாக்கல ஒரு மெஷின் கிடையாது,
1: இயற்கையாலே கண்டிப்பா.
0: அது எப்படி உருவாகணும் இருக்கோ அது அப்படிதான் செயல்படும். மாற்று செயல்

0: போதுதான் அதுல ஒரு நோயாவோ உடல் உறுப்புகளுடைய பிரச்சனையாவோ மாறுது சாமி.
1: கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருக்கும் அந்த நேரகாலம் அப்படின்றது அந்த கால அளவு கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அதுக்குண்டான வேலையை வந்து உடல் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பொதுவாகவே யோகா அப்படின்றது வந்து இந்த காலை மாலை அப்படி இந்த இரண்டு வேலைகளை வந்து பண்ணலாம் அப்படின்றது அது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய அனுபவத்துல நீங்க அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது காலை நேர யோகாவுக்கா இல்ல மாலை நேர யோகாவுக்கா?
0: மாலை உணவு வந்து நம்ம வந்து ஃபுட் கூட எடுத்துக்கலாம், நைட் ஃபுட் தான் எடுத்துக்கலாம் நைட் நேரத்துல. ஆனா காலை உணவு வந்து எப்பயுமே ஸ்கிப் பண்ண கூடாது. இப்ப அத ரிவர்ஸ் பண்றோம் நம்ம, ஏன்னா நம்மளுடைய பிரைன் செல்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு, மத்த உடல் உறுப்பு உள்ளுறுப்பு மாதிரி உள்ளுறுப்புகள்ல இருக்க செல்கள் வந்து டெட் ஆகி புதிய செல்கள் உருவாகும், அது நல்லது, அதுல ஒண்ணு. ஆனா பிரைன் செல்ஸ் அப்படி டெட் ஆகி புதிய செல் உருவாகிற மாதிரி இல்ல, ஆனா இருக்கிற செல்கள் வந்து புதுப்பிக்கப்படும், ஆக்டிவேட் ஆகும். அப்ப அந்த ஆக்டிவேட் ஆகுறதுக்கு நம்மளுடைய மார்னிங் ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது லைட் போஜனம்னு சொல்லுவாங்க, காலை உணவு போஜனம் மாதிரி ஒரு மூணு இட்லி அந்த மாதிரி, இல்ல ஒரு பொங்கலோ இட்லியோ இல்ல கஞ்சியோ கஞ்சிக்கு பயிரோ இந்த மாதிரி லைட் ஃபுட்டா போஜனமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போதுமானது. மதியம் நம்ம திருப்பி பசிக்கிற அளவுக்கு காலையில சீக்கிரம் பசி உணர்த்தும் சிற்றுணவே சிறந்த உணவு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளுக்கு ஒருவேளை சாப்பாடுற வயிறு முட்ட சாப்பிடணுன்றது தேவையில்லை சாமி, அளவுதான் மேட்ரு. அடுத்த வேலை சாப்பிடறதுக்கு உண்டான அளவை மட்டும்தான் முதல் வேலை சாப்பிடணும், ஏன்னா அடுத்த வேலை பசிக்கணும். அப்படி பசிக்கலைன்னா அது உடல் பிரச்சனை.
1: ஓகே ஓகே, பட் எனக்கு வந்து உங்ககிட்ட சின்ன சின்ன டக்கு டக்குன்னு கேக்குற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. ஒரு வார்த்தையில யோகாவை நீங்க டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு சொன்னா என்னவா
0: சொல்லுவீங்க? கொஞ்சம் சரியா ரிஷி வார்த்தை.
1: ஒரு வார்த்தையில யோகாவை பத்தி சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒரே வார்த்தை,
0: ஒரு வார்த்தை இல்லையா சாமி?
1: ஆமா,
0: யோகா ஒரு வார்த்தையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது வாழ்க்கை எப்படி வாழணும், வார்த்தைன்னு இல்ல ஒரு வாக்கியமாவே சொல்றேன், வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கற ஒரு கல்வி சாமி யோக பயிற்சி.
1: ஓகே சூப்பர்,
0: லைஃப் தான் சாமி. நீங்க இங்கிலீஷ்ல சொல்லணும்னா லைஃப்.
1: ஓகே, லைஃப் இஸ் ஈக்குவல் டு யோகா அப்படின்னு சொல்லிடலாம். பட் நீங்கள் 2007 இருந்து இந்த துறையில் இருக்கதா சொன்னீங்க, அது நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆசனம் எதுவாக இருந்தது?
0: எனக்கு வந்து இதில் குருஜி வந்து இதை ஒரு 12 வார வகுப்பு மாதிரி வச்சிருக்காங்க சாமி. இதில் முதல் வாரத்தில் ஒவ்வொரு வாரமும் எனக்கு வந்து அடுத்த வாரம் நம்ம என்னடா நடத்த போறாங்கன்ற ஆர்வத்தை தூண்டுற மாதிரி தான் இந்த வகுப்பு இருந்துச்சு. நான் முத முத எனக்கு தோன்றிய அனுபவத்தை மட்டும் சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் வீக் வந்து இந்த உடல் உறுப்பு, நான் ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட் பட் இன்ஜினியரிங் படிச்சேன்னு வைங்களேன், பயாலஜியில நான் எனக்கு வந்து அந்த புத்தக கல்வி சொல்லி கொடுத்தது உள்ள போல. ஆனா முதல் வாரத்துல இவங்க உடல் உறுப்புகள் எப்படி இயங்குதுன்னு ஒண்ணு சொன்னாங்க பார்த்தீங்களா, எனக்கு என் உடல் தான் ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஆச்சரியப்பட வைத்தது. அது ஏன் கண்ட்ரோல்ல இல்ல, அது தானாவே வேலை செய்யுது, ஆனா என்னைய வந்து உயிரோட இவ்வளவு காலம் வழி நடத்துது. அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்னை ஆச்சரியப்படுத்துச்சு. இப்ப ஹார்ட்னு வச்சுக்கோங்க, ஹார்ட் எப்படி துடிச்சிட்டு இருக்கு, எப்படி பம்ப் ஆகுது, கீழே இருக்க உறுப்புக்கும் போகுது, பாதத்துல இருக்க உறுப்புக்கும் பிளட் போகுது, தலையில இருக்க உறுப்புக்கும் பிளட் போகுது, எவ்வளவு ஒரு மைனூட்டான ஒரு விஷயம். இது நம்ம வெளியே எவ்வளவோ விஷயங்களை பார்த்து ஆச்சரியப்படுறோம், உண்மையிலேயே இந்த கல்வி என்னை பார்த்து என்னை ஆச்சரியப்பட வச்சது.
1: ஓ கிரேட், சரி. இந்த யோக பயிற்சி இல்லாத உலகம், உங்களோட பார்வையில இந்த யோகம் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க
0: நினைக்கிறீங்க? எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் வாழ்க்கைய வாழலாம் அப்படின்ற போதுதான் மக்களுக்கு பிரச்சனை வருது சாமி. இப்படித்தான் வாழணும்னு ஒரு முறை படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கையினால மட்டும்தான் மனித வாழ்க்கை மேம்படும். அந்த இதுதான் சாமி, அந்த விஷயம் ரொம்ப முக்கியமா எனக்கு இந்த யோக பயிற்சியில பட்டது. மனசை ஒருமைப்படுத்தி உடல் ஆரோக்கியப்படுத்தி வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் உள்ளதா ஆகுறதுதான் இந்த யோக பயிற்சி.
1: ஓகே, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பள்ளிகளில், நிறைய கல்லூரிகளில், நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து மாணவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முயல்றோம், நிறைய விஷயங்கள் போகுது அப்படின்றது ஒன்று. இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி தனியா அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி ஒரு ஒரு பயிற்றுனர் வச்சு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வச்சு நம்ம வந்து அதை கத்துக்கிறதும் ஒரு விதமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியா டெய்லி அதை டெய்லி நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்தும் போது கூட அது மேம்படுத்தான் செய்யுது அப்படின்றது. பட் இந்த மாதிரியான கல்வி முறைகள் அது எந்த அளவுக்கு அதை உதவுது நீங்க நினைக்கிறீங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையை மாத்துறதுக்கு?
0: இதுக்கு தனியா நம்ம கல்வி முறை அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்றதுனாலதான் நம்மளுக்கு அது ஒரு பிரச்சனையா தெரியுது. நம்ம அப்படி இல்லாம இப்போ எந்த ஒண்ணையும் நேர்த்தியோட செய்யறது பேருதான்.

0: டிசிப்ளின் ஒழுங்கு அப்படின்னு சொல்றோம். இந்த தவமோ தியானமோ மனப்பயிற்சிக்கு முதல் ஸ்டெப் வந்து ஒழுங்கு தான் சாமி. நம்ம வாழ்க்கைய எந்த டயத்துல எதை பண்ணணும்னு ஒரு முறை இருந்து பண்ணினாவே அது நம்ம வாழ்க்கைய நேர்த்தியா கொண்டு போகும். தியானத்துக்குன்னு தனியா நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு அமர்ந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் கவனத்தோடு முழு மனதோடு செஞ்சோம்னா அது நம்மளே கொண்டு போய் சேர்க்கும். தனியா நீங்க வந்து அதுக்குன்னு நேரம் முடிக்க ஆரம்பத்துல பண்ண தேவையில்லை. ஆனா இந்த உடல் வேறு மனம் வேறுன்னு பிரியாம ரெண்டு ஒரே இடத்துல செயல்பட பழகிட்டோம்னா போதுமானது. அது கொண்டு போய் நம்மள மெதுவா சேர்க்கும். அதுக்கு ஒரு ஒன்ன கவனி படிக்கிறோம்னு வைங்க, ஒரு விஷயத்த படிக்கிறோம், இப்ப படிக்கும் போது அதுலயே கவனம் வச்சு படி அப்படின்னு சொல்றோம்ல, இந்த விஷயத்த மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்.
1: ஓகே, நம்ம எது மேல கவனம் செலுத்துறோமோ அதுக்கு
0: பல்லுல எல்லா பல்லுக்கும் நம்ம விளக்குறோமா, அழுக்கு போயிருச்சா, ஓகே ஈரெல்லாம் புடிச்சு விடுறோமா, இப்ப பல்லு விளக்கும் போது இந்த செயல் தானே நம்ம பண்ணணும்.
1: நமக்கு அப்பலாம் தான் என்ன தோணும்.
0: நீங்க அதான் சொல்றேன், தனி பயிற்சின்னு பார்க்க கூடாது.
1: ஓகே, புரிஞ்சது புரிஞ்சது. ஸோ இது கண்டிப்பாக கேட்டிருக்க நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் முழு மனதோட ஆத்மாத்மா பண்ணணும், அதுக்குண்டான பலன் கிடைக்கும் அப்படின்றது. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்தோம். நிகழ்ச்சியோட நிறைவாக நேர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற இந்த யோகக்கலை மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு அது அறிவுரைன்னு சொல்லலாம், இல்லை ஒரு பகிர்தல் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் சொல்லக்கூடிய பகிரக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் நேர்களுக்கு?
0: ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன் சாமி. இந்த ஞானோதயம் கல்வி அறக்கட்டளைய வந்து ஜெய்குருஜி அவங்க உருவாக்குனாங்க. 2007 இருந்தே இந்த அறக்கட்டளை தொடர்ந்து இந்த மக்களுக்கு இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த அறக்கட்டளை வந்து வெறும் யோக பயிற்சினா எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது, தவம் மட்டும் கிடையாது, உறவுகள் எப்படி நடந்துக்கிறது, வேலை இடத்துல எப்படி நம்ம மனசை பக்குவமா வச்சுக்கிறது, நம்ம ஒரு மன சஞ்சலம், மன கஷ்டம், மன கவலை எல்லாம் எதனால வருது, அதை எப்படி நம்ம தீர்க்கலாம், தவம் பண்றதுனால மட்டும் இல்ல இதற்குரிய காரணம் என்ன, அது எப்படி வலி, இப்படி நிறைய விஷயங்களை ஆன்மீகம் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டேதான் இருக்கு. நம்ம அதை ஒரு கொஞ்ச நேரம் அதை லிசன் பண்ணி வாழ்க்கையில கடைபிடிச்சோம்னா போதும், எந்த எல்லா செயலுமே அது நமக்கு முழு பலனை தரும். இதுல முக்கியமா நம்ம வந்து உணவை வந்து எப்ப வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்றது இல்லாம இந்த உடல் ஆரோக்கியத்துக்காக தான் உணவு. அந்த உணவு முக்கியமானது. நம்ம லைஃப்ல இப்ப எல்லாருமே சஃபர் ஆகுறது உணவு முறையை மாற்றுறதுனால மட்டும்தான். உணவுதான் குணத்தை கொடுக்கு. நம்ம ஒரு விஷயத்த மட்டும் கவனம் வச்சுக்கணும், நம்ம எந்த உணவு எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கேரக்டரும் சேஞ்ச் ஆகும். அப்ப உணவு முறைய பார்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனம் எளிதில் நமக்கு ஒருநிலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப யோக பயிற்சியில உணவும் ஒரு பங்கா இருக்கு. உணவு முறைய கண்டிப்பாக இன்றைய சமுதாயத்துல இருக்கிற நாம ரொம்ப எப்படி உறுப்புகளுக்கு தேவைன்னு பார்த்து பார்த்து சாப்பிடணும். அதான் ஒரு இது சொல்லுவாங்க, கிடைப்பன உண்ணாமல் வேண்டுவன உண் அப்படின்னு சொல்லி. எது எதெல்லாம் கிடைக்குதுன்னு தேவைப்படாம நம்ம உடலுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து நம்ம சாப்பிடணும் சார்.
1: கண்டிப்பாக மேம், ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரமும் நீங்கள் கொடுத்த அத்தனை தகவல்களும் அத்தனை பகுதிகளுமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நேர்களும் அதை கேட்டு பயன்படுவாங்கன்ற நம்பிக்கையோட இதுவரைக்கும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம்.
0: ரொம்ப நன்றி சார்.
1: எஸ், இதுவரைக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் யோகா பயிற்றுனர் ராஜேஸ்வரி பேசியிருந்தாங்க, நிறைய விஷயங்கள் பயனுள்ளதாக பகிர்ந்திருந்தாங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை நான் உங்கள் சிவா. மயில் தோகை ஒன்று மடியில் வந்து சாய்ந்து கொள்ள

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி உற்சாகமான மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை. நேரம் 6 மணி. நிகழ்ச்சியின் முதல் பாடல்

கேட்ட அந்த பாடல் மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திற்காக ராதா ஜெயலட்சுமி பாடியது. நேரம் 6:12, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை.

கேட்ட அந்த பாடல் லக்ஷ்மி கல்யாணம் திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை.

கேட்ட அந்த பாடல் பொட்டு அம்மன் திரைப்படத்திற்காக கே எஸ் சித்ரா, ஸ்வர்ணலதா, பாம்பே ஜெயஸ்ரீ பாடியது. நேரம் 6:25 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை. கேட்கலாம் இன்று மற்றும் நாளை அடுத்தடுத்து வர இருக்கக்கூடிய முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நேர்களே. இன்று 7:30 ஃபிஃபா உலக கோப்பை 2026 போட்டியின் தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சல். 7:32 ஏறும் ஊறும் இதில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 2 அங்கக வேளாண்மையில் களை மேலாண்மை உத்திகள் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. முரளி அர்தனாரி அவர்கள். இன்றிரவு 9:15 சிறப்பு மயிலிறகு, மன்னரும் அரசரும் பிறந்த நாள் சிறப்பு மயிலிறகு எழுதி வழங்குகிறார் சௌமியா. இன்றிரவு 10 மெலடி மெட்டுக்கள். இன்று திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த நேர்கள் பங்கு பெற்ற உங்க விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேர்களை நாளை வர இருக்கக்கூடிய முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் காலை 6:10 சான்றோர் சிந்தனை, இதில் கருத்து விளக்கம் வழங்குகிறார் க. அம்சப்பிரியா அவர்கள். 7:30 ஹலோ டாக்டர், பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த இளம் இதில் ஹலோ தோழி. 2:30 ஊர்புறத்திலே இதில் மேட்டுப்பாளையம் தாசம்பாளையம் எம். பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் பாரதியார் கதை ஒயில் கும்மி. 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்களை நாளை மாலை 6:40 இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே லீட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் 2026 ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் ஹிந்தி மற்றும் ஆங்கில நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நேர்கள் கேட்டது இன்று மற்றும் நாளை அடுத்தடுத்து வர இருக்கக்கூடிய முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் என்னங்கிறது கேட்டீங்க.

இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மார்ச் மாத புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 6.24% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் டிஜிட்டல் இணைப்பு மேம்படுத்தப்பட்டு வருவதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பெட்ரோலியத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட வாகனங்களின் காப்பீட்டில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை என்றும், அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இது வெற்றிகரமாக செயல்பாட்டில் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு தேவையான தங்கும் விடுதிகளும் உணவகங்களும் கூடுதலாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நாச்சிப்பட்டில் தனியார் தங்கும் விடுதியை திறந்து வைத்து அவர் பேசினார்.
1: திருவண்ணாமலை எந்த அளவுக்கு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். வெளி மாநிலங்களிலிருந்து அதிகமான பக்தர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்தும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்கின்ற அளவுக்கு நம்முடைய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் வர்றாங்க. அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக அவர்களுக்கு வர்றவங்களுக்கு தங்கும் வசதி, அவர்களுக்கு சரியான உணவு, இதெல்லாம் இன்றைக்கு திருவண்ணாமலையில் அதிகமாக தேவைப்படுது. திருவண்ணாமலைக்கு இது மாதிரி கிட்டத்தட்ட 3000 ஹோட்டல்ஸ் தேவை இருக்கிறது. அந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அது நம்மளுடைய ஊருக்கு பெருமை, நம்முடைய திருவண்ணாமலைக்கு பெருமை. அந்த அளவுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு வசதியினையும் செய்து கொடுக்க வேண்டியது. இங்க இருக்கிற போது இந்த பகுதியில் டூரிசம் இன்னும் அதிகமாக பெறும். டூரிசம் பெருகும்போது இந்த பகுதியில வேலை வாய்ப்பு பெறும். இந்த வேலை வாய்ப்பு பெறும்போது இந்த பகுதியுடைய மக்களுடைய பொருளாதாரம் முன்னேறும்.
0: திமுக இளைஞரணி நிர்வாகிகளை காவல்துறை அத்துமீறி கைது செய்ய முயற்சி மேற்கொண்டது கண்டிக்கத்தக்கது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதேபோல் தவிகவினர் திமுகவினர் மீது தாக்குதல் நடத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளும் கட்சியை எதிர்த்து பேசினால் காவல்துறையை அனுப்புவது போன்ற நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்வதாகவும் அவர் குறை கூறியுள்ளார். இதனை திமுக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது, கோவையில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனியாவது பெண்களின் பாதுகாப்பில் தமிழக அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி.

リアリケイ。ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்த நாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் அருகே உள்ள அரசு ஊராட்சி நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களை பள்ளி சீருடையிலேயே தவேகவினர் முதலமைச்சரின் பிறந்த நாள் விழாவிற்கு அழைத்துச் சென்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களை பணியாட்கள் போல் நடத்தும் அதிகாரத்தை தவேகவினருக்கு யார் கொடுத்தது என்றும் அவர் வினவியுள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இனி இதுபோன்ற அராஜகங்களில் ஈடுபடக்கூடாது என்று தவேகவினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சரின் பிறந்த தினத்தையொட்டி புதிய பேருந்துகள் இயக்கத்தின் தொடக்க விழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னை கொண்டுவரப்பட்டுள்ள 300 பேருந்துகள் 3 நாட்களாக எவ்வித பயன்பாடும் இன்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வரும் சூழலில் தேவையின்றி பேருந்துகளை இயக்கி எரிபொருளை வீணாக்குவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். அறிவிப்பு பலகைகளில் கல்வி கட்டணங்களை வெளியிட வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கு அதற்கான இயக்குநரகம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இவ்வழக்கு நீதிபதி திரு தண்டபாணி முன் விசாரணைக்கு வந்தபோது, தமிழக அரசு தரப்பில் தகவல் ஆணைய உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், தகவல் உரிமைச் சட்டம் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என்று கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று பார்வையிட்டார். திருப்பத்தூரில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 2500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் சார்பில் தென்மண்டல ஆட்சி மொழி மாநாடு இன்று மதுரையில் நடைபெற்றது. சேலம் மாநகர காவல்துறை ஆணையராக திரு ஜோஷி நிர்மல்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சியை பசுமையுடன் எழில்மிகு நகரமாக உருவாக்க தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அதன் ஆணையாளர் திருமதி பிரியங்கா வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சாளர் பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. மயோக்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 13-11 என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் ஆஸ்டின் கிராஜிசிக் குரோவேஷியாவின் நிக்கோலா மெக்டிக் இணையை வென்றது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.
உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஜிங்சுவில் இன்று தொடங்கியது.

0: இந்தியா உள்பட 32 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் இணைவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

கேட்ட அந்த பாடல் பாட்டும் பரதமும் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். 70களின் இன்னிசையாக ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க பொன்மாலை பொழுது. ஸோ அடுத்ததான் நம்ம கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களினுடைய வெதர் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. திருப்பூர்ல அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 20

35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் சேலம்ல அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. இறுதியாக கேரள மாநிலம் பாலக்காடுல அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறதா. சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் அப்டேட் சொல்லுது. 6:45 நிமிடமாக அஸ்வினி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

கேட்டு அந்த பாடல் கிரகப்பிரவேசம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. அடுத்ததாக இப்போது டிராஃபிக் அப்டேட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டவுனால் வைஷால் வீதியிலும் சரி, ஈஸ்வரன் கோவில் வீதி, ராஜ வீதி ஆகிய பகுதிகளில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குதா? டவுனால் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரீட்லாம் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. ஸோ காந்திபுரம் டு மேட்டுப்பாளையம் ரோட்லேயும், அதாவது இந்த கங்கா ஹாஸ்பிட்டல் கிட்ட, சாய்பாபா காலனி, பெரியநாயக்கன் பாளையம், இது போன்ற இடங்கள்லையுமே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. காந்திபுரம் டு சோமனூர் ரோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே அங்கே லக்ஷ்மி ஹில்ஸ் கிட்ட, நவ இந்தியா, பீலமேடு, சிற்றா இந்த பகுதிகளில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கு. சோ இதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய பிளானை பிளான் பண்ணிக்கோங்க. 6:50 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

கேட்ட அந்த பாடல் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியது. பாடல் ஆசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். 6:56 கஷோனி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

நேரம் 7:00. பொன்மலை பொழுதில் நேரல் கேட்ட பாடல் ராமன் தேடிய சீதை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். இன்று இரவு 9:15 மன்னரும் அரசரும் பிறந்தநாள் சிறப்பு மயிலருகு எழுதி வழங்குகிறார் சௌமியா.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள்.
1: திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் ₹10 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உலக தரத்திலான செயற்கை ஹாக்கி மைதானத்தை தமிழ்நாடு பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாவட்ட விளையாட்டு அரங்கில் உள்ள உடற்பயிற்சி கூட பராமரிப்பு பணிகளையும் பார்வையிட்டார். விளையாட்டு விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகளுக்கு அளிக்கப்படும் பயிற்சிகள், வழங்கப்படும் உணவு, அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் விடுதியில் பயிலும் மாணவிகளுக்கு சர்வதேச அளவிலான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும், விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் பிசியோதெரபிஸ்ட் நியமிக்கப்பட்டு 10 நாட்களுக்கு ஒரு முறை உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழ்நாடு முழுவதும் 47 புதிய விளையாட்டு விடுதிகள் அமைக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மாணவிகள் பயிற்சி பெற்று சர்வதேச அளவிலும் மாநில அளவிலும் சிறந்த விளையாட்டு வீராங்கனைகளாக வர வேண்டும் என்று மாணவிகளை கேட்டுக்கொண்டார். பின்னர் நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி பெறும் மாணவிகளும் மல்லர் கம்பம் விளையாடும் நிகழ்ச்சியும் அமைச்சர் ஆதவர்ஜன பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார் உள்ளிட்ட அரசுகளோடு உடனிருந்தனர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசிரியர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைவாக சாமி தரிசனம் செய்ய மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசிரியர் திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்க பக்தர்கள் எளிய முறையில் சாமி தரிசனம் செய்ய மாவட்ட நிர்வாகம் இந்து அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பக்தர்கள் அமைதியான முறையில் சாமி தரிசனம் செய்ய கியூ லைன் வசதி அமைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளர்கள், மூத்த குடிமக்கள், கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தையுடன் வரும் தாய்மார்கள் ஆகியோர் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்ய தனி வரிசை அமைக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனாக்கர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருக்கோயிலுக்குள் கோடை வெப்பத்திலிருந்து பக்தர்களை பாதுகாக்க தேவையான இடங்களில் நேர்பந்தல் மற்றும் தரைவிரிப்புகள் அமைக்கப்படுவதையும் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் ராம பிரதீபன், திருக்கோயில் இணை ஆணையர் பரணிதரன் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழ்நாடு முழுவதும் பழங்குடியின மக்களின் பிரச்சனைகளை தீர்வு காண ஆய்வு செய்யப்பட்டு பழங்குடி மக்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு உருவாக்க வகையில் தமிழக அரசின் 5 ஆண்டுகால தொலைநோக்கு திட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஐயம்பாளையம் கிராமத்திற்கு வருகை தந்த சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அப்பகுதியில் வசித்து வரும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த கணிக்கர் இன மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வன்னியரசு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஐயம்பாளையம் பகுதியில் 65 ஆண்டுகளாக குடுகுடுப்பை தொழில் செய்யும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த கணிக்கர் இன மக்கள் வாழ்ந்து வருவதாகவும், இவர் நீண்ட காலமாக பழங்குடியின ஜாதி சான்று கேட்டு கோரிக்கை வைத்து வருகிறார்கள், இவர்களுக்கு சாதி சான்று வழங்குவதுடன் மேலும் இவருக்கு கல்வி வேலைவாய்ப்பு வழங்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள பழங்குடியின மக்களின் பிரச்சனை போக்க ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும், இம்மக்களின் பிரதான கோரிக்கையான வீட்டுமனை பட்டா, சாதி சான்று இவற்றை வழங்கி பழங்குடியின மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு வழங்க தமிழக அரசின் 5 ஆண்டுகால தொலைநோக்கு பார்வையாக செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் வன்னியரசு தெரிவித்தார். பெண் குழந்தை திருமணம் தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக செயல்பட்டு வருவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான பொதுப்பணி, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திருவண்ணாமலை மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலருடன் ஆய்வு செய்தார். அதன் பின்னர் திருவண்ணாமலை நகராட்சி சமுத்திரம் பகுதியில் இலங்கை தமிழர்களுக்காக கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை பார்வையிட்டார். பின்னர் கிரிவலப்பாதையில் உள்ள இலங்கை தமிழர் முகாமுக்கு சென்ற அமைச்சர் அங்கு வசிக்கும் மக்களோடு சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழக முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி ஆய்வுக் கூட்டங்கள் மாவட்டங்கள் தோறும் நடைபெற்று வருவதாகவும், திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு பௌர்ணமி தினங்களில் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை பக்தர்கள் வருவதாகவும், தீப திருவிழாவின் போது 25 லட்சத்துக்கு அதிகமான பக்தர்கள் வருகை தருவதாகவும், வரும் நாட்களில் அதிக அளவில் பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் 12 அரசு துறைகளை ஒருங்கிணைத்து விரிவான திட்டம் தயாரிக்கப்படுவதாகவும் கூறினார். திருவண்ணாமலை மாநகருக்கு வரும் சென்னை சாலை உள்ளிட்ட அனைத்து இருவழி சாலைகளும் 4 வழி சாலையாக மாற்றப்படும் என்றார். தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் அரசியல் பின்புலத்துடன் கஞ்சா, கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாகவும், இவற்றை தடுக்க கள்ளச்சாராயம், கஞ்சா விற்பனை செய்பவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் சிறப்பாக செயல்பட்டு முதன்மை மாநிலமாக விளங்கி வருவதாகவும், தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் குழந்தை திருமணங்கள்

0: அதிக அளவில் நடைபெறுவதாகவும், அதனால் பெண்கள் இளம் வயதில் கருவுறுதல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதுடன் பெண்களின் உயர்கல்வி தடைபடுவதாகவும், குழந்தை திருமணத்தை தடுக்க சட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படுவதற்காக திரைத்துறையினர் விளையாட்டு வீரர்களை கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீட் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் அதிகாரம் மற்றும் ஜனநாயகம் குறித்த புத்தகத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசியல் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பது குறித்தும், மக்கள் சார்ந்த அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வது குறித்தும் இப்புத்தகத்தில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்ற அடையாளத்தை இந்தியா பெற்றுள்ளது குறித்தும், இந்நிலையில் சமத்துவம், சுதந்திரம், நீதி உள்ளிட்ட மாண்புகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் இதில் தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்கிறார் என்று குறிப்பிட்ட திரு சி பி ராதாகிருஷ்ணன், கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நீட் மறுத்தேர்வுக்கு மாணவர்கள் குறித்த நேரத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக பிரதமர் தமது பயணத்தை 45 நிமிடங்கள் தாமதப்படுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செல்போன் பயன்படுத்தும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான முகாம்களை நடத்துவது மற்றும் சிம் பாதுகாப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிம் கார்டு முறைகேடுகளை விரைந்து கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி கூறியுள்ளார். நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது குறித்து உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மத்திய போதைப் பொருள் தடுப்பு அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப் பொருள் தடுப்பு அமைப்புகளின் உயரதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். இக்கூட்டத்தில் வரும் 4 ஆண்டுகளுக்கான போதைப் பொருள் தடுப்பு தொலைநோக்கு ஆவணத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிடவுள்ளார். தேசிய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் கடந்த 2025 ஆண்டிற்கான ஆய்வறிக்கையையும் அமைச்சர் வெளியிடவுள்ளார். இந்திய அமெரிக்க வர்த்தகத்தை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க பிரதிநிதி திரு ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை சமநிலையிலும் இருதரப்பிற்கும் பயன் தரக்கூடிய வகையிலும் செயல்படுத்தும் ஒரு முயற்சியாக திரு ஜேமிசன் பயணத்திட்டம் அமைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பல சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் வர்த்தக விரிவாக்கம் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. மின்னணு வர்த்தகம், தடையற்ற ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் வரி நீக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்தும், வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்புகளின் போது விவாதிக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்துவதை தடுப்பதற்கான பணியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. நெடுஞ்சாலையில் விபத்துகளை தடுப்பது, பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்பை பாதுகாப்பானதாகவும் தடையின்றி பயன்படுத்துவதற்கு ஏதுவாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது.

0: நாடு முழுவதிலும் 595 அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் விபத்து நிகழ்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் மாநில அரசுகளுடன் இணைந்து மாவட்ட அளவிலான சாலை பாதுகாப்பு படையை உருவாக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நிர்வாக கட்டமைப்பை கண்காணிப்பதற்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு வாகன போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவில் சர்வதேச ஒத்துழைப்பிற்கான இணைச் செயலர் திரு அமிதாப் பிரசாத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மூத்த ராணுவ அதிகாரி பிரிகேடியர் ஜமால் இப்ராஹிம் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி தொழிலில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள், புதுமையான திட்டங்கள், தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்தும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா தலைமையில் பெங்களூருவில் நடைபெற்ற பிரிக்ஸ் விண்வெளி முகமை தலைவர்களின் 2 நாள் மாநாடு இன்று நிறைவு பெற்றது. மத்திய விண்வெளி மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று விண்வெளித்துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளை பட்டியலிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன், 10 நாடுகளைச் சேர்ந்த 26 பேர் பங்கேற்று ஆக்கப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக கூறினார். இந்தியாவின் தொலையுணர்வு செயற்கைக்கோள், சமூக பொருளாதார மேம்பாட்டு பணிகள், பேரிடர் மேலாண்மை மற்றும் பருவநிலை கண்காணிப்பு ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நீடித்த விண்வெளி திட்டங்கள் மற்றும் விண்வெளி மாசு கட்டுப்பாடு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக திரு நாராயணன் தெரிவித்தார். மேற்குவங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள தாராத்தலா பகுதியில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 5 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இடிபாடுகளில் உள்ளவர்களை மீட்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது. மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திருமதி அக்னி மித்ரா பால் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பார்வையிட்டனர். தேசிய பேரிடர் மீட்புப் படை, காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினருடன் இணைந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய ராணுவமும் வரவழைக்கப்பட்டு மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலார்கோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சிலோ டெமோலைனர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌகான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்தது. 135 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 8 விக்கெட்

இழப்பிற்கு 123 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஜிங்ஜூவில் இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட 32 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளாா்.

0: தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, நடப்பு 2026 ஜூன் மாதம் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த இலவச பயிற்சி வகுப்பு 25/6/2026 வியாழக்கிழமை அன்று, அதாவது நாளை அன்று, 63 காளப்பட்டி பிரிவு, சரவணம்பட்டி, கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற உள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இந்த மையத்தை நேரில் அல்லது 0422-266-9965 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இந்த மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றார். பயிற்சி நேரம் காலை 10:30 முதல் மாலை 4 வரை. கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. இந்த மாதத்திற்கான வேளாண்மை உற்பத்தி குழு கூட்டம் 25/6/2026 வியாழக்கிழமை அன்று, அதாவது நாளை காலை 9:30 அளவிலும், அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் 10:30 அளவில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள 2 தள கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் இந்த விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு விவசாயம் தொடர்பான தங்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தங்களது விவசாயம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு மனுக்கள் அளிக்குமாறு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார். அடுத்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு இயக்ககம் தேன் மதிப்பு கூட்டல், பிராண்டிங் மற்றும் சந்தை இணைப்பு பயிற்சி குறித்த ஒரு நாள் பயிற்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த பயிற்சியில் தேன் பதப்படுத்துதல் மற்றும் சேமிப்பு முறைகள், தேன் நெல்லிமிட்டாய், குல்கந்து போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரித்தல், லிப் பாம், ஃபேஸ் பேக், மாய்ஸ்சரைசர் போன்ற இயற்கை அழகு சாதன பொருட்கள் தயாரித்தல் மற்றும் தரச்சான்றிதழ்கள் பற்றிய வழிகாட்டுதல், பிராண்டிங், பேக்கேஜிங் மற்றும் லேபிளிங் முறைகள், இ காமர்ஸ் மற்றும் நேரடி சந்தை குறித்து பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. இடம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையம். இது எப்பன்னா நாளை. கைபேசியின் 7418-7034-5 மற்றும் முறையின் 9487-7212-1. ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்று மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்வோம். பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தனிவிரலி அதிகபட்ச விலையாக 14,888 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 10,319 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு 13,350 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 9,899 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தனிவிரலி 14,888 அதிகபட்சமாகவும், 10,019 ரூபாய் குறைந்தபட்ச விலையாகவும், தனிக்கிழங்கு 13,511 ரூபாய் அதிகபட்ச விலையாகவும், 8,896 ரூபாய் குறைந்தபட்ச விலையாகவும், ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் தனிவிரலி 14,919 ரூபாய் அதிகபட்ச விலையாகவும், குறைந்தபட்சமாக 12,199 ரூபாயாகவும், தனிக்கிழங்கு 13,529 ரூபாய் அதிகபட்சமாக 11,599 ரூபாய் குறைந்தபட்ச விலையாகவும் தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்து அறிந்து நல்ல விற்பனைக்கு விற்பனை செய்து

வணக்கம் விவசாய பெருமக்களே. இன்றைய நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 2 அங்கக வேளாண்மையில் கலை மேலாண்மை உத்திகள் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. முரளி அர்த்தனாரி அவர்கள். இவர் கடந்த 22 வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து வருகிறார். கலை மேலாண்மை விஞ்ஞானியாக வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கான கலை மேலாண்மை தொழில்நுட்பங்களை 15 மேற்பட்ட பயிர் மற்றும் பயிர் திட்டங்களுக்கு உருவாக்கியுள்ளார். கலை செடிகள் மேலாண்மை சம்பந்தமாக பல வகையான செயல் விளக்க திடல்கள், கள ஆய்வு மற்றும் கைபேசி செயலி போன்றவற்றின் மூலமாக வேளாண் பெருமக்களுக்கு தொழில்நுட்பங்களை பரவச் செய்துள்ளார். 30 மேற்பட்ட உளவியல் சம்பந்தமான பாடத்திட்டங்களை இளங்கலை மாணவர்களுக்கும் 17 மேற்பட்ட பாடங்களை முதுகலை மற்றும் 7

0: பாடங்களை முனைவர் பட்டப்படிப்பு மாணவர்களுக்கும் பயிற்றுவித்துள்ளார். இவரது சீரிய முயற்சியில் வானூர்தி மூலமாக கலைக்கொல்லிகளை கொண்டு கலை மேலாண்மை செய்யும் தொழில்நுட்பத்தை உளுந்து, மக்காச்சோளம் மற்றும் பச்சை பயிறு போன்ற பயிர்களுக்கு களை முளைக்கும் முன் மற்றும் களைச்செடிகள் முளைத்த பின் தெளிப்பது போன்ற நெறிமுறைகளை உருவாக்கியுள்ளார். பார்த்தீனிய செடிகளை களைக்கொல்லிகள் இல்லாமல் சூழலுக்கு உகந்த முறையில் கட்டுப்படுத்துவதற்கான தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளார். மேலும் அங்கக முறையில் களை நிர்வாகம் தொடர்பான தொழில்நுட்பங்கள் கத்தரி, மக்காச்சோளம், சூரியகாந்தி மற்றும் தினை போன்ற பயிர்களுக்கு உருவாக்கியுள்ளார். ஒருங்கிணைந்த களை மேலாண்மை உத்திகளானது நெல், மக்காச்சோளம், சோளம், சிறுதானியங்கள், கத்தரி, பருத்தி, ராகி, சூரியகாந்தி, நிலக்கடலை, பச்சை பயிறு, உளுந்து மற்றும் பயிர் செய்யப்படாத நிலங்களில் உள்ள பார்த்தீனியம், அருகு, கோரை மற்றும் பிற களைச்செடிகளுக்கு உருவாக்கியுள்ளார். இவருடைய ஆராய்ச்சியின் பயனாக இதுவரை 9 காப்புரிமையை இந்திய அரசாங்கத்திடமிருந்து பெற்றுள்ளார். அவற்றுள் ட்ரோன் உதவியுடன் களை மேலாண்மை, கோரை கிழங்கு சேகரிக்கும் இயந்திரம், களைக்கொல்லி மருந்து உருளைகள் போன்றவை மிக முக்கியமானதாகும். இவரது சீரிய முன்னெடுப்பாலும் பலவிதமான வேளாண்மை சம்பந்தமான தொழிற்சாலைகளுடன் பொது மற்றும் தனியார் கூட்டாண்மை கருத்தில் பல வகையான ஆராய்ச்சி திட்டங்களை மேற்கொண்டுள்ளார். இதன் பயனாக இதுவரை சுமார் 2 கோடிக்கும் அதிகமான பண உதவி கிடைக்கப்பெற்று ஆராய்ச்சி முடிவுகள் வேளாண் பெருமக்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதன் பயனாக பல மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, ஆய்வக உதவி போன்றவற்றிற்கு உதவி செய்யப்பட்டுள்ளது. இவருடைய தலைமையில் பார்த்தீனியம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று வருகிறது. இதன் பயனாக இதுவரை 10,000-க்கும் அதிகமான பயனாளர்களான மாணவர்கள், ஊழியர்கள் மற்றும் விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். இந்தியாவிலுள்ள பல அறிவியல் கழகங்களில் பல பதவிகளை வகித்து அந்தந்த கழகங்களின் கொள்கைகளின்படி பணியாற்றியுள்ளார். தற்போது மத்திய பிரதேசம் ஜபல்பூரில் இந்திய கலை அறிவியல் கழகத்தின் துணைத் தலைவராக பணியாற்றுகிறார். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, சென்னை மற்றும் தூத்துக்குடி போன்ற பன்னாட்டு விமான நிலையங்களில் களைச்செடிகளை கட்டுப்படுத்தும் ஆலோசகராக பணியாற்றியுள்ளார். இவரின் முயற்சியில் இதுவரை 15 வேளாண்மை சார்ந்த புத்தகங்களும், 169-க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளும், 20-க்கும் மேற்பட்ட கையேடுகளும் வெளியிடப்பட்டுள்ளன. இவர் ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிப்பதற்காக சீனா, வியட்நாம், மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இத்தாலி, செக் குடியரசு, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு பயணித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியை கேட்போமா?
1: விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நான் முனைவர் பா. முரளி அர்த்தனாரி, பேராசிரியர் மற்றும் தலைவர், நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில். இன்றைய வானொலி பள்ளியில் அங்கக வேளாண்மையில் களை நிர்வாகம் என்ற தலைப்பிலே உங்களுடன் உரையாற்ற வந்திருக்கின்றேன். பழங்குன்றம் அங்கக வேளாண்மை பற்றிய பள்ளி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான தலைப்பாக களை மேலாண்மையை எப்படி செய்வது என்ற ஒரு முக்கிய உரையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எல்லா விவசாயத்திலும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அவற்றில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவென்று பார்த்தால் களை செடிகளை நிர்வாகம் பண்ணுவது. ஏனெனில் இந்த களை செடிகளின் தாக்கம் பயிர்களுக்கு மிக அதிக அளவில் இருக்கும். இதை ஒழுங்காக நாம் மேலாண்மை பண்ணவில்லை என்றால் பயிர்களோட மகசூல் வெகுவாக குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. எங்களுடைய ஆராய்ச்சிகள் முடிவுகளின்படி பயிர்களின் மகசூல் விகிதமானது 90% அளவிற்கு குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. எப்படி இதை மேலாண்மை பண்ணுறது அப்படின்றது தான் விவசாயிகளோட ஒரு முக்கிய பிரச்சனை. நிறைய விஷயங்கள் களை மேலாண்மையில் ஆராய்ச்சி மூலமாக நிறைய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. நார்மலாக உரங்கள் போட்டு விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்களில் இந்த களைக்கொல்லி என்ற ஒரு மருந்தை தெளித்து களைகளை ஈஸியாக கட்டுப்படுத்தி விடுகிறார்கள். ஆனால் இந்த அங்கக வேளாண்மையில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மருந்தையும் பயன்படுத்தி இயற்கையை கெடுப்பதில்லை. அதற்கு பதிலாக மருந்தே தெளிக்காமல் இந்த களைகளை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற உத்திகளை சொல்வதற்கு தான் இந்த வகுப்புக்கு உரையாற்றுகின்றேன். அதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள், களை என்றால் என்ன, அதை ஏன் இவ்வளவு நாள் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, ஏன் அதை வந்து முழுமையாக கட்டுப்படுத்த முடிவதில்லை போன்ற விஷயங்களை

உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கலை என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும், பயிரை தவிர மற்ற எந்த செடிகள் இருந்தாலும் அதை வந்து நம்ம கலை தாவரங்கள் என்றுதான் கூறுகிறோம். இந்த கலை தாவரங்களுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம பயிருக்கு இடக்கூடிய முக்கியமான இடுபொருட்களாகிய உரங்கள், சத்துக்கள், நீர், சூரிய ஒளி, இது எல்லாத்தையும் இந்த கலைச்செடிகள் எடுத்து வேகமாக வளருவதால் பயிர்களுக்கு உண்டான சத்துக்களும் நீர் சூரிய ஒளியும் கிடைக்காதனால் மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. எனவே இந்த கலைச்செடிகளை வெகுவாக நம்ம மேலாண்மை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படி இந்த கலைச்செடிகளை பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான பயிர்களை விட மிக அதிதீவிரமான பண்புகள் இந்த கலைச்செடிகள் கொண்டுள்ளது. உதாரணத்துக்கு சொல்லணுமா, எல்லா கலைச்செடிகளும் அதிகமான விதை உற்பத்தி பண்ணக்கூடிய கலைச்செடிகள். உதாரணத்துக்கு விசப்பூண்டுன்னு சொல்லக்கூடிய பார்த்தினியம் பார்த்தீங்கன்னா, ஒரு செடியில் கிட்டத்தட்ட 10,000-15,000 விதைகள் உருவாக்கக்கூடிய செடிகள் ஆகும். எங்களுடைய ஆராய்ச்சி முடிவில் கண்டுபிடிச்சது என்னன்னா, 1 மீட்டர் ஸ்கொயர், 1 சதுர மீட்டர் ஏரியாவில் 5,000-15,000 விதைகள் இருக்கும். பார்த்தினியம் ஒரு செடியே இவ்வளோ விதைகள் உருவாக்குதுன்னா பல வகையான கலைகள் இருக்கு, ஒவ்வொரு கலையும் பல ஆயிரக்கணக்கான விதைகளை உருவாக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இந்த கலைச்செடிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கிறது. இதனால தான் இந்த பயிர் செய்யக்கூடிய இடங்களில் பெரிய பாதிப்புகளை உருவாக்குறது. இதனால என்னென்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலைச்செடிகள்னால இது பயிருக்குண்டான சத்தை எடுத்துக்கிறதுன்னு ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதிகமான கலைச்செடிகள் இருந்துச்சுன்னா சில வகையான பயிர்களை நம்ம வந்து பயிர் பண்ணவே முடியறதில்லை. அது மட்டும் இல்லாமல் பல பருவ கலைகள், சில கலைகள் இருக்குது. உதாரணத்துக்கு அருகு, கண்டங்கந்திரி போன்ற நிரந்தர கலைகள்லாம் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிலத்தில் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சி பூஞ்சாணத்துக்கு இந்த கலைச்செடிகள் வந்து ஒரு தங்குமிடமாக இருக்கிறதுனால இந்த கலைச்செடிகள் வெகு பாதிப்புகளை பயிர் நிலங்களில் ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் சொன்ன அதிகமான விதை உற்பத்தி பண்ணக்கூடிய குணாதிசயம் மட்டும் இல்லாமல் இது அதிக உறக்க நிலை, எந்த ஒரு கால சூழ்நிலையும் வளரக்கூடிய பண்பு, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் இந்த கலைச்செடிகள் இருந்து கொண்டே இருக்கிறது, அதனுடைய தாக்கமும் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படி இருக்கிறப்ப இந்த கலைச்செடிகளை எப்போ சார் கட்டுப்படுத்துறது, எப்படி சார் கட்டுப்படுத்துறது, அது முழுக்க முழுக்க கட்டுப்படுத்தணுமா, இல்லை நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் குறிப்பிட்ட காலம் மட்டும் கட்டுப்படுத்திட்டு விடலாமான்னா, கண்டிப்பாக எல்லா பயிர்களிலுமே பயிர் அறுவடை செய்யும் வரைக்கும் நம்ம வந்து கலைகளை கட்டுப்படுத்த தேவையில்லை. அது பார்த்தீங்கன்னா கலை செடிகளுக்கும் பயிர்களுக்கும் இடையே போட்டி காலம்னு ஒன்று இருக்கு. உதாரணத்துக்கு பொதுவான ஒரு விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிரோட வயசுல 1/3 வந்து கலை இல்லாமல் பார்த்துக்கிட்டோமாவே அந்த பயிர் வந்து நல்ல ஒரு மகசூல் கொடுக்கக்கூடிய திறன் படைத்ததா மாறுது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 120 நாள் பயிருன்னா நம்ம வந்து ஒரு 40 நாள் வந்து கலை இல்லாமல் மேலே பண்ணிட்டோமாவே அந்த பயிர் வந்து நல்லா வளர்ந்து அதிக மகசூல் கொடுக்கறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரும். அதனால கடைசி வரைக்குமே அறுவடை பண்ணுற வரைக்குமே கலை மேலாண்மை பண்ணுறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், அதிக செலவு தான் பிடிக்குமே ஒழிய இந்த போட்டி காலங்கள் வரைக்கும் கலைகள் இல்லாமல் பார்த்து கொண்டுவது மிக மிக ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த கலை மேலாண்மை பொதுவாக வந்து நம்ம 4 முறைகளை கலைகளை மேலாண்மை பண்ணலாம். ஏன்னா இந்த கலைச்செடிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய குணாதிசயங்களை பொறுத்து இந்த உலகத்திலிருந்து இதை வந்து அழிக்கவும் முடியாது, அழிக்கவும் தேவையில்லை. ஏன்னா கலைச்செடிகளை ஃபுல்லாக அழிச்சோமா பல்லுயிர் பெருக்கம், பயோடைவர்சிட்டி எல்லாமே பாதிக்கும். அதனால் நம்ம பயிர் செய்யக்கூடிய நிலங்களில் இந்த பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு இந்த கலைச்செடிகளை மேலாண்மை பண்ணனா போதும், அதுதான் நம்மளுடைய குறிக்கோளும் நோக்கமும் ஆகும். ஏன்னா தாவரங்களே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அந்த சூழ்நிலையில் இந்த அங்கக வேளாண்மை முறைகளில் எப்படி வந்து கலைச்செடிகளை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, பொதுவாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 முறைகளில் கலைகளை கட்டுப்படுத்தலாம். ஒன்று வந்து கட்டுக்கோப்பான பயிர் சாகுபடி முறைகள் மூலயமாகவும், 2வது இயந்திரங்களை கொண்டு கலைகளையும் கட்டுப்படுத்தலாம், 3வதாக கலை கொல்லிகளை கொண்டு கலைகளை கட்டுப்படுத்தலாம், 4வதாக உயிரியல் முறைகளை கொண்டு கலைகளை கட்டுப்படுத்தலாம். இந்த 4 முறைகளில் கலை கொல்லிகளை கொண்டு அங்கக வேளாண்மையில் கலை கட்டுப்பாடு பயன்படுத்துவதே கிடையாது, நம்ம பரிந்துரைக்கிறதும் கிடையாது. அதை தவிர ஒரு கட்டுக்கோப்பான பயிர் சாகுபடி முறைகள் மூலயமாக நம்ம வந்து கலைகளை கட்டுப்படுத்தலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா தூய பயிர் விதைகள், சரியான சர்டிஃபைடு விதைகளை நம்ம வந்து வாங்கி அதுக்கு பயன்படுத்த வேண்டும். அந்த மாதிரி பயன்படுத்தி கரெக்டான இடைவெளியுடன் சரியான நீர்ப்பாசன முறைகளுடனும் சரியான நன்கு மக்கிய தொழு உரங்களை இடுவதன் மூலமாகவும் நாம் வந்து ஓரளவுக்கு கலை கட்டுப்பாடை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் கோடை மேய்ச்சல்,
கோடை உழவு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா கோடை

காலங்களில் உழவு செஞ்சு அதை களை விதைகளை வந்து சூரிய வெளிச்சத்துக்கு உட்படுத்தி பறவைகள்லாம் வந்து அந்த விதையை பொறுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் களைகளோட தாக்கத்தை குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கோடை மேய்ச்சல் மூலயமாகவும் கட்டுப்படுத்தலாம். என்னென்னா கோடை காலங்களில் தரிசு நிலங்கள்லாம் இருக்கிறப்ப ஆடு மாடுகளை மேய்க்க விடுறதுனால இந்த களை செடிகளை கண்டிப்பாக இந்த உயிரினங்கள் சாப்பிட்றோம். அதனால் வந்து களை செடிகளோட தாக்கம் குறையும். அது மட்டும் இல்லாமல் கரெக்டான முறையில் தண்ணி நீர் நிர்வாகம் அது ரொம்ப முக்கியம் களைச்செடி வளராமல் தடுப்பதற்கு. அது மட்டும் இல்லாமல் நிலப்போர்வைகளை பயன்படுத்தி நிலப்போர்வை மூடாக்குகளை பயன்படுத்தி நம்ம களைகளை கட்டுப்படுத்தலாம். அந்த நிலப்போர்வை பற்றிய அடுத்த வகுப்பில் உங்களுக்கு விளக்கமாக நான் எப்படி எப்படி பயன்படுத்தணுங்கிற விளக்கத்தை நான் கொடுக்குறேன். அந்த நிலப்போர்வை மூலமாகவும் களைகளை கட்டுப்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த களை கட்டுப்பாடு வந்து எப்பயுமே வந்து ஒரு பொருளாதார சார்ந்த, ஏன்னா முன்னெல்லாம் நம்ம முன்னோர்கள் பழைய காலங்கள்லாம் வந்து களை கட்டுப்பாடுங்கிறது நம்ம கூலி ஆட்களை வச்சு களைகளை அப்புறப்படுத்திக்கிட்டு இருந்தோம். அப்போல்லாம் கூலி ஆட்கள் இருந்தது, நிறையா பயன்படுத்தினோம். இன்னைக்கு கூலி ஆட்கள் அளவும் குறைவாக இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் கூலியும் ரொம்ப அதிகமாக ஆகிறதுனால நிறையா செலவும் ஆகிறதுனால எந்த முறையில் நம்மளுக்கு களை கட்டுப்பாடு சிக்கனமாக இருக்கிறதோ அந்த முறைகளை பயன்படுத்தி நம்ம வந்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். இதை கட்டுக்கோப்பான பயிர் சாகுபடி முறைகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இயந்திரங்களை கொண்டு களைகளை கட்டுப்படுத்துறது. இயந்திரங்களை கொண்டு கட்டுப்படுத்துவதற்கு இன்றைய காலகட்டங்களில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமாகட்டும் மற்ற பிரைவேட் கம்பெனிகள் ஆகட்டும் நிறைய இயந்திரங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மேனுவலாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய வீடர்ஸ், மெஷினை வச்சு பண்ணக்கூடிய வீடர்ஸ், ப்ளஸ் இந்த பெட்ரோல் டீசல் பேட்டரி ஆப்ரேட்டட் வீடர்ஸ், இந்த மாதிரி நிறைய குறுகிய இடைவெளி பயிர்களுக்கும் அகன்ற இலை பயிர்களுக்கும் நிறைய இயந்திரங்களை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த இயந்திரங்களை சரியான அளவில் நம்ம பயிர்களில் பயன்படுத்தி இந்த அங்கக விவசாயத்தில் களைகளை வெகு சுலபமாக கட்டுப்படுத்த முடியுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கைக்கருவிகளை கொண்டு கொடுத்துப்படுறது, கொத்துக்கலப்பை, இழுவந்து கொத்து, தூரிகை களை எடுப்பான், இந்த மாதிரி பல இயந்திரங்கள் களை எடுப்பதற்கு உள்ளது. அந்த இயந்திரங்களை நம்ம அங்கக வேளாண்மையில் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த அங்கக வேளாண்மையில் பயன்படுத்தக்கூடிய களை மேலாண்மைங்கிறது இந்த இரண்டு முறைகளும் நம்ம பொதுவாக பயன்படுத்தக்கூடிய முறைகள் நம்ம இந்திய திருநாட்டை பொறுத்த வரைக்கும். அயல் நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் கொஞ்சம் அவங்க வந்து அட்வான்ஸ்ட் கண்டிஷனில் போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அகச்சிவப்பு கதிர்வீச்சு மூலயமா களைகளை கட்டுப்படுத்துகிறாங்க. உறைதல் மூலயமா, அதாவது திரவ நைட்ரஜனை கொண்டு களை செடிகளை அப்படியே உறைய வச்சிடுறாங்க ஐஸில், அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி நீராவிகளை கொண்டும் சுடுதணிகளை கொண்டும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை கொண்டும் அதே மாதிரி அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் சொல்லுவாங்க நுண்ணலை கதிர்வீச்சு வெப்பமூட்டல் இந்த மாதிரியான பல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பயிர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய களைகளை வெப்பம் வச்சு அதாவது ஃப்ளேமிங் வச்சும் அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி அயல் நாடுகளில் பார்த்தீங்கன்னா அங்கக வேளாண்மையில் அதிகமான முறையில் அவங்க வந்து களைகளை கட்டுப்படுத்துகிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அயல் நாடுகளில் அங்கக வேளாண்மையில் அவங்க ஒரு சின்ன ட்ராப் ஒரு ஸ்மால் ட்ராப் ஆஃப் கெமிக்கலே அவங்க யூஸ் பண்ணுறதே இல்லை. கெமிக்கலே யூஸ் பண்ணாமல் அந்த அளவுக்கு அவங்க பண்ணுறதுனால அந்த களை மேலாண்மை அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக உயிரியல் முறைகள் மூலயமாகவும் நம்ம வந்து களைகளை கட்டுப்படுத்தலாம். உயிரியல் முறைங்கிறது பூச்சியை வச்சோ பூஞ்சாணங்களை வச்சோ கட்டுப்படுத்தலாம். இந்த முறையில் அதிக அளவில் வந்து வெற்றியடையலை நம்ம. பட் இருந்தாலும் சில வகையான உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பார்த்தீனியத்தில் ட்ரைகோகிரமா அப்படின்ற ஒரு வண்டு இருக்குது, அந்த வண்டுகளை கொண்டு நம்ம பார்த்தீனியம் செடிகளை கட்டுப்படுத்தலாம். இந்த மாதிரி சில வகையான களை செடிகளை சில வகையான உயிரினங்களை வைத்து நம்ம வந்து கண்டிப்பான முறையில் கட்டுப்படுத்தலாம்.

0: ஆகாசவாணி எஃப்எம் 103 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். ஆகாசவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 2 அங்கக வேளாண்மையில் கலை மேலாண்மை உத்திகள் என்ற தலைப்பில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. முரளி அர்த்தனாரி அவர்கள்.
1: அது மட்டும் இல்லாம இந்த அங்கக வேளாண்மையில கலை கட்டுப்படுத்துறதுக்கு உயிரி களைக்கொல்லி அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்றது நம்ம விவசாயிகள் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க.

இந்த உயிர் களைக்கொல்லி பற்றிய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. பயோ ஹெர்பிசைட் தயாரிக்கிறதுக்கு உண்டான ஆராய்ச்சிகளை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மிக சிரத்தையோடு அதை வந்து செய்து கொண்டு வருகிறோம். ஏன்னா ஒரு விஷயம் வந்து எல்லா விவசாயிகளும் புரிஞ்சுக்கணும், களைங்கிறதும் ஒரு தாவரம்தான், நம்ம பயிரும் ஒரு தாவரம்தான். ஒரு வயல்ல ஒரு தாவரத்தை பொழைக்க வச்சு ஒரு தாவரத்தை சாகடிக்கணும். அது வந்து செயற்கையாக பண்ணுறது மிக மிக சுலபம். இயற்கையாக வந்து ஒரு தாவரத்தை பொழைக்க வச்சு ஒரு தாவரத்தை சாகடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் மிக சவாலான விஷயம். அந்த விஷயத்தில் தான் நாங்கள் வந்து பயிர் செய்யக்கூடிய நிலங்களில் உருவாகக்கூடிய களைகளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு பிரச்சனைகள் வராதவாறு நம்ம எப்படி களைகளை கட்டுப்படுத்துறது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் உயிர் களைக்கொல்லிகளை உருவாக்கிறதுக்கு உண்டான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் சில வகையான உயிரினங்கள், உதாரணத்துக்கு நெல் வயலாக இருந்தால் நம்ம வாத்து வளர்க்கலாம். வாத்து வளர்த்தோமா அந்த வாத்து வந்து ஒரு ஏக்கருக்கு 20-30 வாத்துகளை ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை நெல் வயலில் விடுறதுக்கு மூலயமா வெகுவாக நம்ம வந்து களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சில வகை மீன்கள் தாவரங்களை உட்கொள்கின்றன. அந்த மாதிரியான மீன்களை நம்ம வந்து நெல் வயல்களை வளர்த்துறப்ப அதையும் வந்து கண்டிப்பாக களை செடிகளை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. எனவே இந்த அங்கக வேளாண்மையில் எந்த ஒரு களை மேலாண்மையுமே முக்கியமாக விவசாயிகள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, ஏன்னா இது அதிகமான விதை உற்பத்தி பண்ணக்கூடிய செடிகளாக இருக்கிறதுனால நம்ம வந்து எந்த ஒரு களை செடியுமே அதை பூக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம கண்டிப்பான முறையில் அந்த களை தாவரங்களை பிடுங்கி போட்டுறணும் அப்படின்றது ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயம். எனவே இந்த அங்கக வேளாண்மையில் முக்கியமாக களை மேலாண்மைங்கிறது கட்டுக்கோப்பான பயிர் சாகுபடி பண்ணுற மூலயமாகவும் இயந்திரங்களை கொண்டும் உயிரியல் முறைகள் கொண்டும் கட்டுப்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான விஷயங்கள் அங்கக விவசாயிகள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த களை தாவரங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக பயணம் செய்வதற்கு பல காரணிகள் உதவி செய்து காத்திலிருந்து நீர்லேருந்து மெஷின்லேருந்து மனிதர்கள் விலங்குகள் மூலமாக பரவுது. அதை விட மிக முக்கியமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழு உரம் மூலமாக பரவும். அந்த தொழு உரங்களை நம்ம பயன்படுத்தும் போது நன்கு மக்கிய தொழு உரங்களையே நம்ம வயலுக்கு பயன்படுத்தணும். ஏன்னா அந்த தொழு உரங்களுக்கு மூலமாக ஈஸியாக களை தாவரங்களோட விதைகளும் அதனுடன் வந்து விடுவதால் நம்ம வந்து கண்டிப்பான முறையில் அதை நம்ம பார்க்கணும். களை தாவரங்களை வந்து 3 வகையாக ஜென்ரலாக பிரிப்போம். புல் வகை, கோரை வகை, அகன்ற இலை தாவரங்கள்ட்டு இந்த 3 வகையான களை தாவரங்களும் நம்ம வயல்களில் மிக அதிக அளவு பாதிப்புகளை ஏற்படுத்த உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இயந்திரங்களை கொண்டு பயன்படுத்தும் போது இந்த வயல்கள் வந்து அருகு கோரையினால் பாதிச்சிருந்துச்சுன்னா நம்ம அந்த நேரத்தில் இயந்திரங்களின் பயன்பாடை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு மற்ற வகையான கட்டுக்குப்போன பயிர் சாகுபடி முறைகளை நம்ம வந்து கையாளணும். இந்த மாதிரியான கலைக்கேடுகளை நம்ம பயிர் மூடாக்குகள் மூலமாக அதனுடைய தாக்கத்தை குறைக்கலாம். அதை பற்றின விளக்கத்தை அடுத்த வகுப்பில் உங்களுக்கு நான் தெளிவாக கூறுகிறேன். எனவே இந்த அங்கக விவசாயத்தில் களை மேலாண்மைங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயங்கள் தான். அந்த விஷயங்களை கரெக்டான யுக்திகள் மூலியமாகவும் விஞ்ஞான முறையிலும் அணுகணுமாக கண்டிப்பான முறையில் இந்த களை செடிகளை வெகு சுலபமாக மேலாண்மை செஞ்சு நம்ம பயிர் உற்பத்தியை அதிகப்படுத்தலாம் என்பது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எனவே இந்த களை பற்றிய ஒரு புரிதல் எல்லா அங்கக விவசாயிகளும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய விவசாயிகளோட நினைப்பு என்னன்னா, களைகளை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஆனால் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குதுங்கிற ஒரே ஒரு குறை. அதுக்கு காரணம் என்னன்னா, அதனுடைய விதை உற்பத்தி திறனால தான் அதிகமான களைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே அந்த விதை உற்பத்தி திறனை குறைப்பதற்கு உண்டான யுக்திகளை நம்ம கையாண்டமேயானால் இந்த அங்கக வேளாண்மையில் களை மேலாண்மைங்கிறது ஒரு எளிமையான தொழில்நுட்பமாகும். இன்னொரு விஷயத்தையும் மனதில் வச்சுக்கோங்க, பயிர்களுக்கும் களைகளுக்கும் உள்ள போட்டி காலத்துக்குள்ள எடுத்தா போதும், கடைசி வரைக்கும் களை மேலாண்மை செய்ய தேவையில்லை. இந்த அங்கக களை மேலாண்மையில் நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னேன், நீர் நிர்வாகமும் மிக முக்கியமான விஷயம் களை மேலாண்மையில். நீர் நிர்வாகம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம நேரடி நெல் சாகுபடியில் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த களை செடிகள் அதிகமாக உருவாகிறது. நம்ம தமிழ்நாட்டிலே ஆகட்டும், மற்ற மாநிலங்களே ஆகட்டும், இந்த ட்ரெடிஷ்னல் பழங்கால நெல் வகைகளையே விவசாயிகள் அங்கக விவசாயத்தில் பயன்படுத்தி வராங்க. அதே நேரத்தில் அதிகமான களை விதைகள் நம்ம மண்ணில் இருக்கிறதுனால இந்த ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ்லேயும் ரகங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா, பழங்கால ரகங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய களைகள் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு முக்கியமான முறை பார்த்தீங்கன்னா, நீர் நிர்வாகத்தை கொண்டு
நம்ம வந்து அந்த கலைகளோட தாக்கத்தை கொஞ்சம் வெகுவாக

0: குறைக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப நடவு முறையில ஒரு நெல் பயிர் செய்யறோம் அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம நீர் தேங்கி வச்சிருப்போம், அதனால களைகள் உற்பத்தி வந்து கொஞ்சம் அங்க குறைஞ்சிருக்கும். நீர் வசதி அதிகமாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சேறு நல்லா கலக்கி நெல்லை பயிரிடுவதன் மூலமாக களை பாதிப்பிலிருந்து ஓரிரு ஆண்டுகள் நிவாரணம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஈரமும் மித வெப்பமும் நல்ல சூரிய ஒளிவுள்ள வயலில் அதிகமான புல்வகை களைகள் முளைக்கும். இந்த வயலில் பார்த்தீங்கன்னா 5 முதல் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு தொடர்ந்து தண்ணி தேங்கி இருக்கிறதுனால இந்த புல்வகை களைகள் வெகுவாக கட்டுப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் வயலில் தொடர்ந்து 15 சென்டிமீட்டருக்கு மேலே நீர் தேங்குவதால் அந்த கோரையோட கட்டுப்பாடும் மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அருகு கோரைகள் தான் பெரிய அளவுக்கு தாக்கத்தை நம்ம பயிர்களுக்கு கொடுக்கும். இது எல்லாமே வந்து அதோடய தண்டு மூலமாகவும் கிழங்கு மூலமாகவும் இது வந்து அதோடைய பெருக்கத்தை வந்து அதிகப்படுத்தும் வயல்களில். அதனால் இதை கட்டுப்படுத்துறது ஒரு மிகப்பெரிய ஈவன் உரங்கள் போட்டு பயன்படக்கூடிய விவசாயத்தில் களைக்கொல்லிகளை கொண்டு கட்டுப்படுத்த முறையில் கூட விவசாயிகள் இந்த அருகு கோரையை கட்டுப்படுத்துறதுக்கு மிக சிரமமான ஒரு சூழ்நிலையே இருக்கிறது. அதை நம்ம அங்கக விவசாயத்தில் மருந்தே பயன்படுத்தாமல் இந்த அருகு கோரைகளை கட்டுப்படுத்தணும்னா ஒரே முறை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது முக்கியமாக வந்து நம்ம நெல் வயல்களில் இந்த மாதிரி தண்ணீரை தேர்த்து வைப்பதனால நம்ம அதை வந்து ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்தலாம். ஏன் அருகு கோரையெல்லாம் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரையை பொறுத்த வரைக்கும் ஒரு தாய் செடியிலிருந்து கிட்டத்தட்ட 15-16 செய் கிழங்குகள் உருவாகும். அதனால் அது வந்து ஒரு செயின் மாதிரி சங்கிலி தொடர் மாதிரி அது மண்ணுக்கு அடியில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மண்ணுக்கு அடியில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா நிலம் உழுவுறப்போ ஒவ்வொரு உழவுக்கும் ஒவ்வொரு சங்கிலி கட்டாயிச்சுன்னா அந்த ஒவ்வொரு செடியும் அதிகமான அளவுக்கு செடி உருவாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்துகிறது. அதனால தான் இந்த அருகு கோரை வந்துருச்சுன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு மிக கஷ்டமான போயிடும். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அங்கக வேளாண்மையில் ஊடு பயிர்களை கொண்டு நம்ம களைகளை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். பொதுவாக ஊடு பயிர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயிர் வகை பயிர்களில் பயன்படுத்துவோம். அந்த பயிர் வகை பயிர்கள் அகன்ற இலை கொண்டதாக இருக்கும், குறைஞ்ச வயசாக இருந்ததாக இருக்கும். அதனால் முக்கியமான பிரதான பயிர்களுக்கு நடுவே இந்த ஊடு பயிர்களை கொண்டு நம்ம பயிர் செய்கிறதுனால இந்த களைகளின் உருவாக்கம் வெகுவாக தடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் களையிலேயே பல வகைகள் இருக்குது. அதிலும் முக்கியமான இந்த ஒட்டுண்ணி களைகள்லாம் வந்து இந்த ஊடு பயிர்களினால் அதிகமாக கட்டுப்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு கரும்பு விவசாயிகள்லாம் இந்த சுடுமல்லின்னு ஒரு ஒட்டுண்ணி களை இருக்குது. அந்த களை கரும்பு நடவு செஞ்சு 45-50 நாளில் முளைக்க ஆரம்பிச்சிடும். அதை முளைச்சி அந்த பயிர் கரும்போட வளர்ச்சியை வெகுவாக பாதிக்கும். ஸோ இந்த மாதிரியான தருணங்களில் பயிர் வகை பயிர்களை ஊடு பயிர்களாக நம்ம செய்கிறப்ப கண்டிப்பாக ஒட்டுண்ணி களைகளை வந்து வெகுவாக கட்டுப்படுத்தும். இது வந்து அங்கக முறையில் கரும்பு விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஒட்டுண்ணி களைகளை எல்லா இடத்துலையும் இருக்கிறதில்ல, சில இடத்துலலாம் இருக்கும். இருக்கக்கூடிய இடத்துங்களில் இந்த மாதிரி பயிர் வகை பயிர்களை பயன்படுத்துறதுனால ஊடு பயிராக வெகுவாக நம்ம வந்து அந்த ஒட்டுண்ணி களைகளை குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஊடு பயிர்கள் மூலியமாகவும் நம்ம நிலங்களில் மூடாக்குகளை பயன்படுத்தியும் இந்த மாதிரி அங்கக வேளாண்மையில் பயிர் கட்டுக்கோப்பு சாகுபடி முறைகள் மூலியமாகவும் இயந்திரங்களை கொண்டும் இந்த மாதிரி பல முறைகள் இருக்கிறது. இந்த முறைகளில் எந்தெந்த முறைகள்லாம் உங்களுக்கு உகந்ததா, உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி இந்த அங்கக விவசாயத்தில் அதிகமான பயிர் உற்பத்தி பெற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வகுப்பை மிக நுணுக்கமாக கேட்டறிந்து கொண்ட அனைத்து வேளாண் பெருமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 2. இதில் அங்கக வேளாண்மையில் கலை மேலாண்மை உத்திகள் என்ற தலைப்பில் பாடம் நடத்தினார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. முரளி அர்த்தனாரி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ். பாலசுப்பிரமணியன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.

0: இன்னும் சில நொடிகள். 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: 8 மணி தொடர்வது செய்திகள்.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மார்ச் மாத புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இணையதளத்தை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 6.24% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் டிஜிட்டல் இணைப்பு மேம்படுத்தப்பட்டு வருவதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதுதொடர்பாக பெட்ரோலியத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட வாகனங்களின் காப்பீட்டில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை என்றும், அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இது வெற்றிகரமாக செயல்பாட்டில் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு தேவையான தங்கும் விடுதிகளும் உணவகங்களும் கூடுதலாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நாச்சிப்பட்டில் தனியார் தங்கும் விடுதியை திறந்து வைத்து அவர் பேசினார். இங்குள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வெளி மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்களும் வருகை தருவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக பக்தர்களின் வசதிக்காக கூடுதல் தங்கும் விடுதிகளையும் உணவகங்களையும் ஏற்படுத்துவதன் மூலம் சுற்றுலா வளர்ச்சியடைவதோடு வேலைவாய்ப்பும் பெருகும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது வீர மரணம் அடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் தியாகத்தை போற்றும் வகையில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயர் சூட்டப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது. இதுதொடர்பான கோரிக்கையை பரிசீலித்த முதலமைச்சர் திரு விஜய் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. செங்கல்பட்டு புதிய புறநகர் பேருந்து நிலையத்தை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று இந்த பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர், அதிகாரிகளுக்கு இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஒரே நேரத்தில் 57 பேருந்துகள் நிற்கும் வசதிகளுடன் இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது, கோவையில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனியாவது பெண்களின் பாதுகாப்பில் தமிழக அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும், இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் அருகே உள்ள அரசு ஊராட்சி நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களை பள்ளி சீருடையிலேயே தவைக்கவினர் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு அழைத்துச் சென்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களை பணியாட்கள் போல் நடத்தும் அதிகாரத்தை தவைக்கவினருக்கு யார் கொடுத்தது என்றும் அவர் வினவியுள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இனி இதுபோன்ற அராஜகங்களில் ஈடுபடக்கூடாது என்று தவைக்கவினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்தது. 135 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில்

கேட்ட அந்த பாடல் ராணுவ வீரன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா பாடியது. பாடலாசிரியர் புலமைப்புத்தன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். நேர்களை இன்று இரவு 9:15 மன்னரும் அரசரும் பிறந்த நாள் சிறப்பு மயிலிறகு எழுதி வழங்குகிறார் சௌமியா. 8:11 அக்காஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி. இதமான பாடல்கள் இதம் ரிதம்ல க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சூப்பரான பாடல்கள், அதுவும் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிருக்கக்கூடிய பாடல்களும் அப்படி ஒன் பை ஒன்னா கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அடுத்த பாட்டு உங்களுக்காக தீர்ப்பு திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் பாலி.

கேட்ட அந்த பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடல் ஆசிரியர் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன். நேர்களை நாளை காலை 7:30 ஹலோ டாக்டர் இதில் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். யோசிக்கிறீங்களா? கண்ணி கண்ணியமுதை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது பாடல் கேட்கலாம். இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: இன்று இரவு 9:15 சிறப்பு மயிலிறகு, மன்னரும் அரசரும்.
1: ஒரு குட்டி பல்லவின்னு தான் சொல்லணும். இது 4 syllables, அடுத்த லைன்ல 7 syllables. காற்றுல இயல்பா அப்படி நம்மளுடைய சிறகு மாதிரி புடவை அப்படி பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரீசி சாங்.
0: இரு மேதைகளின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி, மறவாமல் கேளுங்கள்.

0: ஹதயம் நாடும் அழகில் ஆடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.

கேட்ட அந்த பாடல் வறுமையின் நிறம் சிகப்பு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். நேர்களை நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். 8:32 நிமிடம் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. மன்னிக்கவும், இதம் ரிதம். நேர்களை, நாளை மதியம் 2:30 ஊர்புறத்திலே இதில் மேட்டுப்பாளையம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் பாரதியார் கதை ஒயில் கும்மி. நேரம் 8:32 நிமிடம் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இதமான பாடல்கள் இதம் ரிதம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய செம்ம சூப்பரான பாடல்களை ஒன் பை ஒன்னா கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாட்டு உங்களுக்காக மூன்றாம் பிறை திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது கேட்கலாம். பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை இளையராஜா.

நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு மெலடி மெடிக்கல் லிசனர் சாய்ஸ்ல இன்று புதன்கிழமை. சோ திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த நேர்கள் பங்கு பெற்று உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

கேட்ட அந்த பாடல் போக்கிரி ராஜா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி. இதமான பாடல்கள் இதம் பிரீதம்ல க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சூப்பரான பாடல்களாம் பேக் டு பேக் கேட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அடுத்த பாட்டு உங்களுக்காக நெற்றிகன் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை இளையராஜா.

0: நேர்களே, நாளை மதியம் 2:30 ஊர்புறத்தில் இதில் மேட்டுப்பாளையம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் பாரதியார் கதை ஒயில் கும்மி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி. இதமான பாடல்கள் இதம் பிரீதம் லைக் க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சூப்பரான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஜானி திரைப்படத்திற்காக ஜென்சி பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை இளையராஜா.
1: No.

0: கேட்டு வந்த பாடல் சுகமான ராகங்கள் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நீர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம் நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் நான் ஆர்ஜே பத்மினி. நேர்களை இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து மன்னரும் அரசரும் சிறப்பு மயிலிறகு எழுதி வழங்குகிறார் சௌமியா. இன்றிரவு 9:15 கேட்டு மகிழுங்கள்.
1: And I am Valsa Williams with the news at 9. The headlines. Commerce and Industry Minister Piyush Goyal reviews progress of trade talks with US Trade Representative Ambassador Jameson Greer. External Affairs Minister S. Jaishankar meets his South Korean counterpart Cho Hyun in Seoul. Calls for stronger India-South Korea ties.

0: தரத்திலான ரேங்கிங்னா இன்னும் சிறப்புன்னு கூட சொல்லலாம். ரீசெண்டாக வந்து குளோபல் ரேங்கிங் வந்து ஒன்று பார்த்தோம். ஐஐடி மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 170th பிளேஸ் இன் த வேர்ல்டு அண்ட் தேர்ட் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்தை பார்த்தோம். இதுக்கான காரணம் என்ன சார், எந்த அளவுக்கு எஃபர்ட் வந்து
1: நீங்கள் வந்து குளோபல் ரேங்கிங் பற்றி இந்தியன் ரேங்கிங்கை நீங்கள் கேட்கணும், என்ஐஆர்எஃப் பற்றி நீங்கள் பேசணும். எதுக்கு அதை பேசணும்னா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் இந்த கண்ட்ரி, அதுக்கு ஒரு சோஷியல் அப்ளிகேஷன் இருக்குது. நம்ம வந்து 150 கோடி மக்கள் அல்ல, 25 கோடி ஸ்கூல் எஜுகேஷன், 5 கோடி ஹையர் எஜுகேஷனில் இருக்காங்க, 30 கோடி பேர் இருக்கிற ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக நம்ம நடத்தின்னு இருக்கோம் நம்ம கண்ட்ரியில். இதை நீங்கள் பார்க்கணும். இதில் வந்து எப்படி ஒரு ஐஐடி நடத்துறது, ஸோ இதுக்கு என்னெல்லாம் நமக்கு சேலஞ்சு. இது வந்து ஐஐடிங்கிறது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டில் இருக்குது, அது ஒரு சைடில் ஓடின்னு இருக்குது. ஸ்டேட் யூனிவர்சிட்டி எடுத்தால் அதுக்கு வந்து சில சோஷியல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அஃபிலியேஷன் பண்ணும் காலேஜஸ், அந்த காலேஜஸ் நல்லா ஓடுறதா பார்க்கணும், அதுக்கு தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும். அவங்களுக்குள்ள ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டி இருக்குது, எத்தனையோ 250 காலேஜ் இருக்குது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு காலேஜ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது. ஸோ அவங்களோட ஆப்ஜெக்டிவ் வந்து ஐஐடியும் அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணால் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சஸ் மாதிரி ஆகிடும். அதுமாதிரி இங்கே இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எடுத்திங்கன்னா அது ப்ரிடாமினன்ட்லி ரிசர்ச் ஓரியன்டட் இன்ஸ்டியூஷன். இப்போ தான் அவங்க பிடெக் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட டிஎன்ஏ தனி. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் காலேஜையும் ஐஐடியும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. காலேஜஸோட மேண்டேட் டிஃப்ரெண்ட், அவங்க என்ன பண்ணணுங்கிற டிஃப்ரெண்ட். ஸோ என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் ஒண்டி தான் உங்களுக்கு இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் எல்லாமே பார்ட் ஆஃப் சிலபஸ். இப்போ என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் எல்லாமே உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். அதாவது இப்போ வந்து எத்தனை சைட்டேஷன் பெர் ஃபேக்கல்ட்டி, அப்போ அந்த ஃபேக்கல்ட்டி கையில் இருக்குது, அவங்க வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 5% தான் பர்செப்ஷனுக்கு கொடுத்துருக்கு. வெளியில் இருக்கிறவா அவனை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது, 5% எம்ப்ளாயர்ஸுக்கு 5% இருக்குது. இப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் ரேங்கிங் எடுத்தீங்கன்னா 45 மார்க் உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ், உலகம் உங்களை பற்றி என்ன நினைக்கிறது. அவன் ஏதோ போடுற போக்கில் ஒரு 5000 இன்ஸ்டிடியூஷன் இருக்கா, அதில் ஏதோ ஒன்று திக் பண்ணிட்டு போவாங்க, அதை வச்சு இவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு ரேங்கிங்கில், நாங்கள் எல்லா ரேங்கிங்லேயும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணல. என்ஐஆர்எஃப் அஃப்கோர்ஸ் நாங்கள் பார்க்கிட்டு வந்துடுறோம். இன்டர்நேஷ்னல் ரேங்கிங்கில் 10 ரேங்கிங் இல்லாமல் இருக்குது, இதில் எல்லாத்துலேயும் பண்ணால் நாங்கள் ரேங்கிங் தான் பண்ணிட்டு இருக்க முடியும். இன்ஸ்டியூட்டை நடத்தணும், ஒரே ஒரு ரேங்கிங் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் கியூஎஸில் பண்ணிட்டு இருக்கோம். கியூஎஸில் ஒரு 4 வருஷம் முன்னாடி 340 வந்தோம், இப்போ அதுலேருந்து 170 வந்திருக்கோம். ஐஐடி டெல்லி 118 இருக்குது, ஐஐடி பாம்பே 134, அடுத்தது நாங்கள் இருக்கோம். இது வந்து போயின் இருக்கு. பட் இம்பார்ட்டண்ட்டாக என்ஐஆர்எஃப்னால நாங்கள் நிறையா உபயோகம் அடைஞ்சோம். கியூஎஸில் ஒரு பேராமீட்டர், சஸ்டைனபிலிட்டின்னு ஒரு பேராமீட்டர், அந்த பேராமீட்டர்னாலையும் நாங்கள் நிறையா உபயோகம் எங்களுக்கு வந்தது. ஏன்னா அது வந்து எங்களுக்கு ஓப்பன் அப் பண்ணுது. என்ஐஆர்எஃப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு 50 மார்க் இருக்கிறதே 50-60 போகிறது ரொம்ப கொஞ்சம் ஈஸி. 80 மார்க் வந்த அப்புறம் 80-82 வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதில் வந்து எல்லாத்துக்கும் எங்கெங்கே நம்ம வந்து இந்த மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணலான்னு நம்ம யோசிக்கிறதே எங்கெங்கே இடத்துல இன்ஸ்டியூட் இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது. இன்ஸ்டியூட் இம்ப்ரூவ் பண்ணலான்னு நீங்கள் ஆரம்பிக்கிற போது அது ஃபைனலாக ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லது நடக்கிறது. ஸோ இந்த ரேங்கிங் மெக்கானிசமில் இது ஒரு ரேஸாக பார்க்காம நாங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னா, எல்லா ஐஐடிஸுமே இதில் இருக்கிற பேராமீட்டர்ஸை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்குறோம். அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரீசன், ஃபர்ஸ்ட் ப்ரைமரி ரீசன் ஸ்டூடெண்ட்டுக்கு பெனிஃபிட், ரெண்டாவது ரீசன் அஃப்கோர்ஸ் ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகும்.
0: உங்களுடைய எஃபர்ட்டை வந்து முழுமையாக கொடுத்துருக்கீங்க, அதற்கான விஷயமா தான் இந்த ரேங்கிங்கை பார்க்கலான்னு கூட நான் நினைக்கிறேன்.
1: ஆமாம், நிச்சயமாக. அதான் பகவத்கீதை சொன்ன மாதிரி, கர்மாவை பண்ணு பலனை எதிர்பார்க்காது. எங்களுக்கு கர்மாங்கிறது எங்களோட ஸ்கோரெல்லாம் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது, பலன்கிறது அது ரேங்கிங் வருது, அதை எதிர்பார்த்து நாங்கள் அந்த ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறோம்.
0: இப்போ பாரத் இனோவேஷன்ஸ்ல, அதாவது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்னாவே ஐஐடி மெட்ராஸ்க்கு ஒரு தனி இடம் இருக்கு. ஏன்னா அந்த சோசியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட் வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த பாரத் இனோவேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டால் இருந்துச்சு, ஐஐடி மெட்ராஸோட ஸ்டால் இருந்துச்சு. குறிப்பா வந்து வீல் சேர் வந்து அதுல வந்து நீங்க எக்ஸிபிட் பண்ணிருக்கீங்க, அதை எப்படி பாக்குறீங்க சார்?
1: ரெண்டு இன்ஸ்டன்ஸ் நான் வீல் சேர் பத்தி சொல்றோம். நிறைய நாங்க செய்யறோம், எல்லாமே எங்களுக்கு பெருமை, சில எல்லாம் ரொம்ப பெருமைன்னு சொல்லிக்கலாம். அதில் வீல் சேர் ஒன்று, என்னோடய சுஜாதா அவங்களோட கைடன்ஸில் அந்த சென்டர் நடந்தது. டிடி ஜெகநாதன் எங்களோட அலுமினஸ்ஸு, பிரஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கர்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு, நிறையா செஞ்சுருக்கார் அவர். இந்த வருஷம் அவருக்கு பத்மஸ்ரீ கூட கிடச்சிருக்கு, அவருக்கு
0: மகிழ்ச்சியான விஷயம்,
1: ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்.
0: கிடைச்சதும் மகிழ்ச்சியான விஷயம்,
1: தேங்க்யூ. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் காலமாயிட்டார் 4 மாதம் முன்னாடி. அவர் நிறைய அதுக்கு ஃபண்ட் பண்ணார், அதில் குறிப்பாக அந்த ஸ்டாண்டிங் சேர்னு பண்ணினாங்க சுஜாதா அவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். அது ரொம்ப டச்சிங் இன்சிடென்ட். என்னென்னா ஸ்டாண்டிங் சேர்னால் அவங்க எழுந்து நிற்க முடியாதவங்க, ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்கள எழுத்து நிற்க வைக்கும் அந்த சேர். அவங்களுக்கு அன்னைக்கு கொடுத்தோம் அந்த ஃபங்க்ஷனில், 4 பேரை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்டாண்டிங் சேர் கொடுத்தோம். அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் எண்டில் ஜனகணமன பாடுறதே, நம்ம நேஷனல் ஆந்தம் பாடுறதே, ஃபர்ஸ்ட் டைம் இந்த லைஃப் அவங்க எழுந்து நின்னாங்க. ஸோ இட் வாஸ் வெரி வெரி

0: இதெல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம். எனக்கு ரொம்ப சொர்க்கம் கிடைச்ச மாதிரி இருந்தது அன்னைக்கு.
1: அவங்களுக்குள்ள உணர்வு இருக்கும், ஆனா எழுந்து நிக்க முடியாது. ஆனா இது வந்து சாத்தியப்படுத்திட்டு
0: பாக்குறவங்களுக்கும் ஒரே அன்னைக்கு
1: மனசு தொட்ட ஒரு விஷயம்,
0: மனசு ரொம்ப தொட்ட விஷயம். இந்த ஜென்மாலையும் மறக்காது, அடுத்த ஜென்மா மட்டும் அது கேரி ஆகணும்னு எனக்கு ஆசை. சச் எ வண்டர்ஃபுல் டே. அதே மாதிரி அடுத்தது இந்த சேர், இந்த வீல் சேரை பார்த்தாலே பேஷண்ட்டுன்னு நமக்கு ஒரு இது வரும். அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி அது குழந்தைகளை எஃபெக்ட் பண்ணிது. அதனால் இது ஒரு அட்ராக்டிவாக பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் ரெண்டாவது ஏதோ 20 கிலோன்னா அது எப்படி அது பாவம் குழந்தைகளை தள்ளின்னு போகிறது, சில குழந்தைகளுக்கு முடியவும் முடியாது. கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் பண்ணணும். லைட் வெயிட்டாக போனோன்னா அந்த குழந்தை ஏறி உட்காந்தோன்னா உடஞ்சி கீழே விழுந்துட்டா இன்ஜுரி ஆகிடும் குழந்தைக்கு. அவங்களே கொஞ்சம் ஸ்பைன் கீழ் அது மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, நடக்க முடியாதவங்களுக்கு எல்லாம் தேவைங்கிறதுனால ரக்கர்டாகவும் இருக்கணும். 3 கண்டிஷன், அதாவது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும், லைட் வெயிட்டாகவும் இருக்கணும், ஆனால் அதே டைம் ரக்கர்டாகவும் இருக்கணும். இது ஒரு மாதிரி எல்லாமே கேட்குற மாதிரி இருந்தது, ரொம்ப ஆர்த்தோகனலாக இருந்தது. பட் அதுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணாங்க எல்லோரும், அதில் கார்பன் ஃபைபர் போட்டு அதை ரக்கர்டாக பண்ணி, ஆனால் ரொம்ப லைட் வெயிட், பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த சேரை பார்த்தோன்னே நானே போய் உட்காந்து நல்லா இருக்குன்னு ஓட்டணும் போல
1: ரொம்ப நல்லா இருந்தது.
0: அந்த அழகா வெயிட் வந்து 1/3 of the weight. இது வந்து வெளிநாட்டிலையும் கிடைக்கிறது இது மாதிரி சேர், ஆனால் அது வந்து கிட்ட 240,000-43,000 சொன்னாங்க அந்த வேலை. நாங்கள் 72,000 அந்த சேரை ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி த்ரை மொபிலிட்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ. ஸோ இது வந்து ஒரு லைட் வெயிட்டு, அதே சமயம் ரக்கட், அதே சமயம் 1/3 of the cost, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, பேஷண்ட்டுன்னு இருக்கிற அதை ஓன் பண்ணுறது ஒரு ப்ரைடாகவும் இருக்குது. அது பேஷண்ட்டோட அந்த ஹூவர் இஸ் யூஸிங் அந்த திவ்யாங் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராகவும் இருக்குது. இது மாதிரி அதையும் பண்ணும். அப்புறம் நிறையா அதாவது வீல் சேராகவே இருக்கும், முன்ன வாசலில் வந்து ஒன்று ஸ்டேட் பண்ணால் ஸ்கூட்டர் ஆகிடும், அது மாதிரி அது சார்ஜ் போட்டுக்கலாம், அது மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக சிலர்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம்.
1: நிச்சயமா பிஎம் வந்து பங்கேற்ற நிகழ்ச்சியில வந்து இப்படி ஒரு பாரத் இன்னோவேட்டிவ்ல வந்து நம்மளுடைய ஐஐடி மெட்ராஸோட பங்களிப்பும் இருந்திருக்கின்றது பெருமையான விஷயம். இப்போ கல்வித்துறையில எதிர்கால திட்டங்கள் ஐஐடி மெட்ராஸ்க்கு என்ன சார்? ஏன்னா அரசு வந்து திட்டங்களை வந்து வகுக்க முடியும், அதை செயல்படுத்துறது கல்வித்துறையில இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். அந்த வகையில ஐஐடி மெட்ராஸோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன சார்?
0: இப்போ வந்து என்னோட மனசில் இப்போ இருக்கிற ஃப்யூச்சர் பிளான், அதாவது நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ளே நம்ம செய்ய வேண்டியது, 1 வந்து நம்ம மெயினாக மெடிக்கல் ஸ்கூல் தேவை, அதுக்காக நம்ம நிறைய உழைக்கணும். டெக்னாலஜி மெடிசன் ரெண்டு சேரணும், இது வந்து ஒரு மேஜர் பிளான். எங்களோட ஆன்லைன் எஜுகேஷன் ஆஃப் கேம்பஸ் எஜுகேஷனை இப்போ 50,000 எப்படியாவது 1 lakh மட்டும் எடுத்துன்னு போகணும். வருஷத்துக்கு ஒரு 10,000 பேர் அதில் கிராஜுவேட் ஆகணும், அது அந்த லெவலுக்கு அதை எடுத்துன்னு போகணுங்கிறது ரெண்டாவது. 3வது, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வந்திருக்கோம், நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இது மாதிரி ஒரு ஃபண்டு அவங்களுக்கு கொண்டு வரணும். அதாவது இந்த டெவலப் கண்ட்ரீஸ் எல்லாம் வேலி ஆஃப் டெத்தும்பாங்க. நம்ம இந்தியாவில் நம்ம பாரத தேசத்தில் அசதோமா சத்கமயா தமசோமா ஜோதிர்கமயா மிருத்தியோர்மா அமிர்தம் கமயா எல்லாத்தையும் பாசிட்டிவாக தான் பார்க்குறோம். அதனால் நம்ம வந்து வேலி ஆஃப் டெத்தை நான் வந்து ரீவேர்ட் பண்ணிட்டேன், வேலி ஆஃப் ஹோப். அந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து அந்த வேலி ஆஃப் ஹோப் உள்ளே நுழைஞ்சவுடனே அவங்களுக்கு அந்த ஒரு ஜேர்னி இருக்குது, ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம். அதில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 5 கோடியிலேருந்து 20 கோடி ரூபா மட்டும் இருந்தால் இந்த ஸ்டார்ட் அப்போட டைப் பார்த்து அவங்களால அதை கொஞ்சம் ஓரளவு சமாளித்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட முடியும். அந்த வேலி ஆஃப் ஹோப்பில் அவங்கள மெதுவாக ஏற்றி மேலே விட்டோன்னா அதுக்கப்புறம் பறவைக்கு ரக்கம் முளைச்சி பறந்துடும். அந்த ரக்கம் முளைக்கிற டைமில் தான் நமக்கு அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும். அதுக்காக நாங்கள் வந்து ஒரு சீரிஸ் ஏபி ஏதோ நம்பர் இருக்குது, அந்த ஃபண்டு ஒன்று ஆரம்பிக்கலாம், 1,000 கோடிக்கு ஆரம்பிக்கலாம்னு எங்களுக்கு ஆசை. அந்த ஃபண்டை ஆரம்பிக்கணும். அப்படிலாம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணு எல்லாரையுமே ஆண்டர்பிரனராக இருக்கணும், ஐஐடி மெட்ராஸ் வந்து நாலேஜை தான் இப்படி வாங்கிக்கணும், வேலையை இப்படி தான் கொடுக்கணும், யூ ஷுட் பி எம்ப்ளாயர்ஸ் ரேதர் தென் எம்ப்ளாயீஸ். இதெல்லாம் நான் வந்து பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதே, எங்களுக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறேன்னு அவங்க கேட்குறது ஒரு ரொம்ப நியாயமான கேள்வி. அதுக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் அப்பே இல்லாத போதும் நாங்கள் வந்து ஃபண்டை ஆரம்பித்தா அது கோழியாக முட்டையாங்கிற சிக்கன் அண்ட் எக் ப்ராப்ளம் வரும். இப்போ சொல்லியாச்சு தான் முட்டை எங்களே தான் கோழி வரும்னு. எனக்கு வந்து ஸ்டார்ட் அப் இருக்குது, நமக்கு வந்து 100 கணக்காக இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஃபண்டு ஒன்று நினைக்கணும். ஆஃப் கேம்பஸில் நாங்கள் எஜுகேஷன் நல்லா எடுத்துன்னு போகணும், நிறையா ஃபண்டு கொண்டு வந்து நிறையா ஸ்டார்ட் அப்ஸை நம்ம கொண்டு வரணும், குறிப்பாக மெடிக்கல் டெக்னாலஜியில் நம்ம எடுத்துன்னு போகணும். இதை தவிர எங்களுக்கு வந்து இப்போ ஆரோவில்ல எங்களுக்கு 100 ஏக்கர் லேண்ட் கிடச்சிருக்கு, அதே மாதிரி பாண்டிச்சேரி கவர்மெண்ட் தனியாக 90 ஏக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே சஸ்டைனபிலிட்டியில் கோல்ஸில் ஒரு கேம்பஸ் ஆரம்பிக்கிறோம், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் டிரான்ஸ்லேஷன் ரிசர்ச்சில் ஒரு கேம்பஸும் அங்கே 2 கேம்பஸ் அங்கே போடுறோம். எங்களோட ஜான்சிபார் கேம்பஸையும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அதை தவிர குளோபல் லெவலில் ஐஐடி மெட்ராஸ் குளோபல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஒரு செக்ஷன் 8 கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், ஐஐடி மெட்ராஸ் தான் அதை ஹோஸ்ட் பண்ணுறது. அவங்க வந்து வெளிநாட்டில் எல்லா இடத்துலையும் போய் அவங்க ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறாங்க. அந்த ஆஃபீஸில் வந்து 4 வெர்டிகல் இருக்குது, ஒன்று எங்களோட டெக்னாலஜிஸ் எடுத்துன்னு போய் அங்கே

லைசன்ஸ் பண்ணுறது, அங்கே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ், ஏன்னா இப்போ வெளிநாட்டில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப பணம் செலவாகுது, நமக்கு இங்கே மேன் பவர் இருக்குது, அறிவும் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ப்ராஜெக்டை இங்கே கொஞ்சம் லோ காஸ்ட்டில் நம்ம ரிசர்ச் பண்ணி ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாமா, இது ரெண்டாவது. மூணாவது, இங்கே இருக்கிற ஸ்டார்ட் அப் அங்கே ஆயிடுச்சுன்னு போய் அவங்களுக்கு அங்கே பர்ச்சேஸ் ஆர்டர் வாங்கி கொடுக்கறது. அப்புறம் அங்கே இருக்கிற இன்வெஸ்டார்ஸை இந்த நம்ம ஸ்டார்ட் அப்ஸில் ஓரளவுக்கு ஃபண்ட் பண்ண வைக்கிறது. ஸோ தட் நம்ம ஸ்டார்ட் அப் வந்து இந்தியன் ஸ்டார்ட் அப்பாக இருக்கணும், இன்வெஸ்டார்ஸ் வந்து வெளியிலேருந்து இன்வெஸ்டாக இருக்கணும். அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குளோபல் மார்க்கெட், குளோபல் அவுட்ரீச் கிடைக்கும். இது மாதிரியாக அந்த ஐஐடி மெட்ராஸ் குளோபல், அதையும் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகணும். ஸோ இப்போ வந்து 5-6 ஆஃபீஸ், அமெரிக்காவில் ஒரு ஆஃபீஸ், துபாயில் ஒரு ஆஃபீஸ், மலேசியாவில் ஒரு

0: அளவுக்கு ஃபண்ட் பண்ண வைக்கிறது. ஸோ தட் நம்ம ஸ்டார்ட் அப் வந்து இந்தியன் ஸ்டார்ட் அப்பாக இருக்கணும், இன்வெஸ்டார்ஸ் வந்து வெளியிலேருந்து இன்வெஸ்டாக இருக்கணும். அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குளோபல் மார்க்கெட், குளோபல் அவுட்ரீச் கிடைக்கும். இது மாதிரியாக அந்த ஐஐடி மெட்ராஸ் குளோபல் அதையும் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகணும். ஸோ இப்போ வந்து 5-6 ஆஃபீஸ், அமெரிக்காவில் ஒரு ஆஃபீஸ், துபாயில் ஒரு ஆஃபீஸ், மலேசியாவில் ஒரு ஆஃபீஸ், ஜெர்மனியில் ஒரு ஆஃபீஸ், இது மாதிரி ஒன்று ஒன்றா செட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இது மாதிரி பல நாடுகளில் இதை இப்போ பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள்.
1: நிச்சயமா சார், நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்கீங்க, கேட்கும் போதே வந்து ஆச்சரியமாகவும் ஆர்வமாகவும் இருக்கு. இதெல்லாம் வந்து கனவுகள் வந்து மெய்ப்படணும் அப்படின்றதான் நம்ம எல்லாருடைய ஆசையும், அதே மாதிரி நடக்கும் நம்புறேன். இறுதியா ஒரு கேள்வி சார், நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்றதான் நம்மளுடைய அரசினுடைய கனவு, நம்ம எல்லாருடைய கனவும். கல்வித்துறையில இந்த செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டங்கள் அதற்கு எந்த அளவுக்கு ஊக்கம் அளிக்குது?
0: அதான் நான் விக்ஷித் பாரத் 2047 will be a product nation, will be a startup nation. அப்படின்னா எல்லாரும் ஒரிஜினல் திங்கராக இருக்கணும். அந்த ஒரிஜினல் திங்கிங் வரணுன்னா ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இருக்கணும். வாழ்க்கையில் ஒன்லி ஏதோ ஒரு இன்ஜினியரிங் ஒண்டி படிச்சுட்டு கணத்து தவளையாக இருக்கக்கூடாது. பலதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், பலதை ரிலேட் பண்ணி பேச தெரியணும். அந்த ஹோலிஸ்டிக் எஜுகேஷனுக்காக நிறையா இப்போ பாடுபடுறோம். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியும் நமக்கு கொடுத்துருக்கு, ரிசல்ட்டையும் இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்ஸ்டியூட் 100 கம்பெனி இப்போ நாங்கள் பண்ணது முடியும்னு சாத்தியம் பண்ணிட்டோம்னா, இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் எல்லா இன்ஸ்டியூட்டும் ஆளுக்கு 100 கம்பெனி பண்ணால், இந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 100,000 கம்பெனி வருஷத்துக்கு வரா மாதிரி வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா இன்க்ளூடிங் ப்ரைவேட்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா 100,000 கம்பெனி ஒரு வருஷம் வந்ததுன்னா ஒரு 1,000,000 கம்பெனிஸ் இருக்கும் 2047. இன்னொரு 11 வருஷம் 11 வருஷம் வச்சுப்போம், 2037 வருஷத்துக்கு 100,000 கம்பெனி வர அளவுக்கு நம்ம தயார் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக ஒரு 1,000,000 கம்பெனி நமக்கு வந்து 2047. அந்த 1,000,000 கம்பெனி ஆளுக்கு 200 ஜாப் வருஷத்துக்கு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 கோடி ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நம்மளோட டார்கெட்டாக. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டார்ட் அப் நேஷன், ப்ராடக்ட் நேஷன், அந்த இதுக்கு நம்ம நிறையா இப்போ நம்ம கல்வியில் என்ன பண்ணுறோமோ நிச்சயமாக அதுக்கு ஊக்கமாக இருக்குது.
1: நிச்சயமா சார், மத்திய அரசுடைய 12 ஆண்டு கால சாதனையில கல்வித்துறையில செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் இன் ஃபியூச்சர்ல அப்படின்றது வரைக்கும் நிறைய விஷயங்கள், ஐஐடி மெட்ராஸ் உடைய பங்களிப்பு இதுல என்ன, அவங்களுடைய செயல்பாடுகள், அப்புறம் படிப்புகள், இதெல்லாம் பத்தி நிறைய சொன்னீங்க சார், ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார்.
0: நன்றி.

வந்து டாமினேட் பண்ணக்கூடாது. அந்த வார்த்தைகள் வார்த்தைகள் புரியணும், ஆனால் நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு போனோம், அந்த சூழலுக்கு கூட்டிகிட்டு போனோம். அந்த மாதிரி ஒரு படல் 1974 வந்த அவ்வளோ ஒரு தொடர்கதை. அந்த படத்தில் இந்த சூப்பர் பாட்டு கே ஜே யேசுதாஸ் அவருடைய எக்ஸ்ட்ராடினரி சாங் கான கந்தர்வன் இல்லையா, இந்த மூவர் கூட்டணியில் வந்த அபாரமான பாட்டு. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு.

மன்னரும் அரசரும். அடுத்த பாட்டு என்ன? ஆட்டு வித்தால் ஆரோருவர் ஆடாதாரே. ஆட்டு வித்தால் ஆரோருவர் அடாதாரே, அடக்கு வித்தால் ஆரோருவர் அடங்காதாரே, ஓட்டு வித்தால் ஆரோருவர் ஓடாதாரே, உருகு வித்தால் ஆரோருவர் உருகாதாரே, இப்படி போகும். இது என்ன பாட்டு? இது சிவபெருமான் மீது இயற்றப்பட்ட திருநாவுக்கரசருடைய தேவார பாடல். மனதிற்கு நம்பிக்கை தரும் பாடல். அவன் ஆட்டு விற்கிறான், நாம் ஆடுகிறோம். நம்ம கவியரசர் அவர் வந்து எப்பவுமே இன்ஸ்பிரேஷன் கம்பராமாயணத்துல, ஐம்பெரும் காப்பியத்துல, இப்ப இன்ன பிற இலக்கியங்கள் எல்லாத்துலேருந்து எடுப்பார் இல்லையா. இதையும் அவர் விட்டு வைக்கல. தேவாரத்தை ஒரு முறை கேட்கிறார், அந்த பாடலேருந்து இன்ஸ்பிரேஷன் அவருக்கு கிடைக்கிது. இது வந்து சிவபெருமான் மீது ஏற்றப்பட்ட பாடல் தேவாரம். அது அப்படியே மாத்துறார், கண்ணன் மீது பாடுவது மாதிரி. பாட்டோட சாரம் என்ன அப்படின்னு பார்த்தா, பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான், ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. இப்படி இருக்கும் பாட்டு. இதேதான் பின்னாடியும் எழுதுறாரு இந்த மகாபாரத கதையை.

பாஞ்சாலி துயர்க்காக தன் கை கொடுத்தான், பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் எழுதுறாரு. இதுல புல்லாங்குழல் கொடுத்த முங்கில்களே பின்னாடி அவர் ஒரு சிறந்த கிருஷ்ண பக்தரா ஆனப்புறம் எழுதுறாரு. இந்த பாட்டு கேட்பவர் எல்லாரையுமே அப்படி உருக்கிடும், வரிகள் அப்படி இருக்கும், அதை அரவணைக்கிற மாதிரி இசை இல்லையா. நம்ம யார புகழறது இதுல? சரி, முதல்ல சாராம்சத்துக்கு வருவோம். உள்ளத்தில் உள்ளதுதான் உலகம், இது வந்து அறிவிற்கு புரிகிறது, ஆனா மனதிற்கு புரியவில்லையே. ஆட்டுவிப்பனும் நீயே, அரவணைப்பனும் நீயே, கண்ணா உன்னால் முடிகிறது, எங்களால் முடியவில்லையே. கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் இப்படி எல்லாம் எழுதியிருப்பார் இல்லையா. அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், எப்பேற்பட்ட வரிகள், கேட்போர் எல்லாரையும் உருக்கிடும் இந்த பாடல். இது 6 வயசு குழந்தையும் உருக்கிடும், மனசுல அப்படி இந்த பாடல் பதிஞ்சது. பின்னர் வந்து அது யாருன்னு சொல்றேன், வரிகள் வந்து அப்படி ஒரு பவர்ஃபுல்லான வரிகள், அது அரவணைக்கும் இசை. இப்ப இதுல யார புகழறது? நடித்தவரையா, பாடினவரையா, இல்ல வரிகள் தந்தவரையா, இல்ல இசையமைப்பாளரையா? இப்படி ஒரு ஹிட் கூட்டணி. இந்த பாட்டுல ஒரு அதிசயம் என்ன இருக்கு, நீளம் காரணமா ஒரு ஸ்டான்ஸாவே வெட்டிடுறாங்களாம். தங்கத்திலே செய்து வைத்த சிலையில் ஒன்று, அதை போட்டுடைத்தால் உடைந்த பின்பு விலையும் உண்டு. என் வாழ்வும் பொற்சிலைதான், அறிவேன் கண்ணா நான், என்னாலும் தங்கமென வாழ்வேன் கண்ணா. அப்படி கவிஞர் ரசிச்சு எழுதுன அந்த பாட்டு. படத்துல எப்படி இருக்கும், எவ்வளவு அழகான பிக்சரைசேஷன் இல்லையா, பாக்குறவங்களுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வந்துடும், கேட்கறவங்களுக்கும் வரும். இந்த பாட்டை எடுத்துட்டு இது வேண்டாமே, ரொம்ப சோகமா இருக்குமே நினைச்சேன், ஆனா கடவுளே பாருங்க அதுக்கு அடி எடுத்து கொடுத்த மாதிரி நான் வந்து மொபைல் ஓபன் பண்றேன், இந்த தேவாரம் ஒலிச்சது. அது ஒரு ஆச்சரியமான கோயின்சிடென்ஸ். 6 வயசுல இந்த பாட்டை நான் கேட்டு அழுதுருக்கேன், இந்த பாட்டை அப்பவே எனக்கு மனப்பாடும், எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு கண்ணில் தண்ணி வரும். உங்களுக்கும் அப்படிதானே? என்ன ஒரு அருமையான மனசை உருக்கக்கூடிய பாடல் 1975 வந்த அவன்தான் மனிதன் அந்த படத்திலேருந்து. MSP அண்ட் கவியரசர் கூட்டணி, ஆட்டுவித்தால் ஆறொருவர், ஆடாதாரே கண்ணா.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. மன்னரும் அரசரும் சிறப்பு மயிலிறகு கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடன் சௌமியா. இந்த மாதிரி ஒரு லட்டு போல ஒரு பாட்டு கிடைச்சா சும்மா இருப்பாரா அப்படின்னு நம்ம கேட்கலாம். எப்படி அப்படி ஒரு பாட்டு? என்ன பாட்டு? ஒரு பாட்டு இல்ல, 8 பாட்டு இந்த படத்துல. அப்படி அப்படி என்ன படம் அது? படமே ஸ்டைலிஷான படம், ரொம்ப மாடர்னான படம், வருங்காலம் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு எடுத்த மாதிரி வந்த படம் இது. படமே ஆச்சரியம், அதுல பாடல்கள் ஆச்சரியம், ஸ்டார் காஸ்ட் ஆச்சரியம், காமெடி டான்ஸ் எல்லாமே டோட்டல் ஆச்சரியம்னா இன்னி வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு படம், என்ன படம்? காதலிக்க நேரமில்லை. ஆனா இந்த படம் வந்து மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமபுத் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண படம். ஆனா அதுல வந்து என்ன மாதிரி பாடல்கள்! கே ஜே யேசுதாசன் பிசுஜி இல்லாம காம்பினேஷன்ல வந்தா என்ன பார்வை, உந்தன் பார்வை, இடை மெலிந்தாள் இந்த பாவை. பாருங்க என்ன மாதிரி வரி, இடை மெலிந்தல், அதாவது இடை இனம். அப்ப வந்து இந்த பார்வையில இடையினம் இல்லைன்னா அந்த இரு போயிடுது, அப்ப அது பாவையாயிடுது. அதை இலக்கணத்திலயும் சரியா கொடுத்திருக்காரு பாவைய. அவரோட கற்பனையே அலாதி இல்லையா. இந்த பாட்டுல நீங்க ஒண்ணு யோசிச்சிருக்கலாம், ஃபுல்லா அந்த பாட்டே வந்து அவ்வளோ மாடர்னா எடுத்திருப்பாங்க. பாட்டு முடியும் போது பாத்தீங்கன்னா அந்த கார் டாப் இருக்குல்ல, ரூஃப் அப்படியே வந்து மூடும், எவ்வளோ அழகா இருக்கும்ல பாக்க. இந்த மாதிரி லட்டு லட்டா பாட்டு கிடைச்சா ஸ்ரீதர் சார் என்ன பண்ணிருப்பாரு, இந்த மாதிரி ஷார்ட்ஸ் தான் வச்சிருப்பாரு இல்லையா. அதுல வேற அடுத்த பாட்டு அனுபவம் புதுமே. நான் உங்களுக்கு ஏற்கனவே கேட்டிருக்கேன், நமக்கு அறிமுகமான ஒரு பாடல் பெசமே மூச்சு அப்படிங்கிற அந்த பாடலை லைட்டா அப்படி டச் பண்ணி அவர் எடுத்து பண்ண ஒரு வெரைட்டியான வெஸ்டர்னைஸ்டு சாங் அது. இப்படி ஒவ்வொரு பாட்டு, மலர் என்ற முகம் ஒன்றா இருக்கட்டும், காதலிக்க நேரம் இல்லையா, அப்பா அந்த பாட்டு, சீர்காழி கோவிந்தராஜன் பாடின பாட்டு எக்ஸ்ட்ராடினரி சாங், நாளாம் நாளாம் திருநாளாம் அந்த பாட்டு, நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம் தான், அந்த ரெண்டு பாட்டையும் ஒரே மணி நேரத்தில் அவர் கம்போஸ் பண்ணாராம். இதெல்லாம் இப்படி இருக்கட்டும், முன்னாடி வந்து என்ன நடந்தது அப்படின்னு நான் சொல்றேன். எம்எஸ்வி சார் வந்து அவர்கள் மனைவியோட வந்து டூர் போயிருக்காரு, ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு ஒரு ஒகேஷனுக்கு ஏற்காடுக்கு போயிருக்காராம். அவருக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க இங்க சித்ராலயா கோபுவும் ஸ்ரீதர் சாரும். அவர் வந்த உடனே வாசலையே நிக்க வச்சுட்டு கேட்கிறாராம், என்ன எம்எஸ்வி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க வந்து கம்போஸ் பண்ணாதானே பாட்டெல்லாம் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லும்போது ஆபீஸ்க்குள்ள வராறாம் எம்எஸ்வி. வந்த உடனே கண்ணதாசன் அவர்கள் விஸ்வநாதா வேலை கொடு அப்படிங்கிறாராம். அதை பார்த்துட்டு இருந்த ஸ்ரீதர் சார் சொல்றாராம், இதுதான் பல்லவி அந்த பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாலையா கேரக்டருக்கு விஸ்வநாதன்ங்கிற பேரையும் வச்சிடறாராம். அப்பாடி அந்த பாட்டை பத்தி நான் எதுன்னு சொல்ல, விஸ்வநாதன் வேலை வேணும், என்ன ஒரு ஸ்டைலிஷ் சாங்ல ராக் அண்ட் ரோல் பாணியில பண்ணியிருப்பாங்க. நமக்கு ராக் அண்ட் ரோல்னா ரொம்ப புதுசு தான் இருந்தது. பிரபல மியூசிக் டைரக்டர் ஜி ராமநாதன் யாரடி இன்னும் மோகினி அதுல இருக்கும், சந்திரபாபு ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் வந்து பியோர் ராக் அண்ட் ரோல், அந்த மாதிரி அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கும். இது வந்து கலர் படம் வேற இல்லையா, ஒரு கோரஸ் சாங், அவ்வளவு அழகா அது பண்ணியிருப்பாரு. ஹலோ ஹலோ கமான் கமான் அதெல்லாம் பாருங்க, என்ன ஒரு ஸ்டைலிஷான சாங் இல்லையா அது. பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கிட்ட நம்ம இதை எதிர்பார்த்தோமா, ஆச்சரியமா இருக்கும் அது. அவர் வந்து அப்படியே காலங்களில் அவள் வசந்தம் மாதிரி ஒரு சாத்வீகமான பாட்டை பாடிட்டு அவரை நம்ம இப்படியும் பார்த்துருக்கோம் இல்ல. என்ன ஒரு பாட்டு இல்ல, காலம் கடந்தும் எவ்வளோ காலமா சின்ன வரைக்கும் நம்ம அதை கேட்கறத விடுங்க, பார்த்தாலும் அவ்வளோ அழகா இருக்கும். அந்த காலேஜ் போற பசங்க எல்லாம் நின்று குரூப்பா நின்று குரூப் டான்சர்ஸ் வந்து ஒரு வீட்டு வாசல்ல அவரை கேரவ் பண்ணி பாடுற மாதிரி பாட்டுலாம் நமக்கு புதுசு இல்லை, அருமையான பாட்டு இல்லை. எப்படி கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேரும், இவர் டியூன் போடுறாரு அவர் கொடுத்துருக்காரு லட்டு மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்காரு, அப்ப பாட்டு எப்படி

0: வந்திருக்கும். லட்டோ லட்டு தான் பாட்டு இல்லையா?
1: மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே.

மன்னரும் அரசரும். ஒரு பாடல்ல ஒரு பெரும் கதையே சொல்லி விடுகிற பாங்கு, அந்த கதைக்குள் பார்த்தா ஒரு காப்பியத்தையே அடக்கி விடுகிற வல்லமை, அசாதாரணமான திறமை இல்லையா? காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மூடி, இந்த இரண்டு வரிகள் பாத்தீங்கன்னா 2000 கதை சொல்லும். அடுத்து அடுத்து செஞ்சுரி அடிப்பார் பாருங்க. கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது. கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சவங்க. அதே போலதான் MSV சாரும். கதை வந்து அப்படியே இறுக்கமா நகருது. தலை மேல 1 கோடி வாசனை மலர்களை அப்படியே கொட்டினா ஏற்படும் ஜாலம் போல புகுந்து விளையாடி இருப்பார் மெல்லிசை மன்னர். த ஹம்மிங், அதுக்கு ஏத்த மாதிரி இசை கோர்ப்பு. நமக்கு எப்படி தெரியுமா தோணும், ஜானகி அம்மாவை நிறுத்த சொல்லாதீங்க அப்படிதான் அவங்களுக்கும் தோணி இருக்கும் போல இருக்கு. அப்படி ஒரு இசை வேள்வி அங்க நடத்தியிருப்பாங்க. அப்புறம் அந்த கோரஸ் போர்ஷன் அப்பாடி எவ்வளவு அட்டகாசமா இருக்கும் இல்ல, அந்த சந்தோஷம் வந்து நம்மளையும் தொத்திக்கும். கேட்கும் போது நம்ம தயாராயிடுவோம் நம்ம மனசு. ஒரு பெண்ணோட நுட்பமான மெல்லிய உணர்வுகளை அழகாக சொல்லக்கூடிய வரிகள், அதற்கு ஒத்திசையான இசை வேற யாரு கொடுக்க முடியும்? அந்த ரெண்டு பேர், ஒன்னே திங்க் பண்ற அந்த ரெண்டு பேர், ஒன்னு கவியரசர், இன்னொன்னு நம்ம மெல்லிசை மன்னர், வேற யாரு? இந்த பாடலை மட்டும் நான் சொன்னேன்னா தெய்வ குத்தம் ஆகிடும். எத்தனை பாட்டு இருக்கு அந்த படத்துல, அங்கும் இங்கும், ஜூனியர், அப்புறம் இப்படி ஒரு தாலாட்டு பாடவா, எல்லாமே பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு பாட்டு காற்றுக்கென்ன வேலி, வரிகள் எல்லாம் காலத்துக்கு நிற்கும். நம்ம இன்னி வரைக்கும் அந்த உதாரணத்துக்கு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, காவிய வரிகள் தானே இது. பாட்டு

இல்லை என்ன இருக்குன்னா, எதிர்பாராமல் கிடைத்த பேரன்பு. அந்த அனுபவ பரவச உணர்ச்சியை வந்து எப்படி சொல்றது, எப்படி நாம ஃபீல் பண்ணுவோம், உற்சாக வெள்ளத்தை போல. இவர் வந்து டியூன் போட அவர் இந்தா வச்சுக்கோன்னு வரிகளை அள்ளி வீச, அதுல வந்து நான் வானிலே மேகமாய் பாடுவேன்னு அவங்க பாடுவாங்க பாருங்க. காலம் என்னை வாழ்த்தும் போது ஆசைக்கு என்ன தட்டுப்பாடு, அடாடாடா. தங்கத்தை உருக்கி உருக்கி என்ன உருக்கி கொட்டி அதுல வைரக்கற்களை வச்சு அப்புறம் ரத்தினம் மாணிக்கம் எல்லாம் சேர்த்து செதுக்கி வச்ச மாதிரி இருக்கு இந்த பாடல். பின் எப்படி இருக்கும், அட்டகாசமான பாடல் இல்லையா? என்னைக்கு நிக்கக்கூடிய வரிகள் தானே. நம்ம மனசுலயும், எம் மனசுலயும், உங்க மனசுலயும், எல்லார் மனசுலயும் கேப்போமே. 1977 வந்து அவர்கள் பட பாடல் எஸ் ஜானகி அம்மா. வெளுத்து கட்டின பாட்டு, காற்றுக்கு என்ன வேலி, கடலுக்கு என்ன மூடி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இது சிறப்பு மயிலிறகு மன்னரும் அரசரும். அடுத்த பாட்டு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு, அது எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு, வித்தியாசமான பாட்டு. அது பாருங்க, ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணி அப்போவே பண்ணியிருப்பாரு. இவரோட எழுத்தா இல்லை அவரோட மியூசிக்கா அப்படின்னு போட்டி போட்டுட்டு வரும். இதில் வந்து நம்பவே முடியாத ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்னன்னா, கே ஜே யேசுதாஸ் அவர்கள் இந்த மாதிரி ஒரு குறும்பான பாடலுக்கு MSV சார் எப்படி ஜேசுதாஸ் சாரை தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்சென்ட்டு பயங்கரமாக இருக்கும், என்னவோ அமெரிக்காலேயே பிறந்து வளர்ந்த மாதிரி. ரியலி, அப்புறம் ஐ டோன்ட் மைண்ட், இதெல்லாம் வந்து ஜேசுதாஸ் சார் சொல்லியிருப்பார். அதே மாதிரி இவங்க பதில், அதுக்கு ரிப்ளை எல்லார் ஈஸ்வரி அம்மா, ரொம்ப ஸ்டைலிஷான பாடல். அந்த குரூவிங் எல்லாமே ஒவ்வொரு அம்சமும் ரசிக்க வேண்டிய அம்சமாக இருக்கும். கேட்கவே உந்தன் குரல் சொர்க்கம்னு இவர் பாடுறாரு. அப்போ அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும் இல்லையா, அந்த குரல் எப்படி இருக்கணும், சொக்க வைக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா. அதனால் அங்கே போட்டா இருப்பாருங்க எல்லார் ஈஸ்வரி அம்மாவை, அவங்க எப்படி அந்த ஹஸ்கியா அந்த ஹலோ அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அப்புறம் அந்த நாட் எட் அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் அப்பா அத்தனை அட்டகாசமாக இருக்கும் இல்லையா. அப்புறம் பாட்டுக்கு வருவோம். இது வந்து குறும்பான பாடல், கவியரசர் எப்படி யோசிச்சிருப்பார் அப்படின்னு பார்க்கணும். அதில் பொறுமையுடன் இருங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி, இதில் வந்து இவர் முதுமை வரும் வரையோ எப்படி, அதில் பாருங்களேன் ஒரு ஹாஸ்தியத்தையும் கொடுத்துருப்பார். அடுத்தது காவிரியின் மீனோ மீன் ஓன்னு பிரிப்பார், பூவிரியும் தேன் நோன்னு அவங்க பதிலுக்கு நோ நோ நோ நோ அப்படிம்பாங்க. அப்புறம் அடுத்த லைனை வந்து கரெக்டாக காவிரியின் மீனோ அப்படின்னு பாடுவார், பூவிரியும் தேனோன்னு பாடுவார். அந்த தேவமகன் நானும்ல ஒரு சஸ்டெயின் கொடுத்துட்டு தேடி வரலாமோ அப்படின்னு முடிப்பார். அப்பா பாடல் வரிகளும் அந்த மியூசிக்கும் நம்மளை என்னவோ எங்கேயோ எடுத்துகிட்டு போவோம். சே இது என்ன பாட்டு அப்படின்னு யோசிக்க தோணும். அதே மாதிரி இவங்க ஒரு லைன் அவங்க ஒரு லைன் பாடுவாங்க, அதில் வேலி உள்ள முல்லை, அப்புறம் இவர் வந்து வேலி எனக்கு இல்லை அப்படிம்பாரு. இந்த மாதிரி வார்த்தையில் வந்து விளையாடி இருப்பார் கவிஞர். அதுக்கு வந்து ஹியூமரஸாகவும் இருக்கணும்ல, பாட்டு குறும்பு பாட்டுன்னு சொல்லிட்டு சீரியஸாக போகக்கூடாது இல்லையா, ஒவ்வொரு லைன்லேயும் அப்படி. அதே மாதிரி அந்த பாடகர்கள் அதை வந்து வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எல்லாரும் ஈஸ்வரி அம்மா எப்போ ஹஸ்கியாக பாடுவாங்க, இந்த டைனமிக்ஸ் நமக்கு தெரியும், ஆனால் அந்த வார்த்தையில் உள்ள விப்ராட்டோ அதுலேயே ஒரு அழகை காட்டியிருப்பாங்க. ஜேசுதாஸ் சார் தான் இதில் பயங்கரமான சர்ப்ரைஸ் நமக்கு. இந்த பாட்டு ஒளிப்பதிவு பண்ணுறப்பவே அவ்வளோ கலாட்டாவாக இருந்ததுதான், இவர்கிட்ட அதை யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அப்படி ஒரு பாட்டு 1976 வந்த மன்மத லீலையில் எல்லா பாட்டு ஹிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இந்த பாட்டு வேற லெவல். இப்போ வரைக்கும் எப்போவுமே ரசிக்கக்கூடிய பாட்டாக இருக்காது. இந்த ஜென்ஜி ஜென் அல்ஃபா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. இந்த பாட்டு முழுக்க ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நான் அந்த ஷேக்கர்ஸ் கருவி பத்தி சொன்னேன் இல்லையா, அவர் கையால் அப்படி திருப்புறமா இருக்கும், மணியெல்லாம் வச்சிருக்குமே, நான் கூட என்ரோ கேட்டதுல சொன்னேன் இல்லையா, அந்த மியூசிக் இருக்கு இல்லையா, செக் செக் செக்னு வரும் இந்த பாட்டு ஃபுல்லா வரும். அது இவ்வளவு நாள் நீங்க கேட்கலையாத, இப்ப அந்த பாட்டுல கேளுங்க.
1: ஹலோ
2: ஹலோ

0: என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும். ஆசை வரக்கூடும்.
1: I don't mind.
2: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன?
0: ஹலோ.

0: முதுமை வரும் வரையோ.
1: ஹலோ
0: ஹலோ மை டியர் ராங் நம்பர்.
2: மன்னரும் அரசரும் 1977 ஒரு படம் ஆஹா ஓஹோன்னு ஹிட் ஆகுது. பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்குது. அது ஒரு காவிய பாடல் மாதிரி இல்லை இருக்கு அப்படின்னு சொல்ல கேட்ட பாடல். ஏன்னா வரிகள் அப்பேற்பட்டது. கம்பன் ஏமாந்தான், இளம் கன்னியரை ஒரு மலர் என்றானே கற்பனை செய்தானே அப்படின்னு. யாருக்கு தைரியம் வரும் இந்த மாதிரி எழுதுறதுக்கு? அதை இலக்கண விதிமுறை தமிழில் அழகாக மாற்றிய பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதானா? இன்னும் இருக்கு பின்னாடி. கம்பன் மட்டும் இல்லை, வள்ளுவன், இளங்கோ, பாரதி, அந்த வரிசையில் நானும் ஏமாந்தேன் அப்படிங்கிறதுல அவரோட நகைச்சுவைத்தன்மை வெளிப்படும். அது வந்து ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து இது வரைக்கும் பார்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் லைனை பார்த்து நம்ம முடிவு பண்ண முடியாது. ஆனால் ஒரு வரி எனக்கு அது சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் சொல்லிடுறேன். ஆத்திரம் என்பது பெண்களை சொன்னால் எனக்கு அது சம்மந்தமே இல்லை, இருந்தாலும் கவியரசரை நமக்கு பிடிக்குமே, பரவாயில்ல, அதை அந்த பக்கம் வச்சிருவோம். அம்பு விழி என்று ஏன் சொன்னான், அது பாய்வதினால் தானோ? அவள் அருஞ்சுவை பாலனை ஏன் சொன்ன, அது கொதிப்பதினால் தானோ? அவருடைய சின்ன ஒரு ஹியூமர் சென்ஸ் அங்கே சேர்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் இருக்கு தீபத்தின் ஜோதியில் திருக்குறள் படித்தல், அதெல்லாம் இருக்கு. நீங்க என்ன ஒப்புமை பத்தி பேசுறீங்க? நான் தரேன் பாரு, எப்படி அம்பு சரு சருன்னு வருமோ அந்த மாதிரி ஒப்புமை வரும். MSV சார் என்ன பண்ணியிருப்பாரு? அவரும் ஒரு ஜாலம் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி பாடல் என்ன பண்ணியிருப்பார்? அமைதியா ஒரு இனிமையான டியூன் தான் கொடுத்திருப்பாரு. அந்த கவிதை வரிய எந்த வகையிலும் தன்னோட டியூன் டாமினேட் பண்ண கூடாதுங்கிறதுல அவர் வந்து ரொம்ப உறுதியா இருந்தார். ஆனா ஒண்ணு யோசிச்சு பார்க்கணும், வெறும் வரி மட்டும் அருமையா இருந்திருந்தா நம்ம மனசுல நின்று இருக்குமா? அது ஆர்ப்பாட்டம் இல்லாத அப்படியே அந்த ஃப்ளோவில் போகக்கூடிய ஒரு நதி போல அமைதியாக போகக்கூடியது மாதிரி ஒரு டியூன். அந்த 70களுக்கே உண்டான எவர் லாஸ்டிங் மேஜிக் வாய்ஸ் SPB சாரோட வாய்ஸ். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, SPB சார் எப்போவுமே சொல்வார் அதை, அவர் கொஞ்சம் அந்த சிரிச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுவார் இல்லையா, அவரோட சொந்த ஸ்டைலில் வந்து பாட சொல்லி ஃப்ரீடம் கொடுத்துட்டாரா MSV சார். தான் இசையமைத்த பாடலுக்கு சரியான பாடகரை தேர்ந்தெடுக்கிறதும் ஒரு கலை தானே. மெல்லிசை மன்னரோட சாய்ஸ் வந்து எப்பவுமே ரேண்டம் சாய்ஸ்னு சொல்லவே முடியாது. அவர் அதை சிச்சுவேஷனை யோசிச்சு யார் சரிப்பட்டு வருவாங்கன்னு யோசிச்சு தான் அவர் எடுத்திருப்பார். அதனால தான் பாட்டு அப்படி ஹிட் ஆயிருக்கு. இன்னி வரைக்கும் அது ஒரு கிளாசிக் பீஸா அப்படி நம்ம மனசுல நிக்குது. இந்த பாட்டெல்லாம் நமக்கு கேட்கும் போது என்ன தோணுதுன்னா, கவிஞரே என்ன அவசரம், ஏன் இப்படி சீக்கிரமா போயிட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும்னு தோணுது. இப்படி கொண்டாடுறோம், உங்களை சிரஞ்சீவி ஆக்கின உங்க பாடல்களை வச்சு கொண்டாடுறோம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. மன்னரும் அரசரும் சிறப்பு மயிலிறகு கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடன் சௌமியா. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் வந்து அவரோட மேக்கிங் ஆஃப் நினைத்தாலே நிற்கும், அதை வந்து எப்படி எழுதுறாங்க அந்த பாட்டு, அதுக்கான மியூசிக், அதை பார்க்குற வாய்ப்பு அவர் கிடச்சிதான். அவர் எழுதியிருப்பார் கற்றதும் பெற்றதும்ல, அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்ணதாசன் ஐயாவும் MSB ஐயாவும் உட்காந்து மியூசிக் பண்ணுறதை பார்க்க பாலச்சந்தர் சார் அதை கூட்டிகிட்டு போகிறாராம். அண்ணன் டியூன் ரெடிங்கிறார். என்ன விசு, அதை சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறாராம். அதில் வந்து தன்னானே தன்னானே தன்னானே தன்னானே என்னங்கிறாராம். உடனே இவர் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ஆ பலே அப்படின்னு இவர் சொல்கிறாராம். அடுத்தது தானே தானே தானே தானே. ஸோ முதல்ல தன்னானே, ரெண்டாவது தானன்னேவா அப்படின்னு கேட்கிறாராம். ஸோ சந்தம், அது சந்தத்தை சொன்ன உடனே அவர் டக்கு டக்கு டக்குன்னு வார்த்தைகளை கொடுக்குறாரு. அந்த சந்தமா, அப்ப ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். அந்த பாட்டு எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். காலையில் ஜப்பானில் காஃபி, மாலையில் நியூயார்க்கில் கேப்ரே அப்படின்னு சொல்லிட்டு. அதான் படம் வந்த இயர் 1979. அந்த யங் ஜெனரேஷனுக்கு உண்டான அத்தனை அம்சமும் அதுல இருக்கும். கவிஞர் பாருங்க எப்படி என்ன மாதிரி தமிழில் விளையாடுற கவிஞர். இதில் பாருங்கள் ட்ரெண்டுக்கு பாட்டு எழுதிட்டாரு. இதை சுஜாதா பார்த்துட்ருக்காராம். எப்படி இவ்வளவு சரளமாக உங்களுக்கு வார்த்தை வருது. அவர் சொல்கிறாராம் தமிழில் ஆதார சந்தத்தை பிடிச்சிட்டா போதும். இப்போ பாருங்களேன், சீதா அப்படிங்கிற பேருக்கு ரெப்ரசன்ட் பண்ண எத்தனை விதமான

0: நேர் இருக்கு, ஜானகி, வைதேகி, இப்படி. இப்ப சீதானா நேர் நேர் இல்லையா, இலக்கண குறிப்பு சொல்றாரு அவரு. ஜானகி நேர் நிறை நிறை, வைதேகி வந்து நேர் நேர் நேர். இப்படி எந்த சந்தம் வேணுமோ அந்த சந்தத்துக்கு நம்ம வார்த்தைகளை போட்டுக்கணும். ஆனா என்ன ஒண்ணு, நமக்கு எல்லா வார்த்தைகளும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாராம். நான் ராமாயணத்துல ஒவ்வொரு பாடலையும் புது புது வார்த்தைகளை கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறாராம். அந்த மாதிரி அந்த ஏழு பாட்டும் அவர் டியூன் போட இவர் பாட்டு சொல்ல நிமிஷத்துல முடிஞ்சு போச்சாம். அவரே சொல்றார், நான் அதுக்கப்புறம் கண்ணதாசன் அவர்களை பார்க்கவே இல்லை, ஆனாலும் நான் அப்ப இருந்து கேட்ட அந்த எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் அந்த பாட்டு வந்து கல்ட் ஃபிலிம் சாங் ஆயிடுச்சு. எல்லா ஆர்கெஸ்ட்ராலையும் அந்த பாடல் இல்லாத ஷோவே இல்லைங்கிற மாதிரி அந்த பாட்டு வந்து பல கோடி நெஞ்ச தொட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுல எழுதி முடிக்கிறார். இப்ப நாமளும் அதை தான் நினைக்கிறோம். அதாவது எங்கேயும் எப்போதும் அந்த பாடல்கள்லாம் இப்போது பார்த்தீங்கன்னா இசையோட பெருமையும் கூடவே எம்எஸ்வி கவிஞர் கண்ணதாசன் அவர்களோட இருவரோட பெயரையும் பறைசாற்றி கொண்டே தான் இருக்கு. எங்கேயும் எப்போதும் சங்கீதத்தையும் சந்தோஷத்தையும் பரப்பிய இருவரும் இணைந்த ஒப்பற்ற பாடல்கள் ஏதாவது ஒரு மூலையில வீடுகள்ல, பயணிக்கும் கார்கள்ல, பேருந்துகள்ல ஒலித்து கொண்டே தான் இருக்கும் இல்லையா. இவ்வளவு நேரம் மன்னரும் கவிஞரும் இரு மேதைகளின் பிறந்த நாள் சிறப்பு மயிலிறகு நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிங்க இல்லையா? உங்களுக்கு உடனே மெசேஜ் பண்ணோம்னு தோணுதா? எடுங்க உங்க மொபைலு, இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்களேன். 9585800103. மறுபடியும் சொல்லவா, 9585800103. உடனே உங்க மெசேஜ் எல்லாம் அனுப்புங்களேன். இந்த சிறப்பு மயிலிறகு நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுவது சௌமியா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போமா?
1: நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன்.
0: அவர் மொழியிலே சொல்லணும்னா, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. கவியரசருடைய இந்த வாக்கு அவருக்கு மட்டும் இல்ல, எம்எஸ்வி அவர்களுக்கும் எஸ்பிபி அவர்களுக்கும் பொருத்தம்.

0: நேரம் இரவு 10:15, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் மெலடி மெட்டுக்கள் நேர் இருப்போம். திருப்பூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் திருப்பூர் மாவட்ட நேராக இருந்தீங்கன்னா 0422 அப்படின்ற இணைப்பு எண்ணோட 23 16 312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 23 17 046 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பணை ஏற்படுத்தலாம். 1981 1992 இந்த இடைக்கால பாடல்களை கேட்டு ரசிப்பிக்கின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியில் வரவிருக்கும் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கங்க ஐயா.
0: வணக்கங்க, யார் எங்க இருந்துங்க?
1: திருப்பூர் மாவட்டம் காங்கை சிட்டுப்பாறையில இருந்து செந்தில்குமார்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: நாயகன் படத்துல இருந்து நிலாத வனத்தின் மேலே
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன வழிமுறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஒருவேளை லைன் கிடைக்கலன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 9858008003 அப்படின்ற எண் உங்களுக்காக காத்துட்ருக்கும். மறந்துடாதீங்க, மறந்து இருந்துடாதீங்க. இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரவேற்க மாட்ட நேர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்ங்க, யார் எங்க இருந்தீங்க?
1: பாக்கியராஜ்
0: எங்க இருந்தீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் வெளியங்கடல இருந்து ஆர் பாக்கியராஜ் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்
1: சார்? அந்த வெட்டியார் அந்த முதல் மரியாதையில இருந்து பாட்டு போட்டுருங்க சார்.
0: மரியாதையில இருந்து பாட்டா?
1: ஆமா சார்.
0: ஓகே, என்ன பாட்டு
1: நீங்க மாத்தி போட்டு விடுங்க, வெட்டியார் வாசம்.

0: ஆகாஷ்வாணி கோயம் த்ரூ 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டு ரஷ் மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. மெலடி மெட்டுகள் நேர்மாக இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறதுங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: கனகரத்தினம், சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: இப்பிக்குள் மத்து படத்திலிருந்து மனசு மயங்கும் மௌன கீதம்
0: பாட்டு வருது, கேட்டு ரசிங்க.

0: பாலசுப்ரமணியன்.
1: அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம், சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
0: சங்கர் குரு படத்திலிருந்து காக்கி சட்டை போட்ட மச்சான்
1: பாட்டு வருது, கேட்டு ரசிங்க.
0: நன்றிங்க.

0: 10:32 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. மெலடி மெட்டுக்கள் நேரொருப்பம் திருப்பூர் மாவட்ட நேர்களுக்கான நிகழ்ச்சியில இன்னைக்கு வரக்கூடிய அடுத்த நேயர்.
1: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவினாசி ராயம்பாளையம்.

10:37 நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. மெலடி மெட்டுக்கள் நேர் விருப்பம். நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா திருப்பூர் மாவட்ட நேர்கள் 04-22

0: அப்படின்னு நினைப்பேனோட 23 16 312 அப்படின்ற எனக்கோ அல்லது 23 17 04 6 அப்படின்ற எனக்கோ அழைப்பணம் ஏற்படுத்துங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கங்க.
0: வணக்கங்க, யார் எங்க இருந்து?
1: நான் திருப்பூர் காவலி காலேஜ்ல இருந்து அம்பிகா பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: மாநகர காவல் படத்துல இருந்து தோடி ராகம் பாடவா பாடல் கொடுத்துருங்க.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றி.

0: மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்குறது ஒரு தனி சந்தோஷம் சுகம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 1981 1992 வரை இருக்கக்கூடிய இந்த இடைக்கால காலகட்டத்தில் வெளியிருந்திருக்கோம் இல்லையா, அந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல் கேளுங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் எங்கிருந்துங்க?
1: திருப்பூர் மாவட்டம் அவினாசியிலிருந்து பிரபு பேசுறேங்க சார்.
0: பிரபு சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: காதல் தீபம். தம்பி கேந்திர படத்திலிருந்து காதல் தீபம் சார்.
0: பாட்டு வருது கேளுங்க ரசிங்க.
1: நன்றி.

0: 10:47 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. மெலடி மெட்டுக்கள் நேரொருப்பும் திருப்பூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பாப்பாவளத்து கார்த்திகேயனுங்க.
0: கார்த்திகேயன் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணுங்க?
1: எனக்கு பாண்டியன் நாட்டு தங்கம்ல இருந்து ஏழை இளங்கிலி
0: பாடல் வருதே, கேளுங்க ரசிங்க.

0: நேரம் 10:53, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல் நேர்கள் இதுவரை கேட்டது மெலடி மட்டுக்கள் நேர் விருப்பம் நிகழ்ச்சி தொகுப்பில் நான் சிவா.
1: ஹாய், என் பேர் டாக்டர் சீதாராம். நான் இந்திய மருத்துவ சங்கத்தோட செயலர், கோயம்புத்தூர் பிரான்ச். உடல் உறுப்பு தானம் இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணால் 8 பேரோட உயிரை மினிமம் காப்பாற்றலாம். ப்ராப்பரான சேனல் தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற சேனல் இருக்குது, டிரான்ஸ்டன் TRANSTAN அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் உடல் உறுப்பு தானத்துக்கான பதிவை பண்ணிக்கலாம். முழு உடலையும் தானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த உறுப்பு தானம் பண்ணணும் தோணுதோ அந்த உறுப்பை நீங்கள் தானம் பண்ணலாம். இது வந்து உயிரை மட்டும் காப்பாற்றுறது கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான எஜுகேஷனையும் இந்த உடல் உறுப்பு தானம் ஹெல்ப் பண்ணுது. ரிசர்ச் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது, ஃப்யூச்சர் பர்பஸ்க்கும் இது யூஸ் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்டன் TRANSTAN, இந்த டிரான்ஸ்டான்கிற அமைப்பு மூலியமாக தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உடல் உறுப்பு தானமும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வழியாக. அதே மாதிரி தமிழ்நாடு தான் நம்ம இந்தியாவிலேயே டாப்பில் இருக்கும் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ இதே மொமெண்டம் நம்ம மெயின்டைன் பண்ணால் நம்மளால் முடிஞ்ச நிறையா உயிர்களை காப்பாற்ற முடியும்.
0: நேரம் 10:55, நேர்களை கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 58, அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் க அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து உன்னிமேனன் குழுவினர் ஜிக்கி, நாவூர் எம் ஹனிஃபா, பி சுசிலா ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்களை கேட்கலாம். 6:30 நிகழ்ச்சி நிரல், 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெறும். காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. நாளை காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் திரையிசை அந்நாளின் சிறப்பை சொல்லும் இன்று பொதுரிவனா. 7:30 ஹலோ டாக்டர், பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கின்றனர். 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:55 வானிலை அறிக்கை, தொடர்ந்து சேவை செய்திகள். காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை காலை 9 மணிக்கு சிறுவாணிச்சாரல், 10 மணிக்கு இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பம். முற்பகல் 11 மணிக்கு இன்றைய நேயர், 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ். நண்பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி. 12:15 நிகழ்ச்சி நிரல், 12:50 பூந்தென்றல். பிற்பகல் 1 மணிக்கு மணி 1 மலர் 1. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, அம்ரி பாரத் நிலைய திட்டம். தொடர்ந்து திரையிசை. பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே மேட்டுப்பாளையம் தாசாம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் பாரதியார் கதை ஒயில் கும்மி. பிற்பகல் 3:02 டீ டைம் நேர விருப்பம், 3:30 NCERT

0: தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பர நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், இராணுவ வீரர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. 5 மணிக்கு சித்திரச்சவானத்தில் நச்சன 4 பாயிண்ட். மாலை 6 மணிக்கு பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை, தொடர்ந்து பொன்மாலை பொழுது கேட்கலாம். 6:40 இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே லீட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் 2026 ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியின் ஹிந்தி மற்றும் ஆங்கில நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். 7:30 ஃபிபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம் கேட்கலாம். 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சி அனைத்தும் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். நீர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிவிப்பு. கோயம்புத்தூரில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. திருப்பூரில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. ஈரோட்டில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. சேலத்தில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. ஊட்டியில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. பாலக்காட்டில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. நேரம் 10:59. இரவு 11:00 முதல் காலை 5:50.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 10:59. மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அல ஐவரசியில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகிறது. இனி எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:51 துவங்கிட கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த்.
2: நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட், காலத்தை வென்ற காவிய பாடல்களின் அணிவகுப்பு. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ FM 101.4 அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.